இனிய காலை வணக்கம் நேயர்களே. இன்று சக ஆண்டு 1948 ஆஷாட மாதம் 8 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆனி மாதம் 15 நாள். 2026 ஆண்டு ஜூன் மாதம் 29 தேதி திங்கட்கிழமை. ஆகாஷ்வாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 MHz ஒளிபரப்பில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நிலையத்தில் நேரம் காலை 5 மணி 56 நிமிடம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 6 மணி.
1: குரலோசை நிலையாமை 34 அதிகாரம் 9 குரட்பா.
2: உறங்குவது போலும் சாக்காடுறங்கி விழிப்பது போலும் பிறப்பு.
1: ஒருவர் செயலில்லாமல் தூங்குவதை போன்றது சாக்காடு. அவர் மீண்டும் உறக்கத்திலிருந்து விழித்துக் கொள்வது போன்றதே பிறப்பு.
2: உறங்குவது போலும் சாக்காடுறங்கி விழிப்பது போலும் பிறப்பு.
1: குரலோசை கேட்டீர்கள்.

நேர்களை கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சி நிரல். நேர்களை இன்று காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனிவர் சு தெல்லிவனம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி பங்கேற்கும் மரளை எம் கவிஸ்ரீ, 7:00 காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜே கே குழந்தைகள மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் வெல்லரியின் நலம் தானே, 7:35 சந்தோஷ சாரல், 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சதுவி அவர்கள், 8:05 பொன்னியின் புதுப்புனல் இது அறிமுகர்கள் பங்கேற்கும் நிரலின் நிகழ்ச்சி, காலை 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள், 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள், 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கான்ஸின் இனிய சொல்லுமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்புல அடிகளார் அவர்கள், 9:05 வானொலியில் வசந்தம் இந்த நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள், இரத்தவியல் மற்றும் இரத்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் திவ்யா அவர்கள் பங்கேற்கும் நிரலை, 10:00 நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், 11:05 பூவே வெண்பூவே, 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 அறிவியல் மலர், 12:50 சூழல் காப்போம், அதனைத் தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் இசை, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ், 1:45 மாநிலை செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2:00 விவசாய அரங்கம் இன்று நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களும் அவற்றின் முக்கியத்துவமும், திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ்

0: பானுமதி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்குத்து, 3 கட்சவையில் கலக்கல் பாடல்கள், 4 விடை தேடும் வினாக்கள், 5 மாலை தென்றல், 6 தருமபுரி ராதிகிருஷ்ணா ஜுவலரியன் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல். ஆறு 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தருமபுரி JN மருத்துவமனை வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். 7 திரை இசை, 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 வயல்வெளி. இன்று நிகழ்ச்சியில் பச்சை மிளகாய் கேழ்வரகு சாகுபடி, ஈச்சப்பாடி என் அரசகுமார் அவர்களோடு நேர்முகம், 8 இளம் தென்றல் சொல்லுக வில்லுக, 8:30 ஏறப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனையின் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்திச் சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை, 10 சுகமான ராகங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்பப்பாடல். நேர்கள் இதுவரை இன்றைய நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, அதனைத் தொடர்ந்து இணைத்தானும் நல்லவை கேட்க சென்னை அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi attended the National Day celebrations marking the 50th anniversary of independence of Seychelles. Mr. Modi attended the celebrations as the guest of honour, becoming the first Indian Prime Minister to be accorded this honour. An Indian marching contingent comprising Navy and Army teams participated in the parade. An Indian naval band also formed part of the Indian marching unit, underlining the close and special India-Seychelles partnership. In a special gesture, INS Tarkash and INS Ikshak were docked at Port Victoria, highlighting India's long-standing friendship with Seychelles. Mr. Modi arrived in Seychelles on Saturday at the invitation of the President of Seychelles, Patrick Hermini. Prime Minister Modi was conferred the Guardian of the Blue Horizon, Seychelles' highest distinction for leadership in environmental conservation and sustainable development. The award, which was presented by President of Seychelles Patrick Hermini, acknowledges PM Modi's long-standing push for sustainable growth and his green vision. PM Modi thanked the people and the government of Seychelles after being conferred the Guardian of the Blue Horizon. Prime Minister Narendra Modi met his Mauritius counterpart Dr. Navindra Chandra Ramgulam in Seychelles yesterday. The two leaders discussed the ongoing cooperation between India and Mauritius. They further reviewed the progress made in the implementation of the special economic package extended by India. The two prime ministers agreed on the significance of the India-Mauritius enhanced strategic partnership under India's Vision Mahasagar and Neighbourhood First policy and their shared commitment to the Global South. Commerce and Industry Minister Piyush Goyal is leading a high-level Indian business delegation to Athens in Greece after concluding his visit to the United Kingdom with a focus on strengthening trade, investment and strategic economic cooperation. The Commerce and Industry Ministry said that during the visit to Greece, the delegation will participate in presentations and startup pitches at the Athens Startup Business Incubator. India categorically rejected allegations made by Pakistan regarding the recent incident in Karachi and termed them as baseless. In response to media queries, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that instead of pointing fingers at others, Pakistan should look inwards and take credible action against the terror infrastructure on its territory. A sessions court in Bhiwandi has remanded the three accused arrested in Maharashtra teacher eligibility test paper leak case to police custody till the 6th of July. Investigators suspect the involvement of an interstate examination racket. Bhiwandi police told the court that the accused had allegedly travelled from Delhi to Bhiwandi to sell the leaked question paper for 1 crore 50 lakh rupees. Investigators had sought 10 days of police custody to trace the source of the leaked paper, examine financial transactions, find out whether the paper was sold elsewhere in Maharashtra and identify other members of the racket. Police officials said the probe has revealed the involvement of an interstate and national level network.

0: The Anti-Corruption Branch Delhi has arrested the then Director General Health Services, Dr. Vatsala Agarwal, and Deputy Controller of Accounts in the Central Procurement Agency, Neera Chopra, in the case related to alleged large-scale irregularities in procurement of medicines, surgical consumables, and medical equipment. The agency informed that the allegations pertain to procurement of portable X-ray machines, medicines, and other medical items at allegedly inflated rates through manipulated procurement processes. The United States and Iran have agreed to halt counter-strikes and resume talks in Qatar's capital Doha tomorrow. The move is aimed at resolving their dispute over the Strait of Hormuz after days of military escalation threatened to derail the fragile ceasefire. In the knockout stage of the FIFA World Cup, Canada beat South Africa 1-0 for its first knockout match victory at Los Angeles in the United States. Stephens Eustachio of Canada scored the goal in the second minute of second half stoppage time. And Indian men's hockey team displayed remarkable defensive resilience to defeat England 3-2 in the penalty shootout after a hard-fought nil draw in the reverse fixture of the FIH Hockey Pro League in London yesterday. And that is the end of this news bullet.
1: நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் சு தலைவனம் அவர்கள்.
3: நில அமைப்பால் தஞ்சை மாவட்டத்தின் ஒரு பகுதியாக விளங்கும் காரைக்கால் பிரெஞ்சியர் ஆக்கிரமிப்பால் புதுவை ஆட்சி பரப்புக்குள் ஒன்றானது. மாமதில் சூழ் மாடமளி காரைக்கால் என்றும் வளம் பெருக திரு காரைக்கால் என்றும் சேக்கிழாரால் இவ்வூர் சிறப்பிக்கப்பட்டுள்ளது. காவிரியின் கிளை நதியான அரசலாற்றங்கரையின் இயற்கை எழில் சூழ்ந்த அமைவிடத்தில் காரைக்கால் அமைந்துள்ளது. இவ்வூருக்கு அருகில்தான் திருநள்ளாறு என்னும் திருத்தலம் அமைந்துள்ளது. திருஞான சம்பந்தரால் பாடப்பெற்ற திருத்தலமாக இருப்பதும் இதன் தனிச்சிறப்பாகும். பிற்கால சோழர் காலத்திலும் பிற்கால பாண்டியர் காலத்திலும் இங்கு பல கோயில்கள் கட்டப்பட்டுள்ள செய்திகளை கல்வெட்டுக்கள் மூலமாக அறியலாம். காரைக்காலுக்கு அருகில் உள்ள தர்மபுரத்தில் அமைந்துள்ள யாழ்மூரிநாதர் கோயிலும் கோயில்பத்தில் அமைந்துள்ள பார்வதீஸ்வரர் கோயிலும் பிற்கால சோழர்கால கட்டடக்கலையை பறைசாற்றி கொண்டு காலத்தை வென்று காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. மா, பலா, வாழை என்னும் முக்கணியில் மாங்கனி முதன்மையானது. அந்த மாங்கனியை காரைக்கால் அம்மையாரின் வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தி ஆன்மீகத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படுவதே மாங்கனி திருவிழா ஆகும். 63 நாயன்மார்களுக்கு முன்னோடியாக விளங்கியவர் காரைக்கால் அம்மையார். புனிதவதி என்னும் இயற்பெயர் கொண்ட காரைக்கால் அம்மையார் இறையடியாராக தம் இல்லத்திற்கு வந்த ஈசனுக்கு மாங்கனியை விருந்தளித்துமையை இவ்வூர் மக்கள் ஆனி மாதம் பௌர்ணமி நாளில் விழாவாக கொண்டாடுகின்றனர். பாரதியார் சாலையில் அமைந்துள்ள கைலாசநாதர் கோயிலுக்கு பின்புறத்தில் அம்மையார் கோயில் அமைந்துள்ளது. காரைக்கால் அம்மையாருக்கு கோயில் கட்டி அவர் சிலையை பிரதானமாக நிறுவி அவ்வூர் மக்கள் ஆண்டுதோறும் ஆனி மாதம் மாங்கனி திருவிழா கொண்டாடி வருகின்றனர். இவ்விழா கொண்டாடப்படும் போது சிவபெருமான் பிச்சாடனர் கோலத்திலும் மாங்கனி ஏந்திய கோலத்திலும் வீதி உலா வருவர். அம்மையாரும் அவர் பின்னே மாங்கனி ஏந்திய வண்ணம் உலா வருகின்றார். இறைவன் சிவனடியாராக வந்து காரைக்கால் அம்மையார் இல்லத்திற்கு எழுந்தருளி மாங்கனி அமுதுண்டு அம்மையாருக்கு அருள் பாலித்த நிகழ்வை போற்றும் வகையில் காரைக்கால் வீதிகளில் உலா வரும் சிவனுக்கும் அம்மைக்கும் சாதி மதம் பாராமல் இந்துக்களும் இஸ்லாமியரும் ஒருங்கிணைந்து மாங்கனிகளை வாரி இறைக்கும் கண்கொள்ளா காட்சி சமய நல்லிணக்கத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. கிபி 6 நூற்றாண்டைச் சேர்ந்தவர் காரைக்கால் அம்மையார். அக்காலம் மகளிர் சமய வாழ்வில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திய காலம். பிற சமயங்கள் புறந்தள்ளிய பெண்களை இந்து சமயம் தாய் தெய்வ குறியீடாக எண்ணி வழிபட்டது. அதற்கு காரைக்கால் அம்மையாரே ஒரு முக்கியமான சான்று ஆவார். மகளிர் சமய கேள்வி கற்று தீட்சை பெறுதலும் காரைக்கால் அம்மையார் காலத்தில் நடைபெற்றுள்ளது. பெண்களை உடைமை பொருளாக எண்ணி வழிபட்டு வந்த காலத்தில் முதன் முதலில் ஒரு பெண் இல்லற வாழ்வை துறந்து சமய வாழ்வில் ஈடுபட்டு பேரின்ப நிலை எய்த முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காரைக்கால் அம்மையார். அதனாலேயே இறைவனால் அம்மையார் என்று அழைக்கப்பட்டவர். இறைவனிடம் நம்முடைய வேண்டுதலை எவ்வாறு முன்வைக்க வேண்டும் என்பதை அம்மையார் வழிபாட்டின் மூலம் சேக்கிழார் தெளிவுபடுத்துகின்றார். இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேன், உனை என்றும் மறவாமை வேண்டும், அறவா நீ ஆடும் போது உன் அடியின் கீழ் இருக்க என்று வேண்டுகின்றார். காரைக்கால் அம்மையார் இறைவன் மீது பாடிய பாடல்கள் அற்புத திருவந்தாதி,

0: திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியங்கள் ஆகியன 11ஆம் திருமுறையில் சேர்க்கப்பட்டுள்ளன. அம்மையார் பாடிய கொங்கு திரங்கு என்றும் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதியம் நட்டபாடை என்னும் பண்ணில் அமைந்தது. அதே நட்டபாடை பண்ணில் அம்மையாரை பின்பற்றி திருஞான சம்பந்தர் தோடுடைய செவியன் என்னும் பதியத்தை பாடியுள்ளார். அன்றைக்கு அம்மையார் பாடிய நட்டபாடையை முதற்பண்ணாக கொண்டு தமிழிசை பாடுவதை தொடங்கிய அந்த மரபு இசை உலகில் இன்றும் தொடர்ந்து நிகழ்ந்து வருகின்றது. பிற்காலத்தில் காரைக்காலைச் சேர்ந்த பல வணிகர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ய சென்ற போது தங்கள் குலதெய்வமாக எண்ணி காரைக்கால் அம்மையார் சிலையை தங்களுடன் எடுத்துச் சென்றுள்ளனர் என்பது வரலாறு. இவ்வாறு வணிகத்தின் பொருட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகளான தாய்லாந்து, கம்போடியா, இந்தோனேஷியா முதலான இடங்களில் குடியேறிய தமிழர்களால் அம்மையாரின் வழிபாடும் அவ்விடங்களில் பரவியது.
1: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் மாங்கனி திருவிழா கருத்துக்களை வழங்கினார் முனைவர் சு. தில்லைவனம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

நேரம் காலை 6:15. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாம் இணைகிறோம். இது பக்தி மாலை. பக்தி மாலை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய அருணாச்சலனே ஈசனே என துவங்கும் பாடல்.

6:22. பக்தி மாலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நாகூர் இஎம் அனீஃபா பாடியிருக்கக்கூடிய பாலைவனம் என துவங்கும் பாடல்.

மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566-723-823.

6:26. பக்தி மாலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேர்களே, இன்று காலை 6:55 தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் மற்றும் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி. இன்று பங்கேற்கும் மழலை எம் கவிஸ்ரீ. நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் சுஜாதா பாடியிருக்கக்கூடிய இயேசு என்ற இனத்துவங்கும் பாடல்.

6:30 PM. நேர்களே, பக்தி மாலையின் நிறைவு பாடல் SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கக்கூடிய சிவமயமாக நிதவுங்கும் பாடல் கேட்டு ரசிக்கலாம். இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 101.7.

0: நேர்களே, ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 6:36. நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள். வழங்குகிறார் பி சின்னசாமி.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். 2026-27 நுண்ணீர் பாசன திட்டத்தின் கீழ் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் ஆகியவை விவசாயிகளுக்கு மானியத்தில் அமைத்து தரப்படுகிறது. திறந்த நீர்ப்பாசனத்தில் அதிக நீர் தேவைப்படுவதால் சொட்டு நீர் பாசனம் அமைப்பதன் மூலம் பாசன நீர் வீணாவது தடுக்கப்படுகிறது. மேலும் திரவ உரங்கள் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிரின் வேரினை சென்றடைவதால் பயிர் மகசூல் அதிகரிப்பதுடன் உர செலவுகளும் குறைக்கப்படுகிறது. மேலும் களைகள் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதனால் விவசாயிகள் நுண்ணீர் பாசனம் அமைத்து குறைந்த நீரில் அதிக மகசூல் பெறலாம். நுண்ணீர் பாசன திட்டத்தின்படி சிறு குறு விவசாயிகளுக்கு 100% மற்றும் இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலும் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனத்தின் மூலம் சொட்டுநீர் பாசன வசதி அமைத்து கொள்ளலாம். மேலும் ஆதி திராவிடர், பழங்குடியினர் மற்றும் பெண் விவசாயிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஒரு முறை சொட்டு நீர் பாசனம் அமைத்தால் 7 பிறகு மீண்டும் அதே நிலத்தில் சொட்டுநீர் பாசனம் மானியத்தில் அமைத்துக் கொள்ளலாம். தெளிப்பு நீர் பாசனம் அமைத்த விவசாயிகள் 3 பிறகு மானிய தொகையை கழித்து சொட்டுநீர் பாசன முறையை அமைத்துக் கொள்ளலாம். இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் விவசாயிகள் தங்களின் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, புகைப்படம், சிட்டா அடங்கல், வங்கி கணக்கு புத்தகம், நில வரைபடம், சிறு குறு விவசாய சான்று ஆகியவற்றுடன் அருகில் உள்ள வேளாண் உதவி இயக்குநர் அலுவலகத்தை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து, கால்நடைகளுக்கு 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி போடும் பணி வரும் 1 முதல் தொடங்குகிறது. தொடர்ந்து 41 முகாம் நடைபெறும். மாவட்டத்தில் உள்ள அனைத்து கால்நடைகள்

மாவட்டத்துக்கும் தடுப்பூசி போடப்படுகிறது. அந்தந்த பகுதி கால்நடை மருத்துவ கால்நடை உதவி மருத்துவர்கள் குறிப்பிடும் தேதியில குறிப்பிட்ட இடங்களுக்கு கால்நடைகளை கொண்டு சென்று கோமாரி நோய் தடுப்பூசி போடணும். தடுப்பூசி போடுவர்கள் விவரம் தெரிவிக்கப்படும். தடுப்பூசி போடும் பணிக்காக மாவட்டம் முழுவதும் கால்நடை உதவி மருத்துவர்கள், கால்நடை ஆய்வாளர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர்கள் என 105 தடுப்பூசி பணிகள் குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் நேரில் சென்று அந்த தேதியில ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிடும் பகுதியில நடைபெறும் கோமாரி நோய் தடுப்பூசியை கால்நடைகளுக்கு தவறாது போட்டுக்கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து 2026-27 ஆண்டிற்கான உரிய தொழில்நுட்பத்தை கடைபிடித்து திருந்திய நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில மாநிலத்தில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது அறிவிக்கப்பட்டு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டியில மாநில அளவில் முதலிடம் பெறும் விவசாயிகளுக்கு சிறப்பு பரிசு மற்றும் பதக்கம் வழங்கப்படும். போட்டியில கலந்து கொள்ளும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் 2 ஏக்கர் நிலம் சொந்தமாகவோ அல்லது குத்தையாகவோ வைத்து திருந்திய முறையில நெல் சாகுபடி செய்திருக்க வேண்டும். மேலும்

0: குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் நேரில் சென்று அந்த தேதியில ஒவ்வொரு ஆண்டும் குறிப்பிடும் பகுதியில் நடைபெறும் கோமாரி நோய் தடுப்பூசியை கால்நடைகளுக்கு தவறாது போட்டுக்கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து 2026-27 ஆண்டிற்கான உரிய தொழில்நுட்பத்தை கடைபிடித்து திருந்திய நெல் சாகுபடி செய்யும் விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் மாநிலத்தில் அதிக மகசூல் பெறும் விவசாயிகளுக்கு நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது அறிவிக்கப்பட்டு அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ளது. இப்போட்டியில் மாநில அளவில் முதலிடம் பெறும் விவசாயிகளுக்கு சிறப்பு பரிசு மற்றும் பதக்கம் வழங்கப்படும். போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகளுக்கு குறைந்தபட்சம் 2 ஏக்கர் நிலம் சொந்தமாகவோ அல்லது கொத்தையாகவோ வைத்து திருந்திய முறையில் நெல் சாகுபடி செய்திருக்க வேண்டும். மேலும் பயிர் வளர்ச்சல் போட்டியில் குறைந்தபட்சம் 2 ஏக்கர் பரப்பு பயிர் நடுவர்கள் முன்னிலையில் அறுவடை செய்யப்படும். இப்போட்டியில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நெல் ரகங்களை மட்டுமே பயிர் செய்திருக்க வேண்டும். இத்திட்டத்தில் பங்கு பெற விரும்பும் விவசாயிகள் தங்களது வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர்களை அணுகி பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் பதிவு கட்டணமாக 150 ரூபாய் ரசீது செலுத்தி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வெற்றியாளர்களை அறிவிப்பதில் வேளாண்மை இயக்குநர் தலைமையிலான மாநில அளவிலான குழுவின் முடிவே இறுதியானது. மேலும் விவரத்தினை பெற தங்கள் பகுதி வட்டார வேளாண் உதவி இயக்குநரை தொடர்பு கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வட்டாரத்தில் மானிய விலையில நிலக்கடலை விதைகள் வழங்கப்படுகிறது. பள்ளிப்பாளையம் இழந்த குட்டை மற்றும் அதன் சுற்றுப்பகுதி கிராமங்களில் இரவை மற்றும் மானாவாரி நிலக்கடலை சாகுபடி செய்யப்படுகிறது. தேசிய உணவு எண்ணெய் இயக்கம் 2026-27 திட்டத்தில் விவசாயிகளுக்கு வழங்குவதற்காக தேசிய விதை கழகம் உற்பத்தி செய்து 4,900 கிலோ கிருநார் ரக சான்று விதை இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. பள்ளிப்பாளையம் வட்டாரத்தில் காரி பருவத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்ய ஆயத்தமாக உள்ள விவசாயிகளுக்கு டேருக்கு 150 கிலோ வீதம் விதை நிலக்கடலை மானிய விலையில வழங்க தயார் நிலையில உள்ளது. கடந்த ஆண்டு திட்டத்தில் பயன்பெறாத விவசாயிகள் ஆதார் அட்டை, மொபைல் எண், சிட்டா, வங்கி கணக்கு எண் ஆகியவற்றுடன் வேளாண் விரிவாக்க மையில உதவி வேளாண்மை அலுவலர் தொடர்பு கொண்டு இடுபொருளை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து இந்த தக்கைப்பூண்டு விதைத்து விவசாயிகள் பயன்பெறணும். தக்கைப்பூண்டு ஒரு சிறந்த பசுந்தாள் உரமாகும். இதனை விதைத்து வளர்த்து மடக்கி உழுவதால் மண்ணில் வளம் இயற்கையாகவே பெருகுவதோடு ரசாயன உரங்களுடைய தேவையும் குறைகிறது. தக்கைப்பூண்டு வேர்முடிச்சுகள் இலையினுடைய தலைச்சத்து அதிக அளவு உள்ளது. இது மண்ணின் இயற்கை உர தேவையை பூர்த்தி செய்கிறது. செடிகள் மக்கும் போது மண்ணில் கரிமச்சத்து அதிகரித்து மண் பொளப்பொளப்பாகவும் காற்றோட்டமாகவும் மாறுகிறது. மண்ணில் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் திறன் மற்றும் நீர் பிடிப்பு தன்மை அதிகரிக்கிறது. தக்கைப்பூண்டு மண்ணின் கார அமில தன்மையை குறைத்து கலர் நிலங்களை சீர்திருத்த உதவுகிறது. இது மிக வேகமாக வளர்ந்து நிலத்தை மூடுவதால் தேவையற்ற பொருட்கள் மற்றும் களை செடிகள் முளைப்பது தடுக்கப்படுகிறது. ஒரு ஹெக்டேருக்கு 20 கிலோ விதைகள் தேவைப்படும். விதைத்த 40 முதல் 50 நாட்களில் நன்றாக வளர்ந்திருக்கும் இந்த இளம் செடிகளை பூக்கும் தருணத்தில் மடக்கி உழவு செய்து மண்ணோடு மண்ணாக மக்க செய்ய வேண்டும். தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வட்டாரத்தில் தக்கைப்பூண்டு விதைகள் 50% மானிய விலையில் வழங்கப்படுகிறது. எனவே தேவைப்படும் விவசாயிகள் தங்கள் பகுதியை உதவி வேளாண்மை அலுவலர்களை அணுகி பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அடுத்து கால்நடை வளர்க்கும் விவசாயிகளுடைய கவனத்திற்கு, மாடு தீவனம் சாப்பிடாமல் இருந்தால், பால் திடீர்னு குறைஞ்சா, எல முடியாமல் இருந்தால், சோர்வா இருந்தால் உடனே மருத்துவரை அணுகணும். மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்து போடாதீர்கள். சிலர் தாமாகவே போடுவார்கள். இதை சில நேரங்களில் ஆபத்தாக மாறும். எப்போதும் மருத்துவர் ஆலோசனையின் அடிப்படையில் போடுவது அவசியம். அதிக பால் தரும் மாடுகளுக்கு கூடுதல் கவனம். ஜெர்சி போன்ற அதிக பால் தரும் மாடுகளில் சத்து குறைபாடு அதிகம் வரும். அதனால நல்ல தீவனம், புரதம், தாது உப்பு, தாது சத்து இவற்றையெல்லாம் கொடுப்பது அவசியம். விவசாயிகளே, கன்று போட்ட மாடுகளை நல்லா கவனிச்சா பால் உற்பத்தி அதிகரிக்கும், மருத்துவ செலவு குறையும், மாடு ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். சிறிய கவனக்குறைவால் பெரிய இழப்பு ஏற்படலாம். அதனால கன்று போட்ட மாடுகளை கூடுதல் கவனம் செலுத்தணும் என்பதை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளணும்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் வழங்கினார் பி. சின்னசாமி.
2: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.

0: இன்று காலை 7 மணிக்கு தர்மபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். காலை 7:25 தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS வளரியின் நலம் தானே. காலை 8 மணிக்கு தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். காலை 8:30 தர்மபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். 8:45 சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:00 தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லுமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். நேர்களே, பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இணைந்திருங்கள் நேர்களே.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்டுள்ள பதிவில், மொரீஷியஸ் பிரதமர் திரு நவீன் சந்திர ராம்கோலம் உடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். மொரீஷியஸுக்கு இந்தியா வழங்கியுள்ள சிறப்பு பொருளாதார நிதி தொகுப்பு திட்டத்தின் கீழ் அந்நாட்டின் பல்வேறு திட்டங்களை இந்தியா செயல்படுத்தி வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். திறன் மேம்பாடு, பாதுகாப்பு, எரிசக்தி, சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி வரும் 2031 100 பில்லியன் அமெரிக்க டாலர் என்ற இலக்கை எட்டும் என்று மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புதிய வகை ஆடைகளை தயாரித்து ஏற்றுமதி செய்வது குறித்து ஆலோசனை நடத்தியதாக அவர் கூறினார். ஜவுளி உற்பத்தியை அதிகரிக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். ஜவுளி ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றை நிறைவேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று திரு கிரிராஜ் சிங் கூறினார். புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் மற்றும் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மொழிகள், பழமையான நூல்கள், கையெழுத்து பிரதிகள் ஆகியவற்றை டிஜிட்டல் முறையில் பாதுகாக்க செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் அடிப்படையிலான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசின் இத்தகைய முயற்சிகள் இந்திய மொழிகள் மற்றும் கலாச்சார பாரம்பரியத்தை வலுப்படுத்துவதுடன் தொழில்நுட்ப அடிப்படையிலான பாரம்பரியத்துடன் இணைப்பை ஏற்படுத்தும் என்று டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் அதிக ஈரப்பதம் இருக்கும் நெல்மணிகளை வேளாண் துறை உதவியுடன் உலர வைத்து அவற்றை கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில உணவு அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக கிடங்குகளில் ஆய்வு மேற்கொண்ட பின் அவர் இதனை தெரிவித்தார். தண்ணீர் பற்றாக்குறை அல்லது மழைப்பொழிவு குறையும் காலங்களில் மாற்றுப் பயிர்களை

நேர்களே, இன்று காலை 6:55 தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனை வழங்கும் மழலை மொழி. இன்று பங்கேற்கும் மழலை எம். கவிஸ்ரீ.

0: செய்வதற்கான முயற்சிகளை விவசாயிகள் மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதை தவிர்த்து திசை திருப்பும் வேலைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குறை கூறியுள்ளார். சென்னையை அடுத்த வானகரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு திமுக தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். திமுக ஆட்சிக் காலத்தில் மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் பாலியல் வன்கொடுமை போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பதவியை கருத்தில் கொள்ளாமல் கொள்கையை முக்கியமாக கருதி மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணைந்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்று திரு மு க ஸ்டாலின் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் வளர்ச்சியில் ஆளும் கட்சிக்கு அக்கறை இல்லை என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூரில் நடைபெற்ற மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தின் வளர்ச்சிக்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று தெரிவித்தார். மேகதாது விவகாரம் தொடர்பாக உரிய நேரத்தில் பிஜேபி சார்பில் போராட்டம் நடத்துவது குறித்து அறிவிக்கப்படும் என்று திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். கல்லூரி பேராசிரியர்கள் பணி நியமன தேர்வு முறைகேடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று மாநில அரசுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து அக்கட்சியின் மாநில செயற்குழு வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது தொடர்பான புகார்கள் மீதான விசாரணை முடியும் வரை பணி நியமனம் குறித்த நடைமுறைகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகுதியுடையவர்களுக்கு ஆசிரியர் பணிக்கான வாய்ப்புகளை மாநில அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. அரசு இசைப்பள்ளிகளில் மாணவர் சேர்க்கையை அதிகரிக்கும் வகையில் சேலத்தில் பிரம்மாண்ட பரதநாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் 1450 மாணவியர் பங்கேற்று நடனமாடி சாதனை நிகழ்த்தப்பட்டதாக ஆசிரியர் சங்க தலைவர் திரு சக்தி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சேலம் மாவட்ட மிகப்பெரிய விழிப்புணர்வு நாட்டிய நிகழ்ச்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இசைப்பள்ளிகளுக்கு மாணவர் சேர்க்கைக்காக ஒரு மாபெரும் வரலாற்று சாதனை நிகழ்ச்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு 1500 குழந்தைகளுக்கு பக்கமா வந்திருக்கோம். இதுல இந்தியாவிலே 46 டீச்சர்ஸ் லைவ் பண்ணிருக்கோம். நாங்க ஒட்டுக்கா லைவ் நட்டவங்க பண்ணி 1500 குழந்தைங்க ஆடி இருக்காங்க. எல்லா ஆசிரியர்களுமே மாவட்ட அரசு இசைப்பள்ளியில பரதநாட்டியத்துறை படிச்சுட்டு இன்னைக்கு நாங்க எல்லாருமே ஒரு ஆசிரியர்களா இருக்கோம். எங்களுக்கு இசைப்பள்ளி மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கு. இதோட நோக்கம் அனைவரும் வந்து ஒரு பக்தியும் தெளிவும் அடைய வேண்டும். ஏழை மாணவர்கள் பரதநாட்டியம் கத்துக்கணும். எல்லா தரப்பு மக்களும் இசைப்பள்ளிக்கு ஆதரவு தெரிவிங்கள்.
0: தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரிக்கடல் பகுதியில் நிலவும் காற்றழுத்த பாதை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் நாமக்கல், ஈரோடு, சேலம், மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் நிலவும் கடும் வெப்பநிலை காரணமாக இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான ஒப்பந்தம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் லெபனான் அதிபர் ஜோசப் அவுன் ஆலோசனை நடத்தினார். அமெரிக்காவில் கொலராடோ உட்டா எல்லை அருகே உள்ள வனப்பகுதியில் காட்டுத்தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு படையினர் உயிரிழந்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் மாவட்டத்தில் எல்லையை ஒட்டிய பகுதியில் இந்திய எல்லைக்குள் நுழைந்த பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பாரம்பரிய வேளாண் விளைபொருளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. சட்டவிரோதமாக இந்தியாவிற்குள் நுழைய முயன்ற பங்களாதேஷை சேர்ந்த 8 பேரை திரிபுரா காவல்துறையினர் கைது செய்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே திருச்சி நெடுஞ்சாலை பகுதியில் லாரிகளில் இருந்து டீசல் திருடி பதுக்கி வைத்திருந்த 6 பேரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் சம்பவ இடத்திலேயே 2 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் பலாப்பழ சீசன் தொடங்கியுள்ளதை அடுத்து பழங்களை ருசிப்பதற்காக

காட்டு யானைகள் கோத்தகிரி மலைப்பகுதியில் முகாமிட்டுள்ளன. சென்னையை அடுத்த துறைப்பாக்கம் பகுதியில் சட்டவிரோதமாக மதுபாட்டில்களை பதுக்கி வைத்திருந்த நபரை சென்னை பெருநகர காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா மொரீஷியஸ் இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் நிலவும் பிரச்சினைகளில் இருந்து மக்களை திசை திருப்பும் நடவடிக்கைகளில் மாநில அரசு கவனம் செலுத்தி வருவதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தமிழகத்தில் கோவை, நீலகிரி, திண்டுக்கல், தேனி மாவட்டங்களில் ஒரு சில பகுதிகளில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நேரம் காலை 6:55 நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்களே, இன்றைய பிறந்தநாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இனி கேட்கலாம். தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
0: சேலம் மணிப்பால் மருத்துவமனை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி.
2: வணக்கமேகலையே, சின்னஞ்சிறு குழந்தைகள் கொஞ்சி பேசுவோம். மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழி நம்மோடு இருக்கிறார் உரார் சுண்டிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை எம் கவிஸ்ரீ. வணக்கம் கவிஸ்ரீ.
3: வணக்கம் சார்.
2: கவிஸ்ரீ எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: ஆ, நல்லா இருக்கீங்க. மூக்கு மூலியமா அழகா வந்திருக்கீங்க. ஏன் நீங்க பூ வைக்கல? பூ பூக்கல. ஏன் பூக்கல? கிராமப்புறம் தானே, மேட்டூர்ல தண்ணியா? தண்ணி கொஞ்சம் விட்டு பூ பூக்க வச்சிருக்கோம்ல.
3: எப்படி
2: இருக்கு?
3: வீட்டுக்கு
2: போனா வீட்டு வேலையா வச்சு கொல்றாங்க, நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்றீங்களா?
3: வீட்டுக்கு போறேன், போயிட்டு நைட்டு தான் வருவேன்.
2: ஏகப்பட்ட வேலை, அதனால லீவ் எல்லாம் விடாதீங்க. எனக்கு ஸ்கூல் லீவ் வச்சுக்கோங்க அப்படின்னு உங்க சொல்றீங்க நீங்க. சரி, பரவாயில்ல, விடுங்க. வீட்டுக்கு போனாலும் அதுவும் யார் செய்வா? அம்மாக்கா ஹெல்ப் பண்றமில்ல. சரி, என்ன சொல்ல போறீங்க கவிஸ்ரீ?
3: கடி ஜோக்ஸ்
2: இங்க சொல்லுங்க. எப்படி கடிக்கிறீங்க கேப்போம்.
3: ஊசி போட்டான் காசு வாங்க மாட்டான் கொசு.
2: ஓ, ஊசி போட்டான் காசு வாங்க மாட்டான் கொசு. ஆமால, நைட் ஆனா வந்து கடிச்சிடும்ல, சுருக்கு சுருக்கு சுருக்குன்னு கடிச்சிட்டு ஓடிடுவாரு. அப்புறம் எப்படி அவரை நிறுத்தி காசு கொடுக்கறது நாம? சரி, அடுத்து
3: திருக்குறள். அகட முகட எழுத்தெல்லாம் ஆடி பகவன் முள்ளட்டை உலகு, கழுக்கா கசட கட்டவே கட்டைப்பேன் நிற்காதுக்கு தக, மலை மிச ஏனினால் மானடி சேர்ந்தால் இளம் பெண் நீண்டு வாழ்வார்.
2: கரெக்டா சொல்றீங்க. சரி, பெரிய துண்டு மாதிரி வச்சிருக்கீங்க, எதுக்கு துண்டு வச்சிருக்கீங்க? இது கச்சிப்பா, நீளமா பெட்ஷீட் மாதிரி இருக்குது, என்ன பண்றீங்க இந்த கச்சியை வச்சுட்டு?
3: மூஞ்சதா துடைப்பேன்.
2: அடுத்து பாட சொல்லுங்க.
3: பட்டை
2: சின்ன குழந்தையா இருக்கீங்களா கவிஸ்ரீ? ஆலைக்கு படிச்சு ஒரு பெரிய பொண்ணு, அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணும்?

0: டாக்டர்
1: டாக்டர் என்ன பண்ண போறீங்க?
0: ஆயக்கலை ஊசி போட்டு 100 ரூபா நான் காசு வாங்கி மாத்த கொடுத்து அனுப்பிவிட்டுருவேன்.
1: அனுப்பிட்டுருங்க. ஆயாவுக்கு தான் ஊசி போடுறீங்க, அது ஆயாவுக்கு ஊசி போட்டு 100 ரூபா காசு வாங்குறீங்க. ஏன் ஆயாவுக்கு மட்டும் ஊசி போடுறீங்க?
0: எல்லாத்துக்கும் போடுவேன்.
1: எல்லாத்துக்கும் போடுறீங்க. இருந்தாலும் ஆயாவுக்கு அடிக்கடி உடம்பு சொல்லாம போது இருமுது, தலைவலிக்குது, படுத்துக்குது வீட்டில். அதனால முதல்ல ஆயாவுக்கு ஊசி போட்டு சின்ன பிள்ளை மாதிரி உற்சாகமாக பண்ணி விட்டுறேன், அதுக்கப்புறம் மற்றவங்களாம் ஊசி போடுறேன் அப்படின்றீங்க.
0: ஆமாம்.
1: சரிங்க கவிஸ்ரீ, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த மருத்துவராக மாற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 உடைய பணமாக வாழ்த்துகிறது. நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ சார்.
1: இணையினே இன்றைய மரளை மகிழ்ச்சி சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொட்டில்பட்டி பள்ளி குழந்தை எம் கவிஸ்ரீ.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் பாலக்கோடு ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ், சேலம் மணிப்பால் மருத்துவமனை.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோட், சேலம்.
3: சேலம் மணிப்பால் மருத்துவமனையில் தலைசிறந்த மருத்துவர்கள் ஒரே இடத்தில், மருத்துவர்களின் கனிவான ஆலோசனை மற்றும் சிகிச்சை,
4: முழு உடல் ஆரோக்கியமே எங்கள் லட்சியம். மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்ன சோட், சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 7 மணி. நேர்களை நாம் இணைகிறோம், இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
7: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
6: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
8: இன்று June 29.
9: இந்திய அறிவியலாளர்,
10: புள்ளியியல் அறிஞர்,
9: இந்தியாவின் திட்ட நாயகர்,
10: புள்ளி விவர கட்டமைப்பின் சிற்பி என்று அழைக்கப்படுபவர்,
9: இந்தியாவில் புள்ளியியல் துறை வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியவர்,
10: வானிலை உயிரியல்,
9: மானுடவியல் என பல்வேறு துறைகளில் உள்ள சிக்கல்களுக்கு புள்ளியியல் உதவியுடன் தீர்வு கண்டவர்.
10: கொல்கத்தாவில் இந்திய புள்ளியியல் நிறுவனத்தை 1932 நிறுவினார்.
9: பயிர் மகசூல் அளவிடும் முறையை அறிமுகப்படுத்தியவர்.
10: ரவீந்திரநாத் தாகூர் அவர்களிடம் செயலாளராக பணிபுரிந்தவர்.
9: புள்ளியியல் துறை பங்களிப்பிற்காக
10: பத்ம விபூஷன் விருதும்,
9: ஸ்ரீனிவாச ராமானுஜ தங்கப்பதக்கம்,
10: ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் வெல்டன் மெமோரியல் பரிசு என ஏராளமான கௌரவங்கள் விருதுகளை பெற்றுள்ளார்.
9: PC மகளனோபிசு என அழைக்கப்படும்
10: பிரசாந்த் சந்திர மகளனோபிஸ் பிறந்த தினம் இன்று.
9: ஆண்டு 1893 இந்திய புள்ளியியலில் இவர் ஆற்றிய பங்களிப்பிற்காகவும்,
10: கொள்கை வடிவமைப்பிலும்,
9: சமூக பொருளாதார திட்டமிடுதலிலும்,
10: புள்ளியியலின் முக்கியத்துவத்தை பற்றி மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்நாள்.
9: இன்று தேசிய புள்ளியியல் தினம்.
10: பிரபல இந்திய அணுசக்தி விஞ்ஞானி,
9: இந்திய அணுக்கரு பிளவு சோதனைகளில் முக்கிய பங்காற்றியவர்.
10: பாபா அணுசக்தி நிலைய அணு உலை தயாரிப்பு குழுவின் தலைமை பொறுப்பேற்று வழிநடத்தினார்.
9: உள்நாட்டிலேயே பூர்ணிமா அணு உலையை வடிவமைத்தவர்.
10: 1974 பொக்ரானில் நடைபெற்ற
9: சிரிக்கும் புத்தர் என்ற அணுகுண்டு வெடிப்பு சோதனையில் முக்கிய பங்கு வகித்தவர்.
10: இந்திய குளிர்நிலை அணுக்கரு பிளவு சோதனைகளிலும் முக்கிய பங்கு வகித்தார்.
9: இவரது அறிவியல் பங்களிப்பிற்காக சாந்தீஸ்வர பட்நாகர் விருது,
10: இந்திய அறிவியல் அகாடமி விருது
9: மற்றும் தேசிய அறிவியல் அமைப்பின் பாபா பதக்கம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெற்றவர்.
10: இந்தியாவின் முன்னணி அணு விஞ்ஞானிகளுள் ஒருவரான
9: PK ஐயங்கார் பிறந்த தினம் இன்று.
10: ஆண்டு 1931.
9: தமிழ் நாடக உலகில் புரட்சியை ஏற்படுத்தி நாடக காவலர் என்று போற்றப்பட்ட நடிகர் இவர்.
10: நாடகத்தின் மீதான காதலால் நாடக நிறுவனம் ஒன்றை தொடங்கி பல்வேறு சமூக இதிகாச மற்றும் வரலாற்று நாடகங்களை அரங்கேற்றினார்.
9: பல திரைப்படங்களில் இவர் கதாநாயகனாகவும் நடித்திருக்கிறார்.
10: பல திரைப்படங்களில் வில்லன் கதாபாத்திரங்களிலும் முத்திரை பதித்தார்.

0: தமிழ் நாடகத்துறையில் ஒரு திருப்பு முனையை உருவாக்கிய
1: நடிகர் ஆர் எஸ் மனோகர் பிறந்த தினம் இன்று.
0: ஆண்டு 1925.
1: தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்
0: மற்றும் பாடகர்.
1: கர்நாடக இசையிலும் முறையாக பயிற்சி பெற்றார்.
2: ராஜ்யத்தில் உயலால வேண்டி நின்ற பைங்களுக்கு உயலால கையில் தந்தே கல்யாணமாலை மையல் கொண்டே நான் இந்த வேளை.
0: இந்த பாடலுக்கு முதன் முதலில் இசையமைத்தவர்
1: தமிழ்,
0: தெலுங்கு,
1: கன்னடம்,
0: ஹிந்தி திரைப்படங்களுக்கும் இசையமைத்துள்ளார்.
1: தமிழ் திரைப்பட இசையமைப்பாளர்
0: இசைக்கலைஞர் கார்த்திக் ராஜா பிறந்த தினம் என்று.
1: ஆண்டு 1973.
0: உலகின் மொத்த நிலப்பரப்பில் 40% வெப்பமண்டல பகுதிகளாகும்.
1: தோராயமாக உலகின் 80% பல்லுயிர் தன்மையும் கலாச்சாரம் மற்றும் மொழி ஆகியவற்றின் பல்லுயிர் தன்மையும் வெப்பமண்டல பகுதிகள் கொண்டிருக்கின்றன.
0: உலகம் முழுவதும் வெப்பமண்டல பகுதிகளில் ஏற்படும் சவால்கள்
1: பாதிப்புகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்நாள் அனுசரிக்கப்படுகின்றது.
0: சர்வதேச வெப்பமண்டல தினம் இன்று.
3: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
4: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
5: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
6: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
5: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9994111152. SKS ஹாஸ்பிடல்.
7: Students, listen carefully.
8: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
9: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67வது சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
3: 7 மணி 7 நிமிடத்தில் கேட்டு கொண்டிருக்கிறோம் இது காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தர்மபுரி உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி விலை நிலவரம் குறித்த அறிவிப்புகளை அறிந்து கொள்ளலாம். தக்காளி 15 ரூபாய், கத்திரிக்காய் 38 ரூபாய், வெண்டைக்காய் 18 ரூபாய், அவரைக்காய் 55 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 20 ரூபாய், பச்சை மிளகாய் 30 ரூபாய், சுரைக்காய் 20 ரூபாய், வாழைக்காய் 10 ரூபாய், முருங்கைக்காய் 80 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 55 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 25 ரூபாய், பெரிய வெங்காயம் 36 ரூபாய், கேரட் 76 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், பீன்ஸ் 94 ரூபாய், முட்டைக்கோஸ் 48 ரூபாய், பூண்டு உடைத்தது 180 ரூபாய், பூண்டு பெரியது 230 ரூபாய், இஞ்சி 200 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 44 ரூபாய், உருளைக்கிழங்கு 30 ரூபாய், காலிஃப்ளவர் 30 ரூபாய், குடை மிளகாய் 96 ரூபாய், தேங்காய் 48 ரூபாய், வெள்ளரிக்காய் 36 ரூபாய். இவை யாவும் இன்றைய நம் தர்மபுரி உழவர் சந்தையின் கிலோ ஒன்றுக்கான காய்கறி விலை நிலவரங்கள் ஆகும். உழவர் சந்தை செல்லும் பொழுது மறவாமல் பிளாஸ்டிக் அல்லாத பைகளை எடுத்து செல்லுங்கள். அன்பனீர்களே, பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், சுற்றுச்சூழலை காப்போம். நேயர்கள் கவனத்திற்கு, தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்திருக்கக்கூடிய அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான கடன் திட்டம் வழங்கப்பட உள்ளது. இதில் தனிநபர் கடன், கல்விக் கடன், சுய உதவிக் குழுக்கடன், கைவினை கலைஞர்களுக்கான கடன் போன்றவை வழங்கப்பட உள்ளன. இந்த திட்டம் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள்

மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. இதற்கு தேவையான ஆவணங்கள் சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் மற்றும் சாதிச் சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிட சான்று, ஆதார் குடும்ப அட்டை, 5 லட்சத்திற்கு மேல் உள்ள திட்ட அறிக்கை போன்றவை தேவையான ஆவணங்களாகும். வருமான வரம்பை பொறுத்தவரை திட்டம் 1 குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் 2 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். திட்டம் 2 குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் 2 8 லட்சம் வரை இருக்க வேண்டும். விண்ணப்பிக்கும் இடங்கள் மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையர் நல அலுவலகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் என்ற நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள், இரத்தவியல் மற்றும் இரத்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் திவ்யா அவர்கள் பங்குபெறும் நேரலை.

0: இனிது இனிது வழங்குகிறார் ஜே எஸ் லீல வினோதன்.
1: அன்பிற்கினே நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். அப்துல் கலாம் அவர்கள் விஞ்ஞானியாக வேலை செய்து கொண்டிருந்த ஒரு காலகட்டம். அவருக்கு கீழே இளம் விஞ்ஞானியாக ஒருவர் வேலை செய்து வந்தார். அந்த சூழ்நிலையில் அந்த இளம் விஞ்ஞானிக்கு அன்று திருமண நாள். கலாமிடத்திலே வந்து ஆசீர்வாதம் வாங்கினார். இவரும் மனதார வாழ்த்தினார். பொதுவாக கலாமுக்கு பரிசு பொருட்களை வாங்குகிற பழக்கம் இல்லை. ஆனால் யாராவது புத்தகங்களை பரிசுகளாக கொடுத்தால் அதை ஏற்றுக்கொள்வார். அப்படி அன்று திருமண நாள் காணும் அந்த இளம் விஞ்ஞானியும் ஒரு புத்தகத்தை பரிசாக கொடுத்தார். மகிழ்ச்சியோடு நம் கலாம் ஏற்றுக்கொண்டார். பிறகு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் திருமண நாள் என்று கேட்டார் கலாம் சிரித்து கொண்டே. இன்று 3 மணிக்கு நான் வீட்டுக்கு போனால் பரவாயில்லை, என் பிள்ளைகள் எதிர்பார்ப்பார்கள். குடும்பத்தோடு கோயிலுக்கு போக வேண்டும், ஒரு உணவு விடுதிக்கு போய் சாப்பிட வேண்டும், பிள்ளைகளோடு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். 3 மணிக்கு வீட்டுக்கு போவதற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்றார் அந்த இளம் விஞ்ஞானி. சரி, எடுத்துக்கொள் என்று சொன்னார் அப்துல் கலாம். அந்த 3 மணி வந்தது. அதற்கு இடையில் ஒரு முக்கியமான வேலை வந்துவிட்டது எல்லோருக்கும். அந்த இளம் விஞ்ஞானி அந்த வேலையிலே மும்பரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார். வேலை செய்து கொண்டே இருந்தார். ஓரளவுக்கு வேலை முடிந்தது. கை கடிகாரத்தை பார்க்கிற போது 8:30. என்ன நடந்தது என்றால், அவர் அந்த வேலை மும்பரத்தில் வேலையின் மீது இருந்த கவனத்தில் நேரம் போனதே அவருக்கு தெரியவில்லை. பிறகு, அடடா, இன்றும் தாமதமாகிவிட்டதே, என்ன செய்வது என்று யோசித்த அந்த இளம் விஞ்ஞானி வீட்டுக்கு போனார். போய் பார்த்தால் வீடே மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். கையிலே பரிசு பொருட்களை வைத்திருக்கிறார்கள். என்ன என்று கேட்டபோது கலாம் ஐயா வந்தார், எங்களை கோயிலுக்கு அழைத்து போனார். அது மட்டுமல்ல, பரிசு பொருட்களையும் எங்களுக்கு வாங்கி தந்தார். நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் மும்பரமாக ஈடுபட்டு இருப்பதாகவும், நீங்கள் வருவதற்கு கூட தாமதமாகலாம் என்பதற்காக அவரே வந்து அனைத்தையும் செய்து விட்டார் அப்பா என்று சொல்லி அந்த குழந்தைகள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். இதை கேட்டவுடன் அந்த இளம் விஞ்ஞானி அப்படியே வியந்து போய்விட்டார். கலாம் அவர்கள் தலைமை பொறுப்பில் இருந்தபோதும் ஏதோ தனக்கு கீழே வேலை செய்யக்கூடிய ஒரு ஊழியர், அவருக்கு திருமண நாள் என்று சாதாரணமாக அதை கடந்து போகவில்லை. தனக்கு திருமணமாகாவிட்டாலும் திருமணமானவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவர்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கும், பிள்ளைகள் ஆர்வத்தோடு தன் அப்பாவுக்காக காத்திருப்பார்கள் போன்ற அனைத்து வித பாச உணர்வுகளையும் புரிந்த மகத்துவமான மனிதர். ஆகையால்தான் அவரே சென்று அந்த ஊழியருடைய குடும்பத்துக்கு தேவையானவற்றை செய்து அவர்களை மகிழ்ச்சி படுத்தினார். அதனால்தான் காலங்களை கடந்தும் கலாம் வாழ்ந்து வருகிறார். இந்த செய்தி தருகிற ஒரு செய்தி, தலைமை பண்பு என்பது அதிகாரத்தை மட்டும் செலுத்துவதல்ல, தலைமை பண்பு என்பது அன்பையும் செலுத்துவது என்பதை இந்த சம்பவம்

0: பாவம் நமக்கு உணர்த்துகிறது. இதை நாமும் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: இனிது இனிது கேட்டீர்கள். வழங்கினார் ஜே எஸ் லீல வினோதன்.
2: நேர்களே, இன்று காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் வெள்ளதையின் நலம்

0: நேர்களை நிறைவுபெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. இணைந்திருங்கள் நேர்களே.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா செஷல்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மேனியுடன் திரு நரேந்திரமோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. விக்டோரியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி, இந்த பேச்சுவார்த்தையின்போது சுகாதாரம், கல்வி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல் மாற்றம், நீடித்த வளர்ச்சி, சமூக உள்கட்டமைப்பு, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என இரு நாடுகளின் தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக கூறினார். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சட்டவிரோதமாக மீன்பிடித்தல், போதைப்பொருள் கடத்தல் உட்பட பல்வேறு சவால்கள் குறித்தும் பிராந்திய மற்றும் சர்வதேச அளவிலான விவகாரங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் பரஸ்பரம் தங்களது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் தெரிவித்தார். செஷல்ஸ் நாட்டில் இந்தியாவில் அறிவிக்கப்பட்டுள்ள சமூக பொருளாதார திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் இரு தலைவர்களும் திருப்தி தெரிவித்துள்ளதாக அவர் கூறினார். இவ்விரு நாடுகளிடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு 50 ஆண்டுகள் நிறைவை குறிக்கும் வகையிலான இலச்சினையை இரு தலைவர்களும் இணைந்து வெளியிட்டதாக திரு விக்ரம் மிஸ்ரி தெரிவித்தார். பின்னர் திறன் மேம்பாடு, யுபிஐ, சுகாதாரம், விவசாயம், கப்பல் போக்குவரத்து, விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின. மேலும் அந்நாட்டின் வளர்ச்சிக்கு உதவிடும் வகையில் உணவு பாதுகாப்பு, உள்கட்டமைப்பு, சுகாதாரம், தொழில் பயிற்சி, கடல்சார் பாதுகாப்பு போன்ற துறைகளில் பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டன. இதனிடையே செஷல்ஸ் நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு பெர்னார்ட் ஜார்ஜஸை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின் போது செஷல்ஸ் ஐரோப்பிய ஒன்றியம் இடையேயான ஒத்துழைப்பு தொடர்பான பல்வேறு அம்சங்கள் குறித்து தாம் அவருடன் விரிவாக விவாதித்ததாக பிரதமர் கூறியுள்ளார். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்திநகரில் பிரதமரின் குடும்ப பராமரிப்பு கண்காணிப்புக்கான இணையதள சேவையை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இந்த ஒருங்கிணைந்த டிஜிட்டல் தளத்தின் மூலம் பயனாளிகள் சுகாதாரம், ஊட்டச்சத்து உள்ளிட்ட முக்கிய தகவல்கள் குறித்து அறிந்து கொள்ள உதவிடும் என்று கூறினார். திட்டங்களை வகுப்பதுடன் அவை அனைத்தும் மக்களை சென்றடைய செய்வதற்கான முயற்சிகளையும் மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். தடுப்பூசி, ஊட்டச்சத்து குறைபாடு, பள்ளிகளில் சேர்க்கை விகிதம், இடைநிற்றல் விகிதம் உள்ளிட்ட தகவல்களை கண்காணிக்கும் வகையில் பல்வேறு அரசுத்துறை சார்ந்த தரவுகளுடன் இந்த இணையதளம் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. புலிகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கத்திற்கு உதவிடும் என்று மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் அல்வாரில் புலிகள் பாதுகாப்பு தொடர்பான தேசிய பயிலரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர் இதனை தெரிவித்தார். புலிகள் பாதுகாப்பு திட்டம் வனவிலங்கு பாதுகாப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டார். வனவிலங்குகள்

0: பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் காடுகள் நீர்நிலைகளின் பாதுகாப்பிற்கும் பல்லுயிர் பெருக்கத்திற்கும் உதவிடும் என்று திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியா மீதான இத்தகைய குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றவை என்று குறிப்பிட்டுள்ளார். பிற நாடுகள் மீது குற்றம் சாட்டுவதை தவிர்த்து அந்நாட்டில் செயல்பட்டு வரும் பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தோதாபுரி மாம்பழ விவசாயிகள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் வகையில் மத்திய அரசு அவர்களுக்கு நிதி உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், மாம்பழத்திற்கான விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் 281 கோடி ரூபாய் நிதி உதவியை மத்திய அரசு வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மாம்பழச்சாறு ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை காரணமாகவும் மாம்பழச்சாறு உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் அதன் கொள்முதலை குறைத்துள்ளதன் காரணமாகவும் இந்த விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். தோதாபுரி மாம்பழ விவசாயிகள் குறிப்பாக ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு மத்திய அரசின் நிவாரண உதவி அத்தியாவசிய தேவையாக உள்ளது என்று முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். மத்திய சுகாதார கவுன்சில் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பச்சிளம் குழந்தைகள் சுகாதார பராமரிப்பு தொடர்பான மாநாட்டை மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இது தொடர்பாக மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பச்சிளம் குழந்தைகளின் பாதுகாப்பான வளர்ச்சி குறித்து இம்மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து, மூளை செயல்பாட்டு திறன் ஆகியவற்றிற்கு முதல் 3 வருடங்கள் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை கருத்தில் கொண்டு இந்த மாநாடு நடைபெற உள்ளது சுகாதாரத்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. நகர்ப்புறங்களில் வசித்து வரும் புலம்பெயர்ந்த மற்றும் விளிம்பு நிலை மக்கள் குழந்தை பராமரிப்பில் எதிர்கொண்டு வரும் சிக்கல்களுக்கு தீர்வு காண்பதற்கும் இந்த மாநாடு உதவிடும் என்று சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது. சுயசார்பு இந்தியா திட்டத்தின் கீழ் பாதுகாப்புத்துறை வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்தியாவின் முதலாவது C-295 விமானம் உள்நாட்டு தொழில்நுட்பத்தில் தயாரிக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தனது மன் கி பாத் உரையில் குறிப்பிட்டுள்ளதை சுட்டிக்காட்டினார். மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து நீண்டதூர ஏவுகணை சோதனைகளை வெற்றிகரமாக நடத்தி சாதனை படைத்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதி கனிமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சத்தீஸ்கட், கர்நாடகா, ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலங்கானா, கோவா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. பீகார், ஆந்திர பிரதேசம், ராஜஸ்தான், ஒடிசா, லட்சத்தீவு உள்ளிட்ட பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தில்லி, ஹரியானா மற்றும் சண்டிகரில் இன்று கடும் வெப்ப அலை வீசக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே அருணாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக அசாமில் உள்ள டெமாஜி நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதன் காரணமாக ஜோனே, சீமென், சப்போரி, திமோ உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதை அடுத்து நிலைமையை அரசு உன்னிப்பாக கவனித்து வருவதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா தெரிவித்துள்ளாா்.

0: லண்டனில் நடைபெற்று வரும் ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் பெனால்டி ஷூட் அவுட் முறையில் இந்தியா 3-2 என்ற கோல் கணக்கில் இங்கிலாந்தை வென்றது. இங்கிலாந்து டெஸ்ட் கிரிக்கெட் கேப்டன் பென் ஸ்டோக் சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். ட்ரென்ட் பிரிட்ஜில் நடைபெற்று வரும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தாம் ஓய்வு பெற உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2011 ஆல்ரவுண்டராக இங்கிலாந்து அணியில் இணைந்த அவர் இதுவரை டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 7000 ரன்களையும் 250 அதிக விக்கெட்டுகளையும் வீழ்த்தியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக அவர் 121 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலும் 114 ஒருநாள் போட்டிகளிலும் 43 20 போட்டிகளிலும் விளையாடியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் அதிபருடன் பிரதமர் திரு நரேந்திர மோடி நடத்திய பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்தது என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த 12 நாட்டின் சுகாதாரத்துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியில் அண்மையில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதல் சம்பவங்கள் குறித்து அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகளை இந்தியா நிராகரித்துள்ளது. மாம்பழ விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் மத்திய அரசு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளார். சிக்கிம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:25.
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
3: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
4: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
3: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111 SKS ஹாஸ்பிட்டல்.
5: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012339999.
6: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67 சந்தனக்குட உருஸ் விழா 3 நடைபெறுகிறது. July 1 புதன் காலை 11 மணிமண்டபம் திறப்பு விழா, July 2 வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
7: Students, listen carefully.
8: Salem la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students ku campus interview offer na besta sollikide polam.
9: Admission nadaiperugirathu Vaishya Kalluri Ayodhya Pattinam Salem.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
13: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
14: கோபி சிவகுமாரின் SS ஜுவல்லரி.
15: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
14: 30 தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம் வெள்ளி வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
16: யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
17: உடல் பருமன் மற்றும் அதை சார்ந்த மற்ற நோய்கள் மிகவும் கவலைக்குரிய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில். அந்த காலத்தில் ஒரு எளிமையான வாழ்க்கை, எளிமையான உணவு தேவைகள் மற்றும் அதற்கு ஏற்ப உடற்பயிற்சி மற்றும் உழைப்பு இருந்த காரணத்தினால் உடல் பருமன் அப்படிங்கிறது ஒரு விஷயமா ரொம்ப பேசப்படலை. இந்த காலத்தில் ஒரு பெட்டரான ஹெல்த் கேர் சிஸ்டம், அதோடு தேவைக்கு மீறிய அளவில் நமக்கு உணவு மற்றும் தானியங்கள் அல்லது அதற்கு ரிலேட்டடான விஷயங்கள் கிடைக்கிறதுனால

0: அல்ல, நம்மளுடைய வாழ்க்கை முறையும் முற்றிலுமாக மாறிவிட்டது. முறையற்ற உணவு பழக்கம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. நமக்கு எது சாப்பிடணுன்னாலும் அதை உடனே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கலாம். இல்லை ஏகப்பட்ட கடைகள் ஒரே இடத்துல இருக்குது, எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுறது. இதனாலேயே நிறைய பேருக்கு வெயிட் கெயின் ஆகி ஒபிசிட்டியால் நிறைய பேர் அவதிப்படுறாங்க. உடல் பருமன் அப்படிங்கிறத ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளில் சொல்லணும்னா அதிக கொழுப்பு சேர்க்கை தான். இது பல வியாதிகளுக்கு கொண்டு போய் விட்டுவிடும். நிறைய இருதய நோய்கள், சர்க்கரை வியாதி, புற்றுநோய்கள் உண்டாகிறதுக்கு கூட இந்த உடல் பருமன் காரணமாக இருக்கிறது. பொதுவாக உடல் பருமன் அல்லது ஒபிசிட்டி என்பது பாடி மாஸ் இண்டெக்ஸ், பிஎம்ஐ என்று சொல்லக்கூடிய விஷயத்தால நம்ம அளக்குறோம். இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா எடைக்கும் ஹைட்டுக்கும் உயரத்திற்கும் நடுவில் அமையிற ஒரு விகித மதிப்பு, ஒரு ரேஷியோ. இதை எப்படி கால்குலேட் பண்றோம் அப்படின்னா நம்ம வெயிட்டை வந்து கிலோகிராம் கணக்கில் எடுத்துக்கிறோம், அதை நம்ம ஹைட்டோட ஸ்கொயரால டிவைட் பண்ணணும். அப்போ வரக்கூடிய வேல்யூ, கடைசியில் வர அந்த நம்பர் 30க்கு மேலே இருந்தா உடல் பருமன் இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்கள் வெயிட் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம நாட்டோட நிலவரத்தை பார்த்தா ஒரு சமீப கால ஆய்வின்படி சுமார் 24% பெண்களும் 23% ஆண்களும் அதிக உடல் பருமனோடு இருக்காங்க. இது தவிர குழந்தைகளுக்கு நடுவில் இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே ஆயிட்ருக்கு. நிறைய குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே ஒபிசிட்டி என்னும் உடல் பருமன் இருக்கிறது. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயமாகவும், ஆரம்ப காலத்திலே இதை சரி செஞ்சாதான் பிற்காலத்தில் வேற எதுவும் பெரிய நோயில் கொண்டு போய் விடாது. மருந்து மாத்திரை மூலமாக குறைக்கிற விஷயம் இல்லை நம்மளோட உடல் பருமன். அப்படி உடல் எறைய நம்ம மருந்து மாத்திரை அல்லது ஏதேனும் அறுவை சிகிச்சை மூலம் குறைச்சா அது மற்ற உபாதைகளை ஏற்படுத்தலாம், பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஸோ சேஃபான வழி என்பது யோகா மூலமாக உடல் எடையை குறைப்பது தான். எடை குறைப்பு என்றாலே அதில் முக்கியமாக வரக்கூடிய முதல் ஆசனம் என்பது சூரிய நமஸ்காரம். சூரிய நமஸ்காரம் ஒரு சுற்று என்பது 12 ஆசனங்களை உள்ளடக்கியது. 1 செட் ஆஃப் சூரிய நமஸ்கார் 13-17 கேலரிஸ் வரைக்கும் குறைப்பதற்கு உதவி செய்யும். இப்போ ஒரு 6-9 செட் சூரிய நமஸ்கார் இல்லை ஒரு 12 செட் வரைக்கும் சூரிய நமஸ்கார் தொடர்ந்து செய்யும் போது எடை இழப்பு சீக்கிரமாக நிகழ ஆரம்பிக்கும். குறிப்பாக இந்த சூரிய நமஸ்காரம் காலையில் எழுந்த உடனே அவங்களுடைய வெறும் வயிற்றில் செய்யும்போது இந்த மெட்டபாலிசம் தூண்ட பெற்று எடை இழப்பு சீக்கிரமாக நிகழ ஆரம்பிக்கும். சில முக்கியமான ஆசனங்கள் இருக்குது சூரிய நமஸ்கார் போன்றே. திரிகோணாசனம் என்று சொல்லக்கூடிய ஆசனம், இது பக்கவாட்டில் குனிந்து நிமிர்ந்து செய்யக்கூடிய திரிகோணாசனம் எனும் ஆசனம் இடுப்பு தசைகளை குறைப்பதற்கு நன்கு உதவி செய்கிறது. பவன முக்தாசனம் எனும் ஆசனம், படுத்துக்கொண்டு நாம் செய்யக்கூடிய இந்த ஆசனமானது விண்ட் ரிலீவிங் போஸ்ன்னு சொல்லுவாங்க. உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான காற்றை வெளியேற்றுவதில் மிகவும் உதவுகிறது இந்த ஆசனம். இதனால் உடலினுடைய ஜீரண சக்தி மேம்பட்டு நமது உடலில் உள்ள கொழுப்பு கரைவதற்கு உதவி செய்கிறது. நவுக்காசனம் என்று சொல்லக்கூடிய இந்த போட் போஸ் என்னும் ஆசனமானது வயிற்று தசைகளை நன்கு உள்ளிழுத்து செய்யக்கூடிய ஒரு ஆசனம். வயிற்று தசைகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து செய்யும் போது வயிற்றினுள்ள அதிகப்படியான கொழுப்பு குறைவதற்கு உதவுகிறது. இந்த யோகா தொடர்ந்து பண்ண பண்ண இந்த கொழுப்பு குறைய குறைய சுறுசுறுப்பு வரும், நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம்.
1: இதுவரை யோகாவின் பயன்கள் குறித்து யோகா பயிற்சியாளர் விஜயலட்சுமி ஆர் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே கேட்டீர்கள்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 7:32.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: நேர்களே, இன்றைய சந்தோஷ சாரல் நிகழ்ச்சிக்கான பொது அறிவுவினா, உலகிலேயே முதன்முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி செய்யும் புதிய தொழில்நுட்ப நிலையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது? என்பதே இன்றைய சந்தோஷ

நிகழ்ச்சிக்கான பொது அறிவு வினா. இந்த வினாவிற்கான விடை நிகழ்ச்சியின் நிறைவில் அறிவிக்கப்படும். நேர்களை, நிகழ்ச்சியில் முதல் பாடலாக வேங்கை திரைப்படத்திலிருந்து தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் விவேகா பாடல் வரிகளில் கார்த்திக் பாடிருக்கக்கூடிய பாடல்

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
3: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்.
2: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி.

0: மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
4: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
3: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
4: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
3: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
4: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
3: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
5: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
6: தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற July 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
7: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
8: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
9: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருடமாகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
10: நேர்களை, நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து ஜேம்ஸ் வசந்தன் இசையில் தாமரையின் பாடல் வரிகளில் பெல்லிராஜ், தீபா மரியம் இணைந்து பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நேரம் காலை 7:48. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. நேர்களே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் தாம் தூம் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் நா முத்துக்குமார் பாடல் வரிகளில் ஹரிஷ் ராகவேந்திரா பாடியிருக்கக்கூடிய பாடல்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் No. 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள்

நேரம் காலை 7:55 நிகழ்ச்சி நிறைவு பாடல் மாற்றான் திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் விவேகாவின் பாடல் வரிகளில் விஜய் பிரகாஷ் ஸ்ரேயா கோஷல் கார்த்திக் இணைந்து பாடிருக்கக்கூடிய பாடல்

0: தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நேர்களே, நிகழ்ச்சியினுடைய நிறைவில் இருக்கும் இன்றைய நிகழ்ச்சிக்கான பொது அறிவிவினா, உலகிலேயே முதன்முறையாக அணுசக்தி மூலமாக நைட்ரஜன் ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி செய்யும் புதிய தொழில்நுட்ப நிலையம் எங்கு நிறுவப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருந்தோம். உலகிலேயே முதன்முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி செய்யும் புதிய தொழில்நுட்ப நிலையம் கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் துவங்கப்பட்டுள்ளது. கல்பாக்கம் இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையத்தில் உலகிலேயே முதன்முறையாக அணுசக்தி மூலம் ஹைட்ரஜன் எரிபொருள் உற்பத்தி செய்யும் புதிய தொழில்நுட்ப நிலையம் நிறுவப்பட்டுள்ளது. நீர்கள் இதுவரை கேட்டது
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 8:02 நிமிடம். நேர்களை கேட்கலாம்.
6: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
7: தர்மபுரியில் 30 நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
6: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிரங்கை சேதுபதி அவர்கள்.
8: இன்று ஜூன் 29. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் தோன்றியவர்களும் உண்டு, மறைந்தவர்களும் உண்டு. அவற்றையெல்லாம் அடையாளம் கொண்ட ஒரு பெரிய நாட்காட்டி ஒன்று தயாரிக்கப்படுமே ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒரு வருடக்கணக்கான அளவிற்கான நாள்களை ஒட்டி வைத்திருக்க வேண்டும் தான். என்றாலும் கூட மறக்க இயலாத மனிதர்களை நினைவு கூறுவதற்காக இந்த நாட்களை நாம் கையில் எடுத்துக் கொள்வது பொருத்தமானதாகத்தான் தோன்றுகிறது. பிரபலமானவர்களும் உலக அளவில் அறிமுகமானவர்களும் காலப்போக்கில் நினைவு தடத்தில் இருந்து விலகி போகிற இந்த சூழலில் என்றைக்கும் நிலைபெறுகின்ற அற்புத பணிகளை ஆற்றிவிட்டு அவற்றின் பின்னால் தன் வாழ்க்கையின் அடையாளத்தை நிலைநிறுத்திக் கொள்ளாமல் தோன்றா துணையாக நின்று மறைந்து போனவர்களும் உண்டு. அந்த வரிசையில் இன்று நினைவு கூறத்தக்கவர் பேராசிரியர் முனைவர் வ.ஐ. சுப்பிரமணியம் என்பவராவார். வடசேரி ஐயம்பெருமாள் சுப்பிரமணியம் என்கிற முழு பெயரை கொண்டிருக்கக்கூடிய இவர்தான் தஞ்சாவூரில் தோன்றிய தமிழ் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக திகழ்ந்தவர். சிறந்த மொழியியல் அறிஞர். காலம் கருதி கடமையை இசகில்லாமல் நிறைவேற்றிய பெருந்தகை. பிரபலத்திற்கும் புகழுக்கும் தன்னை நிலைநிறுத்தி கொள்ளாமல் கடமைக்கும் கண்ணியத்திற்கும் தன்னை ஆளாக்கி கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான மனிதர். உண்மையான தமிழ் இலக்கிய இலக்கண உணர்வும் நுட்பமான அறக்கோட்பாடும் இவருடைய வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாத அங்கங்களாக திகழ்ந்தவை. நாகர்கோவில் அருகில் இருக்கக்கூடிய வடசேரியில் பிறந்து அங்கே தொடக்க கல்வி பயின்ற அவர் நெல்லை இந்து கல்லூரியில் இடைநிலை கல்வியை பெற்றவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உயர்கல்வி பெற்றிருக்கக்கூடிய இந்த அறிஞர்

0: ஐக்கிய அமெரிக்காவின் இந்தியானா பல்கலைக்கழக முனைவர் பட்டத்தினை மொழியியல் துறையில் பெற்றவர். புதுதில்லி அனைத்து இந்திய வானொலி நிலையத்திலும் பணியாற்றி இவர் பேராசிரியர் வையாபுரி பிள்ளையின் அன்பிற்கு பாத்திரமாகிய மாணவர் செல்வர் என்பது தனித்து அடையாளம் காணத்தக்கது. கேரள பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை வளர்ச்சியிலும் மொழியியல் துறை வளர்ச்சியிலும் மிகப்பெரிய பங்களிப்பு செய்திருக்கக்கூடிய இவர் குப்பம் திராவிட பல்கலைக்கழகத்தினுடைய வளர்ச்சிக்கும் இவர் உறுதுணையாக இருந்தவர். புதுச்சேரியில் மொழியியல் நிறுவனம் உருவாவதற்கு அரும்பாடு பட்டிருக்கக்கூடிய இந்த அறிஞர் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றம் பெறவும் காரணமானவர். உலகத்தமிழ் மாநாடுகளை தனிநாயகம் அடிகள் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த பெருமைக்கும் உரியவர் வாய் சுப்பிரமணியம் ஆவார். புறநானூற்று சொல் அடைவுகள் என்கிற இவருடைய ஆய்வு நூல் மிகவும் குறிப்பிடத்தகுந்த சிறந்த நூலாக அமைகிறது. வாய் சுப்பிரமணியம் கட்டுரைகள் என்பதாக இரு தொகுதிகள் அண்மையில் வெளிவந்திருப்பது நாம் அடையாளம் கண்டுகொள்வதற்கான படைப்புகளாக பதிப்புகளாக திகழ்கின்றன. மொழியும் பண்பாடும் இலக்கணமும் ஆளுமைகளும் என்கிற தலைப்பில் அவை வரிசைப்படுத்திய கட்டுரைகளின் தொகுப்பாக அமைகின்றன. பொது பதிப்பாசிரியராக இருந்து பல ஆய்வு நூல்களை வெளியிட்ட இந்த அறிஞர் பெருமகனார் பல்வேறு ஆய்வு மாநாடுகளையும் நடத்திய பெருமைக்குரியவர். ஆங்கிலத்தில் இதழ் வெளியிட்டிருக்கக்கூடியவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், தமிழ் பல்கலைக்கழகம் ஆகியவை வழங்கியிருக்கக்கூடிய முனைவர் பட்டத்தினை பெற்ற இப்பெருமகனாரின் கட்டுரை தொகுப்புகளும் தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் சிறந்த நூலுக்கான பரிசு பெற்றிருக்கிறது. இந்த பரிசுகளுக்கும் பாராட்டுகளுக்கும் அப்பால் ஆழ்ந்த தமிழ் உணர்வின் வெளிப்பாடாக தலைசிறந்த தகுதித்தால் மாணவ செல்வங்களை உருவாக்கி தமிழகத்திற்கு தந்த பெருமைக்குரியவர் டாக்டர் பேராசிரியர் வாய் சுப்பிரமணியம் ஆவார். காலப்போக்கில் அவருடைய ஆளுமை பண்புகள் காணாமல் போய்விட்டாலும் கூட அவரின் தனித்த அடையாளமாக திகழ்கிற அவருடைய பணிகளும் அவர் உருவாக்கி இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் நுண்ணிய கூறுகளும் என்றும் இவருடைய பெருமையை நின்று சொல்லும் என்பதில் இருவேறு கருத்திற்கு இடமில்லை. மொழியியல் துறையில் வல்லவராகி இருக்கக்கூடிய இந்த பேரறிஞரை மொழி சார்ந்த மனிதர்களும் ஆய்வாளர்களும் நன்றியோடு நினைவு கூறுவது இன்று நாம் ஆற்ற வேண்டிய நன்றி என்பதாக உங்கள் முன்னால் நினைவு கூறுவதில் நிறைவு எழுதுகிறேன்.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
2: தர்மபுரி வெண்பிளை 102.5, ஏற்காடு வெண்பிளை 103.7, நேரம் காலை 8:07.
3: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.
4: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சன்ஃப்ளவர் ஆயில். நேர்களே, பொன்னியின் புதுப்பல நிகழ்ச்சியில் அறிமுகர்கள் பங்கேற்கணும் அப்படின்னா 0 43 42 24 40 30 இந்த எண்ணிலோ, அல்லது 0 43 42 24 40 30 இந்த எண்ணிலோ தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்குபெற்று உங்களுக்கு விருப்பமான புத்தம் புதிய பாடலை கேட்டு ரசிக்க நேர்களே, அறிமுகர்களே உங்களுக்காக மேலும் ஒரு வாய்ப்பு. 0 43 42 24 40 30 இது நம்ம பண்பலினுடைய வாட்ஸ்அப் எண். இதில் உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்கள் ஊர், இது எல்லாமே நீங்கள் டைப் செய்தும் நீங்கள் அனுப்பலாம். நிகழ்ச்சியில் முதல் நேயரா நம்மளோட பங்கேற்கக்கூடிய நேயர், வருக வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: காரியமங்கலத்துல.
0: காரியமங்கலத்துல இருந்து உங்க பேர் சொல்லுங்க.
1: குமார்.
0: குமார், என்ன வர்க் பண்றீங்க குமார்? வீட்டுலதான் இருக்கீங்களா? சரிங்க, அதுவே ஒரு ஒர்க் தான், விடுங்க. சரி, என்ன பாட்டு வேணும்?

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி.
2: வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நேரம் காலை 8:16.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: நேர்களை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த அறிமுகர், வணக்கம்.
8: சொல்லுங்க சார். வணக்கம் சார்.
6: வணக்கமா, யார் எங்கிருந்து பேசுறீங்க?
8: தர்மபுரி மாவட்டம் பொம்பளப்பட்டி கோட்டைங்க சார்.
6: பொம்பளப்பட்டிங்களா?
8: ஆமாங்க சார்.
6: சரிம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் ஜோதிகா சார்.
6: ஜோதிகா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
8: மாடு மேய்ச்சிட்டு இருக்கேன் சார்.
6: மாடு மேய்க்கிறீங்களா? பரவாயில்ல, அதுவும் நல்ல வேலை தான். எத்தனை மாடு வச்சிருக்கீங்க?
8: ரெண்டு கன்னுக்குட்டி, ஒரு மாடு இருக்குங்க சார்.
6: அப்படிங்களா, காலையிலேயே மேய்ச்சல் கிளம்பிட்டீங்க?
8: ஆமாங்க சார்.
6: சரிம்மா, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
8: யூத் பாடத்துல இருந்து நல்ல சாங்க.
6: இதோ உங்களுக்காக பாடல் வருது, கேட்டு ரசிக்கம்மா.
9: ஏ மஞ்ச பலூன்.

0: روشيا سانفلاور اويل.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: நிகழ்ச்சியில் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. சேலம் ஆட்டையாம்பட்டி பகுதியிலிருந்து ரேவதி அவர்கள் விரும்பி கேட்கக்கூடிய பாடல் பராசக்தி திரைப்படத்திலிருந்து.

0: மூட்டுமாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
1: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
2: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 கால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: 8:26 நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. ஈரோடு சின்னியம்பாளையம் பகுதியிலிருந்து காவியா அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் ரெமோ திரைப்படத்திலிருந்து.

தாவியா ஓவியா நோ மேனாயா லவ்வியா வாட்டியா நீ மவோயா தாவியா ஓவியா நோ மேனாயா லவ்வியா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நேரம் காலை 8:30.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
3: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
2: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
3: என்றும் இனி என்றென்றும்
2: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்,
3: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
2: தருமபுரி.
1: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். நான் படித்த வரைக்கும் யமனோடு பேசி வாதாடிய ஒரு சிறுவனுடைய பெயர் நசிகேதன். கடோபனிஷம்ங்கிற அந்த பகுதியில் நசிகேதன் யமனோடு பேசுகிற செய்தி சொல்லப்படுது. அதே போல யமனோடு வாதாடி ஜெயிச்ச ஒரு பெண்ணு யாருன்னு கேட்டால் சத்யவான் சாவித்ரி. அதுவும் நம்ம பார்த்துருக்கோம், நாடகம் வந்திருக்கு, சினிமா வந்திருக்குது. சரி, இப்போ நசிகேதன் யாரு, அவன் ஏன் வந்து யமனோட பேசுகிறான், கேள்வி கேட்குறான், இதுக்கான வரலாறு நம்ம பார்க்கணும். நசிகேதனுடைய தந்தையின் பேர் வாசஸ்திரவ முனிவர். அவர் விஸ்வஜித் அப்படிங்கிற ஒரு யாகம் பண்ணுறார். அந்த யாகம் எதுக்குன்னா சொர்க்கலோகத்துக்கு போவதற்கான வழி என்ன என்பதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ சிறுபையனால் நசிகேதன் இருக்கிறான். யாகம் முடிவில் யார் வந்து எது கேட்டாலும் கொடுக்கணும். நாம கூட மாபலி கதையில பார்ப்போம், அப்படி கேட்கிறப்ப தான் வாமன வடிவமா வந்து திருமால் வந்து உலகத்தை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம், 3 அடி மூலமாக பெற்றுக்கொண்டார்னு. இப்போ என்னுடைய தந்தையார் வந்து பசுக்கள் தானமாக கொடுக்குறார், பொருள்களை தானமாக கொடுக்குறார். இந்த பையன் அவரை போட்டு தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கான். அதை அவர் கொடுக்குறியே, இதை இவருக்கு கொடுக்குறியே, என்ன யார் கொடுப்பேன், என்ன யார் கொடுப்பேன்னு கேட்டுட்டே இருக்கான். அவர் கோபத்தில் என்ன பண்ணுறாரு, உன்னை எமனுக்கு தாண்டா கொடுப்பேன் அப்படின்றாரு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த பையன் என்ன பண்ணுறான், தன்னுடைய தவ வலிமையால் யமதர்மனையை நேர போய் பார்க்க போகிறான். இதெல்லாம் நடக்குமா, செய்தி வருமா அப்படிலாம் கேட்க வேண்டாம். ஏன்னா தர்க்கம் என்று வருகிற போது இப்படி இருந்தால் இப்படி வந்தால் இப்படி என்று வைத்து கொண்டு பேசணும். போனவன் 3 நாளாக யமதர்மனை பார்க்க முடியாமல் காக்க வைக்கப்படுறான். அது காரணமாக அவன் வந்து கோபமும் படுறான், யமதர்மன் வருத்தமும் தெரிவிச்சுக்கிறான். தெரிவிச்சுக்கிட்டு நீ வந்த நோக்கம் என்ன, உனக்கு நான் வந்து 3 வரம் தர்றேன், வேணுங்கிற வரத்தை கேளு. உடனே அந்த பையன் முதல் வரம் கேட்குறான். எப்படி தெரியுமா, என் தந்தை என் மீது கொண்ட கோபம் மாறணும், முதல் வரம் தந்தேன் அப்படின்னா யமன். 2வது வரம் உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்ப, எந்த வகையான யாகத்தை செய்தால் எளிய மக்களும் சொர்க்கத்தை அடைய முடியும், அந்த யாகத்தினுடைய வழிமுறை என்ன, பேர் என்னன்னு கேட்டான். 2வது அதையும் மதர்மன் சொன்னான். 3வதாக சொர்க்கம் போகிறதுக்கான வழி உனக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு பிரம்மலோகம் போவதற்கும் வைகுந்தம் போவதற்குமான வழியை உனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறான். ஆனால் நசிகேதன் அதை மறுக்கிறான். அதுக்கு நசிகேதன் சொன்ன வார்த்தை, நான் இந்த லோகத்திற்கெல்லாம் செல்ல விரும்பவில்லை, ஆனால் நான் ஆத்ம ஞானம் பெற விரும்புகிறேன். அதாவது நம்முடைய இந்த உடல் மறைந்து போனாலும் ஆத்மா மறையாது என்பது ஒரு நம்பிக்கை. இந்த ஆத்மா ஞான

0: மரணம் பெற வேண்டும் என்பதும் சாதாரணமானதல்ல. இந்த ஆத்ம ஞானத்தை பெற்றுவிட்டால் நாம் உடல் மறைந்து விட்டதே என்றோ, நமக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டுமென்றோ, மற்றவை வேண்டுமென்றோ எண்ண மாட்டோம். எனவே எனக்கு ஆத்ம ஞானம்தான் வேண்டுமென்று நசிகேதன் யமனிடத்திலே வேண்டி பெறுகிறான் என்பதைத்தான் இந்த கதை சொல்கிறது. இவ்வாறு நசிகேதனுக்கும் யமனுக்கும் இடையில், அதாவது நித்திய ஞானம் என்று ஒன்று இருக்கிறது, ஆத்ம ஞானம், அதை அடைவது சாதாரணமானதல்ல. மக்கள் சாதாரணமாக என்ன நினைக்கிறார்கள், நாம் இருக்கிறவரையிலே சுகமாக இருக்க வேண்டும், இறந்தாலும் சொர்க்கலோகம் போக வேண்டும் என்று தான் நினைப்போம். ஆனால் சொர்க்கலோகத்தையும் தாண்டி ஒன்று இருக்கிறது, அதுதான் ஆத்ம ஞானம் பெறுதல். அந்த ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு எனக்கு வழி வேண்டுமென்று நசிகேதன் யமனிடத்தில் கேட்கின்ற இந்த செய்திதான் கடோபனிஷம்ங்கிற அந்த பகுதியில் சொல்லப்படுகின்றது. யமனோடு போராடிய பேசிய நசிகேதன் வரலாறு ஒரு ஆச்சரியமான ஒன்று. இவையெல்லாம் நாம் மூடநம்பிக்கை மற்றவை என்று ஒதுக்கிவிடுவதை காட்டிலும் இதில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள் என்ன என்பதை ஊன்றி கவனிக்க வேண்டும். இதே போல சத்தியவானுடைய உயிரை மீட்பதற்கு சாவித்திரி எடுத்துக்கொண்ட முயற்சியையும் நாம் காண இருக்கிறோம். எனவே ஞானம் பெறுவதற்கு கேள்வி மேலே கேள்விகளாக நாம் கேட்டுக்கொண்டே இருந்தால் நம்முடைய அறிவு தீட்டப்படும். தீட்டப்படாத கத்தியும் மீட்டப்படாத வீணையும் பயனற்று போகும். அறிவை கூர்மையாக்குவோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.

0: நேரம் காலை 8:37.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வாய்க்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
4: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுகிறார்.

நிர்கலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. பெரியாம்பட்டி பகுதியிலிருந்து சஷ்டிகா அவர்கள் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் விடாமுயற்சி திரைப்படத்திலிருந்து.

0: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்.
1: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
0: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்ட ரூபி ரோஸ் மில்க்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: வாழ்க்கின் பன்னியின் பிரீஃப்ஸ் நேர்களே, இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்த நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள், இரத்தவியல் மற்றும் இரத்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் திவ்யா அவர்கள் பங்குபெறும் நிரலி நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 8:45.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
0: நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால் சைபால்
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில்
4: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
2: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.

0: ஒரு ஊர்ல ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர் இருந்தார். அவர் ஒரு நாள் திடீர்னு இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் நேரா சொர்க்கத்துக்கு போனார். சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த ஒருத்தர் அவரை தடுத்தார். இத பாரு, ஏற்கனவே இங்க 12 பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இங்க வேலை இல்லை. எல்லாம் ஒழுங்கா நடந்தா பத்திரிகைகளுக்கு சுவாரஸ்யமான கொலை கொள்ள தீ வைப்பு இது மாதிரி எதுவும் இங்க இல்ல. ஏற்கனவே இங்க இருக்கிறவங்க எல்லாரும் மரத்தடியில உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரே செய்தி தான் தினமும் இங்க வந்துகிட்டு இருக்குது. அதை படிக்கிறதுக்கே இங்க ஆள் கிடையாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ பேசாம நரகத்துக்கு போயிடு. அங்க எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அங்கதான் அதிகமான பத்திரிகையாளர்கள் தேவைப்படுறாங்க. அங்க உனக்கு நிறைய வேலை இருக்கும், அதை செய்யறதில்ல நீயும் மகிழ்ச்சியா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாராம் அங்க அந்த சொர்க்கத்தின் வாசல்ல நின்றுகிட்டு இருந்தவர். இந்த பத்திரிகையாளர் அங்கேயே நின்று கொஞ்சம் யோசனை பண்ணார். இவருக்கு சொர்க்கத்திலே இருக்கணும்னு தான் ஆசை. அதனால மெதுவா அவர்கிட்ட பேசினாராம், ஐயா என்ன ஒரு 24 மணி நேரம் இங்க உள்ள இருக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க. இங்க இருக்கிற பல பத்திரிகையாளர்களை எனக்கு தெரியும். அவங்கள சில பேரை சமாதானப்படுத்தி மெதுவா பேசி நரகத்துக்கு அனுப்பி வச்சுடுறேன். நான் இங்க இருந்துக்கிறேன். உங்க கணக்குப்படி 12 பேருக்கு மேல இங்க தாண்டாது, அப்படி பாத்துக்கிறேன் அப்படின்னாராம். அவரும் யோசனை பண்ணி பார்த்துட்டு, சரி அப்படியே உனக்கு அனுமதி கொடுக்குறேன், ஆனா ஒரு விஷயம், 24 மணி நேரம் தான் அனுமதி, அதுக்குள்ள எல்லாம் நடக்கணும் அப்படின்ருக்கார். சரின்னு சொல்லிவிட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ள போனார். யோசனை பண்ணார், திட்டம் போட்டு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். சக பத்திரிகையாளர்களை எல்லாம் கூப்பிட்டு சொன்னாராம், இந்த பாருங்க, நரகத்துல ஒரு பெரிய தினசரி பேப்பரை கொண்டுகிட்டு வர்றதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பல அதிகாரிகள் தேவைப்படுறாங்க, நிறைய சம்பளம் கிடைக்கும். யார் யாரெல்லாம் நரகத்துக்கு போக ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் போகலாம் அப்படின்னு ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். 24 மணி நேரம் கழிச்சு வாசல் பக்கம் போனார். அங்க இருந்தவர்கிட்ட எத்தனை பேர் வெளியேறினாங்கன்னு விசாரிச்சாராம். அப்போ அவர் இவரே, நீ வெளியே போகக்கூடாது, முதல்ல உள்ளதான் இருக்கணும் அப்படின்னு தடுத்தாராம். அப்புறம் சொன்னாராம், நீ சொன்ன செய்தியை கேட்டதும் இங்கிருந்த எல்லா பத்திரிகையாளர்களுமே நரகத்துக்கு போயிட்டாங்கப்பா, உள்ளே யாருமே இல்லை, அதனால நீ உள்ளே இருக்கலாம் அப்படின்னாராம். இதை கேட்டதும் இந்த பத்திரிகையாளரே குழம்பி போயிட்டார். ஒருவேளை உண்மையிலேயே நரகத்தில் புதுசாக பத்திரிகை ஏதாவது ஆரம்பிக்க போகிறாங்களோ அப்படின்னு அவரே நினைக்க ஆரம்பிச்சிட்டாராம். அப்புறம் சொன்னாராம், ஐயா என்னை விட்டுருங்க, நான் நரகத்துக்கு போயிடுறேன், அங்கே ஏதோ விசேஷம் இருக்கணும் அப்படின்னாராம். இல்லைன்னா இத்தனை பேரும் ஒட்டு மொத்தமாக அங்கே போகிறதுக்கு சான்ஸே இல்லை, என்னை தடுக்காதீங்கன்னு கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாராம். மற்றவங்க நம்பணுங்கிறதுக்காக ஒரு பொருளையை கிளப்பி விட்டார். கடைசியில் தானே அந்த பொருளைக்கு ஆளாயிட்டார். அதாவது பிறரை ஏமாற்றிய அவரது மனம் கடைசியில் அவரையே ஏமாற்ற ஆரம்பிச்சுட்டு பாருங்க. நீங்க இப்படி அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு உங்க மனசை பழக்கப்படுத்துறீங்க, ஆனா கடைசியில் அதனால நீங்களே ஏமாற்றப்படுகிறீர்கள் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய புத்திமதி. அதனால உங்க மனசுகிட்ட ரொம்ப எச்சரிக்கையா இருங்கோ அப்படிங்கிறாங்க. நம்ம ஆளுங்க அங்க போய் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை பாரு அங்க போகாத இங்க போகாதேன்னு பயமுறுத்துறது உண்டு. சில பேர் அங்க பேய் இருக்குது, பெசாசு இருக்கு அப்படின்னு பொருளை கிளப்பி விடுறது உண்டு. இருட்டு நேரம், காட்டு வழியா ஒருத்தன் போயிட்டு இருக்கிறான், அங்க பேய் பெசாசு நடமாட்டம் இருக்கிறதாக வதந்தி, இவன் பயந்துகிட்டே வேகமா போறான். காடு முடிஞ்சு மெயின் ரோட்டுக்கு வந்து சேர்ந்தான். அப்பாடா, ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கு தனியா, இருட்டுல லேசா தெரிஞ்சது. ஓடி போய் ஏறி உள்ள உட்காந்துக்கிட்டான். பயந்துகிட்டே போனவன் அப்புறம்தான் தெரியுது, உள்ள யாருமே இல்லை, டிரைவரும் இல்லை, கண்டக்டரும் இல்லை, வேற யாரும் இல்லை. இவனுக்கு பேய் பயம் அதிகமாக போட்டுது. என்ன நடு ராத்திரி இந்த நேரம் பார்த்து அந்த பஸ் தானே நகர ஆரம்பிச்சுதான். இவனுக்கு இன்னும் பயம் அதிகமாக போட்டுது, ஏன்னா டிரைவர் சீட்டு காலியாக இருக்கு, பஸ் நகருது. இவன் உடம்பு பூரா நடுங்க ஆரம்பிச்சுட்டுது. வீல்னு கத்தலாமான்னு பார்த்தான். அந்த நேரம் பார்த்து அவன் தோளில் ஒரு கை விழுந்துதான். திடுக்கிட்டு திரும்பி பார்த்துருக்கிறான். அங்கே டிரைவர் நிற்கிறார். அவர் சொன்னாராம், ஏப்பா ஏற்கனவே பஸ் பிரேக் டவுன், நாங்கள்லாம் பின்னாடி இறங்கி நின்று தள்ளிட்டு இருக்கிறோம், நீ மட்டும் ஜாலியாக ஏறி உட்காந்துக்கிட்டியா, இறங்கி வந்து தள்ளப்பா அப்படின்னாராம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: இந்து வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வாழ்க்கின் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
3: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
2: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம்.
3: அளவாவது மிஸ்டர் கோல்ட் மாதிரி கரெக்டா 1 லிட்டர் இருக்குமா இல்ல அளவும் கம்மியா தான் இருக்குமா?
2: அளவு முன்ன பின்ன இருந்தாலும் பாக்க 1 லிட்டர் பாக்கெட் மாதிரி தான் இருக்கும். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
3: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்டு. தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: எட்டு மணி 51 நிமிடம். இருக்கலை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை வாட்ஸ்அப் வழியாக விரும்பிக்கிட்டு இருக்காங்க. பாகல்பட்டி பகுதியிலிருந்து தக்ஷன் அவர்கள் விரும்பிக்கிட்டு இருக்கக்கூடிய பாடல் சென்னை 628 திரைப்படத்திலிருந்து.

0: వైకింగ్ బనియన్స్ అండ్ బ్రీఫ్స్
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

வைஷ்ணி பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். 8:57 நிமிடம் நிர்களை இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள், இரத்தவியல் மற்றும் இரத்த புற்றுநோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் திவ்யா அவர்கள் நிரலில் நம்மோடு பங்கேற்கிறார். நிகழ்ச்சி நிறைவு பாடல வாட்ஸ்அப் வழியாக விரும்பி கேட்டிருக்காங்க. அரக்காசன அள்ளி பகுதியிலிருந்து நவீன்குமார், அவர் விரும்பி கேட்டிருக்கக்கூடிய பாடல் மாரிசன் திரைப்படத்திலிருந்து.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது
1: வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் காலை 9:00.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
1: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
3: அர்ச்சனை பாட்டே ஆகும், ஆதலால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுக. இது நற்றமிழ் சுந்தரருக்கு இறைவன் இட்ட ஆணை. இது அரசாணை அல்ல, ஆண்டவனின் ஆணை. சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்று திருநாவுக்கரசு பெருமான் பாடினார். தன்னை நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தர் என்று எப்போதும் ஞானசம்பந்த பெருமான் தன்னை அழைத்துக் கொண்டார். ஞானசம்பந்த பெருமான் தமிழுக்கு தருகிற அடைவுகள் அடே அப்பா, நம்மை பிரமிக்க வைக்கிறது. எவ்வளவு இந்த தமிழுக்கு அடைவுகள், நினைத்து பார்த்தால் பெருமிதமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. பாருங்கள், ஞானசம்பந்த பெருமான் தருகிற தமிழ் அடைவுகளை பாருங்கள். அருந்தமிழ், ஆரா அருந்தமிழ், இசைமொழி தமிழ், இன்புறும் தமிழ், இன்றமிழ், உருவாகும் ஒண்டமிழ், உரையார் தமிழ், ஏறினார் தமிழ், ஒண்டமிழ், ஒளிர்பூந்தமிழ், கலைமொழி தமிழ், கலை வளர்த்தமிழ், குளமார் தமிழ், குற்றமிழ் செந்தமிழ், குன்றாத்தமிழ், சங்கமொழி செந்தமிழ், சொல்லார் தமிழ், ஞானமிக்க தண்டமிழ், ஞானத்தமிழ், தகைமழி தண்டமிழ், சந்த நிறை தண்டமிழ், சந்தமார் தமிழ், சந்தமார்ந்த அழகாய தண்டமிழ், சந்தமாலை தமிழ், சந்தமின்ற தமிழ், சந்துளாம் தமிழ், சீர்மிகுந்த தமிழ், சீரின்மொழி செந்தமிழ், செந்தண்டமிழ், செறிவண்டமிழ், தவமிழ்கு தமிழ், தன்னார்வம் செய்தமிழ், திருநெறிய தமிழ், துளங்கின் தமிழ், தேனார் தமிழ், நல்லவாய இன்றமிழ், நலங்குள் தமிழ், நற்றமிழ், நிகர் இல்லன தமிழ், படமழி தமிழ், பன்னிய தமிழ், பன்னாரும் தமிழ், பந்தமார் தமிழ், பரவார் தமிழ், புகழ் நின்ற தமிழ், பரவிய தமிழ், பாரினார் தமிழ், பேரியர் தமிழ், இன்தமிழ், மருவிய தமிழ், மறை இழங்கு தமிழ், மறை வளரும் தமிழ், முடிவில் இன்தமிழ், முத்தமிழ், வளமார் தமிழ், விளையுடை அருந்தமிழ். எவ்வளவு பெரிய அடைவுகள் பார்த்தீர்களா? இது நம் தமிழுக்கு கிடைத்த தனிச்சிறப்பு, பெரும் சிறப்பு. அதனால்தான் ஞானசம்பந்த பெருமான் தன்னை நற்றமிழ் வல்ல ஞானசம்பந்தர் என்றே அழைத்துக் கொண்டார்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். நேரம் சரியா 9:05 ஆயிட்டிருக்கு. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் கேட்கவிருப்பது வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வசந்தன் கோ.

0: வசந்தன் கோவில் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
1: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
2: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
1: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ சரி சரி வசந்தன்.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
5: தட்ஸ் ரைட்.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: sunflower oil.
1: நேகில் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு வானில் வசந்தத்துடைய தலைப்பு புற்றுநோய்க்கான சிகிச்சைகள். புற்றுநோய் இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே பலருடைய மனதிலையும் பயம், பதற்றம், இப்படி 1000 கேள்விகள் வரும் தான் சொல்லணும். மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சியாலையும் இன்னைக்கு புற்றுநோய் பற்றி, புற்றுநோயை வெல்ல முடியக்கூடிய ஒரு நோய் தான் அப்படின்னு சொல்லிட்டும் நிறைய நம்மளுடைய நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நிரூபிச்சுட்டு இருக்காங்க. புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் குறித்து தான் இன்னைக்கு வானொலி வசந்தத்தில் பேச போறோம். நேயர்களும் நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்கள் 0343-42-24-40-30 இந்த எண்ணிலோ 94-86-81 10-25 இந்த இரண்டு எண்கள் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0343-42-24-40-31 என்ற எண்ணிலோ 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்கள் அழைத்து நிகழ்ச்சியில பங்கு பெறலாம்.

0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கினா தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ. உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
3: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற July 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெருக.
4: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்.
5: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
6: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
7: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
1: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
8: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. புற்றுநோய், இந்த ஒரு வார்த்தையை கேட்டாலே வந்து பலருடைய மனதிலும் பயம், பதற்றம், இப்படி 1000 கேள்விகள் இருக்கும். மருத்துவத்துறையினுடைய வளர்ச்சியால இன்னைக்கு புற்றுநோய் என்பது வெல்ல முடியாத நோய் இல்லை. ஆரம்ப நிலையிலே கண்டறிந்து சரியான சிகிச்சை எடுத்துக்கொண்டால் முழுமையாக குணமடைந்து ஆரோக்கியம்

0: ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும்னு சொல்றாங்க. புற்றுநோயினா என்ன, அதோட அறிகுறிகள் என்ன, நவீன தொழில்நுட்பங்கள் புற்றுநோயை எதிர்கொள்வதில் எந்த அளவிற்கு உதவுகின்றன, இது போன்ற பல தகவல்களை வழங்குவதற்காக நேரலையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இரத்தவியல் மற்றும் இரத்த புற்றுநோய் நிபுணர் டாக்டர் திவ்யா அவர்கள். மேம் வணக்கம். மேம்
1: வணக்கம்.
0: மேம் இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாதாரண எளிய மக்கள் புரிய வகையில் புற்றுநோய்னா என்ன அப்படி அதை பற்றி சொல்லுங்கள் மேம்.
1: புற்றுநோயினா ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று உறுப்பில் வர்றதும் ஒன்று ரத்தத்தில் வருது. உறுப்பில் வர்றது சாலிட் மெலிக்னன்ஸின்னு சொல்லுவாங்க, ஒரு சாலிட் கேன்சர்ஸு. அப்போ ரத்தத்தில் வர்றது வந்து பிளட் கேன்சர்ஸ். இப்போ நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ரத்த கேன்சர்ன்னு பேசணும்னா போன் மேரோ அதாவது எலும்பு மஞ்சையிலிருந்து வரக்கூடியதும் ப்ளஸ் நெறிக்கட்டிகளிலிருந்து வரக்கூடியது ரெண்டுமே வந்து ரத்த புற்றுநோய் தான், சரிங்களா? ஸோ இப்போ இது எதனால் வருதுன்னா அந்த ஜெனட்டிக் மீன்ஸ் பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் பிள்ளைங்களுக்கு வருது, இல்லாட்டா வந்து வேறு ஏதாவது பெஸ்டிசைட்ஸ், இப்போ நம்ம பூச்சிக்கொல்லின்னு பேசுகிறோம், பென்சின்னு, எக்ஸ் ரேடியேஷன், இதெல்லாம் மூலமாக வர்றது மோஸ்ட்லி வந்து சாலிட் மெலிக்னன்சிஸ், உறுப்பில் வர்றது தான் வரும். பிளட் கேன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு ரிலேஷனும் இல்லை. அதாவது பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் குழந்தைங்களுக்கு வருதோ, இல்லை தாத்தா பாட்டிக்கு இருந்தால் குழந்தைங்களுக்கு வருதோ, பிளட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஸோ நீங்கள் அதனால் வந்து ரீசன் பார்க்கணும் அப்படின்னா வந்து உறுப்பில் வர கேன்சர்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு இப்போ வரைக்குமே ரீசன்ஸ் இருக்குது பிளட் கேன்சர்ஸை விட. ஸோ அதுதான்.
0: சரிங்க மேம். இப்போ அந்த உடலில் வரக்கூடிய எல்லா கட்டி, ஏதாவது ஒரு சின்ன கட்டி வந்துட்டாலுமே கூட ஒரு வயதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை அவங்க குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி யாருக்காவது புற்றுநோய் இருந்திருந்தாலும் கூட, ஐயோ நம்ம அம்மாவுக்கு இப்படி தான் இருந்தது, தாத்தா பாட்டிக்கு இப்படி தான் இருந்தது, அதே மாதிரி நமக்கும் வந்திருக்கே, இது ஒரு வேளை கேன்சராக தான் இருக்குமோ, கேன்சர் கட்டியாக இருக்குமோ, இப்படியெல்லாம் கூட பயந்துட்டு அந்த பயத்தில் அவங்க போய் ஹாஸ்பிட்டல் போனால் ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவாங்கன்ற பயத்தில் கூட போகாமல் இருக்காங்க. இது எப்படி மேம், எல்லா கட்டியும் புற்றுநோயாக இருக்க வாய்ப்பு இருக்கா?
1: இல்லை இல்லை, அப்படி கண்டிப்பாக கிடையாது. புற்று இப்போ என்ன கட்டிகள் வந்து மூணாக பிரிச்சுக்கலாம். ஒன்று இன்ஃபெக்ஷன் அசோசியேட் ஆர் இன்ஃப்ளமேஷன். ஏதாவது நீங்கள் நார்மலாக இன்ஃபெக்ஷன் வரும் பார்த்துருக்கீங்களா, குளிர் ஜோரோவில் வரும் பார்த்துருக்கீங்களா, அதில் கூட நெறிக்கட்டிகள் வரும். டிபியில் கூட நெறிக்கட்டிகள் வரும், காமனாக சொல்கிறேன்னா. நெக்ஸ்ட் வந்து புற்றுநோய்க்கு முன்னாடி ஸ்டேஜ் சொல்லுவாங்க இல்லையா, பினைன் கேன்சர்ஸ், அதில் கூட வந்து பினைன் கேன்சர்ஸ் எல்லாமே ஜஸ்ட் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி இந்த கட்டி நீக்கிட்டால் போதும், அதுக்கு நீங்கள் வேறு எதுவும் பண்ணணும் அவசியம் இல்லை, அது பெருசாக கேன்சராக மாறாது. நிறைய பினைன் கட்டிகள் வந்து கேன்சராக மாறாது. ஒரு இதெல்லாம் தாண்டி தான் கேன்சர் ஸ்டேஜ். நீங்கள் ஒரு கட்டி இருந்துச்சுன்னா டாக்டரை போய் பாருங்கள், இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் கூட சரியாயிடும். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரியும் அது பினைன் கட்டிகளா, மீன்ஸ் பினைனா இல்லாட்டி கேன்சரான அது டிஃபரன்ஸ் தெரியும்.
0: சரிங்க மேம், நம்மளோட நேயர் இருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். யாரங்கிருந்து பேசுறீங்க? சரிங்க, கேளுங்க.
2: கேன்சர்ல வந்து மனிதனோட உயிர் வந்து ஒரு 6 மாத காலத்துல உயிர் போதால்
1: இல்லை, நீங்கள் அது என்ன மாதிரி கேன்சர்ன்றதை பொறுத்து தான் சார் டிஃப்ரென்ஸு. நீங்கள் வந்து உறுப்பு கேன்சராகிட்ட பிளட் கேன்சர்ஸ் அப்படின்னு, ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. 6 மாதம்லாம் கண்டிப்பாக கிடையவே கிடையாது, நிறைய வருஷம் கூட நிறைய பேர் வாழலாம். அது என்ன கேன்சர்ன்றதை பொறுத்தும் என்ன ஸ்டேஜ்ன்றதை பொறுத்தும் டிஃபர் ஆகும்.
0: சரிங்க மேம். வணக்கம். வணக்கம். சரிங்க மேம், இப்போ முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பிளட்டில் வரக்கூடிய கேன்சர் வந்து மோஸ்ட்லி வந்து ஜெனட்டிக்காக வராது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்போ இல்லைனா வேற என்ன மாதிரியான கேன்சர் ஜெனட்டிக்காக வர வாய்ப்பு இருக்கு?
1: முன்னாடி சொன்ன மாதிரி உறுப்பில் வர கேன்சர்ஸ், அதாவது மார்பக புற்றுநோய், இல்லைனா வந்து கருமுட்டை புற்றுநோய், யூட்ரைன் கேன்சர்ஸு, அப்புறம் அந்த மாதிரி கேன்சர்ஸ் தான். அப்புறம் வயிற்று வயிறு சம்மந்தப்பட்ட கேன்சர்ஸு, கோலன் கேன்சர்ஸு, இல்லைன்னா வந்து கேஸ்ட்ரிக் கேன்சர்ஸ், இதெல்லாம் தான் வந்து வாய்ப்பு இருக்கே தவிர கண்டிப்பாக அப்பா அம்மாக்கு இருந்தால் இல்லாட்டா தாத்தா பாட்டிக்கு இருந்தால் குழந்தைங்களுக்கு வரணும் அவசியம் இல்லை, பட் வாய்ப்பு இருக்கு
0: உள்ளது. சரிங்க மேம், நேயருக்காங்க, பேசிடலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், லைனில் இருக்கீங்க? சரிங்க மேம், இப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய இந்தியாவில் முக்கியமாக, நம்ம இந்தியாவிலையாக இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டிலையாக இருக்கட்டும், அதிகமாக எந்த புற்றுநோயால் நம்மளுடைய மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அதிகமாக அவங்கள வந்து பார்க்கக்கூடியதில்? ஏன்னா நிறைய புற்றுநோய் இருக்குது, எல்லாமே நமக்கு வருதான்னா இல்லை, ஏதாவது ஒரு புற்றுநோய் தான் வந்து ரெகுலராக ரிப்பீட்டடாக வந்துட்டுருப்பாங்க மக்கள். எந்த புற்றுநோயெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க?
1: உறுப்பு கேன்சர் தான், அதாவது வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அந்த மார்பகம், இல்லைன்னா வந்து கருமுட்டை, யூட்ரைன், அந்த கேன்சர்ஸ் தான் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வருது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் கோலன் கேன்சர்ஸும் லங் கேன்சர்ஸ், நுரையீரல் கேன்சர்ஸ், இதெல்லாம் தான் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அதிகமாக வரும்.
0: சரி,
1: பிளட்

0: சென்சஸ்ங்கிறது கம்மி
1: தான். நம்மளோட நேயர்காங்க பேசிடுவோம். வணக்கம். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்களோட லைன் கொஞ்சம் சரியா இல்ல, நல்லா கொஞ்சம் சத்தமா பேசுங்க. உங்க கேள்வி கேளுங்க. சரிங்க, உங்க கேள்வி கேளுங்க. சரிங்க, உங்களுடைய லைன் சரியா இல்ல. வணக்கம்.
2: ஹலோ.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: வணக்கம், திருப்பூர் பெருமாநல்லூர் டெய்லர் குமாருங்க.
1: சரிங்க குமார், கேளுங்க.
2: அதாவது புற்றுநோய் வந்திருக்கிறதுக்கு முக்கியமா என்னென்ன அறிகுறிகள் தென்படும், ஆண்களுக்கு ஆகிட்டு அல்ல பெண்களுக்கு ஆகிட்டு என்னென்ன அவங்களுக்கு தெரியற மாதிரியே என்னென்ன அறிகுறிகள் ஏற்படும்?
1: சரிங்க கேட்போம், கேளுங்க. சரிங்க மேம், அதான் முக்கியமாக வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு நோய்க்குமே அந்த சிம்டம்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு அதை நம்ம எடுத்து அதை போய் நம்ம டாக்டர்கிட்ட பார்க்குறோங்கிறது தான். இந்த புற்றுநோயில் ஆரம்ப கால அறிகுறியாக இருக்கட்டும் இல்லை சிவியர் ஆனதுக்கப்புறம் எந்த மாதிரி இருக்கும் அதை சொல்லுங்கலாம்.
0: இப்போ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி புற்றுநோய், உறுப்பா இல்லட்டா ரத்த கேன்சரான்றதை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போ உறுப்பை பற்றி பேசணும்னா, இப்போ நுரையீரல் கேன்சர்னா பேசணும்னா ரொம்ப இருமிட்டே இருப்பாங்க, கண்டினியூஸாக இருமிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரேர் கேசஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரத்தம்லாம் கூட வரும். கோலன் கேன்சர்ஸ் இல்லைன்னா வயிற்று புற்றுநோய்னு பார்த்தீங்கன்னா தீராத வயிற்று வலி, இதுதான் உண்மை. நிறைய பேர் கேஸ்ட்ரைட்டிஸ்ன்னு நினச்சிட்டே இருப்பாங்க, ஆனால் ஆக்சுவலி தீராத வயிற்று வலி இருந்தாலோ இல்லாட்டா லூஸ் மோஷன்ஸோ இல்லாட்டா மோஷன் வராமல் இருக்கிறதோ இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸாக இருக்கும். அப்புறம் பெண்களுக்கு வந்து மார்பகம்னா கட்டி தெரியும் நமக்கு கண்டிப்பாக, அது வந்து அவங்க நார்மலாக எக்ஸாமின் பண்ணாலே ஒரு கட்டி மாதிரி தெரிய வந்துடும். கருமுட்டை பொறுத்த வரைக்கும் கண்டுபிடிக்க கஷ்டம். யுட்ரைன் கேன்சர்ஸ் இல்லை சர்வைக்க கேன்சர்ஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா அவங்களுக்கு வந்து ரத்தம் நிறைய அதிகமாக போய்கிட்டே இருக்கும், ரத்தப்போக்கு கண்டினியூஸாக இருக்கும். வயது மீறினதுக்கு அப்புறமா கூட அதாவது மெனபோஸ்ன்னு சொல்லக்கூடிய அது பீரியட் ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா கூட மறுபடியும் அவங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் உறுப்பு கேன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் இது எல்லாத்துலேயுமே கேன்சர்னு நம்ம பேச போனோம்னா சிம்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எடை ரொம்ப குறைஞ்சிட்டே போவாங்க, ரொம்ப மெலிஞ்சிட்டே போவாங்க சடனாக. இவங்க டயட் எதுவும் பண்ணாமலே ரொம்ப எடை மெலிஞ்சிட்டு போகிறது, பசி எடுக்காமல் இருக்கிறது, இல்லை ரொம்ப காய்ச்சல் வந்துக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் வந்து வேர்வை ரொம்ப அதிகமாக வருது, எவ்வளோ அதிகமாக வரும்னா ட்ரெஸ் எல்லாம் கூட நம்ம நினைஞ்சு போயிடும். இதெல்லாம் வந்து ஒரு காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ். நீங்கள் எப்போ ஒரு ஆளை வந்து நீங்கள் வெயிட்டு குறைஞ்சிட்டே போகிறாங்களோ ஒரு டைம் பார்க்குறது நல்லது.
1: சரிங்க மேம். வணக்கம். வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
3: வருது
1: சரிங்க.
3: உணவு பரிமாற்றமா இது? ஏன்னா எங்க ஏரியால பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் நிறைய சிமெண்ட் பெட்டு இருக்குமா. ரெண்டாவது வெப்பமான பகுதி வந்து முந்திரி தான் அதிக விளைச்சல். இந்த உணவுனால வருதா இல்ல இந்த சூழ்நிலை காரணமா இந்த காற்று மூலமா வருதா?
1: கேட்டுருவோம்.
3: அதிகம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல நான் சொல்லி முடிச்சிருவேன். அதிகம் பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல ஒரு 10 பேர் இந்த ஒரு வருஷத்துல செத்துருப்பாங்கன்னு தெரியாதுங்க. இப்ப
1: கூட
3: பாத்தீங்கன்னா பக்கத்து ஊர்ல மருதூர் சொல்லக்கூடிய ஊர்ல ஒரு லேடி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதனால எதனால அதிக ப்ராப்ளம் வருது? அதோட வெளிநாடு போயிட்டு வந்து என் ஃப்ரெண்டு என் கூட படிச்ச ஃப்ரெண்டு ஒரு சின்ன குழந்தையோட விட்டு அவரு கொடுத்துட்டாரு. அதனால இது எனக்கு கேட்கும் போது நீங்க என் தலைப்பு கொடுத்ததும் பேசணும்னு சொன்னேன்.
1: சரிங்க,
3: இது எதனால வருது? உணவு பரிமாற்றமா இல்ல சூழ்நிலை மாறுறதுனாலயா? எங்க பகுதியில சிமெண்ட் பேட்டரி அதிகமா இருக்கிறதுனாலயா? நாங்க உணவு பரிமாற்றம் எப்படி நடத்திக்கணும் சொல்லுங்க, நான் வானொலியில கேட்டுக்கிறேன்.
1: சரிங்க.
0: ஸோ எனக்கு அவங்க சொன்னதுபடி பார்த்தீங்கன்னா உறுப்பு கேன்சர்ஸ் தான் அவங்க வந்து சொல்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நான் ஏன்னா பிளட் கேன்சர்ஸில் வந்து அந்த ரிலேஷன்லாம் இல்லை. உறுப்பு கேன்சர்ஸ்லையுமே வந்து ப்ரூவன் கிடையாது. இப்போ சிமெண்ட்டுன்னு சொன்னால் அது வந்து கன்ஃபார்ம்டாக 100% சிமெண்ட்னால தான் வருதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்க கேட்குற க்வெஸ்சன் மீன்ஸ் அவங்களோட இது பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல். சம்டைம்ஸ் இப்போ என்னென்னா அந்த சிமெண்ட் அந்த சுவாசிக்கிறோம் இல்லையா, அந்த கம்பெனியில் ஏதாவது ப்ரொடக்ஷனில் ஸ்மோக்கு அந்த மாதிரி வருது அப்படின்னா சுவாசிக்கிறதுனால வரல, ப்ராப்ளம்ஸ் வரலாம். டைரெக்டாக வந்து நம்ம சிமெண்ட் வந்து கையில் இருந்துலாம் இது அப்சர்வேஷன் ஆகாது, அது இல்லை. ஸோ இவங்களோட ஒரு வேலை வந்தால் அவங்களோட சுவாஸ் அந்த இதுலேருந்தால் வர சான்சஸ் இருக்குது. ஒன்று, உணவு பரிமாற்றம் கிடையாது, இப்போதைக்கு அது ப்ரூவன் ஆகலை. ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வந்து கண்டிப்பாக கேன்சர் வரும்ன்றது ப்ரூவ் இன்ன வரைக்கும் ஆகலை, ஸ்டடிஸ் போயிட்டு தான் இருக்குது. ஸோ ஃபுட் ஹேபிட்ஸ் கிடையாது. ஒரு வேளை அவங்க யோசிக்கிறதா இருந்துச்சுன்னா என்விரான்மெண்டல் என்விரான்மெண்ட் டாக்ஸிசிட்டி இருக்குது, ஆனால் அது வந்து

0: அண்ட் அந்த கம்பெனியில் என்ன மாதிரி ஸ்மோக் யூஸ் பண்ணுறாங்களோ இல்லாட்டா வந்து சிமெண்ட்டில் என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து அது டிஃபர் ஆகும்.
1: சரிங்க.
0: ஸோ த்ரூ ரூட் வந்து இன்ஹலேஷன், அதாவது சுவாசிக்கிறதுனால தான். அப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் வந்து இறந்துருவாங்கன்றது கிடையாது. அது என்ன மாதிரி, இது இப்போ முன்னாடி சொன்னது தான், லங் கேன்சர்ஸ் ஆக்சுவலி வந்து கொஞ்சம் சிவியர் தான். அது எவ்வளோ அட்வான்ஸ்டாக இருந்தாலுமே கொஞ்சம் என்ன சிம்டம்ஸ் வந்து லங் கேன்சர்ஸை பொறுத்த வரைக்கும், நுரையீரல் கேன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் சிம்டம்ஸ் தெரியாது அவங்களுக்கு, அறிகுறிகள் எதுவுமே தெரியாது. கடை தெரிகிறப்போ அவங்களுக்கு வந்து ஸ்டேஜ் தாண்டி தான் போயிருக்கும். ஸோ அதுதான் ஒரு மேஜர் இது பிரச்சனை நுரையீரல் கேன்சர் பொறுத்த வரைக்கும். ஸோ அது மட்டும்தான் வந்து கேன்சரில் பேட் ப்ரோக்னஸாக இருக்குது. பட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டால் அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு வருஷம்லாம் அது வாழலாம்.
1: சரிங்க மேம். இப்போ அவர் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவர் இன்னொன்று என்ன கேட்குறாருன்னா, அவர் யோசிக்கிறது தொற்று நோயாக கூட இருக்குமா
0: இல்லை இல்லை
1: அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தெரியுது. இது தொற்றுநோய், புற்றுநோய் தொற்று நோயாக இருக்க வாய்ப்பு இருக்கா?
0: இல்லை, 100% இல்லை, 200% கிடையாது.
1: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து பேசுவோம் ஒரு இடைவெளிக்கு பிறகு.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தான வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: That's right.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
2: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் BA தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், BCOM, BCOM CA, BCA, BBA, MCOM, MSc மைக்ரோபயாலஜி, BEd அண்ட் MEd ன்னு நிறைய கோர்சஸ் இருக்கு.
3: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தர்மபுரி. தொடர்புக்கு 9626558383.
9: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
10: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
9: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111152. SKS ஹாஸ்பிடல்.
11: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
12: ஹே வசந்தன், கோல தானே வாங்கின?
11: எப்படி தெரியும்?
12: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.

தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேயர்கள் இதுவரை கேட்டது வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப்.

0: மீதான சிறப்பு தள்ளுபடி விற்பனை. இன்னைக்கு வானல் வசந்தம் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் குறித்து தான் பேசிட்டு இருக்கோம். நேரலையில இணைந்து புற்றுநோய் சம்பந்தமான பல்வேறு தகவல்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இரத்தவியல் மற்றும் இரத்த புற்றுநோய் நிபுணர் டாக்டர் திவ்யா அவர்கள். நேர்களும் நிகழ்ச்சியில பங்கு பெற்று உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். புதிய நேயர்கள் 0343 42 24 40 30 இந்த எண்ணிலோ 94 86 81 10 25 இந்த இரண்டு எண்களை அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0343 42 24 40 31 94 86 65 20 25 இந்த இரண்டு எண்களும் அழைக்கலாம். இணைப்பில் இணையும் நேயர் வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரங்கிருந்து பேசுறீங்க? சரிங்கய்யா, கேளுங்க. உங்களுடைய இணைப்பு முதல்ல சரியா இல்ல, கேளுங்க. என்ன கேள்வி கேளுங்க? என்ன சொல்றீங்க, புரியலங்க. சரிங்க, நீங்க பேசு. தெளிவா இல்லங்கய்யா, என்ன கேக்குறீங்கன்ற கேள்வி புரியல. சரிங்க, 2 வருஷம் நீங்க பண்ணிருக்கீங்க. இதுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆபரேஷன் பண்ணிருக்கீங்களா?
1: இந்த வழியா ஓரியன்ட் இப்போ வந்து 2 வருஷம் வந்துருச்சு மேடம். நானே ட்ரீட்மெண்ட் பண்றேன், நல்லா பண்ண முடியல, சாப்பிட முடியல.
0: சரி, இல்லை மேம், இதுக்கு முன்னாடி வந்து அவங்க அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காராம். வயிற்றில் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுத்திருக்காங்களாம். இருந்தாலும் கூட வந்து திரும்பவும் வந்திருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் சரியாக சாப்பிட முடியல, எதனாலன்னு கேட்குறாரு.
2: இது என்ன, அதாவது வயிறு கேன்சரா இல்லை கோலன், மீன்ஸ் ஸ்மால் பபிள், பெரிய குடல், சிறு குடல், பெரிய குடல்ன்றது இது இருக்குங்க. இந்த என்ன கேன்சர்னு தெரியல. வயிறில் வர கேன்சர்னாலுமே பாதி வயிறில் முழு வயிறு எடுத்துட்டு தான் அவங்க தைச்சிருப்பாங்க. அவங்க வந்து என்னென்னா, இப்போ புற்றுநோயை வந்துருந்துச்சு அப்படின்னா எந்த பகுதி இருக்கோ அந்த பகுதியை எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கிற பகுதியை வந்து ஒட்டி தைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டியூப் ஃபீடிங்கோ இல்லாட்டா வந்து கொலோஸ்டமி அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது ஒழுங்காக கேர் பண்ணிக்கல அப்படின்னாலோ இல்லாட்டா மறுபடியும் புற்றுநோய் வந்திருந்தாலோ அங்கே வந்து மறுபடியும் அடைப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஒரு டைம் இப்போ டாக்டரை பார்க்கணும். இப்போ வந்து அது ஆப்ரேஷன் மட்டும் பத்தாது. ஒருவேளை அவங்க அது சொல்கிறபடி பார்த்தோன்னா கீமோதெரப்பி மருந்தும் போடுற மாதிரி தான் இருக்கும். அது போட்டால் அது எந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்குன்றது பொறுத்து தான் நம்ம கரெக்டாக அதை சொல்ல முடியும். அவங்க ஒழுங்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களா கண்டினியூஸா என்னன்றதையும் அவங்க பார்க்கணும்.
0: சரிங்க மேம், தொடர்ந்து அடுத்த நேயரை சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம்.
3: வணக்கம். இது கண்ணுக்குள்ள வந்து சாமந்தாட்டம் ரெண்டு மூணு கொப்பளம் இருக்குது, கப்பு எல்லாருமே செவந்து போயா இருக்கு.
0: சரிங்க,
2: கண்ணுக்குள்ளீங்களா வெள்ளீங்களாமா? புருவத்துல இருக்குங்களா? உள்புறங்களா? இது எத்தனை வருஷமா இருக்குமா உங்களுக்கு? அது ஒண்ணும் பயப்படுறதுக்கு, சம்டைம்ஸ் ஒரு இன்ஃபெக்ஷனா இருந்தது கூட இருக்கலாம், சின்ன நார்மல் சிஸ்ட் கூட இருக்கலாமா, நீர்கட்டிகள் சொல்லுவாங்க அது கூட இருக்க சான்சஸ் இருக்கு. கண்ணு எப்பவுமே ரெட்டாவும் இருக்கு, அரிப்பும் எடுக்குது, அது கேன்சர்னால கிடையாது. சரிங்களா?
0: சரிங்க. வணக்கம். வணக்கம். கேளுங்க நவீன்.
3: ஒவ்வொரு
2: கேன்சர்ஸ்லயுமே ஒரு ஆயிரக்கணக்கான ட்ரையல்ஸ்

போயிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு மெடிசின்ஸுமே எஃப்டி அப்ரூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் சொல்லிட்டு, இது ஃபஸ்ட் லைனில் மெடிசின்ஸ் சரிப்பட்டு வரலன்னா ரெண்டாவது லைன் அப்படின்னு ஒவ்வொரு மெடிசின்ஸும் போயிட்டே தான் இருக்குது. இப்போது பிளட் கேன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ ட்ரெண்ட் என்னென்னா காட்டி தெரப்பி, அதாவது வந்து நம்மளோட பாடியில் இருக்கிற செல்ஸை எடுத்து அந்த என்ன கேன்சரோ அதுக்கு ஃபைட் பண்ணக்கூடிய செல்ஸு இணைத்து அது மறுபடியும் நம்ம பாடியிலே கொடுப்பாங்க. அதுதான் காட்டி இன்ஃபியூஷன்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பாடியிலே வந்து கேன்சர்ஸை ஃபைட் பண்ணக்கூடிய செல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி என்ஜினியர்ட் டீட் செல்ஸ்ன்னு சொல்லி

0: நினைத்து அது மறுபடியும் நம்ம பாடியிலே கொடுப்பாங்க. அதுதான் கார்டி இன்ஃபியூஷன்ஸ் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம பாடியிலே வந்து கேன்சர்ஸை ஃபைட் பண்ணக்கூடிய செல்ஸ் எல்லாம் இருக்கு, அதை வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி என்ஜினியர்ட் டீட் செல்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை வந்து வெளியே ப்ராடக்டை கொண்டு வந்து நம்ம பாடியில் இருக்க செல்ஸோட இணைச்சு அது மறுபடியும் நம்ம பாடிக்குள்ளேயே இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம பாடியே வந்து கேன்சர்ஸை வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்டி தெரப்பி ஃபர்ஸ்ட் லைன் மெடிசின்ஸ் போட்டு சரி வராத எல்லாருக்குமே இப்போது நிறைய லிம்ஃபோமாஸ் எல்லாம் கார்டி வந்து செகண்ட் லைனாகவே வந்துருச்சு. இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மேஜர் ட்ரெண்டு இந்த கேன்சர் கீமோ தெரப்பி.
1: சரிங்க மேம், இப்போ கீமோ தெரப்பின்னு சொல்கிறீங்களா மேம், அது என்ன ப்ரொசீஜர், அது என்னன்னு அது கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லுங்கள்.
0: கீமோ தெரப்பின்னா கேன்சருக்கு கொடுக்கக்கூடிய மருந்து, அதாவது ஆன்டி கேன்சர் அந்த மருந்து பேர் தான் கீமோ தெரப்பின்னு சொல்லுவாங்க. எல்லா கேன்சர்ஸ்க்குமே மருந்து இருக்குது சரிங்களா. அதாவது ஒரு சில கேன்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் மட்டும் போதும், அதாவது எக்ஸ்ரே கதிர்கள் சொல்லுவாங்க இல்லையா அது மட்டும் போதும். ஒரு சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மட்டும் போதும். ஒரு சிலதுக்கு கண்டிப்பாக மருந்தும் கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இப்போ பிளட் கேன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் மருந்து தான் மெயின், அதுக்கப்புறம் தான் ரேடியேஷன் எல்லாமே. ஸோ கீமோ தெரப்பின்றது வந்து என்னென்னா நம்ம பாடியில் அது கொடு செலுத்துறப்போ நம்மளோட கேன்சர் செல்ஸோடு சேர்த்து நம்ம செல்ஸையும் அதை அழிக்கும். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய கீமோதெரப்பிக்கு வந்து இதுதான் கெட்ட செல்ஸ் இதுதான் நல்ல செல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தன்மை இல்லை. ஸோ அதனால தான் எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குமே ட்ரீட்மெண்ட் எடுக்கிறப்போ அந்த முடி உதறது, பசி எடுக்காமல் இருக்கிறது, கேஸ்ட்ரைட்டிஸ் ப்ராப்ளம், வாமிட்டிங் வருது, இதெல்லாம் அதனால தான் வருது.
1: சரிங்க மேம், சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகையை வழங்கும் வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
4: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபீசர்கள் கிருஷ்ணகிரி.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்,
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
7: Students, listen carefully.
8: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
9: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
10: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திர கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: LN College of Pharmacy D-Farm B-Farmிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் LN College of Pharmacy தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
2: தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை.

0: கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் குறித்து நேரில் இணைந்து பல்வேறு தகவல்களுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர். எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையினுடைய இரத்தவியல் மற்றும் இரத்த புற்றுநோய் நிபுணர் டாக்டர் திவ்யா அவர்கள். மேம், இப்போ நிறைய இந்த கேன்சர் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் பேசினோம். முக்கியமாக இதில் இந்த பிளட் கேன்சர் அப்படின்னாலே வந்து மற்ற கேன்சர்னா கூட குணப்படுத்திட முடியும், ஏர்லி ஸ்டேஜில் போனால் குணப்படுத்திடலாம், ஆனால் பிளட் கேன்சர்னா ஒன்றுமே பண்ண முடியாது, இருக்க வர இருந்துட்டு போக வேண்டியதாக அப்படியெல்லாம் ஒரு சில பேர் நினைக்கிறாங்க. மக்கள் மத்தியில் ரத்தத்தில் வந்துருச்சா ஒன்றும் பண்ண முடியாதுப்பா அப்படிலாம் சொல்கிறாங்க. அது எப்படி மேம், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
2: இல்லை இல்லை, அது வந்து அந்த காலத்தில் அப்படி இருந்தது, பட் இது ஃபுல்லாக ட்ரெண்டு மாறிடுச்சு. இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரத்த கேன்சரை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒன்று நெறிக்கட்டுகளில் வருது, ஒன்று எலும்பு மஞ்சளில் வருது. நெறிக்கட்டில் வர்றதுக்கு பேர் வந்து லிம்ஃபோமாஸ், எலும்பு மஞ்சளில் வர்றதுக்கு பேர் லுக்கீமியாஸ். மெஜாரிட்டி நான் சொல்கிறேன். இந்த லிம்ஃபோமாஸை பொறுத்த வரைக்கும் 70-80% வந்து மீன்ஸ் கண்ட்ரோல் படுத்தலாம். எந்த கேன்சருமே குணப்படுத்துறேன்னு சொல்ல மாட்டாங்க, கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். 80க்கு மேலே இப்போ ஹாட்ஜ்கின்ஸ் லிம்ஃபோமான்லாம் வரக்கூடியதெல்லாம் 90% ரெஸ்பான்ஸ் நல்லாவே இருக்குது மருந்துகளுக்கு. லுக்கீமியாஸை பொறுத்த வரைக்கும் அக்யூட் லுக்கீமியாஸ், குரானிக் லுக்கீமியாஸ்னு பிரிச்சுக்கலாம். அக்யூட்னா கெட்ட செல்லோட அளவு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பாடியில் 90% மேலாம் கூட இருக்கும் கெட்ட செல்ஸ். அதுவே குரானிக் லுக்கீமியாஸை பொறுத்தீங்கன்னா அந்த கெட்ட செல்லோட அளவு கம்மியாக இருக்கும். ஸோ குரானிக் லுக்கீமியாஸ் எல்லாம் வந்து வெறும் மருந்து மாத்திரை மட்டும் போதும், அவங்க வந்து பல வருஷ காலம், அதாவது உங்களோட சக மனிதர் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி நீங்களும் இருக்கலாம். அது அவங்க கேன்சர் இருக்குன்னா கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவு கூட நிறைய பேர் வாழ்வாங்க. ஸோ அக்யூட் லுக்கீமியாஸ் பொறுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் சீரியஸாக இருக்கும். அதுவுமே இன்ஜெக்ஷன்ஸ் இப்போ டிரான்ஸ்பிளான்ட்லாம் வந்ததுனால அதுக்குமே நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. வந்தால் இறந்துடுறாங்கன்றது கதை இப்போ இல்லவே இல்லை.
1: இல்லை, சரிங்க மேம், நம்மள நேருக்காக பேசிடுவோம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம். நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: கேளுங்க சந்திரசேகர்.
3: டாக்டர், இந்த பிளட் கேன்சர் அப்படின்னு சொல்றாங்க, அது அந்த டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் பிளட் அப்படிங்கிறது எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா பண்ணணும்? இது வந்து சரியா இந்த டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணல அப்படின்னா அது பல்வேறு பாதிப்பு அப்படிங்கறதும் உள்ளாகி இருக்குங்கிறாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு பிளட் கேன்சர் வந்து அவங்க டக்குன்னு, இப்ப நம்ம கூட இல்ல ரிலேட்டிவ்ஸ் சில பேரு, சோ அது வந்து கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு டாக்டர். இது ஏன் மேம் கேட்ட மாதிரி தான், இது வந்து ட்ரீட் பண்ணாலும் டக்குன்னு பிளட் அப்படிங்கறதுனாலதான் இந்த இறப்பு விகிதமும் ஜாஸ்தியா இருக்கா, அது அதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படிங்கறதே இல்லையா, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: பெர்மனன்ட் சொல்யூஷன் கண்டிப்பாக இது இல்லை. இங்கே வந்து இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், சீரியஸான கேன்சர்ஸ் தான் இங்கே பேசணுன்னா அக்யூட் லுக்கீமியாஸ் தான் ரொம்ப சீரியஸாக இருக்கும் கேன்சர்ஸை பொறுத்த வரைக்கும். அது ஏன் அந்த அளவுக்கு சீரியஸ் ஆகுது உறுப்பு கேன்சர்ஸை விட பிளட் கேன்சர் அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம கேன்சர் மெடிசன் கொடுத்தா நம்மளோட வெள்ளை அணுக்களோட அளவு மீன்ஸ் எல்லா அணுக்கள் ரத்தோட அளவு வந்து ரொம்ப குறைஞ்சிரும். அதுவே இந்த இதில் வந்து நம்ம போன் மேரோ எலும்பு மஞ்சளையே நம்ம அட்டாக் பண்ணுறோன்றதுனால டெஃபினட்டாக மற்ற கீமோ கேன்சர் பேஷண்ட்ஸோட இவங்களோட சீரியஸ்னஸ் வந்து ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா வெள்ளை அணுக்கள் கம்மியாக இருக்கும், ரத்த அணுக்கள் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ரத்தம் ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரத்தம் ஏற்றுறதுங்கிறது வந்து எவ்வளோ ஃப்ரீக்வன்ஸுங்கிறது வந்து பேஷண்ட்டை பொறுத்து தான், எல்லா அளவு நம்பர் மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை. நம்ம மேஜராக வந்து ஹீமோக்ளோபின் அளவு 6 or 7 இருந்துச்சுன்னா டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா பேஷண்ட்டுக்கு வந்து வெர்ரஸ் அதனால அனிமியா ரத்த குறைபாடுனால் வரக்கூடிய சிம்டம்ஸ் இருந்துச்சுனா தான் டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இவ்வளோ நாளுக்கு ஒரு நாள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கப்போ. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கப்போ குறையிறதுனால அந்த டைமில் வந்து வேணால் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்காம அதில் அந்த இன்பிட்வீன் பீரியடில் கொடுக்கணும் அவசியம் இல்லை.
1: சரிங்க மேம். வணக்கம்
4: மேம்.
1: வணக்கம்
4: மேம். ஆனந்த,
1: சரிங்க கேளுங்க.
2: பயப்பட தேவையில்லை, நீங்க கேஸ்ட்ரைட்டிஸ் மெடிசன் போடுங்க. அப்படி சரியாகலன்னா எண்டோஸ்கோபின்னு சொல்லக்கூடிய

0: அப்படியே ஒரு கேமரா டெஸ்ட் ஒன்று இருக்குது, வாயில் ஒரு கேமரா மிஷினில் தான் ஒரு டியூப் விட்டு பார்ப்பாங்க, அதில் தெரிஞ்சிருக்கும், கன்ஃபார்ம் ஆகிடும். சரிங்களா, பயப்பட தேவையில்லை நீங்கள்.
1: சரிங்க மேம், நம்ம தொடர்ந்து ஒரு விளம்பர இடைவெளி தொடர்ந்து பேசுவோம்.
2: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் ஜூன் 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
3: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
2: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9994111 SKS ஹாஸ்பிடல்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: மேம், புற்றுநோய் சம்மந்தமான நிறைய தகவல்கள் கொடுத்துட்ருக்கீங்க. முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு வந்து எல்லாத்துலேயுமே ஒரு அவேர்னஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எங்கள் அம்மாவுக்கு முன்னாடி கேன்சர் இருந்ததாலும் சரி, இல்லை எங்கள் அப்பாவுக்கு சுகர் இருந்தது, அம்மாவுக்கு பிபி இருந்தது, தாத்தாவுக்கு இருந்தது, அது வந்து ஜென்ரேஷனாக அப்படியே வரும், ஜெனட்டிக்காக வரும் அப்படின்றது மாறி அவங்களுக்கு இருந்தாலும் எனக்கு அது வந்து ஜெனட்டிக்காக வரக்கூடாதுங்கிறதுக்காக முன்னாடி வந்து அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றிக்கிறாங்க, ஃபுட் ஹேபிட்டை மாற்றிக்கிறாங்க. அது மாதிரி வந்து இந்த கேன்சர்ஸுக்கு ஒரு சில இது வந்து ஜெனட்டிக்காக வரும்னு சொல்றீங்க. அதுல இருந்து முன்னாடியே அவங்கள தற்காத்துக்கணும்னா என்னென்ன மாதிரியான அவங்களோட உணவு பழக்கங்கள்லாம், லைஃப் ஸ்டைலில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் கொண்டு வரலாம்?
0: லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போது மெயினாக இது நான் முன்னாடி சொன்னது உறுப்பு கேன்சர்ஸுக்கு தான் நம்ம மெயினாக பண்ண போகிறது. ஸோ ஹிஸ்ட்ரி இருக்குது, ஃபேமிலியில் வந்து ஒருத்தவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இருக்குது, முக்கியமாக தாத்தா பாட்டுக்கோ இல்லை அப்பா அம்மாக்கோ யாருக்கோ இருந்தது அப்படின்னா உறுப்பு கேன்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மியூட்டேஷன் டெஸ்ட் பண்ணிக்கலாம். சில மியூட்டேஷன்ஸ் டெஸ்ட்டு முன்னாடி தெரிஞ்சிடும், நம்ம அதுக்கேற்ற மாதிரி யோசிச்சு பண்ணிக்கலாம். அப்புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் மார்பகம் எக்ஸாமினேஷன் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எப்போவுமே குளிக்கிறப்போ மாதவிடாய் டைமில் செக் பண்ணக்கூடாது, மற்ற எல்லா டைமில் செக் பண்ணுறப்போ ஏதாவது கட்டி மாதிரி தென்படுதுன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா கட்டியும் கேன்சர் கட்டி கிடையாது, ஸோ கட்டி மாதிரி தென்படுதான்னு பார்த்து அதை எக்ஸாமின் பண்ணிக்கணும். அப்புறம் பெண்கள் 30 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா அடிக்கடி 2 வருஷத்துக்கு ஒரு டைம் ஆச்சு பாப்ஸ்மீரன் கூட டெஸ்ட் ஒன்று பண்ணிக்கலாம், அதில் வந்து சர்வைக்கல் கேன்சர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இது இல்லாமல் உணவு பழக்கத்தில்னு பேச போனால் இன்னும் ரிலேஷன் கண்டுபிடிக்கல தான், பட் முடிஞ்ச வரைக்கும் ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. லேட் நைட் சாப்பாடு சாப்பிட்றது, ஜங்க் ஃபுட்ஸ் சாப்பிட்றது, அந்த மாதிரி வெறும் கார்ப்ஸ் மட்டும் எடுத்து ப்ரோட்டீன் இல்லாமல் ஃபைபர்ஸ் இல்லாமல் மற்ற எந்த எலிமெண்ட்ஸ் மினரல்ஸ் அந்த மாதிரி இல்லாத சாப்பாடு அவாய்ட் பண்ணி எல்லாமே இன்க்ளூட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு பேலன்ஸ்டு ஃபுட்டாக இருந்தாலே போதும்.
1: சரிங்க மேம், நிகழ்ச்சியோட நிறைவு தருவாய்க்கு வந்துட்டோம். நிறைய தகவல்கள் இந்த புற்றுநோய் சம்மந்தமாகவும் சரி, அதை எப்படி தற்காத்துக்கொள்ளணும், எல்லா புற்றுநோயுமே வந்து எல்லா கட்டியும் புற்றுநோயாக கிடையாது, நம்ம வந்து முன்னாடியே பிஃபோராக கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் எல்லாரும் போலையும் நம்மளும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் சொன்னீங்க மேம். இவ்வளோ நேரம் எங்களோட பங்கேற்று பல தகவல்களை சொன்னதுக்கு நன்றி மேம். உங்களோட பணி மேலும் சிறக்க வாழ்த்துக்கள்.
0: ரொம்ப நன்றி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலையில் வசந்தம் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. எண்ணிக்கை வானலில் வசந்தத்தில் புற்றுநோய்க்கான சிகிச்சைகள் குறித்து பல்வேறு தகவல்களுக்கு விளக்கம் அளித்தார். MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையினுடைய இரத்தவியல் மற்றும் இரத்த புற்றுநோய் நிபுணர் டாக்டர் திவ்யா அவர்கள். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற நேயர்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். நேரம் காலை 10 மணி, தொடர்ந்து கேட்கலாம்.
7: நேயர்கள் இனி கேட்கலாம் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
8: முனைந்து முனைந்து செயல்படுவதில் ஏற்படுகிற வெற்றியை விட சிலவற்றை அவற்றை

0: அவற்றின் போக்கிலேயே விட்டுவிடுவதில் கூட அதிக வெற்றி ஏற்படுகிற வாய்ப்புண்டு. வாழ்க்கையை தோண்டி தோண்டி துன்புறுத்தி பார்க்கிற சுபாவம் சிலருக்கு உண்டு. எதற்கெடுத்தாலும் சந்தேகம், எது நடந்தாலும் வருத்தம், எந்த செயலை செய்வதற்கு முன்னாலும் பயம் என்று சிலர் அஞ்சி அஞ்சியே வாழ்க்கையை ரணப்படுத்தி கொள்வர். வாழ்க்கை என்பது விதிவழிதான் நடக்கிறது. நாம எதை செய்ய முயன்றாலும் அதன் போக்கை மாற்றிவிட முடியாது என்று சிலர் கூறுவர். இவர்களால் எதையும் சாதித்துவிட முடியாது. சிலரோ எல்லாவற்றையும் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டே இருப்பர். அவ்வப்போது வாழ்க்கை திட்டங்களையும் மாற்றிக்கொண்டே இருப்பர். இவர்களாலும் பிரமாதமாக எதையும் சாதித்துவிட முடியாது. ஒரு திட்டம் வகுத்து வாழத் தொடங்கியவுடன் இடையில் வருகிற சிறு சிறு தடங்கல்களுக்கும் சிறு சிறு இடையூறுகளுக்கும் வருந்தாமல் தம் கடமைகளை செவ்வனே செய்து கொண்டே இருப்பர் சிலர். இவர்களை யாராலும் அசைத்துவிட முடியாது. இவர்களை போன்ற செயல் வீரர்களுக்கு நல்ல நேரம் என்று ஒன்றும் கிடையாது, கெட்ட நேரம் என்று ஒன்றும் கிடையாது. ஒரு சீன கதை ஒன்று. ஓர் ஏழை விவசாயி ஒரே ஒரு உழவு குதிரையை வைத்து தன்னுடைய கொஞ்சூண்டு நிலத்தில் விவசாயம் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அந்த உழவு குதிரை அவரை விட்டு காட்டுக்குள் ஓடிவிட்டது. ஊர் மக்கள் அவரிடம் கேட்டனர், இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? அவர் சொன்னார், யாருக்கு தெரியும் என்று. சில நாள் கழித்து அவரை விட்டு ஓடிப்போன உழவு குதிரை சில காட்டு குதிரைகளோடு அவருடைய தோட்டத்திற்கு வந்து சேர்ந்தது. ஊர் மக்கள் ஆர்வத்தோடு அவரிடம் வந்து கேட்டனர், இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? இப்போதும் அந்த ஏழை விவசாயி பதில் சொன்னார், யாருக்கு தெரியும். சில நாள் சென்றது. வந்திருந்த காட்டு குதிரைகளில் ஒன்றின் மீது ஏறி சவாரி செய்ய முயற்சித்தான் அந்த ஏழை விவசாயியின் மகன். காட்டு குதிரை முரண்டு பண்ணி அவனை கீழே தள்ளிவிட்டது. மகனின் கால் முறிந்து போனது. ஊர் மக்கள் விவசாயியிடம் கேட்டனர், இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? அவரும் பதில் சொன்னார், யாருக்கு தெரியும். சில நாள் சென்றது. அந்த ஊருக்குள் அரசாங்க இராணுவத்திற்கு ஆளெடுக்க அதிகாரிகள் வந்தனர். ஊரிலுள்ள இளைஞர்கள் அனைவரையும் கட்டாயப்படுத்தி இராணுவத்தில் சேர்த்தனர். அந்த விவசாயியின் மகனுக்கு கால் முறிந்து இருந்ததால் அவனை மட்டும் விட்டுவிட்டனர். ஊர் மக்கள் இப்போதும் வந்து விவசாயியிடம் கேட்டனர், இது நல்லதுக்கா கெட்டதுக்கா? வழக்கம்போல் விவசாயி பதில் சொன்னார், யாருக்கு தெரியும். சில நிகழ்வுகளை அதன் போக்கிலேயே விட்டுவிடுவதில் கூட நமக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு என்பதற்காகவே இந்த கதை. எதற்கெடுத்தாலும் நேரம் பார்ப்பது என்பது சிலருக்கு வாடிக்கையாக இருக்கிறது. இது மதங்கள் கற்பித்துள்ள மூட நம்பிக்கை என்று கூட சிலர் கூறலாம். ஆனால் நாள் என்ன செய்யும் என்று அப்பர் பெருமானும் அவை நல்ல நல்ல என்று திருஞான சம்பந்த சுவாமிகளும் கூறியுள்ளனர். நம்பிக்கையோடு நாளை தொடங்கினால் எந்த நாளும் நல்ல நாளே, எந்த நேரமும் நல்ல நேரமே. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நேரம் காலை 10:05. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. நேர்களை, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் இடம்பெறும் முதல் பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: ஐயா வணக்கம், நான் தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் வட்டத்திலிருந்து ஜே ஜீவதர்ஷினி பேசுறேன். மயக்கமன்ன படத்திலிருந்து பிறை தேடும் இரவிலே பாடல் வேண்டும் ஐயா.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
3: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
3: 2 வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்ப பேங்க்கு போங்க, அல்லது வீடியோ KYC மூலம் KYC அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
2: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி, தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
7: பத்து மணி 12 நிமிடத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை. நேர்களே, நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்கள் விருப்ப பாடல் இடம்பெறுவதற்கு 0 43 42 24 40 30 என்ற நம் நிலைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்றுள்ள திரைப்படம், உங்கள் ஊர் ஆகியவற்றை உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புங்கள். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
8: தருமபுரி மாவட்டம் கருப்பு படத்துல இருந்து எனக்கு பாட்டு வேணும் சார். எல்லா மேயரும் எனக்கும் நன்றி, வணக்கம்.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
3: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
4: அதனால இப்ப பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க?
4: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: அப்பப்பா, பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
6: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
5: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள், பரிசு பொருட்கள், அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல், காலேஜ், ஆபீஸ் பேக், ஷூ, செப்பல், மெத்தை விரிப்புகள், வாட்ச், செல்போன், சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மிஷின், குக்கர், மிக்சி, கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
6: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
7: நேரம் காலை 10:18. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
8: மொபைல் பண்பலைக்கு வணக்கம். நான் பாளையம் சனீசன் திருச்சி பேசுறேன். எனக்கு பிடித்த படம் என்ன, மச்சான் பாடல் கருப்பு நீலா. நன்றி, வணக்கம்.

0: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
1: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
0: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
2: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி
1: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
3: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகள் அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: பத்து மணி 27 நிமிடம். நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
5: அனைவருக்கும் காலை வணக்கம். ஒட்டப்பட்டியிலேருந்து தீபாஸ்ரீ பேசுகிறேன். படம் பிச்சைக்காரன், பாடல் 100 சாமிகள் இருந்தாலும். நன்றி.

நேயர்கள் இதுவரை கேட்டது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நேர்களே, நேரம் காலை 10:30 நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் கொளத்தூரிலிருந்து ரேவதி பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் மௌனராகம் படத்திலிருந்து சின்ன சின்ன வண்ணக்குயில் பாடல். நன்றி.

0: பணத்தை வேறு கணக்குல வச்சிருந்தோமே.
1: ரெண்டு வருஷமா கணத்துல கொடுக்கல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
2: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க?
2: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
3: ஆர்பிஐ சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
6: இருக்காதா பின்ன? மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
5: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
7: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
8: 10:37 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இது நீங்கள் கேட்டவை. இருக்கலை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
9: தருமபுரி அப்பா காலை வணக்கம். என்னுடைய பேர் மோகன், நான் கிருஷ்ணகிரிலிருந்து பேசுறேன். எனக்கு பேட்டா படத்துல இருந்து எத்தனை சந்தோஷம் தினமும் சுத்ததியம் மேல அந்த சாங் பிளே பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
3: தர்மபுரி பெண்மலைக்கு என் இனிய கலை வணக்கம். நான் புவனகிரியிலிருந்து சுமதி பாபு பேசுறேன். எனக்கு எதிர்நீச்சல் படத்திலிருந்து பூமி என்ன சுத்துதே அந்த நல்ல பாட்டை கொடுங்க. நன்றி.

0: 10:47 நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: வணக்கம், எம்மாட்டப்பட்டினம் வெங்கடேஷ் பேசுகிறேன். எனக்கு நான் கடவுள் பாடத்திலிருந்து இதாவது பாடல் வணக்கமாக கேட்கிறேன். நன்றி.

0: 10:52 நிமிடம் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: காலை வணக்கம் ஐயா. முருகானந்தபுரம், தருமபுரி மாவட்டம், சக்திவேல். வல்லரசு படத்திலிருந்து அருப்பு கோட்டை அக்கா பொண்ணுன்ற பாடல் ஒளிபரப்பவும். நன்றி.

0: நிர்லய நிகழ்ச்சியின் நிறைவு பாடலுக்கான நேயரின் குரல் பதிவு.
1: பழைய ஏலகிரி பகுதியிலிருந்து வீரபாண்டி. எனக்கு வால்டர் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து சின்ன ராசாவி பாடல் வேண்டும். நன்றி.

நேர்களை ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் முற்பகல் 11:12. நேர்களை கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்

0: இனிய வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில அத்திக்காய் பொரியல் செய்யறத பத்தி பார்க்க போறோம். அத்திக்காய் பொரியல் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? அத்திக்காய் 200 கிராம், வெங்காயம் 100 கிராம், மிளகாய் 4, எண்ணெய் தேவையான அளவு, கடுகு சிறிதளவு, கருவேப்பிலை கொஞ்சம், வெந்தயத்தூள் கொஞ்சமா, அதுக்கப்புறம் தேங்காய் 1. நல்லா திரண்ட அத்திப்பழத்தை எடுத்து தண்ணியில் நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக நறுக்கி தண்ணி உள்ள ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. அதே போல் வெங்காயம் மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாம் பொரியல் செய்கிற ப்ராசஸ் எப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றி அது சூடானதுக்கப்புறம் கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வெங்காயம் மிளகாய் இதையும் சேர்த்து நல்லா வணக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் நாம் பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க அத்திக்காயை எடுத்து நல்லா கலந்து அதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். அத்திக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுப்பில் இருந்து இறக்கும் நேரத்தில் வெந்தயத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. அடுத்ததாக இதுக்கு முன்னாடியே துருவி வச்சிருக்க தேங்காயை இதில் போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், மணமணக்கிற ஆரோக்கியமான அத்திக்காய் பொரியல் தயாராயிருச்சு. இந்த அத்திக்காய் நார் சத்து, இரும்பு சத்து இதெல்லாமே நிறைஞ்சுள்ள ஒரு பொருள். இந்த மாதிரி அத்திப்பழத்தை அப்பப்போ நம்மளோட உணவுகளில் சேர்த்துக்கிறனால நிறைய நன்மைகள் இருக்குது. எடுத்துக்காட்டாக இது செரிமானத்தை மேம்படுத்தும், இரத்த சோகையை நீக்கும், எலும்புகளுக்கு வலுவு கொடுக்கும். நீங்களும் வீட்டில் மறக்காமல் செஞ்சு பாருங்கள். நன்றி
1: நேயர்கள். இதுவரை தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி, கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.

0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: மேச்சேரி தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
3: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமோ இன் பார்மசி, டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
2: தி காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.

0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. தொழில்கள்ட்ட இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாட்டாக தான் விளையாட போறோம். நிறைய விளையாட்டுகள் இருக்கு. நமக்கு வந்து நம்ம மைண்டுக்கு ரெஃப்ரெஷ் கொடுக்குற மாதிரியான விளையாட்டுகளாக இருக்கட்டும், இல்லை ஜாலியாக விளையாடணும், இல்லை வந்து எனக்கு மியூசிக் ரிலேட்டடாக எனக்கு வந்து சாங் போடுங்க, நான் அதுலேருந்து எனக்கு க்வெஷ்சன் கேளுங்க, நான் சொல்கிறேன் அப்படின்னாலும் சரி, உங்களுக்காக நிறைய விளையாட்டுகள் காத்துட்ருக்கு. தொழில்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற அழைக்கலாம். 0-43-42-24-40-30 இந்த எண்ணில், 94-86-81-10-25 இந்த இரண்டு எண்களை அழைக்கலாம். இல்லை 0-43-42-24-40-31 இந்த எண்ணிலோ, 94-86-65-20-25 இந்த இரண்டு எண்களை கூட அழைக்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய தோழி வணக்கம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க?
1: வணக்கம்மா, தர்மபுரி மாவட்டம் புளியம்பட்டில இருந்து பொட்டியம்மாள் பேசுறேம்மா. நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம். நீங்க நல்லா இருக்கீங்களா? சரிங்க. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? விவசாயமா? எப்படி போயிட்டு இருக்கு வேலை எல்லாம்?
1: மஞ்சள் போட்டாச்சு.
0: தண்ணி எல்லாம் பாய்ச்சிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு வந்திருக்கீங்களா? சரி. சரிங்க. உங்களுக்காக வந்து ஒரு சிம்பிளான ஒரு க்வெஸ்சன், சரிங்களா? ஈஸியா கேக்குறேன் பாருங்க. இது டெய்லி நீங்க பாத்துட்டு இருக்கிற, அதுவும் நீங்க வந்து உங்க வயல்ல எல்லாம் போடக்கூடிய ஒரு பொருள் தான், சரிங்களா? சாப்பிடக்கூடிய ஒரு பொருள், இதுல இருந்தா கேள்வியே, சரிங்களா? சரி. இப்ப பாத்தீங்கன்னா, தக்காளி 1 கிலோ 10 ரூபா, கத்திரிக்காய் 20 ரூபா, வெண்டைக்காய் 30 ரூபா, இது மூணுமே 2-2 கிலோ வாங்குறீங்க நீங்க உங்க வீட்டுக்கு, எவ்வளவு காசு நீங்க அந்த கடைக்காரர்கிட்ட கொடுப்பீங்க? எழுதி கணக்கு போடுவீங்க போலயே. வெண்டைக்கா 30 ரூபா,
1: 30 ரூபா,
0: 2 கிலோ 60 ரூபா, சொல்லுங்க பாப்போம். அப்படியே மைண்ட் கால்குலேஷன்ல சொல்லுங்க. சரிங்க, தொடர்ந்து வாங்க. நன்றி. நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர்? மகேஸ்வரி. சரிங்க. சரிங்க மகேஸ்வரி, சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சுங்க. சரி, மகேஸ்வரிக்காக பாத்தீங்கன்னா ஒரு டைலாக் ஒண்ணு, அதை எப்படி அப்படியே நடிச்சு காமிக்க போறீங்க, சரிங்களா? ஆமா, டைலாக் நம்மளா டைலாக் பேச யோசிக்கலாமா? எங்க இத்தனை வருஷத்துல எவ்வளவு டைலாக் அடிச்சு விட்டுருப்பீங்க? சரி, கே

அப்படிங்கறீங்களா கேட்டிருக்கு சொல்லுங்க பாப்பா. சரிங்க, நன்றி நன்றி, முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: Students, listen carefully.
3: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
4: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
5: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் ஜூன் 27 முதல் ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
6: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
5: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111 SKS ஹாஸ்பிட்டல்.
7: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
8: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
9: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: நம்ம வீட்ல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
1: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கினேன்.
0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய். சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும். நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையில் இருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33999.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. புவே பெண் புவே கேட்டுட்டு

0: இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாட்டாக தான் தோழிகள் விளையாடிட்டு இருக்காங்க. இணைப்பில் இணையக்கூடிய தோழி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்.
0: யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஒரு ரூம்ல பூனைங்க இருக்கு சரிங்களா? ஒவ்வொரு பூனைக்கு முன்னாடியும் நாலு பூனைங்க இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி நாலு பூனைங்க இருக்கு. ஒரு பூனைக்கு பின்னாடி நாலு பூனை இருக்கு, ஒரு பூனைக்கு முன்னாடி நாலு பூனை இருக்கு. மொத்தமா எத்தனை பூனைங்க அந்த ரூம்ல இருக்கும்? பத்து இருக்குமா?
1: பின்னாடி
0: நாலு, அப்பனா எட்டு, ஒரு ஒன்பது. ஒன்பது பூனைகள் இல்ல? ஜாஸ்தியா இருக்கா? சரி சொல்லுங்க, கரெக்டான பதில் சொல்லுங்க. ஒரு பூனைக்கு முன்னாடி நாலு பூனை சரிங்களா, ஒரு பூனைக்கு பின்னாடி நாலு
1: பூனை.
0: சரி, ஆனா தவறான பதில். நிகழ்ச்சி கேளுங்க, தெரிஞ்சுக்கலாம். நன்றிமா, நன்றி இணைப்பதற்கு. நன்றி. வணக்கம் வணக்கம். சுதா நல்லா இருக்கேன். சுதா நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: என்ன
0: பண்ணிட்டு இருக்கீங்க?
2: சரிங்க,
0: உங்களுக்காக ஒரு சின்ன ஒரு டயலாக் கேளுங்க.
2: டயலாக்
0: வேணாங்க, உங்களுக்கு வந்து பாட்டு கொடுத்துருவோமா? ஓகேவா? அதுனா ஓகேப்பா. சரி கேளுங்க.
2: தெரியல என்னன்னு தெரியல.
0: சரி கேளுங்க, ட்ரை பண்ணுங்க.
2: ஓகே.

0: கேட்டிங்களா? லேசா லேசா எத்தனை முறை வந்தது?
1: ஏழு முறை வந்தது.
0: ஏழு முறையா? கரெக்டா எண்ணீங்களா?
1: ஆமா தான்.
0: அப்படியா? இல்லைங்களே.
1: இன்னொரு டைம்
0: கேக்குறீங்களா? சரி கேளுங்க.

0: கேட்டீங்களா?
1: ஆறு முறை வந்துருக்கேன்.
0: அப்புறம் ஏழுன்னு சொன்னீங்களே, நீங்களாவே ஒரு டைம் பாடிட்டீங்களா எக்ஸ்ட்ரா?
1: ஃபர்ஸ்ட்ல கவனிக்கலங்க மேம், அந்த படத்தை கிட்ட கேட்டீங்களே நினைச்சேன்.
0: சரிங்க, இல்ல இல்ல, ஆறு முறைங்கிறது சரியான பதில் தான். வாழ்த்துக்கள், நன்றி.
1: நன்றி.
0: வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம் அம்மா.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
2: ரங்காபுரத்துல இருந்து கனகா பேசுறோம்மா.
0: சரிங்க கனகா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? போய் காய்கறி எல்லாம் வாங்கிருப்பீங்க, இல்ல கிலோ கணக்குல வாங்கிருப்பீங்க, அதனால டக்குன்னு பதில் சொல்றீங்க இதுக்கு. ஓகே, சரி. தக்காளி 10 கிலோ. சரி சரி, தக்காளி 1 கிலோ 10 ரூபாய், சரிங்களா? கத்திரிக்காய் கிலோ 20 ரூபாய், வெண்டைக்காய் கிலோ 30 ரூபாய். இது எல்லாமே மூணுமே வந்து 2-2 கிலோ வாங்குறீங்க. மொத்தமா அந்த கடைக்காரருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பீங்க டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். தக்காளி 10 ரூபாய், கத்திரிக்காய் 20 ரூபாய், வெண்டைக்காய் 30 ரூபாய், எல்லாமே சேர்த்து 2-2 கிலோ, எல்லாத்துலயும் 2-2 கிலோ வாங்குறீங்க. மொத்தமா கடைக்காரருக்கு எவ்வளவு அமௌண்ட் நீங்க கொடுக்கணும்? சரிங்க சரி, யோசிச்சுட்டு வாங்க. நன்றி.
2: 120 ரூபாயா?
0: 120 ரூபாயா? சரியா, லாக் பண்ணிடலாமா?

0: நூத்தி இருபது தான். முன்ன பின்ன அதிகமா கொடுத்துட போறீங்க.
1: ஆஹா, 120 ரூபாய் தான் கொடுப்பா.
0: சரி, கரெக்டான பதில் தான். சரியா இருக்கு, 120 சரியான விடை. நன்றி நன்றிமா, வாழ்த்துக்கள்.

0: மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.

0: sunflower oil.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் பூவே பெண் பூவே. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டிஃபார்ம் பிஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
1: சேலத்தில் முதல் முறையாக எஸ்கேஎஸ் மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
2: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
1: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111 SKS ஹாஸ்பிட்டல்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவை பெண் பூவை கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பூவை பெண் பூவை விளையாட்டாக தான் தோழிகள் விளையாடிட்டு இருக்காங்க. இணைப்புல இணையக்கூடிய தோழி, வணக்கம். வணக்கம். வணக்கம். யாரெங்கிருந்து பேசுறீங்க? ராஜேஸ்வரிமா, என்ன பண்றீங்க? சாப்பாடு எல்லாம் வேலையெல்லாம் முடிஞ்சதா? உங்களுக்காக ஒரு ஈஸியான ஒரு க்வெஸ்சன், சரிங்களா? நீங்க வந்து ஒரு கடைக்கு போறீங்க, துணி கடைக்கு, சரிங்களா? ஒரு சட்டை எடுக்கலாம், உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு ஒரு ஷர்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறீங்க. அங்க ஆஃபர் போட்டிருக்காங்க. எவ்வளவு ஆஃபர்?

0: ஆஃபர்னா 20% ஆஃபர், சரிங்களா? 20% 20% தள்ளுபடின்னு போட்டிருக்காங்க, சரிங்களா? அந்த சட்டையோட விலை 500 ரூபாய். அப்ப நீங்க எவ்வளவு அமௌண்ட் நீங்க ஃபைனலா பே பண்ணுவீங்க?
1: 400 ரூபாயா?
0: ஆமா, 20% தாங்க, அதிகமாலாம் இல்ல. சரி சார், 20% கரெக்ட், 400 ரூபாய் தான் இல்ல? சரி, சரியா தான் சொல்லிருக்கீங்க. சரி, இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கான பதில் தெரியுமா?
1: என்னமா?
0: ஒரு பூனை கதை சொல்லிருந்தேன்.
1: ஆமாமா, கேட்டீங்க. அது வந்து ஒரே பூனை,
0: ஒரே பூனை.
1: சரி,
0: உங்க இணைப்பு சரியா இல்லைங்க, சொல்லுங்க.
1: அதாவது ஒரு பூனைக்கு முன்னரை நாள் பின்னரை நாள்னு சொன்னீங்க, அது எப்படி ஒரு பூனை மட்டுமா இல்ல இன்னும் வேற பூனையும் கணக்கு வச்சு சொல்லலாமா?
0: இல்ல இல்ல, வேற பூனையும் கணக்கு வச்சு சொல்லலாம்.
1: ஒரே
0: ஒரே வரிசையில, ஒரே வரிசையில இருக்குங்க.
1: அதமா, 5 பூனையா இருக்கும்
0: நினைக்கிறேன். 5 பூனையா இருக்குமா? 5 பூனைங்கிறது சரிதான், அதுவும் சரியாதான் சொல்லிருக்கீங்க. அதுவும் சரிதான். வாழ்த்துக்கள், நன்றி. நன்றிமா,
1: நன்றிமா, நன்றி.
0: வணக்கம்.

0: வணக்கம். காலை வணக்கம். யாரங்கிறது பேசுறீங்க? முருகேஸ்வரியா? சரிங்க, என்ன பண்றீங்க? சரிங்க, உங்களுக்காக வந்து ஒரு டைலாக் கொடுக்குறேன். எப்படி பேசுறீங்கன்னு
1: கேட்போமா?
0: ஈஸியானதுதான். இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டு குளிங்கி குளிங்கி கூட சிரிச்சிருப்பீங்க, சரிங்களா? கேளுங்க.
2: ஹலோ, என்னுடைய பிரதர் மார்க் இருக்காரா? ஏய், நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ? இஸ் இட் ஐ டோன்ட் வரி யா ஒய் ஆர் யூ கிரைங்? லிவ் இட், பி ஹாப்பி. கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன்.
0: கேட்டிங்களா? எங்கங்க சொல்றது, சொல்ல முடியலையா? ஈஸியா கொடுக்கட்டுங்களா? சரி, ஈஸியானது உங்களுக்காக.
3: கண்மணி, அன்போட காதலன், நான் எழுதும் லெட்டர், சி மடல், இல்ல கடிதாசி வச்சுக்கலாமா? ஆனா கடிதமே இருக்கட்டும்.
0: கேட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம்.
1: கண்மணி, அன்போடு நான் எழுதும் மடல், இல்ல கடிதம்
0: வச்சுப்போமா? ஏதாச்சும் ஒண்ணு வைங்கப்பா.
1: சரியா?
0: கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. முயற்சிக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை. ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பூவே பெண் பூவே கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கு பூவே பெண் பூவே விளையாட்டாக தான் தோழிகள் விளையாடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து கேட்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய தோழி வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
2: வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? ஒரு கிலோ அரிசி 60 ரூபாய், ஒரு கிலோ சக்கரை 40 ரூபாய், சரிங்களா? ரெண்டும் மூணு கிலோ வாங்குறீங்க, மொத்தமா எவ்வளவு அமௌண்ட்?

0: ஆகும். ஈஸியா இருக்கு சொல்லிட்டோமோ
1: மேடம்?
0: ஈஸியான க்வெஸ்சன் தான், டக்குன்னு ஆன்சர் சொல்லணும்னா யோசிக்காம. கேட்டிங்களா க்வெஸ்சன்?
1: மேடம் கேட்டுங்க மேடம்.
0: கேட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்களா? கால்குலேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? ₹300 என்னங்க இதுக்கே இவ்வளவு நேரமா? 260ஆ? சரி, ஒரு முடிவுக்கு வாங்க. 300 ஆ 260ஆ? டாஸ் போட்டு பாப்போமா? சரி, அடுத்து மறுபடியும் 220ன்னு சொல்ல போறீங்க. முன்னூறுங்கிறது சரியான பதில் தான். வாழ்த்துக்கள், நன்றி. நன்றிங்க.
1: நன்றி.
0: இணைப்பிலையக்கூடிய தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? ஹலோ, பேசுங்க, கேக்குதா? ம், யார் எங்கிருந்து பேசுறீங்க? அக்கா தம்பின்னு சொன்னாங்க, அழகானோ. வணக்கம் வணக்கம். இனிப்பில் இணையக்கூடிய தோழி, வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: சரிங்க
0: கலா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: ஆடு
0: மேய்ச்சிட்டு கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம். சரிங்க, நம்மளும் போய் ஒரு விளையாட்டு விளையாடிட்டு. ட்ரை பண்ணவே டைம் சரியாயிடுச்சு, அதுக்குள்ள 12 மணி ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்களா? சரி, உங்களுக்காக வந்து ஒரு ஈஸியான ஒரு டைலாக், ஒரு மாசான டைலாக், சரிங்களா? சரி, எப்படி சொல்றீங்கன்னு பாப்போம், கேளுங்க.
3: சிங்கத்தை போட்டோல பாத்திருப்ப, சினிமால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்ப, ஏன் கூண்டுல கூட பாத்திருப்ப, கம்பீரமா காட்டுல நடந்து பாத்திருக்கியா, வெறித்தனமா தனியா நின்னு வேட்டையாடி பாத்திருக்கியா, ஓங்கி அடிச்சா 1 டன் வெயிட்டா?
0: கேட்டீங்களா? சொல்லுங்க பாப்போம். அப்படியே சிங்கத்தை எங்கங்க நான் பாக்குறது, நான் ஆடை தான் பாத்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறீங்களா? சொல்லுங்க. அவ்வளவுதானா? என்னங்க அந்த டைலாக் வந்து சோதனையா போச்சு. இந்த மாதிரி ஒரு டைலாக் எங்கேயுமே கேட்க முடியாதே. சரி, முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி. வணக்கம் வணக்கம்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காபுரம் தேன்மொழி சகோதரி, நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கோம் தேன்மொழி, நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நாங்களும் நல்லா
0: இருக்கிறோம். சரிங்க தேன்மொழி, உங்களுக்காக வந்து ஒரு டைலாக் பேசலாமா? சரி கேளுங்க.
5: நான் பாத்து பாத்து தண்ணி ஊத்து வளர்த்த வீட்டு மரம் கிடையாது, தானா வளர்த்த காட்டு மரம். கோடாலி கூட சிக்கிக்கும், என்ன வேணா செய்வேன், எது வேணா செய்வேன்.
0: கேட்டீங்களா?
4: ஒழுங்காவே
0: கேக்கலையா, இது என்னங்க இது? சரி, இன்னொரு ஒரு டைலாக் ஈஸியானது, இத கேளுங்க.
5: பெத்த தாய பாக்க போறான், பார்த்தவன கட்டி பிடிச்சு கதற வேண்டியது இருக்கும், இவன் கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியது இருக்கும், இவ்வளவு வேலை இருக்கும் போது கையில விளங்க வச்சுக்கிட்டு பிள்ளை என்ன பண்ண முடியும்? ஒழுங்கா விளங்க ஒத்துடு.
0: கேட்டீங்களா? இது கிளியரா கேட்டிருக்குமே.
4: கட்டி
0: பிடிச்சு கதற வேண்டியதா இருக்கும்,
4: கையில விளங்க மாட்டேன், எப்படி
0: கண்ணீரால அவன் தாய் காலை கழுவ வேண்டியதா இருக்கும்ன்ற டைலாக விட்டுட்டீங்களே. சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, வாழ்த்துக்கள், நன்றி. நன்றி
4: நன்றி.

0: ₹1200 அதிரடி தள்ளுபடி.
1: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையில் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
2: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
1: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111 SKS ஹாஸ்பிடல்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி
2: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு

0: ஒரு காலத்துல மனதில் தோன்றிய மகிழ்ச்சியையும் விருப்பங்களையும் அன்பான வாழ்த்துக்களையும் ஒரு கடிதத்துல தான் எழுதி அனுப்பணும். இன்னைக்கும் அந்த அழகான பழக்கம் தொடரட்டுமே.
1: நலம் நலம் அறியாவல்
0: உங்களுக்கு பிடித்த பாடல், உங்கள் மனதிற்கு நெருக்கமான திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர், இது எல்லாத்தையும் ஒரு கடிதத்துல எழுதி எங்களுக்கு அனுப்புங்க.

0: ஒவ்வொரு நாளும் மதியம் 1:10 நமது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 உங்க விருப்ப பாடல்களை ஒலிக்க செய்ய வருகிறது நிறைய விருப்பம். உங்க கடிதங்களை அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், அகில இந்திய வானொலி, அதியமான் கோட்டை அஞ்சல், நல்லமல்லி வட்டம், தர்மபுரி மாவட்டம், 636807. இப்போதே எழுதுங்கள். உங்கள் எழுத்துக்களோடு உங்கள் இதயத்தையும் சேர்த்து அனுப்புங்கள்.
1: நிறைவுக்கு வருகிறது இன்றைய பூவே பெண் பூவே. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற தொழில்களுக்கும் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள்.

நேர்கள் இனி கேட்கலாம். இன்று நம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வலம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல். இன்று நண்பகல் 12:10 அறிவியல் மலர், 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் காப்போம். தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் நிகழ்ச்சி கேட்கலாம். பகல் 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் பயிர் வகை பயிர்களும் அவற்றின் முக்கியத்துவமும், திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து நிகழ்ச்சி.

கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கட்சவி வாட்ஸ்அப் மூலமாக கேட்கலாம். 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடலிடம் பட்ட திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை அனுப்பி உங்களுடைய விருப்ப பாடலையும் பிற்பகல் 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சி மூலமாக கேட்கலாம். மாலை 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தேன்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல் நிகழ்ச்சி கேட்கலாம், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள் இடம்பெற கேட்கலாம், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், தர்மபுரி JN மருத்துவமனையின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தம் அவர்கள். 7 மணிக்கு திரை இசை, 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகளை கேட்கலாம், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி நிகழ்ச்சியில் பச்சை மிளகாய் கேழ்வரகு சாகுபடி ஈச்சப்பாடி என் அரசகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம், 8:00 இளந்தென்றல் இன்றைய இளந்தென்றல் சொல்லுக வெள்ளுக, 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மார்த்தி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசை மழை, 10:00 சுகமான ராகங்கள். இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் தர்மபுரி மாவட்ட நேயர்கள் பங்கேற்று உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேர்கள் இதுவரை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வரும் நிகழ்ச்சிகள் குறித்த நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் நண்பகல் 12:10.
1: Students, listen carefully.
2: Salem la best arts and science college na nama Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya kalluri Ayodhya Pattinam Salem.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களி மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: அறிவியல் மலர்.
8: ஒரு காலத்துல தீயை கண்டுபிடித்த மனிதன் தான் இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவை உருவாக்கும் அளவுக்கு வளர்ந்திருக்கிறான். இந்த பயணத்துல ஒவ்வொரு அறிவியல் கண்டுபிடிப்பும் மனித வாழ்க்கையை மாற்றிய ஒரு மைல்கல் தான் சொல்லணும். அந்த மாற்றங்கள் நமக்கு என்ன தந்திருக்கு, நம்ம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்களும். உரை வழங்குகிறார் முனைவர் பி லக்ஷ்மிபதி அவர்கள்.
9: அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய அறிவியல் கால இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே மாடர்னைசேஷன் தான். ஸோ எல்லாமே வந்து நம்ம முன்னேற்றங்களை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். அப்படின்னும்போது இந்த முன்னேற்றங்களால் நமக்கு நன்மைகள் பல, ஆனால் இதனால் கிடைக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜஸ் அதாவது நமக்கு கிடைக்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தோம்னா அதிகமாக இருக்குது. ஸோ இந்த சைடு எஃபெக்ட்ஸை எப்படி குறைக்கலாம், இல்லை என்னென்னலாம் பண்ணால் நம்மளால் இன்னும் லைஃபை வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர முடியும் அப்படின்றத பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பேச போகிறேன். உங்களுக்கு அப்பப்போ ஒரு அறிவுரைகள் அந்த மாதிரி ஒரு, ஏன்னா நம்மளுடைய மனித வாழ்வியல் மாற்றங்கள் வந்து நடந்திருக்கிறதுனால தான் இன்றைக்கி

வியாதிகள் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வியாதிகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய முன்னேற்ற பாதையை நோக்கி நம்ம போயிட்டுருக்க நேரத்திலேயே நம்ம சில விஷயங்களை தவற விடுறோம். ஸோ அந்த தவற விடுற விஷயங்கள் என்ன என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா அதுக்கான சொல்யூஷன் நம்ம வந்து எடுத்துடலாம். அதுதான் வந்து இப்போ என்னுடைய தீம். இன்றைக்கி வந்து என்னுடைய டாக் வந்து இதை நோக்கி தான் இருக்க போகுது. தலைப்பு பார்த்திங்கன்னா, நவீன அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்வின் மாற்றங்களும். தலைப்பு வச்சே கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா, ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அறிவியல் ஆய்வு கட்டுரை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அறிவியல் ஆய்வு கட்டுரையோ இல்லை ஏதோ ஒன்று நம்ம வந்து பார்க்கணும் இல்லை வந்து இது பண்ணணும்னா, நமக்கு வந்து ஒரு பெரிய பெரிய நகரங்கள், பெரிய பெரிய ஐஐடி அந்த மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் நோக்கி நம்ம பயணம் செய்யணும். அப்படி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கையிலேயே மொபைல் இருக்குங்க. ஸோ எல்லார் கையிலையும் இன்டர்நெட் இருக்குது. ஸோ இந்த இன்டர்நெட்டை வச்சு இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சிக்க முடியாத விஷயங்களெல்லாம் வந்து எவ்வளோ விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியுது. ஸோ அப்படின்னும்போது நம்ம அதை முன்னேற்ற பாதைக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ அணு மின்சக்தி இருக்குது. இந்த அணு மின்சக்தி பார்த்திங்கன்னா, 2nd World War பார்த்திங்கன்னா ஜப்பானில் வந்து அமெரிக்கா வந்து வீசினாங்க. அந்த அணுகுண்டு பேர் லிட்டில் பாய்னு பேர். அது பேர் ஆப்போசிட்டில் இருக்கும், குட்டி பையன் அப்படின்ற மாதிரி. அது ஆனால் அது இன்ன வரைக்கும் அதனுடைய வீரியமும் அதனுடைய சக்தியும் வந்து மக்களை அழிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா ஜப்பானில் பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் ஊனமாக பிறக்குது. ஸோ இந்த மாதிரி பல அவங்களுக்கு மாற்றங்கள் நடக்குது. ஸோ இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா, இந்த அறிவியலை, இந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி நம்ம கரெக்டான வேலை வந்து நம்ம கரெக்டான வே வந்து யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, கரெக்டான வழியில் யூஸ் பண்ணோம்னா இது வந்து மிகப்பெரிய சக்தி நமக்கு. இப்போ அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். மருத்துவத்துறையில் ஒரு சர்ஜரி பண்ணணும்னா முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தாக்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாள் வந்து ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி அப்படி கிடையாதுங்க. இன்றைக்கி ஸ்டேட்டஸே மாறிடுச்சு. ஏதோ ஒரு ஆப்ரேஷன், உங்களுக்கு இன்டர்னல் ஆப்ரேஷன் நடக்கணுமா, ஒரு நாள் தான் அதிகபட்சம் ஒரு நாள். மறுநாள் வந்து அவங்க ஜஸ்ட் உங்களுடைய உடலோட இதெல்லாம் வந்து அவங்க மானிட்டர் பண்ணி 2nd நாளே டிஸ்சார்ஜ் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் இன்னைக்கு இருக்குது. ஸோ அவ்வளவு நவீன கருவிகள்லாம் வந்துருச்சுங்க. ஸோ எல்லா நோய்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நவீன கருவிகள் வந்ததுனால நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் எவ்வளவோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் பயிரிடுறதுக்காக பார்த்திங்கன்னா அவங்க விவசாயிகள் வந்து ஏர் பூட்டி கலப்பை பூட்டி வந்து உழுதுகிட்டு இருந்தாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடக்டிவிட்டியே கிடையாது. உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த ஒர்க்கை பண்ண போகிறீங்க, ஒரு ஏக்கர் நீங்கள் உழணும் அப்படின்னா அதுக்கோட மணி நேரம், டைம் கன்சியூமிங் பார்த்திங்கன்னா அதிகப்படியான மணி நேரத்தை அது எடுத்துக்கும். நாள் கணக்காகும், மேபி ஒரு 2 நாள் ஆகலாம் அந்த மாதிரி. இப்போ இன்றைக்கி அந்த ஸ்டேட்டஸ் இல்லை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரத்தில் ஒரு டிராக்டரானது ஒரு ஏக்கர் 2 ஏக்கர்னு அழகாக வந்து விவசாயம் வந்து நம்ம உழுது நமக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. அதுக்காக வந்து நம்ம வந்து எதை நோக்கி போயிருக்கோம் அப்படின்னா முன்னேற்றத்தை நோக்கி போயிருக்கோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய வாழ்வியல் முறை எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மனித சக்தி குறைஞ்சிருக்குது. ஸோ நம்ம மனிதனுடைய ஆக்டிவிட்டி, இப்போ எப்படி வந்து ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது அப்படின்னா அந்த கம்ப்யூட்டருக்கு இயக்கம் தேவை, அந்த மாதிரி மனிதனாகப்பட்டவன் எல்லா மிஷினுக்குமே இயக்கங்கள் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், வண்டியே நீங்கள் எடுக்கலை அப்படின்னா ஒரு 4 நாள் 5 நாள் எடுக்கலனா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அதனால் அதுக்கும் இயக்கங்கள் தேவை. ஸோ இந்த மனிதருக்கு இயக்கம் அப்படின்றது தான் மெயின் கான்செப்ட். ஸோ அவனை வந்து டெய்லி உழைக்கணும், டெய்லி வந்து வாக்கிங் போகணும், ஜாகிங் போகணும், இதெல்லாம் சொன்னாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. மிக்சி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, உரல் உலக்க இதை தான். அதாவது அவங்களுடைய வாழ்வியல் முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னா அன்றாட வாழ்வியல் முறைகள். ஸோ அவங்க டெய்லி ரொட்டீன் ஒர்க் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு துணி துவைக்கிறதாகட்டும், இல்லை வந்து மற்ற வீட்டு வேலைகளாகட்டும், குனிஞ்சு நிமிந்து அந்த யோகாசனம் அப்புறம் மாதிரி பல விதத்தில் வந்து அது அந்த உடம்பானது அதுக்காகவே ஏற்றுக்குச்சு. ஸோ இப்போ அப்படி இல்லையா, நம்ம நிறைய கண்டுபிடிப்புகள் இருக்கிறதுனால நம்ம மனித உழைப்பு எப்படியாவது ஒரு விதத்தில் நம்ம வந்து வி ஹாவ் டு ஒர்க் அவுட். நம்ம என்ன பண்ணணும், போயிட்டு வந்து ஒரு வாக்கிங்கோ இல்லை ஜாகிங்கோ இல்லை நம்மளால் முடிஞ்ச ஒரு குறைந்தபட்ச நடைப்பயிற்சி இல்லை என்ன உங்களால் பண்ண முடியுமோ ஒரு நாளைக்கு ஒரு சைக்கிளிங், அது நல்ல பெஸ்ட் எக்ஸசைஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடைக்கு போயிட்டு அப்பா வீட்டில் வந்து அம்மா ஏதோ ஒரு எனக்கு மைதா வாங்கிட்டு வா இல்லை வந்து கோதுமை வாங்கிட்டு வா ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க, ஏதோ ஒரு பவுடர் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. ஆனால் பசங்க என்ன பண்ணுது, வண்டியை தான் எடுத்துக்கிட்டு போகுது. ஸோ இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கோட அந்த நடைப்பயிற்சி அந்த மூமெண்ட் வந்து நமக்கு என்ன ஆகிடுது, குறைஞ்சிருதுங்க. ஸோ இதனால தான் பேசிக்காக நமக்கு வியாதிகள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா
இந்த யூசேஜ் ஆஃப் பிளாஸ்டிக். பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் நம்ம எதுலெல்லாம் இல்லாத ஒரு இது இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயும்

பிளாஸ்டிக் தான். நம்ம உணவு தொடர்பான இதுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக்கை வந்து கூடுமான வரைக்கும் தவிர்த்தோம்னா நம்மளுடைய லைஃப் ஸ்டைலே மாறிடும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாக்டர்கள் வந்து அந்த சூடான பொருட்களை வந்து அந்த பிளாஸ்டிக் கவர்லேயோ இல்லை பிளாஸ்டிக் பாட்டில்லையோ இல்லை அந்த பிளாஸ்டிக் சம்மந்தமான எதில் பட்டாலும் வினை புரியும். ஸோ இந்த வேதி வினையானது மனிதனுடைய டிஎன்ஏவை அழிக்குதுங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்மளுடைய பிளாஸ்டிக் யூசேஜை குறைக்கணும். அதே சமயத்தில் நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு மஞ்சப்பை திட்டம் அப்படின்னு ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதை பொதுமக்களாக உங்களுக்கு நல்லாவே அதை பற்றி புரிஞ்சிருக்கும். என்ன இது அப்படி சொல்லுதுன்னா, அந்த நெகிழிலி, அதாவது அந்த பிளாஸ்டிக் கவர் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக் கவர் யூசேஜை குறைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் நம்மளுடைய வாழ்வியல் முன்னேற்றத்துக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நாம் தான் மாறணும். இப்போ ஒரு காய்கறியோ இல்லை வந்து ஒரு கீரையோ நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஃபீட்பேக்காக இதில் என்ன இவ்வளோ வந்து புழுப்பூச்சி இருக்குது, இதை வந்து என்ன நீ இந்த கீரையெல்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிகப்படியான மருந்து அதில் தெளிக்கிறாங்க. ஸோ அதிகப்படியான மருந்து தெளிக்கும்போது வெளியில் பார்வைக்கு நல்லா பல பல பல பலன்னு பச்சை பசேர்னு இருக்கும். இந்த பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படின்ற ஒரு அழகான தமிழ் பழமொழி இருக்குது, அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமே. அந்த மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எல்லாமே தங்கமாயிடாது. அப்போ தங்கத்தை விடவும் இன்னும் மின்ற அளவுக்கு அதோட கோட்டிங் கொடுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சில ரூபாய் நோட்டுகள்லாம் பார்த்துருப்பீங்க, டூப்ளிகேட் ரூபாய் நோட்டுகள்லாம் இப்போ ஒரிஜினலாக அதை அடிக்கிறாங்க அப்படின்னா, அந்த ரூபாய் நோட்டுகளுக்கும் அந்த மாற்றி அடிக்கிற ரூபாய் நோட்டுகள் கள்ள நோட்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா வித்தியாசமே தெரியாது. ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த காய்கறியும் கீரைகள்லையும் வந்து புழுப்பூச்சி சாப்பிட முடியாத அளவுக்கு அது வந்து அந்த அளவுக்கு மருந்தடிச்சு அதுவே வந்து சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னும் போது, அந்த உணவை மனிதராக நாம் சாப்பிடும் போது என்னாகும், நம்மளுடைய ஜீன்கள் வந்து எல்லாமே மாறும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, குறைந்த அளவு இந்த மருந்து அடிக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய டேமேஜை தவிர்க்கலாம். அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன். அது இப்போ என்ன பண்ணும், பூச்சிக்கொல்லிகளும் களைக்கொல்லிகளும் அளவாக பயன்படுத்தி நம்மளுடைய முன்னோர்கள் விட்டு சென்ற உணவு வழி பார்த்திங்கன்னா, கேழ்வரகு, ராகி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்கள், அனைத்து சிறுதானியங்களும் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லது செய்யக்கூடியது. இது வந்து இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையையோ இல்லை வந்து பல நாள் உங்களுக்கு வியாதிகள் வர வேண்டி இருக்குன்னா கூட அந்த வியாதியை கூட இது தடுத்து நிறுத்துதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்கள்லாம். ஸோ அதனால் நம்ம வந்து சிறுதானிய உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். கஷ்டம்தான், எல்லாமே கஷ்டம்தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு திட்டமிடுதல்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றது இன்றைக்கே நீங்கள் திட்டமிடணும். ஸோ இன்ன ஒர்க் இருக்குது, இந்தந்த வேலைகள்லாம் நான் வந்து பிரித்து இது பண்ணியிருக்கேன். ஸோ இந்த நேரத்துக்கு இந்த பர்டிகுலர் நேரத்துக்கு இதை செய்யணும். இப்போ 9 மணிக்கு நம்ம சாப்பிட வேண்டிய காலை சாப்பாட்டை 8 மணிக்கு காலையில் சாப்பிட வேண்டிய சாப்பாட்டை மதியம் 1 மணிக்கு சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? ஆக்சுவலாக நம்மளால் வந்து அதை பின்பற்ற முடியலன்னு சொல்லிட்டு ஒரு டீயோ இல்லை காஃபியோ ஏதோ ஒன்று சாப்பிட்டு நம்ம அதை வந்து சரி பண்ணிக்கிறோம், பட் அது முறையல்ல. ஸோ காலை உணவு மிக மிக முக்கியமானது. காலை உணவு வந்து நம்ம அதை தவிர்க்கவே கூடாது. காலை உணவு மிக மிக முக்கியமானது. அதில் வந்து கூடுமான வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்கள் காலையில் சாப்பிடணும். இட்லி, தோசை, இந்த மாதிரி இல்லாமல் நம்ம ட்ரெடிஷ்னல், முன்னாடி ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற பழைய பாரம்பரிய உணவுகள் பார்த்தீங்கன்னா, கேப்பை, அப்புறம் வந்து களி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. கூழ் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலத்தில் வந்துடும் கூழ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப உடம்புக்கு மிக மிக நன்மை பயக்கக்கூடியது. இந்த மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா, மொபைல் ஃபோன் யூசேஜ் வந்து நமக்கு தெரியுது. இன்றைக்கி நான் வந்து ஒரு நாகர்கோவில் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன்னா என்ன பண்ணணும்னா, ஆக்சுவலாக நாகர்கோவில் பஸ்ஸில் ஏறி உக்காரணும். அது லேட்டானாலும் நாகர்கோவில் போயிடும். ஆனால் நம்ம அப்படி இல்லை, மனிதனாகிய படைக்கப்பட்ட நாம் என்ன பண்ணுறோம், நம்மளுடைய மெயின் பாத்து, அதாவது நம்ம கோல், நம்மளுடைய கோலை வந்து நம்ம அச்சீவ் பண்ணாமையே நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், சும்மா ஒரு பயணித்திட்டிருக்கோம். இப்போ வாழ்க்கைங்கிறது ஒரு பயணம் மாதிரி தாங்க. நீங்கள் ஏறி உக்காந்து பஸ்ஸை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். அழகாக அந்த சைடில் அப்படி இருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்து, மரங்கள், செடி கொடிகள், ஏகப்பட்ட கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இயற்கையான விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது. ஸோ அதை நம்ம ஒரு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பயணங்களை வந்து தொடரலாம். எப்படியும் பயணம் போதான் போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ணு மூடிட்டு தூங்கிடுவாங்க. ஸோ அது அவங்களுடைய விருப்பம். பட் இருந்தாலும் இந்த வாழ்க்கைங்கிறது இந்த மாதிரி தாங்க, ஒரு பயணம். ஸோ அந்த பயணத்தை வந்து நம்ம இனிய முறையில், ஒரு நல்ல முறையில் வந்து அதை வந்து எடுத்துக்கணும். ஒரு ட்ரெயினோ ஒரு பஸ்ஸோ நீங்கள் நாகர்கோவிலுக்கு ஏறிங்க உக்காறீங்க அப்படின்னா, தாமதமானாலும் அது என்ன பண்ணுது, நேராக நாகர்கோவிலுக்கு போய் உங்களை விட்டுடுது. ஆனால் நான் நாகர்கோவிலுக்கு போக வேண்டேன்னா பெங்களூர் பஸ் ஏறணும்னா போக முடியுமா? போக முடியாது இல்லைங்களா? அதேமாதிரி நம்மளுடைய வாழ்க்கையோட குறிக்கோள், அந்த குறிக்கோளை நோக்கி தான் நம்மளுடைய பயணம் இருக்கணும். ஸோ அந்த எப்படி நம்ம அந்த குறிக்கோள் அடையிறதுக்கு தாமதமாகலாம், பட் எனிவே

நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு குறிக்கோள் ஒன்று செட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு அப்படின்னா அந்த குறிக்கோளை நோக்கி நீங்கள் பயணம் செஞ்சுருவீங்க. ஸோ அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். நம்ம இப்போ பிளாஸ்டிக் தவிர்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் மாறணும். நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கப்பில் இருக்கிற டீ கொடுக்குறதோ இல்லை காஃபி கொடுக்குறதோ நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா கண்ணாடி கிளாஸ் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதேமாரி காய்கறிகள் பழங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஏதாவது புழுவோ இல்லை ஏதோ ஒன்று தாக்கியிருக்கு அப்படின்னா அந்த பழங்களை வாங்கி சாப்பிடுங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அந்த பழத்தில் எது புழு இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காய்கறி வாங்குறீங்க, ஒரு கிலோ அவரைக்காய் வாங்குறீங்க இல்லை சிக்கிரிக்காய் வாங்குறீங்க ஏதோ ஒன்று வாங்குறீங்க, அதில் வந்து ஒன்று ரெண்டு புழு இருக்குன்னா அந்த புழு தூக்கி போட்டுடலாம். அந்த காய்கறியை நீங்கள் முற்றிலும் தவிர்த்துட்டு மற்ற அடுத்த காய்கறிகளை எடுத்து சாப்பிடலாம், தப்பு கிடையாது. இதற்கு மாற்றாக நீங்கள் வந்து என்னப்பா புழு இருக்குது அப்படின்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து விவசாயிகள்கிட்ட சொல்லுவாங்க. விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, ஏப்பா இன்னும் கொஞ்சம் வந்து அதிகமாக மருந்தடி அப்படின்வாங்க. ஸோ அப்போ அந்த மருந்தானது என்ன பண்ணுது, மக்களை வந்து அதிகப்படியான விளைச்சலை கொடுக்குது. ஒழிய அதில் வந்து சத்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சத்து இல்லை. ஸோ அந்த மருந்து அதிகமாக அடிக்கப்பட்ட இது பார்த்தீங்கன்னா சத்து இருக்காது. வெள்ளம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சல்ஃபர் இதெல்லாம் கலக்காமலே கிடைக்கக்கூடிய வெள்ளம், மருந்து அடிக்காத வெள்ளம்லாம் கிடைக்குதுங்க. ஸோ அந்த வெள்ளத்தை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வாழ்வியல் மாற்றங்கள் கண்டிப்பாக மாறும். இதெல்லாம் ஒரே நாளில் மாறிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்றணும். மொதல் நாம் மாறணும். நாம் மாறினா தான் வீட்டில் உள்ளவங்க மாறுவாங்க. வீட்டில் உள்ளவங்க மாறினா தான் அடுத்தது ஒரு ஸ்ட்ரீட்டு, ஒரு தெருவோ இல்லை அந்த ஏரியாவோ மாறும். இந்த எல்லாம் மாறினா தான் ஒவ்வொரு மாற்றங்களும் வந்து நமக்கு இன்றைக்கி பார்த்து நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூழ்கடைலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் வெளியில். இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ கூழ்கடைகள் இருக்குது பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம அதே மாதிரி பார்த்திங்கன்னா முக்கியமாக இந்த எண்ணெய் இன்றைக்கி பாருங்கள் ஒரு ஒரு ஊருக்கு ஒரு 5 கடையாவது வந்து செக்கு எண்ணெய் இருக்குது. ஏன்னா மக்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்துருச்சு, தெரியுது. ஸோ எதை நோக்கி நம்ம போகிறோம், இந்த எண்ணெயால் தான் பிரச்சனை அப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், முன்னாடி நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற அதே செக்கு எண்ணெய் இப்போ நம்ம மறுபடியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த செக்கு எண்ணெய் உண்மையாலுமே மிக மிக மிக நல்லது. இதுதான் வந்து நம்ம சாப்பாட்டுக்கு கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நம்ம டாப்பிக்கு அந்த மாதிரி இந்த கண்டுபிடிப்புகள் பார்த்தோம்னா மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. இந்த மொபைல் ஃபோன்ஸு நீங்கள் லிமிட்டாக யூஸ் பண்ணிங்க. இப்போ நம்ம இந்த அணுசக்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த அணுசக்தியை வந்து ஜப்பானில் வந்து லிட்டில் பாய் அப்படின்ற ஒரு குண்டை வந்து அமெரிக்கா போடுறாங்க. போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது என்ன ஆகுது, அது வந்து டெஸ்ட்ராய் ஆகி இன்ன வரைக்கும் நமக்கு அதனால் அதனுடைய விளைவுகள் வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஊனமாக பிறக்குது. இந்த இதை வந்து எப்படி தவிர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அணு மின்சக்தி. ஸோ அதே அணுசக்தியை தான் அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளவு ரெண்டு வழியில் நம்ம அதை பிரிக்கலாம். அணுக்கரு இணைவு அப்படிங்கிறது நேச்சுரல், இப்போ சூரியன்லேருந்து வரக்கூடிய சூரிய ஒளியானது அணுக்கரு இணைவு மூலம் தான் வருது, அதனால் அதில் ரேடியேஷன் கம்மி. அணுக்கரு பிளவுல வந்து நம்ம சயின்ஸுக்கு ஆப்போசிட், அதாவது எப்படின்னா இயற்கைக்கு மாறாக நம்ம அந்த அணுவை பிளக்கிறோம். இப்படி அணுவை பிளக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நிறைய ரேடியேஷன்ஸ் வருது, எக்ஸ்ரே காமாரே இந்த மாதிரி நிறைய அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் வெளியில் வருது. இந்த இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு கேடு விளைவிக்குது. அதை என்ன பண்ணுறாங்க, மின்சக்தியாக மாற்றுறாங்க. ஸோ அப்போ நல்ல முறையில் அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய லைஃபு நல்லாவே இருக்கும். இப்போ நீங்கள் லேசர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த லேசர் வந்து உண்மையிலுமே ஒரு கெடுதி தான். ஆனால் இன்றைக்கி நம்ம மருத்துவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லேசர் கருவி யூஸ் பண்ணி தான் நிறைய உள்ள இன்டர்னல் நம்ம ஆப்ரேஷன்லாம் பண்ணுறாங்க. அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு பேஷண்டானவர் அதிகப்படியான வலி இதெல்லாம் வந்து தவிர்க்கப்படுது, நமக்கு அதை வந்து ரொம்ப நன்மை பயக்குது. அதைப்போல் இப்போ 2 நாளில் டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய பெரிய விஷயங்க. இது 15 நாள், 20 நாள், 1 மாசம் ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்ச காலம்லாம் இருக்குது. இப்போ நவீன யுகத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த கண்டுபிடிப்புகள்லாம் ஆப்ரேஷன் முடித்த அடுத்த நாளே என்ன பண்ணுறாங்க, டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஒரு ஹார்ட் அட்டாக்குக்காக ஒரு ஸ்டண்ட் வைக்கிறாங்க அப்படின்னா என்ன ஆகுது, 2 நாளில் உங்களுக்கு வந்து டிஸ்சார்ஜ் அனுப்பி விட்டுறாங்க, வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய மிகப்பெரிய, நீங்கள் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிட்டீங்கன்னா மொதல் நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பாடு கொண்டு போகிறதுலேருந்து பேஷண்ட்டை கவனிக்கிறதுலேருந்து இது பெரிய மிகப்பெரிய வேலை. ரெண்டாவது அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும், ஐயோ நம்ம இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்கோம் இன்னும் வந்து உடம்பு இன்னும் நமக்கு இதாக ஆகலை அப்படின்னு. மனிதர்களுக்கு பாதி இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவனுடைய மனது தான். அழிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனதானது, நம்ம கரெக்டாக மனசை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாசிட்டிவாக திங்க் பண்ணோம்னா நிறைய நோய்களை தவிர்க்கலாம். இந்த மொபைல் ஃபோன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1-2 மணி நேரம் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு என்ன டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கணுமோ அந்த டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல் ஃபோனை வச்சு நம்ம நல்ல வழியில் யூஸ் பண்ணோம்னா நம்ம வந்து இப்போ இருக்கக்கூடிய உலக நாட்டு நடப்புகள்லேருந்து அறிவியல் கண்டுபிடிப்புகள்லேருந்து எல்லாமே நம்ம விரல் நுனியில் இருக்குது. ஸோ இதை வந்து கரெக்டாக நம்ம ப்ராப்பராக பயன்படுத்தணும், இதில் முழுகிடக்கூடாது. இதிலேயே முழுகிட்டு பார்த்தீங்கன்னா நான் என்ன எப்போ எனக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ நம்ம மொபைலையே வச்சுட்டு நான் நோண்டிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மனித உழைப்பானது குறைஞ்சி போகுது. ஸோ என்ன

அளவில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுமோ, நீங்கள் சாப்பாடு இருக்குது, சாப்பாடை வந்து என்ன பண்ணுறீங்க, நிறைய செஞ்சுட்டேன் அப்படின்றதுக்காக அளவுக்கு மீறி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது, ஏன்னா வயிறு கொள்ளுற அளவுக்கு தான் நம்ம சாப்பிட முடியும். அது மாதிரி இந்த மொபைல் ஃபோன்ஸ், இந்த மாதிரி இன்டர்நெட்டு, இதெல்லாம் வந்து என்ன பண்ணுங்கள், அளவாக யூஸ் பண்ணுங்கள். அளவாக யூஸ் பண்ணிங்கன்னா வளமான வாழ்வு. எல்லாமே அப்படி தான், எல்லாமே அளவாக தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே பஸ்ஸு ஒன்று இங்கேருந்து பெங்களூருக்கு கிளம்புது, போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நின்று டீயோ இல்லை ஏதோ ஒன்று சாப்பிடுவாங்க. ஏன் அப்படி டீ சாப்பிட்றாங்க? ஏன்னா டிரைவருக்கு வேறு வேலை இல்லையா? ஸோ டிரைவர் வந்து களைப்படையாமல் இருக்கிறது ஒன்று, அடுத்தது அந்த இயந்திரமானது, பஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பஸ்ஸானது ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ அதோடைய இயக்கங்களை நிறுத்தும் போது என்ன ஆகுது, அது கூல் ஆகுது. அப்போ கூல் ஆகும்போது தான் அதோடய எஃபிஷியன்சி அதிகமாகும். நீங்கள் மறுபடியும் அந்த பஸ்ஸை இயக்கும்போது அதுக்கு கூடுதல் சுமை இருக்காது. அந்த மாதிரி தான் நம்ம மனிதனாகப்பட்டவன் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம உழைக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து மனிதனுக்கு படைக்கப்பட்ட ஒரு டைம் டியூரேஷன். ஸோ காலையில் நம்ம எவ்வளோ வேணாலும் உழைக்கலாம், பட் ஈவினிங் ஆஃப்டர் சூரிய உதயத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம நல்ல ஒரு படுத்து நல்லா உறங்கணும். நல்ல தூக்கம் முக்கியம் மனுஷனுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திட்டமிடுதல். ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத மொதல் நாளே திட்டமிட்டுடணும். இந்த திட்டமிடுதலை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த நாளை அடுத்த நாளில் நீங்கள் அதை நோக்கி தான் போக போகிறீங்க. சப்போஸ் இதை முடிக்க முடியல, என்னால் ஒரு பாதி தூரம் என்னால் போக முடிஞ்சிருக்கு அப்படின்னாலும் அதுவும் வெற்றி தான். ஏன்னா எல்லாமே நினச்ச மாதிரி நடந்துடாது. ட்ரெயின் ஆகட்டும் இல்லை பஸ் ஆகட்டும், நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்க அப்படின்னா டிலேவாக தான் போகும் இல்லைங்களா. அதாவது எனிவே நம்ம அந்த ஊருக்கு நம்ம போகணும்னு நினச்சிட்டு இருக்கோம், அந்த ஊருக்கு நம்ம போயிடுவோம். ஆனால் அந்த நம்ம மனிதனான என்ன பண்ணணும், நம்ம ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். வாழ்க்கை மாறியே பயணம் என்ன அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. பயணத்தை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம என்ன ஊருக்கு போகிறோம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா. அதுமாரி இந்த பயண பாதையை விட்டுட்டு வேற பாதையில் போயிட்டுருக்கோம். அந்த வேற பாதையில் நம்ம போகக்கூடாது. ஸோ நல்ல பாதையை மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணி போகணும். மக்களை வந்து நல்வழிப்படுத்துறதுக்கு இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய விதத்தில் யூஸ் ஆகுது. இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ அடுத்து நம்மளுடைய குழந்தைகள் வந்து அடுத்த கல்வி என்ன படிக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி யாரையோ ஒரு வாதியாரையோ இல்லை தெரிஞ்ச நபர்களையோ கேட்டுட்டு தான் இந்த கோர்ஸ் நல்லாயிருக்கா, இதில் சேர்க்கலாமா, இதனால் நம்மளை வந்து நம்ம பையன் படித்தா நல்லாயிருக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்போம். இன்றைக்கி அப்படி இல்லைங்க, இன்றைக்கி விரல் நுனியில் நமக்கு வந்து இன்டர்நெட் இருக்குது. ஸோ நம்ம அதை சர்ச் பண்ணி இன்டர்நெட் மூலமாக என்ன தகவல்கள் வேணாலும் நீங்கள் பெறலாம். இதை நல்ல வழியில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய லைஃப் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இல்லை நான் வந்து சோஷியல் மீடியாலேயே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக செலவிட போகிறேன் அப்படின்னா நீங்கள் தகவல்கள் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் வாழ்க்கைக்கு முன்னேற்றத்துக்கு தேவையான சில விஷயங்களை நீங்கள் விட்டுடுவீங்க. அதில் ஒன்று தான் இந்த உடல் உழைப்பு. இப்போ நான் சொன்னேன், வீட்டில் அம்மா வந்து ஒரு பவுடர் வாங்கிட்டு வா இல்லை ஒரு மசாலா பாக்கெட் வாங்கிட்டு வா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் பையன் என்ன பண்ணுறா, பையனோ பொண்ணோ வண்டி எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம தவிர்க்கணும். நடந்து போகணும் இல்லை சைக்கிளில் போகலாம், பெட்டர் வந்து சைக்கிள் வந்து பெஸ்ட் மெடிசன். நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 கிலோமீட்டரோ 3 கிலோமீட்டரோ உங்கள் உடம்புக்கு என்ன ஒத்துக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சைக்கிளிங் போனீங்கன்னா நம்ம லைஃப் வந்து இன்னும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வாக்கிங் ஜாகிங் நம்ம உடம்புக்கு என்ன ஏற்றுக்குதோ, இல்லை ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்பும் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் பண்ணும். நீங்கள் நான் வந்து சைக்கிளிங் ஓட்டினா எனக்கு வந்து செட் ஆகிடும், நான் வந்து எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இல்லை வண்டியில் போக தவிர்க்காமல் நான் நடந்து போவேன், எனக்கு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது, நான் அந்த ஷாப்பு நான் அந்த கடைக்கு நான் 1 கிலோமீட்டர் நான் நடந்து போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னாலும் அது பெஸ்ட்டு தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மனித உழைப்பு தேவை. மனித உழைப்பு வந்து அதிகமாக இருக்குது எனக்கு, டீக்கி ரொம்ப உடம்பு முடியலப்பா, டயர்டாக இருக்குது, உடம்பு இதாக இருக்குது அப்படின்னும் போது அப்போ நீங்கள் சைக்கிளிங் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலாம், வண்டி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ உங்கள் உடம்பு சொல்கிறத தயவு செய்து காது கொடுத்து கேளுங்க. என்னால் இன்றைக்கி முடியலையா விட்டுடுங்க, இல்லை எனக்கு பசிக்கலையா சாப்பிடாதீங்க, நீங்கள் பசிக்குது நல்லா பசிக்குது தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ அந்த உடல் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன்ஸ், உடல் மொழி, அதான் உடல் மொழின்னு சொல்லுவாங்க, அந்த உடல் மொழி சொல்கிறத நீங்கள் காது கொடுத்து கேளுங்க. அதேமாதிரி இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த மொபைல் ஃபோன்ஸு, கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, இதெல்லாம் இன்டர்நெட்டு, இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய முன்னேற்ற பாதைக்கு மட்டும்தான் அதை அழிச்சிட்டு போகணும். அதுக்கான வழிமுறைகளை மட்டும் நம்ம பின்பற்றணும். இந்த கூடுமான வரைக்கும் நான் சொன்ன அந்த பிளாஸ்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பிளாஸ்டிக்ஸை தவிர்த்தாலே கிட்டத்தட்ட ஒரு பாதி வகையான கேன்சர்ஸ் அதை தடுக்குது. ஸோ புற்றுநோய் காரணிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடியது பிளாஸ்டிக்ஸு. ஒன்றும் இல்லைங்க, ஒரு தண்ணி பாட்டில் வாங்குறீங்க, ஒரு மினரல் வாட்டர் வாங்குறீங்க, அந்த மினரல் வாட்டர் வாங்கி கொடுக்குறீங்க, அந்த இதுலேயும் என்ன இருக்குது, ஆக்சுவலாக பிளாஸ்டிக் கலந்துருக்கு. எப்படியும் அந்த பாட்டில் இருக்குது, அந்த பாட்டிலில் உள்ள கண்ணுக்கு தெரியாத நேனோ பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த கண்ணுக்கு தெரியாத பிளாஸ்டிக் துகள்கள் அதில் இருக்கும். அதுக்காக நான் அதை இப்போ தண்ணியை குடிக்காமல் இருக்க முடியுமா? ஸோ எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் கூடுமான வரைக்கும் தவிர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க, பார்சல் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஒரு வாலியோ இல்லை எவர்சில் பாத்திரமோ எடுத்துகிட்டு போங்க. இதில் எனக்கு குருமா கொடுங்க, இதில் எனக்கு சாம்பார் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்கள்.

0: மாற்றங்கள் வந்து நாம மாற்றத்தை நாம நோக்கி போனாதான் மக்கள் மாறுவாங்க. மக்கள் மாறும்போது ஒருத்தர் ரெண்டு பேர் கேட்கும்போது தான் அவங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வரும். நீ ஏன்ப்பா பிளாஸ்டிக் இந்த மாதிரி எதுக்கு மற்ற ரகமான பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுற அப்படின்னு நீங்கள் கேட்கணும். கேட்டால் தான் வந்து இங்கே விடுவுகாலம் பிறக்கும். அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், அவேர்னஸோட தெளிவாக இருக்கணும். மக்களாகிய நாம் வந்து என்ன பண்ணணும், எந்த ப்ராடக்ட்டையும் வாங்குறதுக்கு முன்னாடி அதை பின்னாடி அதனுடைய கலந்திருக்கக்கூடிய பொருட்கள் இருக்குது, இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கோம் பின்னாடி. இந்த பாக்கெட்டில் என்னென்ன பொருள் கலந்துருக்காங்க, இது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்த்து தான் நம்ம சாப்பிடணும். உணவுவே பார்த்திங்கன்னா உணவே மருந்து அப்படின்னு சொன்னாங்க. உணவு மருந்து அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடானது ஹெல்த்தியாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், அதே சமயத்தில் குறைவான மருந்து அடிச்சிருக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்து கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல் முறைகள் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம யூசேஜ் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா, நிறைய சின்ன விஷயங்களுக்கு தான் நான் வந்து பயன்படுத்த வேணாம் வெஹிக்கிள் அப்படின்னு சொன்னேன். வழியாக பெரிய விஷயங்களுக்கு நம்ம வண்டி தான் யூஸ் பண்ணி ஆகணும். பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து பஸ்ஸை மட்டுமே நம்பி இருந்த காலம், இப்போ இன்றைக்கி அப்படி இல்லை. எல்லார் கையிலையும் ஒரு ஒரு வீட்லேயும் வண்டி இருக்குது. ஸோ அந்த வண்டி இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வண்டியை யூஸ் பண்ணி சீக்கிரமாக குறைவான நேரத்தில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஊருக்கு போகிறத நம்ம வந்து போகலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நேரத்தை மிச்சம்படுத்துது. நேரத்தை மட்டும் மிச்சம்படுத்தலை, உங்களுக்கு வந்து தேவையான வழியில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு இடத்துல வந்து செகண்ட் நல்ல எண்ணெய் வாங்கணும் இந்த ஊரில் நல்லாயிருக்கு அப்படின்னா போகும்போது அதை வாங்கிட்டு போயிடுவீங்க. இல்லை காய்கறி ஒரு இடத்துல நல்லாயிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக அந்த கார்டனில் வந்து ஃப்ரெஷ்ஷாக பறித்து கொடுக்குறாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், அதை வாங்கிட்டு நேராக நீங்கள் வீட்டுக்கு வரலாம். இந்த மாதிரி பல விதத்தில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து இந்த நவீன கால கண்டுபிடிப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்ல வரக்கூடிய கருத்து. இவ்வளோ நேரம் நான் பேசுனது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்ற நம்புகிறேன். இதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொள்ளு. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது அறிவியல் கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்வில் மாற்றங்களும். உரை வழங்கினார் முனைவர் பி. லக்ஷ்மிபதி அவர்கள்.

0: நிறைவு பெற்றது அறிவியல் மலர்.
1: நேர்களே, இன்று பகல் 1:10 நேயர் விருப்பம். 1:30 தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்கலாம். பண்பலினை தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக.

செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தட்சிணேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சிறப்பாக செயல்பட்ட பாதுகாப்பு படையினரின் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் வீர தீர விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். முப்படை வீரர்கள், மத்திய ஆயுதப்படை வீரர்கள் மற்றும் பல்வேறு பாதுகாப்பு படை வீரர்களுக்கு வீர தீர செயல்களுக்கான விருதுகளை அவர் வழங்குகிறார். தீவிரவாதத்திற்கு எதிராக பாதுகாப்பு படையினரின் நடவடிக்கைகளை கௌரவிக்கும் வகையில் இந்த விருது வழங்கப்படுகிறது. எல்லைப் பகுதிகள், கடல்சார் பாதுகாப்பு, வான்வழி பாதுகாப்பு, மனிதநேய நடவடிக்கைகளுக்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுதில்லியில் கடந்த 8ஆம் தேதி நடைபெற்ற முதல்கட்ட விழாவில் குடியரசுத் தலைவர் 51 பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கினார். ஆப்பிரிக்க நாடான சிசல்ஸில் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் உள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் வழிபட்டார். இந்திய வம்சாவளியினரையும் பிரதமர் சந்தித்து உரையாடினார். பீஸ் பார்க்கில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு அவர் மலர் அஞ்சலி செலுத்த உள்ளார். அரசுமுறை பயணமாக சிசல்ஸ் சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டின் 50வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் நேற்று பங்கேற்றார். நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவும் வகையில் உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய உணவு பதப்படுத்துதல் தொழில்துறை அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். விவசாயத் தொழிலின் நீடித்த வளர்ச்சிக்கும் கிராம பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் இளைஞர்களுக்கான

புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் உணவு பதப்படுத்துதல் தொழிலை மேம்படுத்த வேண்டியது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இளைஞர்கள் உணவு பதப்படுத்தும் துறையில் சிறு குறு தொழில்களை தொடங்கி வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு மாணவர்கள், விவசாயிகள் மற்றும் இளையோர்களின் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பு அவசியம் என்றும் அவர் தெரிவித்தார். உணவு தானிய உற்பத்தியில் இந்தியா சுயசார்பு நிலையை எட்டியுள்ளதாக கூறிய திரு சிராக் பாஸ்வான், உணவு பதப்படுத்துதல் மூலம் உணவுப் பொருட்களின் தரத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், இதனால் விவசாயிகளின் வருவாய் கணிசமாக அதிகரிக்கும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிரதமரின் குறு உணவு பதப்படுத்தும் தொழில் திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், இளம் தொழில் முனைவோர் மற்றும் பெண்கள் குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கலாம் என்றும் அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு ஆவணங்கள் பதிவேடு

0: அவர் கூறினார். உற்பத்திக்கான இந்தியா திட்டத்தில் இணைந்து உலகத்தரத்திலான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தினார். நுகர்வோர் உற்பத்தி பொருட்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் விதிமுறைகளை கடைபிடிக்காத பட்சத்தில் அவற்றை சரிசெய்ய ஏதுவாக ஜன் விஸ்வாஸ் சட்டத்தில் மத்திய அரசு திருத்தம் கொண்டு வந்துள்ளது. இதன்படி நிறுவனத்தின் பதிவு, ஆவணங்கள், பதிவேடுகள் பராமரிப்பு, எடையளவு, பாக்கெட்டுகள் மீது அச்சிடப்பட வேண்டிய அத்தியாவசிய நுகர்வோர் தகவல்கள் ஆகியவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான வாய்ப்பை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தம் கொண்டுவரப்படவுள்ளது. விதிமுறைகளை முறையாக பின்பற்றாத நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கையை தவிர்த்து ஜன் விஸ்வாஸ் திட்டத்தின் கீழ் சுமூக தீர்வு காணும் வகையில் இந்த சட்ட திருத்தத்தை மத்திய நுகர்வோர் விவகாரங்கள் துறை கொண்டு வந்துள்ளது. காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார். மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு குடியரசுத் துணைத் தலைவரும் மாநிலங்களவைத் தலைவருமான திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சித் தலைவர் திருமதி சோனியா காந்தி, மூத்த தலைவர் திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய ஆம்புலன்ஸ் சேவைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா இன்று வெளியிடுகிறார். புதுதில்லியில் இன்று நடைபெறும் 16வது சுகாதார மாநாட்டில் இதனை அவர் வெளியிடுகிறார். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தடையற்ற ஆம்புலன்ஸ் சேவையை உறுதி செய்யும் வகையில் இந்த நெறிமுறைகளை மத்திய சுகாதாரத்துறை வெளியிடுகிறது. ஆம்புலன்ஸ் சேவை வாகனங்களில் அடிப்படையான மற்றும் தரமான வசதிகளை உறுதி செய்வது மற்றும் பாதுகாப்பாக நோயாளிகளை மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது உள்ளிட்டவற்றில் நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள் இதில் இடம்பெற்றுள்ளன. அவசரகால மருத்துவ சேவையை உறுதி செய்யும் வகையில் GPS சேவை மற்றும் ஒருங்கிணைந்த கட்டளை கட்டமைப்பை உருவாக்குதல் போன்றவை இதில் இடம்பெற்றுள்ளன. மகப்பேறு மற்றும் சிசுக்களின் உடல்நலனை பாதுகாப்பதற்கான இலக்குகளை 2030ஆம் ஆண்டுக்குள் எட்டுவதற்கான வரைவு திட்டம் சுமன் ரோட்மேப் 2030ஐயும் அமைச்சர் திரு ஜே பி நட்டா இம்மாநாட்டில் வெளியிடுகிறார். தலைநகர் தில்லியில் 3வது கட்ட வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கான வாக்காளர் விவரங்களை சேகரிப்பதற்கான படிவங்கள் விநியோகிக்கும் பணி நாளை தொடங்குகிறது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி திரு அசோக் குமார், வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் அடுத்த மாதம் 29ஆம் தேதி வரை அனைத்து வீடுகளிலும் வாக்காளர் விவர சேகரிப்பு படிவங்களை அளிப்பார்கள் என்றும் கூறினார். தமிழகத்தில் கரூர் சட்டப்பேரவைத் தொகுதியின் அஇஅதிமுக உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் இன்று தமது பதவியை ராஜினாமா செய்தார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது ராஜினாமா கடிதத்தை அவர் வழங்கினார். இதுவரை அஇஅதிமுகவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற 5 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கிராமப்புற மக்கள் அதிக அளவில் பயன்பெற்று வருகின்றனர். இதற்கான பணிகளை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: விழுப்புரம் மாவட்டத்தில் பிரதம மந்திரி குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் 2024-25ஆம் ஆண்டு மாவட்டத்தில் உள்ள 13 ஒன்றியங்களில் கிராம சபைகள் மூலம் 727 வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதற்காக ஒவ்வொரு வீட்டிற்கும் தலா 2,80,000 மதிப்பீட்டில் 20 கோடி 50 லட்சம் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த வீடுகள் அனைத்தும் படிப்படியாக கட்டி முடிக்கப்பட்டு தற்பொழுது அனைத்து வீடுகளும் பயனாளிகளிடம் வழங்கப்பட்டுள்ளன என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார்.
0: ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. இதனையொட்டி யாத்ரீகர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஜம்மு காஷ்மீர் அரசு மேற்கொண்டுள்ளது. பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இன்று பாதுகாப்பு படையினரின் அணிவகுப்பு நடைபெற்றதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஒடிஷா மாநிலம் புரி ஜெகந்நாதர் ஆலயத்தில் இன்று புனித நீராட்டு விழா நடைபெற்றது. இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றனர். இக்கோவிலின் புனித பொற்கிணற்றில் இருந்து 108 கலசங்களில் வேத மந்திரங்கள் ஊர்வலமாக புனித நீர் கொண்டுவரப்பட்டது. ரத யாத்திரையின் தொடக்கமாக நடைபெறும்

இந்த பௌர்ணமி புனித நீராடல் நிகழ்ச்சி உலக பிரசித்தி பெற்ற ரத யாத்திரையின் முக்கிய பகுதியாகும். புனித நீராடலுக்கு பின் அர்ச்சகர்கள் 15 நாட்கள் சிறப்பு பூஜை மேற்கொள்கின்றனர். இதன் பிறகு பூரி ஜெகந்நாதரின் நவ் யௌவன் தரிசனம் அடுத்த மாதம் 16ஆம் தேதி ரத யாத்திரையொட்டி நடைபெறும். மேற்கு வங்கம், சிக்கிம் மற்றும் இமயமலை பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பீகார், உத்தரப்பிரதேசம் மற்றும் உத்தராகண்டில் அடுத்த 2 முதல் 3 நாட்களுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்றும் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, கேரளம் மற்றும் மாஹேயில் அடுத்த 2 நாட்களில் பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 2 நாட்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த புதன்கிழமை நேரிட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 1450 அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இதில் 3000 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும், 1000 குடும்பங்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் 6-1, 6-4 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சல் குரூகரை வென்றார். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு கனடா முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று மாலை நடைபெறும் விழாவில் வீர தீர விருதுகளை வழங்குகிறார். செஷல்ஸ் பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று விக்டோரியாவில் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து பேசினார். உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு சிராக் பாஸ்வான் வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரில் இவ்வாண்டிற்கான அமர்நாத் யாத்திரை அடுத்த மாதம் 3ஆம் தேதி தொடங்குகிறது. அமெரிக்க சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷினேஸ்வர் சுரேஷ் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் சரியா 12:50. இனி கேட்கலாம் சூழல் காப்போம்.
1: செவந்தி, செவந்தி எங்க இருக்க?
2: சமையல் கட்டில தாங்க இருக்கேன், என்னன்னு சொல்லுங்க.
1: நேத்தே சொன்னாங்க, மறந்துட்டேன். இன்னைக்கு எங்க ஆபீஸ் மூலமா எல்லாரையும் குடும்பத்தோட டூர் கூட்டிட்டு போறாங்களாம். பசங்களை கூப்பிடு, மதியமா பஸ் வருதான், எல்லாம் ரெடி ஆகுங்க.
2: அதான பார்த்தேன், நீங்களாவது டூர் கூட்டிட்டு போறதாவது. டே பசங்களா, உங்க அப்பா டூர் கூட்டிட்டு போறாரா நம்மள எல்லாம்? எல்லாரும் வந்து சீக்கிரம் ரெடி ஆகுங்க, பஸ் சீக்கிரம் வந்துருமா.
3: என்னம்மா டூரா? அதிசயமா இருக்கு. எங்க போறோம்? பார்க்கு போறோமா இல்ல கோயில் குளம் அப்படின்னு எங்காவது போறோமா? பார்க்கு தானம்மா போறோம்.
2: ஆமாடா, பார்க்குக்கு போற மாதிரி தான் உங்க அப்பாவும் சொன்னாரு. சீக்கிரம் வா.
3: ஜாலி ஜாலி பார்க்கு போறோம்.
1: சொன்ன மாதிரியே பஸ் வந்துருச்சு. எல்லாரும் பஸ்ல ஏறி இந்த 4வது சீட்ல போய் உட்காருங்க.
3: நான் ஃபர்ஸ்ட் போறேன், நான் ஃபர்ஸ்ட் போறேன்.
1: மெதுவாடா, பார்த்து விழுந்துடாதீங்க, மெதுவா போ.
2: சரிடா சரிடா பசங்களா, பொறுமையா போய் உட்காருங்க பாக்கலாம். என்னங்க பஸ் போய்கிட்டே இருக்கு, இன்னும் எவ்வளவு தூரம் தான் போகணும்?
3: அம்மா எனக்கு ஒரே போர் அடிக்குதுமா, எப்பதாமா போக வேண்டிய இடத்துக்கு போவோம்?
1: நாம இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சு, பசங்களை கூட்டிட்டு பத்திரமா இறங்குமா.
3: எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், சாக்லேட் வேணும். அம்மா அப்பா கிட்ட சொல்லி வாங்கிட்டம்மா.
2: என்னங்க, நானும் பசங்களும் பூங்கா, முதல்ல பண்ண, பாம்பு பண்ண, விளையாட்டு திடல்னு எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க போய் சாப்பாடு, ஸ்நாக்ஸ், ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க, சரியா?
1: இதுக்கு தான் நான் உங்களை எங்கேயுமே எதுக்குமே கூப்பிட்டு வரதில்ல, இப்படி செலவு வைக்கிறதுக்கு. சரி சரி, நான் போயிட்டு சாப்பாடு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வரேன்.
2: என்னங்க சாப்பாடு எங்க வாங்கினீங்க? சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குங்க.
3: சாப்பாடு உண்மையாகவே ரொம்ப டேஸ்டாக இருக்குமா?
1: ஆமாண்டா, இன்னைக்கு தான் முத முதலாக என்ன அதிசயம், உங்கள் அம்மா மற்றவங்க சாப்பாட்டெல்லாம் புகழ்ந்து இன்னைக்கு தான் சொல்லியிருக்கிறா.

0: ஆமாம்ப்பா.
1: என்னங்க, உண்மையை தானே சொல்கிறேன். இதில் போயிட்டு என்ன இருக்குது? ஏன் என்னோட சமையல்லாம் நான் நல்லா சமைக்கிறது இல்லையா என்ன?
2: ஆமாம்மா, நல்லா சமைச்சிட்டாலும்.
1: சரி சரி, எல்லாரும் சாப்பிட்டீங்கல்ல, உங்கள் இலை ஸ்நாக்ஸ் கவர் எல்லாம் கொடுங்க, எடுத்துகிட்டு போய் அந்த மூளைக்காக போட்டுட்டு வந்துடுறேன்.
3: ஏய், என்ன பண்ற? நல்ல விஷயங்களை எல்லாம் எதுவும் தெரிஞ்சிக்காத.
1: ஏங்க, நான் என்ன பண்ணேன்?
3: இந்த மாதிரி குப்பைகளை பொது இடங்கள்ல போடக்கூடாது. அப்படி போடுறதுனால பிளாஸ்டிக் கவருங்க குப்பைங்க நீர்நிலையில கலக்குது. இதனால நீர்நிலைகள் மாசுபடுறது இல்லாம நீர்வாழ் உயிரினங்கள் எல்லாம் அவதிக்குள்ளாவுது.
1: ஏங்க, என்னமோ நான் மட்டும்தான் போடுற மாதிரி பேசுறீங்க. போங்க, இதுக்குதான் உங்க கூட நான் எங்கேயுமே வரதில்ல.
3: நாம் பண்ணு பேசக்கூடாது. இப்ப பொதுவா வந்து எல்லாருமே இந்த விஷயத்த வந்து செய்யக்கூடாது. இப்படி நாம போட்டு போறதுனால நீர்நிலைகள் பாதிப்படைகிறது இல்லாம இது காத்துனால அடிச்சுட்டு போய் வயல்வெளியில பிளாஸ்டிக்கை சேரும் போது அங்குள்ள கால்நடைகள்லாம் அதை சாப்பிட்டு இறக்க கூட செய்யுது. இதனால காகித குப்பைகளை பொது இடங்கள்ல நாம போடக்கூடாது.
2: நம்ம குழந்தைகளுக்கு நாம தான் முன்னுதாரணமா இருக்கணும். மற்றவங்க செய்யறாங்கன்னு அதே தப்ப நீயும் செய்யறது சரியா?
1: சரிங்க சரிங்க, தப்புதான். இனிமேல் நான் அந்த மாதிரி தப்ப பண்ணல. பசங்களா, அம்மா செஞ்ச தப்ப இனிமேல் நீங்களும் செய்யக்கூடாது, சரியா?
0: சரிம்மா.
2: குப்பைகளை வந்து பொது இடங்கள்ல போடக்கூடாது. அதுக்குன்னு வச்சிருக்கிற குப்பை தொட்டிகள்ல தான் போடணும். மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டிலையும், மக்கா குப்பைகளை சிவப்பு நிற தொட்டிலையும் போடணும். என்ன, புரிஞ்சுதா?
1: புரிஞ்சது புரிஞ்சது. ஆமா ஆமா, இவரே இங்கெல்லாம் நல்லா தான் பேசுவாரு. எங்கேயாவது நாலு இடத்துக்கு வெளியே கூட்டு போனா தானே இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியும்.
2: என்ன சொன்னீங்க?
1: ஒன்னும் இல்லைங்க.
4: சுற்றி இருப்பவர்களை காப்போம். இது சூழல் காப்போம்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து

வணக்கம் நேயர்களே. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:10.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: நேயர்களே, கேட்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை அஞ்சல் அட்டையில் எழுதி நிலைய இயக்குனர் அகில இந்திய வானொலி நிலையம் அதியமான்கோட்டை அஞ்சல் நல்லம்பள்ளி தர்மபுரி 63-68-07 என்ற முகவரிக்கு எழுதி அனுப்புங்கள். நேயர்களே, இந்த இனிமையான நண்பகல் நேரத்தில் நாம் நமக்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி தான் இது. இந்த நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் முதல் பாடலை கேட்டிருக்காங்க பெண்ணாகரம் பகுதியிலிருந்து ஆர் செல்வராசு அவர்கள். இசைஞானி இசையில் எஸ் ஜானகி குரல் வண்ணத்தில், பிரியதர்சன் வாளி வரிகளில் கோபுர வாசலிலே என்ற திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே, இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: களைப்பை கரைக்கும் காணங்கள், காதுகளை வருடும் இனிய இனிய ராகங்கள், இசையோடு இணைந்திருங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களை நாம் இணைந்திருக்கிறோம் நேயர் விருப்பு நிகழ்ச்சி. நேயர் விருப்பு நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கடித வழியில விரும்பி கேட்டிருக்காங்க. பெண்ணாகரம் கூத்தப்பாடியிலிருந்து பி வெங்கடேசன், கிழக்கு வாசல் என்ற திரைப்படத்திலிருந்து. வாலி ஆர் வி உதயகுமார் வரிகளில், இசைஞானி இசையில், எஸ்பிபி குரல் வண்ணத்தில். இதோ நேயர்களே இந்த இனிய பாடல் காற்றலையில் கேட்டு ரசிக்கலாம், வாருங்கள்.
6: பச்சமல பூவு நீ உச்சி மலத்தேன்,

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்
2: 28 வருடங்களாக மாபெரும் கல்வி சேவையில். இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், காலேஜஸ் ஆஃப் எஜுகேஷன், பார்மசி காலேஜ், பிசியோதெரபி காலேஜ், நர்சிங் காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் சயின்ஸ் என அனைத்து துறை சார்ந்த படிப்புகளையும் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு தலை சிறந்த முறையில் கற்பிக்கும் ஒரே நிறுவனம்
1: தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேச்சேரி, சேலம். தொடர்புக்கு 9524936156.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
6: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
7: நேர்களை, நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் இதயங்களோடு இசை பாடிக்கொண்டிருக்கும் இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 1:25. நேர் விருப்பம் நிகழ்ச்சியில கடித வழியில பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க. ஒட்டப்பட்டியிலிருந்து செல்வம் பிரசன்னா. ராசா மகன் என்ற திரைப்படத்தில் இருந்து வாலி வரிகளில், இசைஞானி இசையில், SPB குரல் வண்ணத்தில். இதோ நேயர்களே, பாடலை காற்றலையில் கேட்டு ரசியுங்கள்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் இணை தொடர்ந்து கேட்கலாம் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும்.

0: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
1: தர்மபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள். நாம் இந்த வேரிகோஸ் வெயின், அதாவது இந்த நரம்பு சுருண்டல் பற்றி நம்ம வந்து டெலவரியாக கடந்த சில தினங்களாக பேசிட்டு வரோம், சேரம் பண்ணுறோம். அதனால் இது என்னென்ன தொந்தரவுகள் கொடுக்கும் அப்படின்னாக்க, நமக்கு வந்து இந்த கணுக்கால் சுற்றி வந்து முதல்ல வந்து தோல் வந்து அப்படி கருப்பாக மாறும், ஒரு இச்சிங் வரும், அதாவது தினவெடுக்கும், சுற்றியுமே கால் கருப்பாக மாறி செஞ்சு பண்ணி தினவெடுக்க ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக புண்ணு ஆரம்பிக்கும். அந்த புண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு தீராத புண்ணாக ஆறாத புண்ணாக மாறும். அது என்ன வைத்தியம் பண்ணுங்க, என்ன கட்டுக்கட்டுங்க, என்ன மாத்திரை மருந்து போடுங்க, அந்த புண்ணே வந்து நல்லாகாது. அது அப்படியே அந்த புண்ணு பரவ ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். ஒரு சிலருக்கு வந்து அந்த லாங் ஸ்டாண்டிங்காக, அதாவது ஒரு 5 வருஷம் 7 வருஷம் அந்த மாதிரி வந்து புண்ணை வந்து அவங்க கண்டுக்காத விட்டுட்டாங்க செஞ்சுட்டாங்கன்னா அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே தான் நமக்கு டேஞ்சர் ஆரம்பிக்கும். அது உடனடியாக பார்த்து எதனால் என்ன எதுன்னு பார்த்துட்டோம்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஒன்ஸ் வந்து அதை வந்து அந்த புண்ணை வந்து அந்த ஆறாத புண்ணை வந்து நம்ம ஒரு வருடக்கணக்காக விட்டுட்டோம் செஞ்சிட்டோம்னா அது கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுன்னா, ஒரு சிலருக்கு என்ன பண்ணுன்னா

0: நைட்டு வந்து படுத்தீங்க செஞ்சீங்க பண்ணீங்கன்னா அந்த கெண்டைக்கால் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த கொரக்கால் மாதிரி பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது கிராம்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கொரக்கால் மாதிரி பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான வந்து அந்த கெண்டைக்கால் சதையில் வலி எடுக்க ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். இது இல்லாத செய்யாத இந்த வலி வந்து ரொம்ப கொடுமையாக இருக்கும். நைட்டு வந்து படுக்கும்போது தான் இருக்கும், பகலில் நீங்கள் நடமாடிட்டு இருக்கும்போது செய்யும்போது எந்த வலியும் இருக்காது செய்யாது. பட் ஆனால் நைட்டு வந்து படுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமான வலி எடுக்க ஆரம்பிச்சிடும் செஞ்சிடும். ஆக ஃபஸ்ட்டு வந்து கருப்பாக மாறும், புண்ணு வரும், ரெண்டாவது மூணாவது வந்து அந்த இடத்துல வந்து கெண்டைக்கால் சதையில் வந்து ஒரு கொரக்கால் மாதிரி வந்து கிராம்ஸ் மாதிரி வர ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த நரம்பு சுந்து அந்த வெயின், அதாவது அந்த வந்து ரத்த நாளங்கள் சுருண்டிருக்கு இல்லையா, அதில் அடிபட்டோ இல்லை வந்து தன்னாலேயோ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கால்லேருந்து அப்படியே ரத்தம் பீச்சி அடிக்கும், இந்த பைப்லலாம் வருது பாருங்கள், அந்த மாதிரி சரு சரு சரு சருன்னு வரும், அந்த மாதிரி பீச்சி அரிசிக்கிட்டு ஓடியாருவாங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நரம்பு வந்து வீங்கியிருந்து அது தன்னாலே ஓப்பன் ஆகிடும், ப்ரெஷர் தாங்காத செய்யாத அது வந்து ஓப்பன் ஆகி செஞ்சு பண்ணி ரத்தம் வந்து மிகப்பெரிய அளவில் வெளியேறத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அந்த ரத்த நாளங்கள் வந்து வீங்கியிருக்கிற இடத்துல வந்து ஏதாவது அடிக்கடி பட்டுருச்சு அப்படின்னாலும் வந்து அந்த இடத்துல வந்து ரத்த கசிவு வந்து கடுமையாக வந்து ஆகிடும். நீங்கள் வர்றதுக்குள்ளேயே வந்து ஒரு அரை லிட்டர் பக்கம் ரத்தம்லாம் வந்து கசிஞ்சு மயக்கம் போட்டு வந்தவங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன், செய்கிறம் பண்ணுறேன். ஆக இதெல்லாம் தான் வந்து மேஜரான சிம்டம்ஸு. எது இந்த வேரிகோஸ்வெயின் அப்படின்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இதுதான் வரும். ஆறாத புண், அந்த ஆறாத புண்ணை வந்து நீங்கள் வருடக்கணக்காக கண்டுக்காத விட்டுட்டீங்க செஞ்சிட்டிங்கனாக்கா அது வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது வந்து அந்த இடத்துல ஒரு கடி மாதிரி வந்து காலை சுற்றி வந்து கடி மாதிரி வர ஆரம்பிச்சிடும், அது வந்து உங்களுக்கு ஒரு நமைச்சலை கொடுக்கும், எரிச்சலை கொடுக்கும் செய்யும் பண்ணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா வந்து நமக்கு வந்து அந்த கிராம்ஸ், இது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம், அதாவது இந்த கெண்டைக்கால் பிடிச்சிக்கும், அப்படியே பிடிச்சிக்கிட்டு பயங்கரமான வலி எடுத்து செஞ்சு பண்ணி அதை எந்த வலி மாத்திரைக்கும் கேட்காது செய்யாது பண்ணாது. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா ரத்த கசிவு, அந்த ரத்த நாளங்கள் சுருண்டுறதுலேருந்து ரத்த கசிவு மாதிரி வர ஆரம்பிக்கும் செய்யும் பண்ணும். இதுதான் இதோட சிம்டம்ஸு. இது எல்லாமே இருக்கு செய்து பண்ணுது. இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா இப்போ இந்த வேலைகள் எல்லாமே நம்ம எதுவும் மாற்றிக்க முடியாத வேலைகளாக இருக்கும். ஒருத்தர் டீ மாஸ்டராக இருக்கிறார், செய்கிறார், பண்ணுறாரு, 15 வருஷமாக இருக்கிறாருனாக்கா அவரை போய் இன்றைக்கி வேறு வேலை செஞ்சுக்கோனாக்கா என்ன பண்ண முடியும், அந்த மாதிரி தான். அதனால் எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலையில் அடாப்ட் ஆகிருப்பாங்க. அதை எப்படி நம்ம வரா தடுக்கலான்றதை பற்றி அடுத்த சில தினங்களில் பேசுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.

sunflower oil. நண்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே, நேயர் விருப்ப நிகழ்ச்சியை. நேயர் விருப்ப நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்டிருக்கிறாங்க. மேல் கங்காவரம் சாந்தா ஆறுமுகம் அவர்கள், வாளி வரிகளில், டி எம் சவுந்தரராஜன் இசையில், பி சுசீலா குரல் வண்ணத்தில். சந்திப்பு திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. Thank you.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
2: சரி சரி,
3: நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில இறுதி பாடலாக ஒழிக்க வருகிறது முத்து விஜயன் வரிகளில் ரஞ்சித் நமிதா குரல் வண்ணத்துல, ஸ்ரீகாந்த் தேவா இசையில திருநாள் திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள்.

இனிமையான பாடலை கேட்டிருந்தார்கள் ஐயம்புதூர் ராஜேந்திரன் கலைச்செல்வி அவர்கள். ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் செஷல்ஸ் நாடு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். முன்னதாக இன்று விக்டோரியாவில் அமைந்துள்ள நவசக்தி விநாயகர் கோவிலில் பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். அங்குள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்தித்து கலந்துரையாடினார். தொடர்ந்து அங்குள்ள அமைதி பூங்காவில் மகாத்மா காந்தியடிகளின் சிலைக்கு பிரதமர் மலரஞ்சலி செலுத்தினார். முன்னதாக செஷல்ஸ் நாட்டின் சுதந்திர தின பொன்விழா கொண்டாட்டங்களில் நேற்று பங்கேற்ற பிரதமர் இந்நிகழ்வு தமக்கு பெருமகிழ்ச்சி அளித்ததாக குறிப்பிட்டார். செஷல்ஸ் நாட்டின் கௌரவ விருந்தினராக பங்கேற்கும் முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையையும் பிரதமர் பெற்றுள்ளார். செஷல்ஸ் நாடு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நீல கடல் மண்டலத்தின் காவலர் என்ற சிறப்புமிகு விருதை வழங்கி கௌரவித்தது குறிப்பிடத்தக்கது. முப்படை வீரர்களுக்கு வீரதீர செயல்களுக்கான உயரிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்பு படை, மத்திய ஆயுத காவல் படை, மாநில யூனியன் பிரதேச காவல்துறை வீரர்கள் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதுகளை பெறுகின்றனர். முதல்கட்டமாக கடந்த 8ஆம் தேதி முப்படையினருக்கு விருதுகள் வழங்கப்பட்ட நிலையில் 2வது கட்டமாக இன்று மாலை விருதுகள் தொடர்ந்து வழங்கப்பட உள்ளன. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள் பங்கேற்ற உயர்நிலை கூட்டத்தில் இன்று உரையாற்றிய முதலமைச்சர் மாவட்ட நிர்வாகங்கள் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று எடுத்துரைத்தார். வெளிப்படையான முறையில் அரசு நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கான வழிமுறைகள் கையாளப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்கள், உயரதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். 2 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தின் ஒரு பகுதியாக இன்று பிற்பகலில் மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்கிறார். நாளை வனத்துறை அதிகாரிகளுடன் சுற்றுச்சூழல் காலநிலை

0: நிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வது குறித்தும் முதலமைச்சர் விரிவாக விவாதிக்க உள்ளார். காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றார். கர்நாடக மாநிலத்திலிருந்து உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவருக்கு மாநிலங்களவை தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் திருமதி சோனியா காந்தி, திருமதி பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஜே பி நட்டா பல்வேறு டிஜிட்டல் சுகாதார திட்டங்களை புதுடெல்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இரண்டாம் கட்ட ஆரோக்கிய சேது செயலி உள்ளிட்டவை இதில் அடங்கும். நாட்டில் குழந்தைகளின் முதல் மூன்றாண்டு கால மூளை வளர்ச்சி, ஊட்டச்சத்தை மேம்படுத்தும் வகையிலான திட்டத்தையும் அமைச்சர் தொடங்கி வைக்க உள்ளார். தமிழ்நாட்டில் கூட்டுறவு வாரம் 2026 மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார். வரும் 6ஆம் தேதி வரை நடைபெறும் கொண்டாட்டங்களையொட்டி அனைத்து கூட்டுறவு அலுவலகங்கள் மற்றும் சங்கங்களில் உறுதிமொழி ஏற்புடன் இந்நிகழ்வு இன்று தொடங்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவை சேர்ந்த கரூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரை சந்தித்து தமது பதவி விலகல் கடிதத்தை அவர் வழங்கினார். ஏற்கனவே 5 அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் MBBS BDS படிப்புகளில் சேர விரும்பும் மாணாக்கர் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று மருத்துவ கல்வி இயக்குநரகம் அறிவித்துள்ளது. விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இதேபோல் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் இணைவு சட்ட கல்லூரிகளில் 3ஆண்டு LLB பட்டப்படிப்பிற்கும் இன்று முதல் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளியில் போதைப் பொருள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணியை தேமுதிக பொதுச்செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் இன்று தொடங்கி வைத்தார். 300க்கும் மேற்பட்ட மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். மாணாக்கரிடையே பேசிய அவர் போதைப் பொருட்களினால் ஏற்படும் தீமைகள் குறித்து எடுத்துரைத்தார். கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றது. மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து திமுக சார்பில் இந்த போராட்டம் நடைபெற்றுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தை கிராம பகுதிகளில் நடமாடுவதை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் விளாமுண்டி வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய சிறுத்தைகளில் ஏற்கனவே ஒரு ஆண் சிறுத்தை கூண்டில் சிக்கிய நிலையில் மற்றொரு சிறுத்தை நேற்று நள்ளிரவு பெரிய கள்ளிப்பட்டி கிராமத்திற்குள் புகுந்து 2 மாத கன்றுக்குட்டியை அடித்து கொன்று தூக்கிச் சென்றது. இதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ள நிலையில் மனிதர்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் முன்பு மீதமுள்ள சிறுத்தையும் கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டிலிருந்து PC மூர்த்தி.
0: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை தொழிலாளர்கள் கண்டறியப்பட்டால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஆகாஷ் எச்சரித்துள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: சிவகங்கை மாவட்டத்தில் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எவரேனும் மாவட்டத்தில் கொத்தடிமைகளாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பது குறித்து சம்பந்தப்பட்ட துறைக்கு தகவல் அளிக்கலாம் எனவும் துறை அலுவலர்களால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 2 மீட்கப்பட்டு மாவட்ட கொத்தடிமை மறுவாழ்வு நிதியிலிருந்து நிவாரணத் தொகையாக தலா 30,000 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
0: காரைக்கால் அம்மையார் திருக்கோவில் மாங்கனி திருவிழாவில் பிச்சாண்டார் வீதி உலா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. சுவாமி தரிசனத்திற்கு பின்னர் பக்தர்கள் மாங்கனிகளை வீதிகளில் இறைத்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர். வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஹரித்ரா நதி தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா இன்றிரவு நடைபெறும் என்று எமது செய்தியாளர் கூறுகிறார்.
4: திருவாரூர்

0: மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவிலில் ஆனி தெப்பத் திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. இதன் முக்கிய நிகழ்ச்சியாக இன்று இரவு 9 மணிக்கு தெப்பத் திருவிழா நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு இன்று காலை வெண்ணைத்தாளி திருவிழா நடைபெற்றது. இதில் தவழும் கண்ணனாக ராஜகோபாலசுவாமி கையில் வெண்ணெய் குடத்தை ஏந்தி வீதி உலா வந்தார். அப்போது திரளான பக்தர்கள் சுவாமிக்கு வெண்ணெய் வழங்கி வழிபட்டனர். மன்னார்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 158 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில், குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு 3000 கனஅடியாக இன்று அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 300 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. வடக்கு கடலோர தமிழகம் முதல் குமரிக்கடல் பகுதி வரை காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக கோவை, திருப்பூர் மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு, தேனி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் இம்மையம் தெரிவித்துள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கியுள்ளன. கலிபோர்னியாவில் இன்று நடைபெற்ற போட்டியில் கனடா தென்னாப்பிரிக்காவை 1-0 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. ஹூஸ்டனில் இரவு 10:30 மணிக்கு நடைபெறும் போட்டியில் பிரேசில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி நாளை மறுநாள் செஸ்டர்லே ஸ்ட்ரீட்டில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் செஷல்ஸ் நாட்டு பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வலியுறுத்தியுள்ளார். கரூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அஇஅதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தமது பதவியை இன்று ராஜினாமா செய்தார். தமிழ்நாட்டில் MBBS BDS மருத்துவ படிப்புகளில் சேர்க்கைக்கான இணையதள விண்ணப்ப பதிவு இன்று தொடங்கியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து நாக் அவுட் சுற்றுகள் இன்று தொடங்கின. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: நண்பகல் 1:55 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலையில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான அதிகபட்ச மழை அளவாக திருவள்ளூர் தேர்வாய் கண்டிகை ஏரியில் 82 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையாக திருத்தணியில் 39.6 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக தர்மபுரியில் 23.5 டிகிரி செல்சியஸும், உதகமண்டலத்தில் 11.8 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாமக்கல், ஈரோடு, சேலம் மற்றும் மதுரை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல் மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. சென்னை மற்றும் புறநகர் பகுதிக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 37-38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28

டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை: தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

வேளாண் பெருமக்களே, உள்ளூர் விவசாயம் முதல் உலகளாவிய விவசாயம் வரை, மேட்டுக்காட்டு பண்ணையம் முதல் தோட்டத்தில் விளையும் பயிர்கள் வரை, அத்தனை செய்திகளையும் அரை மணி நேரத்தில் அள்ளி தருகிறது விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. தினமும் மதியம் 2 மணிக்கு தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்க மறவாதீர் விவசாய அரங்கம் நிகழ்ச்சியினை.

0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வழியுள்ள அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
1: Students, listen carefully.
2: Salem-la best arts and science college-na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasth petra college. Students-ku campus interview offer-na best-a sollikite polam.
3: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
4: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 2 மணி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாய அரங்கம்.

0: என்ன செல்வி, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு.
1: அதை ஏன் கேக்குற தேனு? எங்க பெரியப்பாவுக்கு மேலுக்கு முடியல, ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தோம்.
0: அடடா,
1: அங்க போறதும் வாரதும்னு ஒரு வாரம் ஓடி போச்சு, எங்கயோ போக முடியல.
0: ஆமா, இப்ப எப்படி இருக்காரு?
1: நல்லாத்தான் இருக்காரு, வீட்டுக்கும் அனுப்பிட்டாங்க. அப்பாடான்னு நினைச்சா போன வாரம் மூணு கல்யாண வீடு ஒரு வளகாப்பு வீடுன்னு போக வேண்டியதாயிருச்சு.
0: அப்ப வெளிய போகவும் வரமா இருந்தேன்னு சொல்லு.
1: ஆமாமா, அது சரி, நானே கேக்கணும்னு இருந்தேன்.
0: என்ன?
1: உன் பையன் தினமும் பள்ளிக்கூடத்துக்கு சுண்டல், காராமணி, கொண்டக்கடலை, பட்டாணின்னு ஏதாச்சும் ஒண்ணு எடுத்துக்கிட்டு வரானாமே. எனக்கும் அதே போல செஞ்சு கொடுங்கன்னு என் பிள்ளையும் அடம் பிடிக்கிறான்.
0: அதை ஏன் கேக்குற? வகுப்புல டீச்சர் இந்த பயிறு வகைய பத்தி பாடம் எடுத்தாங்களாம். அதோட நன்மைகளை புரிஞ்சுகிட்டு தினமும் செஞ்சு தர சொல்றான்.
1: சத்தா சாப்பிடுறத நல்லது தானே, இந்த வயசுலயே புத்திசாலித்தனமா இருக்கான் உன் மகன்.
0: இவன் புத்திசாலியா இருந்து என்ன பிரயோஜனம்?
1: என்ன, யார குத்தி காட்டி பேசுற?
0: உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன செல்வி? எங்க மச்சான் மாத்து பயிரை பத்தி யோசிக்கிறாருன்னு, பயிறு வகை ஏதாச்சும் போடலான்னு யோசனை சொன்னேன்.
1: நல்ல யோசனை தானே தேனு?
0: யோசனை நல்லா இருந்தா போதுமா? காலகாலத்துல அதுக்கான நடவடிக்கையை எடுக்க வேணாமா? என்ன பயிர் வகைய போடலாம், நம்ம கழனிக்கு எது தோதுவா இருக்கும், அதுக்கான தொழில்நுட்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்கான முயற்சியே எடுக்க மாட்டாரே.
1: தேனு, இந்த பட்டத்திலேயே நீங்க பயிர் வகை பயிரை போட்டதா நினைச்சுக்க.
0: ஏன் செல்வி அப்படி சொல்ற? என்னன்னு தெளிவாதான் சொல்ல.
1: உன்னோட குழப்பத்துக்கான தீர்வு வானொலியில ஒலிபரப்பாவற விவசாய நிகழ்ச்சியில இருக்கு.
0: அட, நினைச்ச உடனே நினைச்ச தகவல் கிடைக்க போகுதா? அதுவும் இருந்த இடத்துல இருந்தே.
1: இப்படியே உட்காரு, இதோ வானொலியை எடுத்துக்கிட்டு வர.
0: கொண்டாந்துட்டியா வானொலிய? ஆமா, இன்னைக்கு என்ன விவரத்தை தெரிஞ்சுக்க போறோம்?
2: இன்றைய விவசாய அரங்கு

0: நிகழ்ச்சியில் பயிறு வகை பயிர்களும் அவற்றின் முக்கியத்துவமும் குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: பயிர் வகை பயிர்கள் பார்த்தோம்னா மண் வளத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். அது மட்டும் இல்லாமல் மக்களோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் வந்து இந்த பயிர் வகை பயிர்கள் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனோட உடல் நலத்தை பேணுவதில் வந்து புரதங்கள் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது நம்ம நான்வெஜ்னு சொல்லுவோம், அவங்களுக்கெல்லாம் மாமிசம் அதெல்லாம் இருக்குது, நிறைய வகையாக அவங்க எடுத்துக்கலாம். ஆனால் இந்த வெஜிடேரியனுக்கு வந்து நம்ம புரதம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா மெயினாக நம்மளுக்கு பயிர் வகை பயிர்கள் மூலமாக தான் வந்து மக்களுக்கு கிடைக்குது. அதனால் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா பயிர் வகை பயிர்களில் வந்து ஏழைகளின் மாமிசம் அப்படின்னு கூட சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கால்நடைகளுக்கு வந்து இவை தீவனமாகவும் பசுந்தாள் உரமாகவும் பயன்படுத்தப்படுகிறது. மேலும் மண் அரிமானம், அதாவது இந்த பயிர் வகை பயிர்கள் போட்டாலே ஒரு மண்ணில் வந்து பூர்வ மாதிரி படர்ந்ததுனால அரிமானம் வந்து தடுக்கப்படுறதோட காட்டில் இருக்கிற தழைச்சத்தை கிரகித்து வேர் முடிச்சுகளில் நிலைநிறுத்தி மண் வளத்தை பாதுகாக்கிறதுல வந்து இந்த பயிர் வகை பயிர்கள் முக்கியமாக செயல்படுகின்றன. இப்போ நம்ம புரதத்தை பற்றி பார்த்தோம். அந்த புரதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் வந்து தினமும் உடல் எடைக்கு ஏற்ப ஒரு 60-85 கிராம் வந்து நம்மளுக்கு தேவைப்படுகிறது. ஆனால் நம்ம அதை விட கம்மியாக தான் எடுத்துட்ருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 45 கிராம் தான் சராசரியாக நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் எடுத்துட்ருக்கோம். அதனால் நம்ம புரதத்தின் தேவை வந்து நம்ம இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் நம்ம ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்ம பயிர் வகை பயிர்களோட உற்பத்தி பெருக்கிறது ரொம்ப முக்கியம். உலக அளவில் பார்த்தோம்னா இந்தியாவின் பங்கு வந்து பயிர் வகை உற்பத்தியில் ஒரு 25% இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து நுகர்வோர் அப்படிங்கிற கன்சியூமர் அதிகமாக இருக்கும். அதாவது மொத்த மக்கள் தொகையில் பார்த்தோம்னா ஒரு 27% வந்து பயிர் வகை பயிர்களோட புரதத்தை நம்ம விரும்பிகளாக இருக்கிறாங்க. மேலும் வந்து நம்மளுடைய உற்பத்தி பத்தாமல் ஒரு 14% வந்து அயல்நாடுகளிலிருந்து இறக்குமதி செஞ்சிட்ருக்கோம் அந்த பயிர் வகை பயிர்களில். இப்போ மொத்த உணவு தான் உற்பத்தி பார்த்தோம்னா அதில் வந்து பயிர் வகை பயிர்களின் பங்கு வந்து ஒரு 10% தான் இருக்குது. மேலும் வந்து இதனோட பரப்பில் வந்து 23% இருந்தாலும் உணவு தானிய உற்பத்தியில் 10% தான் பயிர் வகை பயிர்கள் வந்து பங்களிக்கின்றன. இந்த பயிர் வகை பயிர்கள் வந்து குறிப்பாக நம்ம 2 பருவங்களில் கரீஃப் அப்படின்னு சொல்லுவோம், ரபி, 2 பருவங்கள்லேயே அதிகமாக பயிரிடுறோம். அதில் வந்து அதிகமாக நம்ம ரபியில் தான் அதிகமான உற்பத்தியை நம்ம எடுக்க முடியுது. 66% வந்து நம்மளுக்கு இந்த ரபி பருவத்தில் பயிரிடுற பயிர் வகை பயிர்கள் மூலமாக நம்ம இந்தியாவுக்கு கிடைக்கிறது. இப்போ இந்தியா பொறுத்தளவு பார்த்தோம்னா 23-24 ஆண்டு மொத்தம் வந்து 30 மில்லியன் ஹெக்டரில் பயிரிடப்பட்டு உற்பத்தி வந்து ஒரு 25 மில்லியன் டன்களாக இருக்கிறது. மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கர்நாடகா இவங்க தான் அதிகமான ஏரியாவும் இருக்குது, பரப்பளவும் இருக்குது, உற்பத்தி அவங்க தான் கொடுக்குறாங்க. தமிழ்நாடு வந்து ஒரு சிறிய பங்களிப்பு தான், ஒரு 3% தான் நம்ம பரப்பளவு இருக்குது, உற்பத்தி பார்த்தோம்னா ஒரு 2% அந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ மொத்த உற்பத்தி திறன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஹெக்டருக்கு பார்த்தோம்னா 851 கிலோ வந்து நம்மளோட இந்தியாவோட சராசரி உற்பத்தி திறன் பயிர் வகை பயிர்களை பொறுத்தளவுக்கு. இதில் எல்லா பயிர் வகைகளும் சேர்ந்து இந்த மாதிரி இருக்குது. ஆனால் கடந்த அதாவது 2015-16 பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கு 656 கிலோவாக இருந்த உற்பத்தி திறன் தற்போது வந்து நம்ம 850 கிலோ வரைக்கும் நம்ம அடைஞ்சிருக்கோம். இது எல்லாமே வந்து புதிய ரகங்கள் மற்றும் மேம்படுத்த தொழில்நுட்பங்கள் மூலமாக தான் இந்த அளவுக்கு நம்ம ஒரு உற்பத்தி திறனை அடைய முடிஞ்சது. இந்தியாவோட பயிர் வகைகள் தேவை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 26-32 மில்லியன் டன்கள் தேவைப்படுது. அப்போ பற்றாக்குறைன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு 5-7 மில்லியன் டன்கள் வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்மளுக்கு பற்றாக்குறை ஏற்படுது. இது குறிப்பாக எந்தெந்த பயிர் வகை பயிர்கள்னு பார்த்தீங்கன்னா அந்த மசூர் தால் அப்படின்னு சொல்லுவோம், ரெட் சாண்ட் லெண்டில் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் மஞ்சள், பட்டாணி, உளுந்து, இதுதான் அதிகமாக நம்மளுக்கு வந்து பற்றாக்குறையாக இருக்குது. இதை வந்து நம்ம பிற நாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணுறோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஒரு 700,000 ஹெக்டரில் வந்து 23-24 ஆண்டு வந்து பயிரிடப்பட்டு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உற்பத்தி 3.86 லட்சம் டன்களாக உள்ளது. நம்ம தமிழ்நாட்டு என்னென்ன பயிர்கள் முக்கியமான பயிர் வகை பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பரப்பளவில் உளுந்து இருக்குது, அதுக்கப்புறம் பாசிப்பயிர், அதுக்கப்புறம் துவரை, தட்டைப்பயிர், கொள்ளு, பனிப்பயிர் மற்றும் கொண்டைக்கடலை, இவங்களாம் ரொம்ப முக்கியமான பயிர் வகை பயிர்களாக நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள் பயிரிட்டு வராங்க. இப்போ நம்மளோட உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா 538 கிலோ தான் ஒரு ஹெக்டருக்கு இருக்குது. ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பயிர் வகை பயிர்களோட தேவை வந்து அதிகமாக இருக்குது. இந்த பற்றாக்குறையை வந்து ஈடு செய்யறதுக்காக நம்ம அண்டை மாநிலங்களான மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் மத்திய பிரதேசத்துலேருந்து துவரையை வந்து நம்ம இறக்குமதி பண்ணிக்கிறோம். பஞ்சாப்லேருந்து கொண்டக்கடலையும் மத்திய பிரதேசத்துலேருந்து சோயா மச்சியும் வந்து நம்ம இறக்குமதி செஞ்சு நம்மளுடைய தேவையை வந்து பூர்த்தி செஞ்சுருக்கிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய அகில இந்திய உற்பத்தி திறனை விட இங்கே வந்து குறைவாக இருக்குது. அப்போ உற்பத்தி திறனை வந்து மேலும் அதிகரிக்க தமிழ்நாட்டிலிருந்து வெளியிடப்பட்ட உயர் விளைச்சல் ரகங்கள் மற்றும் மேம்படுத்த தொழில்நுட்பங்களை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா என்னுடைய உற்பத்தி திறனை மேலும் நம்ம உயர்த்தலாம். இப்போ உளுந்து எடுத்துட்டோம்னா 2 பருவத்திலையும் பயிர் செய்யலாம், கறி

ஹரிப் மற்றும் ரபி பருவங்களில் அதிகமாக ரபி பருவத்தை பயிர் செய்யலாம். இப்போ உளுந்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் 3.55 லட்சம் ஹெக்டரில் பயிரிடுறோம். அதன் உற்பத்தி பார்த்தீங்கன்னா 1.79 லட்சம் டன்களாக இருக்கிறது. குறுகிக்கால ரகங்கள் நிறைய வந்திருக்கு. இப்போ அதில் அதிகமாக பார்த்தீங்கன்னா 65 நாட்கள்லேயே நம்ம அறுவடைக்கு வர மாதிரி ரகங்கள் அவருக்கு நம்ம வம்பன்லேருந்து இந்த வருடம் வந்து வம்பன் 12 ரகங்கள் வந்திருக்கு. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பயிரியல் துறையிலிருந்து கோ7 அப்படிங்கிற வரைக்கும் ரகங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி உயர் விளைச்சல் ரகங்கள் வந்து நீங்க பயிரிடணும். இந்த ரகங்களோட முக்கியத்துவம் பொதுவா பார்த்தோம்னா இப்ப வர ரகங்கள் எல்லாமே குறைந்த வயது, அது இல்லாம ஒரே சமயத்தில் முதிர்ச்சியடையும் தன்மை, சிங்கரனஸ் மெச்சூரிட்டி அப்படிம்போ. ஏன் இது மாதிரி கொண்டு வரோம் அப்படின்னா, இப்ப வந்து ஆட்கள் வந்து ரொம்ப பற்றாக்குறை, விவசாயத்துக்கு எல்லாமே வந்து இயந்திரமயமாக்கலா இருக்கு. இயந்த அறுவடைக்கு ஏற்றதா இருக்கணும்னா காய்கள் எல்லாம் ஒரே டைம்ல முதிர்ச்சியடைந்தாதான் பண்ண முடியும். அதனால ரகங்கள் எல்லாமே அந்த மாதிரிதான் நம்ம கொண்டு வரோம். புது ரகங்கள் எல்லாமே இயந்திர அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கிறது. மேலும் அதிகமா தோன்றக்கூடிய மஞ்சள் தேமல் நோய், இலைப்பரப்பு நெளிவு நோய், லீஃப் கிரிங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். மேலும் வந்து நீங்க வந்து சேமிக்கும் போது பயிர் வண்டுகள் அதிகமாக தாக்கும். இப்போ வந்து நம்மளோட ஆராய்ச்சியில் வந்து இந்த முக்கியமான உளுந்தை தாக்கக்கூடிய பூச்சிகள் மற்றும் நோய்களை வந்து தாங்கி மற்றும் எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை வந்து உருவாக்குதல் வந்து ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதெல்லாம் வந்து நிறைய ஆய்வுத் திரள்கள் மேற்கொள்ள பண்ணி வருகின்றன. எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்கள் வந்து நம்ம தேவைங்கிறது விவசாயிகளோட ரொம்ப நாள் ஒரு கோரிக்கை. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆராய்ச்சிகளும் மேற்கொண்டு வருகிறோம். இது மட்டும் இல்லாமல் உளுந்தில் வந்து நெல் தரிசில விவசாயிகள் அதிக அளவில் வந்து டெல்டா மாவட்டங்களில் பயிர் பண்ணிட்டு வராங்க. அதுக்கு ஏற்ற ரகங்கள் வந்து 6-7 வரைக்கும் நம்ம வெளியிட்டிருக்கோம். அதெல்லாம் பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா வம்பன் 6 கடந்த 2023 வெளியிட்டோம். இந்த ரகங்கள் வந்து நம்ம சொன்ன மாதிரி இயந்திர அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கிறது. நெல் தரிசில் ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தது. ஏன்னா அதனோட பரப்பு வந்து குறைஞ்சிட்டு வந்தது. அப்போ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லுக்கு வந்து நம்ம மெஷின் யூஸ் பண்ணுவோம். மெயினாக அந்த முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டயர் டைப் யூஸ் பண்ணும்போது அதுக்கப்புறம் இவங்க வந்து விதைப்பு செய்ய முடியல. அந்த தரிசில் தான் வந்து இவங்க விதைப்பு செய்வாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து நிறைய செயின் டைப் போனதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த நெல் தரிசில் வந்து உளுந்து விதைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஏற்றதா இருக்கு அப்படின்னு விவசாயிகள் வந்து அதை செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்றும் சிரமங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் வந்து இந்த நெல் தரிசில வந்து நம்மளுக்கு பரப்பளவு வந்து அதிகமாயிட்டு இருக்கு. நெல்லுக்குமே வந்து கண்டிப்பாக மெஷின் தான் எல்லா இடங்களையுமே பயன்படுத்துகிறோம். அதையும் நம்ம பார்த்துக்கணும். அதே சமயம் அந்த செயின் டைப் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுடைய நெல் தரிசில வந்து உளுந்தும் விதைக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு விவசாயிகளுக்கு இருக்கு. இப்போ இந்த நெல் தரிசுக்கு ஏற்ற ரகங்களில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ADT5 அப்படின்னு ஒரு ரகம் வந்து மல்டி ப்ளூம் அப்படிம்பாங்க. அதாவது எல்லாமே ஒரு டைம் பூக்காமல் இது ஒரு 2-3 தடவை வந்து தொடர்ந்து பூக்கிற தன்மை உடையது. இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல வர காய்கள் வந்து வெடிக்காமல் இருக்கிறது. ஏன்னா வெடிச்சிருச்சுன்னா அந்த காய்கள் வீணாக போயிடும். அப்படி இல்லாமல் அந்த காய்களுமே வந்து ஒரு ஷேட்டரிங் இல்லை அப்படி, அதாவது வெடிக்காமல் அப்படி இருக்கிறதுனால இந்த 2-3 இதில் வர்ற எல்லா காய்களுமே ஒரே டைமில் முதிர்ச்சி அடைந்து அதுவும் வந்து இயந்திர அறுவடைக்கு ஏற்றதாக இருக்கிறது. உளுந்துக்கு அடுத்தது நம்ம வந்து அதிகமாக பயிரிடுறது வந்து பாசிப்பயிர். இது எவ்வளவு ஏரியான்னு பார்த்தீங்கன்னா 1.27 லட்சம் ஹெக்டரில் பயிரிடும். ஆனால் உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 டன்கள் தான் உற்பத்தி வருது. இப்போ அதிகமாக பார்த்தீங்கன்னா நம்ம தென் மாவட்டங்களில் மானாவாரியில் குறிப்பாக விருதுநகர் தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்து பயிரிடுறாங்க. இப்போ வடகிழக்கு மாவட்டங்களில் வந்து இரவையில் வந்து பயிரிடுறாங்க. பொதுவாக இதுவும் வந்து நம்ம ரபியில் அதிகமாக பயிரிடுறாங்க. இதுலேயுமே பார்த்தோம்னா கொஞ்சம் வயது வந்து பார்த்திங்கன்னா 80 நாட்கள் வரைக்கும் மானாவாரிக்கு ரகங்கள் தேவைப்படுது. இதில் இரவையில் பார்த்தீங்கன்னா ஒரு 65-70 நாட்களுடைய ரகங்கள் வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இதுலேயும் அப்படி தான் ஒரே சமயத்தில் காய்கள் முதிர்ச்சி அடைதனால அறுவடைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சில இடங்களில் வந்து இயந்திரங்கள் பயன்படுத்தி வந்து அறுவடை பண்றாங்க. இதில் குறிப்பாக நான் சொல்லணும்னா கோயம்புத்தூர்ல இருந்து வந்து நம்ம கோ9 வரைக்கும் 9 ரகங்கள் வெளியிட்டு இருக்காங்க. அதில் கோ7 கோ8 கோ9 வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய ஏரியாவில் வந்து பயிரிட்டு வராங்க. அதில் வம்பனில் பார்த்தீங்கன்னா வம்பன் 7 வரைக்கும் நம்ம வெளியிட்டிருக்காங்க. அதில் வம்பன் 7 கடைசியாக வெட்டுறகம். அதுவும் வந்து நம்ம கரீஃப் ரபி ரெண்டுலேயுமே வந்து நம்ம அதை பயிரிடலாம். மேலும் மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் இருக்குது. இப்போ நான் சொன்ன பச்சைப்பயிராகட்டும் உளுந்தாகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பயிறு ஒன்றர் அப்படின்னு சொல்லுவோம். பல்ஸ் ஒன்றரை வந்து நீங்கள் வந்து கரெக்டான டைம் அடிச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பூக்கள் எல்லாமே அப்படி நின்று நிறைய காய்கள் வந்து திரட்சியாக நல்லா காய்கள் வந்து விதைகளும் நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக வரும். அப்போ நல்லா வெயிட் வரும்போது உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். எல்லா வகையான பயிர் வகை பயிர்களுக்குமே இந்த பல்ஸ் ஒன்றரை நீங்கள் வந்து உபயோகிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான பயிர் நம்ம தமிழ்நாட்டில் துவரை. அதை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆடிப்பட்டத்தில் பண்ணுறோம். மானாவாரியில் 95% பார்த்தீங்கன்னா மானாவாரி தான் பயிரிடுறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 39,000 ஹெக்டரில் பயிரிட்டு 38,000 டன்கள் வந்து நம்மளுக்கு உற்பத்தி கிடைக்கிது. ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டன் அளவுக்கு மகசூல் எடுக்கிறாங்க. இது வந்து அனைத்து பருவங்கள்லையுமே பூக்கக்கூடிய ரகங்கள் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ சென்சிட்டிவ் அப்படிமோ, சில பருவங்களில் மட்டும் பூக்கக்கூடியது, சில பருவங்களை போட்டால் பூக்காது. ஆனால் இப்போ வர கூறிய ரகங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த பருவத்தில் போட்டு
போட்டாலும் பூக்கக்கூடிய ரகங்களாக இருக்கிறது. வயதும் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிச்சு. முதல்ல நம்ம பெரணியல் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பெரணியல் ரெட் கிராம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வரதெல்லாம் பார்த்தீங்கன்னா குறுகிய கால ரகங்களில் கொண்டு வரோம். பெரணியல் நம்ம மாதக்கணக்கில் அப்படியே விட்டுருவாங்க, வரப்பு

நட்டிருப்பாங்க, அந்த தான் வந்து நம்ம அப்படி சொல்லுவோம். இப்போ குறுகிய கால ரகங்கள் வந்து நம்ம பார்த்தோம்னா அதிகமாக 110 நாள்லேயே முதிர்ச்சி அடைந்திருது. அதில் குறிப்பாக முக்கியமான ரகங்கள் பார்த்தீங்கன்னா வம்பன் 3, APK 1, அப்படி அருப்புக்கோட்டை 1, இந்த ரகங்களில் வந்து ரொம்ப குறுகிய கால ரகங்கள். அப்புறம் மத்திய கால ரகங்கள் வந்து கோயில், இது வந்து ஒரு 120லேருந்து 130 நாட்கள் வயதுடையது. இவங்க வந்து ஒரு 4 மாதத்தில் எடுத்துறதுனால உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறப்பாக. மேலும் இந்த ரகங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா துவரில் அதிகமாக தோன்றக்கூடிய இந்த காய்ப்புழு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை, அதற்கு எதிர்ப்பு திறன், அதாவது அதை தாங்கி வளரக்கூடியது. மேலும் மலட்டு தேமல் நோயை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக இருக்கிறது. அதாவது இப்போ வர எல்லா உயர் விளைச்சல் ரகங்களுமே நம்ம அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு திறனோ இல்லை தாங்கி வளரக்கூடிய ரகங்களாக தான் நம்ம கொண்டு வர்றோம். அடுத்த முக்கியமான பயிர் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிர். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா பழைய ரகங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு அப்படியே கொடி கொடியாக வந்துக்கிட்டே இருக்கும், நீங்கள் விட்டீங்கன்னா அது பாட்டுக்கு பூ வந்துகிட்டே இருக்கும், காய் காய்ச்சிட்டே இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் அதெல்லாம் இன்டிட்டர்மினேட் டைப் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வர ரகங்கள் எல்லாமே குறைந்த வயதுடைய, அதாவது 75 நாட்களில் முதிர்ச்சி அடையுது, அது இல்லாமல் டிட்டர்மினேட் டைப் அப்படிம்போம், அதாவது ஒரே சமயத்தில் வந்து காய்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்துடும், அதனால் உங்களுக்கு அறுவடை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி ரகங்கள் வந்தால் தான் நம்ம விவசாயிகளுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் அறுவடை ஆகிற மாதிரி, காய்கள் முதிர்ச்சி அடைகிற மாதிரி நம்ம ரகங்கள் வெளியிட்டிருக்கோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிரில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து 1-9 வரைக்கும் ரகங்கள் உண்டு. அதுக்கப்புறம் வந்து வம்பன்லேயும் பார்த்தீங்கன்னா வம்பன் 3, அது நல்லா பாப்புலராக இருக்குது அந்த ரகம். கோயம்புத்தூர் ரகங்களில் பார்த்தீங்கன்னா 6, 7 எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக நிறைய இடங்களில் பயிரிட்டு வராங்க. இது எல்லாமே வந்து இப்போ வரதுலமே 2 டியூவல் பர்பஸ் அப்படிம்போம், அது நம்ம தட்டைப்பயிராகவும் பயன்படுத்தலாம், பச்சை காய்களாக வந்து நம்ம பொரியல் அதுக்கெல்லாமும் பயன்படுத்தலாம். அடுத்ததை பார்த்தோம்னா கொள்ளு, சில மாவட்டங்களில் மட்டும்தான் இதை வந்து பயிரிடுறாங்க. குறிப்பாக வந்து தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், வேலூர் வரைக்கும், திருவண்ணாமலை இடங்களையும் வேலூரில் வரைக்கும் கொள்ளு பயிரிடுறாங்க. இதில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா பையூர் 2 தான், அதாவது 2 ரகங்கள் இருந்த பையூர் 1 மற்றும் பையூர் 2, இதில் பையூர் 2 தான் இப்போ நிறைய இடங்களில் வந்து பயிர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம விவசாயிகள் கருத்தில் கொள்ள வேண்டியது அந்த விதைக்கிற மாதம் அந்த ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுக்கு வந்து கரெக்டான பூக்கள் வந்து காய்கள் கிடைக்கும். ஏன்னா இது கொள்ளு வந்து உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ சென்சிட்டிவ் அப்படிம்போ, கரெக்டாக இந்த டைமில் பண்ணாதான் உங்களுக்கு பூக்கும். ஏன்னா எல்லா மாதங்கள்லையுமே நம்ம விதைச்சிங்கன்னா அது பூக்காத ஒரு இது கொண்ட ஒரு பயிர் இது. அதனால நீங்க கரெக்டா விதைச்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வகையான செலவும் இல்லாம நீங்க நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம். அந்த கொள்ள பொறுத்த அளவுக்கு அப்படியே படர்ந்துரும், களை பிரச்சனை இருக்காது, பூச்சி நோய் மேலாண்மை செய்ய தேவையில்லை. நீங்க ஒன்னே ஒன்று பண்ண வேண்டியது நிப்பிங் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது அந்த கொடி ஓடும் அந்த டைம்ல அதை நம்ம கிள்ளி விட்டுறணும் அந்த பூ வர்றதுக்கு முன்னால, அப்பதான் உங்களுக்கு நிறைய வந்து காய் நிறைய கிடைக்கும். அப்புறம் நீர்ப்பாசனமும் செய்ய வேண்டியதில்லை, ஏன்னா நீங்க அந்த பண்ற டைம் வந்து கரெக்டா மழை வரும் பண்ணிடுவீங்க, பனியிலே வளரக்கூடிய ஒரு பயிர் இது. அதனால வந்து உங்களுக்கு தண்ணீர் தேவையும் இருக்கு தேவையில்லை, ஏன்னா எந்த ஒரு மேனேஜ்மெண்ட் செலவுமே இல்லாம இந்த பயிரை நீங்க விதைச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த கொடியை ஓடும்போது அது கிள்ளி விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு மகசூல் எடுக்கலாம். 90-100 நாட்களுக்குள்ள இந்த பயிரை நீங்க அறுவடை பண்ணிடலாம். தானியங்கள் போடுறதை விட நம்ம பயிர் வகை பயிர்களில் தொடர்ந்து ஏதாவது ஒரு வருடத்தில் ஒரு டைமாவது நம்ம அந்த பயிர் வகை பயிர் மூலம் மண் வளத்தை வந்து நல்லா ஒரு மேம்படுத்திக்கலாம். அடுத்த முக்கியமான பயிர் பார்த்தீங்கன்னா இது குறைந்த ஏரியாவில் தான் பண்ணுறோம், நரிப்பயிர் இல்லைன்னா பனிப்பயிர் அப்படின்னு சொல்லுவோம், மாத்பீன் அப்படின்ட்டு. இதில் திண்டிவனத்தில் இருக்கிற ஆராய்ச்சி நிலையத்திலேருந்து TMB 1 அந்த ரகத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. பொதுவாக வந்து நம்ம கடலூர், விழுப்புரம், சேலம், நாமக்கல் இந்த மாதிரி சில மாவட்டங்களில் மட்டும் இந்த பயிர் வந்து பயிரிடுறாங்க. இது மற்ற பயிர் வகை பயிர்கள் மாதிரியே புரதச்சத்து மற்ற அனைத்து சத்துக்களும் கொண்ட ஒரு ரகமாக இருக்கிறது. இதில் நான் கொள்ளில் சொன்ன மாதிரி இதுக்கும் விதைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் விதைப்பு பண்ணினீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த பூக்கும் தன்மை கரெக்டாக இருக்கும். இதுலேயும் கொள்ளில் பார்த்த மாதிரியே களைகள் பிரச்சனை கிடையாது, நீங்கள் தண்ணி பாய்க்க வேண்டியதில்லை, பூச்சி நோய் எந்த பிரச்சனையும் இல்லை. 70 நாட்கள்லேயே உங்களுக்கு வந்து இந்த பயிரை நீங்கள் அறுவடை பண்ணிடலாம். மேலும் பார்த்தீங்கன்னா மகசூலும் 1 ஹெக்டருக்கு சாதாரணமாகவே நீங்கள் 1 டன் வரைக்கும் எடுக்கலாம். ரொம்ப நீங்கள் சின்ன சின்ன கடுகு விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிக்சர்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நிறைய வந்து வட மாநிலங்களுக்கு வந்து இதை வந்து நம்ம இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து நம்ம கொண்டைக்கடலை, இது சில இடங்கள் அதாவது மேற்கு மாவட்டங்களான கோயம்புத்தூர், திருப்பூர், தருமபுரி, ஈரோடு மற்றும் திண்டுக்கல் சில இடங்களில் வந்து விருதுநகரில் பண்ணுறாங்க. இதுவும் வந்து சரியான பனி வர டைமில் நவம்பரில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அந்த பனியிலேயே இந்த பயிரும் வந்துடும். இதில் வந்து நம்ம 1-4 அது மாதிரி 4 ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதெல்லாம் முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் பயிர் செய்யப்படுற பயிர் வகை பயிர்கள். இறுதியாக நம்ம என்ன நல்லா கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நான் ஓவராலாக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன். அதாவது முக்கியமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து உளுந்து, பச்சைப்பயிர் இந்த பயிர்கள் வந்து அதிகமாக பயிரிடுறோம். ஆனால் அது ரெண்டுலேயும் உற்பத்தி திறன் கம்மியாக இருக்குது நம்மளுக்கு, ஏன்னா நம்ம பயன்பாடு வந்து அதிகமாக இருக்குது, அதுக்கு மகசூல் திறனை கூட்டணும். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதுலேயுமே இன்னும் நம்ம மகசூல் திறனை கூட்டணும் அப்படின்னா சில வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றணும். அதாவது நிலத்தை நம்ம தேர்வு பண்ணுறதுலேருந்தே உங்களுடைய கவனத்தை வந்து கரெக்டாக செஞ்சீங்கன்னா எல்லாமே சரியாக வரும். நிறைய இடங்களில் மானாவாரியாக போடும்போது நம்ம சரியாக பண்ணாமல் அப்படியே விதைச்சிருவோம், அப்போ வந்து உங்களுக்கு முளைப்பு பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் விதைகள் நீங்கள் தேர்ந்தெடுக்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல தரமான விதையை வந்து ஒரு 1/3 சொல்லுவாங்க, 1/3 பங்கு

0: மகசூல வந்து தரமான விதைகள் மற்றும் ரகங்களை தேர்ந்தெடுத்தாலே நீங்கள் அடைஞ்சிடலாம். அதனால் விதைகள் வந்து தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மட்டும் இல்லாமல் பயிர் எண்ணிக்கையை பராமரிக்கணும். ஏன்னா நம்ம நேரடியாக விதைச்சிருவீங்க, அப்போ பயிர் எண்ணிக்கை வந்து இருக்காது. நம்ம வந்து எப்போவுமே ஒரு லைன் சோயிங் அப்படிம்போ, வரிசையாக போகும்போது தான் உங்களுக்கு பயிர் எண்ணிக்கை நம்மளுக்கு, அதுக்கு தான் நம்ம பிள்ளை சீட் ட்ரில்லெல்லாம் போட சொல்கிறோம். அந்த மாதிரி போடும்போது உங்கள் எண்ணிக்கை கரெக்டாக உங்களுக்கு வந்து பராமரிக்கப்படும். அப்போ நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும். அப்புறம் சரியான பருவத்தில் நீங்கள் விதைக்கிறத எப்போவுமே பண்ணணும். அப்போ தான் சரியான பூ பூக்கு காய் கிடைக்கும், அப்புறம் மகசூலும் கிடைக்கும் இல்லைங்களா. இது மட்டும் இல்லாமல் இந்த பயிர் ஒண்டர், முன்னால் வந்து டிஏபி அடிச்சுட்டு இருப்பீங்க, இப்போ வந்து டிஎன்ஏயு பயிர் ஒண்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம பயிர் வகை பயிர்களுக்காக வெளியிட்டிருக்காங்க, எல்லா இடங்களிலுமே கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் அந்த பூக்கிற டைமில் இரண்டு டைம் வந்து நீங்கள் பண்ணணும். அதையும் நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா பூக்கிற பூக்கள் எல்லாமே அப்படியே உங்களுக்கு காயாக மாறி நல்ல விதைகள் திரட்சியாக வந்து நல்ல மகசூல் கிடைக்கும். முக்கியமான பருவங்கள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பூக்கும் பருவம், காய் வந்து நம்மளுக்கு திரட்சியாக அந்த அடையிற மெச்சூரிட்டி அதுக்கு முன்னால் வரும், பூக்கிறதுக்கு அப்புறம் ஒரு வாரம் கழித்து. இந்த சமயங்களெல்லாம் நீங்கள் வந்து எப்பவுமே கரெக்டாக பாசனம் செய்ய நீங்கள் எப்பவுமே தவறக்கூடாது. மேலும் வந்து பிளானோஃபிக்ஸ் சாலிசிலிக் அமிலம் விதமான வளர்ச்சி ஊக்கிகளை பயன்படுத்தினீங்கன்னா பூக்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அதுக்கப்புறம் பயிர் ஒன்றரும் சேர்ந்து உங்களுக்கு அடிக்கும்போது காய்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். அதில் விதைகள் பார்த்தீங்கன்னா நல்ல திரட்சியாக நல்ல ஒரு வெயிட்டாக இருக்கும். அப்போ மகசூலும் திறனும் கூடி உங்களுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். என்ன தேன, பயறு வகை பயிர்களும் அவற்றின் முக்கியத்துவமும் பற்றின விவரங்களை திருர் நெல்லாராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாப்ல, தெளிவா எடுத்து சொன்னாங்கல்ல.
1: ஆமா,
0: புது ரகங்கள் பத்தின தெளிவும் நல்ல விளைச்சலுக்கான தொழில்நுட்பங்களையும் கவனிச்சுக்கிட்டதானே?
1: கவனிச்சுக்கிட்டனே.
0: பயிர்கள் ஒரே நேரத்துல சீரா காய்க்க புது ரகங்கள் உதவியா இருக்கு பாரு.
1: ஆமா செல்வி, எனக்கு தேவையான தெளிவான தகவல்லாம் கிடைச்சிருச்சு.
0: அதே போல காலத்தே அடுத்த பயிர் போடுறதுக்கான வேலைகளை துவங்கிடுங்க.
1: கண்டிப்பா செல்வி.
2: பண்ணையில் தழைச்சத்து ஊரச்சல்

கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் ஏழ் காய்கறி பழங்கள். கம்பு சோளம் ராகி நெல் கரும்பு மக்காச்சோளம் ஏழ் காய்கறி பழங்கள் எந்த காலமும்

0: இனி தொடர்வது வேளாண் செய்திகள்.
1: நன்னாரியின் மருத்துவ குணங்களும் சாகுபடி குறிப்புகளும். நன்னாரி நிலத்தில் படரும் கொடி வகையை சார்ந்த தாவரமாகும். இதன் குரோமோசோம்களின் எண்ணிக்கை 22 ஆகும். நன்னாரியின் வேர்பகுதி நிலத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டு காய வைக்கப்பட்டு பொடி செய்யப்பட்டு ஆயுர்வேதம் மற்றும் சித்த மருத்துவத்தில் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த வகை கொடி பல வருடங்கள் வாழக்கூடியது. நிலத்திற்கு அடியில் பரவி வாசனை நிறைந்த வேர்பகுதிகளை உண்டாக்குகிறது. இதன் தண்டு பகுதி பல கிளைகளை கொண்டதாகவும் பிற தாவரங்களில் படர்ந்து வளரும் தன்மையுடையதாகவும் உள்ளது. இதன் இலைகள் எதிரெதிர்புறம் வளர்ந்து பல்வேறு உருவங்களை கொண்டதாக இருக்கும். பொதுவாக ஒல்லியான நீளமான இலைகளை கொண்டதாக இருக்கும். காடு மற்றும் மலைப்பகுதிகளில் அக

0: வளர்ந்த மற்றும் பெரிய இலைகள் கொண்டதாக இருக்கும். இந்தியாவின் வெப்பமண்டல மற்றும் மித வெப்பமண்டல பகுதிகளில் இந்த கொடி வகை காணப்படுகிறது. கங்கை நதி பாயும் பகுதிகளிலும், வங்காளம், மத்திய பிரதேசம் மற்றும் இந்தியாவின் தென் மாநிலங்களிலும் இந்த நன்னாரி கொடி காணப்படுகிறது. களிமண் வகைகள் மற்றும் சத்து நிறைந்த 7.5 முதல் 8.5 வரை அமில காரத்தன்மை கொண்ட மண் வகைகள் இந்த நன்னாரி சாகுபடி செய்ய ஏற்றதாகும். இது பச்சை மற்றும் இளஞ்சிவப்பு பூக்களை கொண்டிருக்கும். இந்த கொடியில் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும். காய்கள் நீளமாகவும் ஒல்லியாகவும் இரண்டிரண்டாகவும் உருவாகும். விதைகள் கோள வடிவத்தை கொண்டிருக்கும். இந்த கொடியின் தண்டு மற்றும் வேர்பகுதிகளை நாற்றங்காலில் நடவு செய்து பயிர் பெருக்கம் செய்யலாம். ஆடி மற்றும் புரட்டாசி மாதங்களில் இத்தகைய இனப்பெருக்க முறையை மேற்கொள்ளலாம். 30 முதல் 45 நாட்களில் வேர்கள் உண்டாகி துளிர்விட்டு வளர்வதை காணலாம். நாற்றங்கால் பகுதி நிழல் பாங்கான பகுதியில் வலைப்பின்னலால் சூழப்பட்ட குளிர்ந்த இடமாக இருத்தல் அவசியம். 1 ஹெக்டேர் நிலப்பரப்பில் பயிரிட சுமார் 28,000 தண்டு பகுதிகள் தேவைப்படுகிறது. நன்னாரியை வயலில் நடவு செய்யும் போது மேற்கொள்ள வேண்டிய தொழில்நுட்பங்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். முதலில் நிலத்தை எவ்வாறு தயார் செய்வது மற்றும் உரமிடுவது. நிலத்தை உழுது சமன் செய்து கொள்ள வேண்டும். நிலத்தில் 60x60 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் 30x30x30 சென்டிமீட்டர் என்ற அளவு கொண்ட குழிகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அடி உரமாக 1 முதல் 2 கிலோ மக்கிய தொழு உரத்தை சம அளவு மண் மற்றும் மணலுடன் கலந்து குழிகளில் இட வேண்டும். 3 முதல் 5 இலையுடைய வேர்விட்ட செடிகளை 30x30 சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் உள்ள குழிகளில் நடலாம். இந்த நன்னாரி கொடியானது படருவதற்கு ஏதுவாக பழத்தோட்டத்தில் உள்ள பெரிய மரங்களுக்கு இடையில் நடவு செய்யலாம். பயிர் நட்டதிலிருந்து 30 முதல் 45 நாட்களுக்கு ஒரு முறை என்ற விதம் 3 அல்லது 4 முறை களை எடுத்தல் அவசியம். நடவு நடும்பொழுது நீர் பாய்ச்ச வேண்டும். தொடர்ந்து வளரும் பருவத்தில் 15 முதல் 20 நாட்கள் இடைவெளியில் 2 முதல் 3 முறை நீர் பாய்ச்ச வேண்டும். இந்த நன்னாரி கொடி வளர்ப்பில் பூச்சிகள் மற்றும் நோய் நிர்வாக முறைகள் எதுவும் மேற்கொள்ள தேவையில்லை. இந்த கொடியின் வேர்பகுதி நன்கு முதிர்ச்சி அடைவதற்கு குறைந்தது 2.5 வருடங்கள் எடுத்துக்கொள்கிறது. இந்த கொடியின் வேர்களை மிகவும் கவனமான முறையில் அறுவடை செய்ய வேண்டும். நிலத்தில் மீண்டும் துளிர்த்து வருவதற்கு ஏதுவாக வேர்பகுதியின் ஒரு பகுதியை விட்டுவிட வேண்டும். அறுவடை செய்யப்பட்ட வேர்பகுதிகளை நன்கு கழுவிவிட்டு நிழலில் உலர்த்திய பின் குளிர்ந்த மற்றும் உலர்ந்த இடங்களில் சேகரித்து வைக்க வேண்டும். மதுரை வேளாண் கல்லூரியில் உள்ள பயிர் இனப்பெருக்கம் மற்றும் மரபியல் துறையில் நன்னாரியில் உள்ள வேதிப்பொருளின் அளவை கண்டறிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. குறுகிய மற்றும் நீண்ட இலைகளை கொண்ட நன்னாரி செடிகளின் வேர்பகுதியில் அதிக அளவில் வாசனையை நிர்ணயிக்கும் வேதிப்பொருள் உள்ளது கண்டறியப்பட்டது. 1 ஹெக்டேரில் 1.5 டன் காய்ந்த வேர்பகுதிகளை பெறலாம். சிறந்த மருத்துவ குணம் கொண்ட இந்த நன்னாரி இந்தியாவில் அரிதாக காணப்படும் மற்றும் அழிந்து வரக்கூடிய தாவரமாக உள்ளது. இதன் மருத்துவ குணத்திற்காக இந்த தாவரமானது காடு மலைப்பகுதிகளிலிருந்து எடுக்கப்பட்டு அழிந்து வருகிறது. இந்த தாவரத்தை விரைவாக பயிர் பெருக்கம் செய்வது மிகவும் முக்கியமானதாகும். திசு வளர்ப்பு முறையில் விரைவான பயிர் பெருக்கம் செய்வது சிறந்த உத்தியாகும். இதனால் வியாபார நோக்கத்திற்கு பயிரிடுவதற்காக காடுகளிலிருந்து சேகரிக்கப்படுவது தவிர்க்கப்படுகிறது. மேலும் இவ்வகை தாவரங்கள் அழிவதையும் தடுக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

நேயர்கள், இதுவரை இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் பயிறு வகை பயிர்களும் அவற்றின் முக்கியத்துவமும் குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் பானுமதி அவர்கள் கொடுத்த தகவல்கள் கேட்டீர்கள்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம்.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்களே, பண்பலையில் கேட்க இருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சி. மலர்கொத்து என்பது மலர்களின் தொகுப்பை குறிக்கும். அதுபோல பூங்கொத்து என்பது சொற்களின், குறிப்பாக பாடல்களின் தொகுப்பை குறிப்பது. பல பாடல்கள் இணைந்து வளம் வருகிறது பூங்கொத்து நிகழ்ச்சியில். பூங்கொத்து நிகழ்ச்சியில நாம இரண்டு திரைப்படங்களில் உள்ள பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. முதல் பாடலாக தேவா இசையில் வாளி அகத்தியன் வரிகளில் உன்னிகிருஷ்ணன் கே எஸ் சித்ரா குரல் வண்ணத்தில் காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே. காதல் கோட்டை திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழுங்கள். இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

பிற்பகல் நேரத்தில் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. பூங்கொத்து நிகழ்ச்சி மலர்களின் தொகுப்பு போல சொற்கள் ஒன்றிணைந்து அழகான பாடல்களை உருவாக்குவதுதான் பூங்கொத்து நிகழ்ச்சி. பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக வளம் வர இருக்கிறது தேவா இசையில் வாளி வரிகளில் எஸ்பிபி அனுராதா குரல் வண்ணத்தில் காதல் கோட்டை திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

களை பற்றியும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். பூங்குத்து நிகழ்ச்சியில் அடுத்த பாடலை கேட்கலாம் நேயர்களே. காதல் கோட்டை திரைப்படத்தில் இருந்து தேவா இசையில் வாளி வரிகளில் எஸ்பிபி குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

பிற்பகல் நேரத்தில் பல மலர்களின் வாசங்களை பாடல்களாக கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம் நேயர்களே. பூங்கொத்து நிகழ்ச்சியில் இந்த பூங்கொத்து நிகழ்ச்சியில் அடுத்த திரைப்பட பாடலில் இருந்து வளம் வர இருக்கிறது மனதை வருடும் மென்மையான பாடல்கள். உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்தில் இருந்து சிற்பி இசையில் மனோ குரல் வண்ணத்தில் கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
2: மலர்களின் தொகுப்பை போல பாடல்களின் தொகுப்பை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர்களே. பூங்கொத்து நிகழ்ச்சியில நிலையத்தில் நேரம் 2:55. பூங்கொத்து நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சிற்பி இசையில் மனோ சுஜாதா மோகன் குரல் வண்ணத்துல உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.

ஒளித்த பாடலோடு நிறைவு பெற்றது பூங்குத்து நிகழ்ச்சி. நேயர்களுக்கு பாடல்களை வழங்கிய நிறைவோடு விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். நேர்கள் வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்கலாம். 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்க பெயர், உங்க ஊர் பெயரை அனுப்புங்க. கச்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில முதல் பாடலாக நிகழ்ச்சியில முதல் பாடலை கேட்டிருக்காங்க தம்னம்பட்டி பகுதியில இருந்து கார்த்திகா. அவங்க கேட்கக்கூடிய பாடல் தாஜ்மஹால் திரைப்படத்திற்காக.

0: ಅವಶ್ಯ ಸನ್ಫ್ಲವರ್ ಆಯಿಲ್.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள். கண்டிப்பாக அவர் வந்து பிற்பகல் அப்படிங்கிறது ஒரு லஞ்சுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளுடைய வேலையில் லைட்டாக வந்து சோர்வு ஏற்படும், லைட்டாக ஒரு குட்டி தூக்கம் போடலாமா அப்படியெல்லாம் தோணும். ஆனால் வேலை இருக்காப்ப தூங்க முடியாதே அப்படின்லாம் யோசிச்சுட்டே லைட்டாக

அப்படியே வேலை செஞ்சுட்டே இருப்போம். அந்த மாதிரியான டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை, சரி இந்த பாட்டை இந்த டைமில் கேட்டால் வேலை செய்கிறது நல்லா போகும், வேலையும் ஸ்பீடாக முடியுமேப்பா அப்படின்னு நிறைய பாடல் உங்களுக்கு பிடிச்ச பாடலாக வச்சுருப்பீங்க. அந்த மாதிரியான பாட்டை கேட்டுகிட்டே நீங்களும் உங்களோட வேலை செய்யலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 0343 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், பாடலிடம் பட்ட திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை அனுப்புங்க. கச்சவையில் கலக்கல் பாடல்கள். அடுத்ததாக சாமல்பட்டியிலிருந்து ஷாகுல் அமித் கேட்டிருக்காரு சிம்ம ராசி திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்.

உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2020

0: ஏழு கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: Students, listen carefully.
3: Salem-la best arts and science college na namma Vaishya college da. 37 varsha anubhavam ulla college, autonomous andhasthu petra college. Students ku campus interview offer na besta sollikite polam.
4: Admission nadaiperugirathu Vaishya Kalluri, Ayodhya Pattinam, Salem.
1: நேகில் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது கட்சவையில் கலக்கல் பாடல்கள். நிகழ்ச்சியில அடுத்ததாக மதிக்கோன் பாளையம்ல இருந்து சுகுணா கேட்டிருக்காங்க பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
2: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ மகாலட்சுமி
4: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
3: தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: இந்தியாவின் நம்பர்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நேயர்கள் நீங்களும் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கலாம். வாட்ஸ்அப் மூலமா உங்களுக்கு பிடிச்ச பாடல் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் உங்க பெயர் உங்க ஊர் பெயர் 0343-42-24-40-30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நிகழ்ச்சியில அடுத்ததாக ஓம்லூர் கோட்டை மேட்ல இருந்து பாரதி சீனிவாசன் கேட்டிருக்காரு ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து அவர் கேட்கக்கூடிய அந்த பாடல்.

0: மச்சான், ரெடியா இருக்கியா? விளையாட போலாமா?
1: விளையாட்டா? என்ன விளையாட்டு விளையாடுறது
0: மச்சான்? இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம், தெரியுமா உனக்கு?
1: என்னது, எல்லாரும் விளையாடலாமா? அப்படி என்ன விளையாட்டு? எங்க போய் மாமா விளையாட போறோம்?
0: இங்கதான் மாப்பிள்ள விளையாட போறோம்.
1: மாமா, எனக்கு ஒன்னும் புரியலையே. கிரிக்கெட்டா, கபடியா, இல்ல கேரம் போர்டா?
0: மச்சான், இங்கதான் விளையாட போறோம். நம்ம தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7
2: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்.
1: அப்படி சொல்லுமாமா, என்ன நிகழ்ச்சியில, அதுல எப்படி விளையாட போறோம்?
0: மச்சான், வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம். ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி, போர் அடிக்காம விளையாடலாம். குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம், தெரியுமா?
1: அட்டகாசமா இருக்கே மாமா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா?
0: ஆமா மச்சான், திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக, செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க, ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள். இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம். என்ன, இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா?
1: நான் விளையாடவும் ரெடி, ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி.
3: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

நேரம் சரியா 3:30. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவையில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். கட்சவியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் அவங்களுக்கு பிடிச்ச பாடல்லாம் கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு சமயத்தில் ஏதாவது நமக்கு பிடிச்ச பாடல் கேட்கும்போது நிறைய கஷ்டங்கள், இந்த டே ஃபுல்லாக வந்துட்டு ஒரு மாதிரி நமக்கு டஃப்பாக போயிருக்கும், எல்லா நாளும் வந்து சந்தோஷமாக இருக்காது இல்லையா? டே ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே என்னப்பா ஒரே ட்ராஜடியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்லாம் நினைக்கும் போது அந்த டீ டைமை மீ டைமாக இன்னும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டுகிட்டே பாருங்கள். 0 43 42 24 40 30 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், மல்லடம், பட திரைப்படம், உங்கள் பெயர், உங்கள் ஊர் பெயரை அனுப்புங்க. கட்சியில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சீமாபுதூர் பகுதியிலிருந்து ராஜேந்திரன் கேட்டிருக்காரு கண்ணுப்பட பகுதியாக திரைப்படத்திற்காக அவர் கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சவையில் கலக்கல் பாடல்கள். கட்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக தர்மபுரி ஒட்டப்பட்டி பகுதியிலிருந்து சுந்தர் கேட்டிருக்காரு ராமன் தேடிய சீதை திரைப்படத்திற்காக அவர் கேட்டுக்கூடிய அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: அங்கலன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
1: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃபிளவர் ஆயில். கட்சவியல் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில அடுத்ததாக ஈரோடு கள்ளிம்புதூர் பகுதியிலிருந்து மணி, கீர்த்தனா, சரிதா இவங்கெல்லாம் சேர்ந்து கேட்டிருக்காங்க ஜென்டில்மேன் திரைப்படத்துல இருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ் பொம்மிடி தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால்

நேரம் சரியா 3:50. கேட்டுருக்கீங்க தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சபையில் கலக்கல் பாடல்கள். கட்சபையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடு கந்தம்பாளையம் பகுதியிலிருந்து கந்தசாமி பாளையம் பகுதியிலிருந்து அக்பர் கேட்டிருக்காரு. மீரா திரைப்படத்திலிருந்து அவர் கேட்டக்கூடிய அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
2: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
3: கச்சவையில் கலக்கல் பாடல்கள் நிகழ்ச்சியில நிறைவு பாடலாக பெரியண்ணா திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்டிருக்காங்க. ஓமலூர் பகுதியிலிருந்து கலைச்செல்வி அவங்க கேட்டக்கூடிய அந்த பாடல் பெரியண்ணா திரைப்படத்தில்.

நிறைவுக்கு வருகிறது உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: நேயர்களுக்கு இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேர்களுக்கு உனிய உற்சாகமான மாலை வணக்கம். உங்களுக்கும் மாலை வணக்கம் லக்ஷ்மண்.
2: லக்ஷ்மண் வணக்கம். ஞானம்,
0: உங்கள் பேரை நீங்களே ஏன் திருப்பி சொல்லிக்கிறீங்க?
2: நீங்கள் லக்ஷ்மண் சொன்ன உடனே எனக்கு ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க.
0: அதிர்ச்சி ஆயிடுச்சா? ஏன் அதிர்ச்சி ஆகுறீங்க? அப்படிலாம் ஆகக்கூடாதே.
2: ஒரு அறிவு சுடர் நீங்கள்.
0: அறிவு சுடரா?
2: ஆமாம்,
0: அதெல்லாம் இல்லையே. நான் நீங்கள் தப்பாக நினச்சிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
2: ஓ
0: சரி, ஓகே,
2: சரிங்க. ஞானம்,
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விடை திருமணாக்களுடைய அந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாமா?
2: சொல்லிடலாங்க.
0: அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வரக்கூடிய நேயருக்கு வந்து 3 குறிப்புகள் வழங்கப்படும். அதுக்கப்புறம் வரக்கூடிய நேயர்களுக்கு வந்து 1 குறிப்புகள் வழங்கப்படும். அந்த குறிப்புகளை வச்சு விடை சொல்லக்கூடிய அந்த நேயருக்கு வந்து அவர் கேட்கக்கூடிய பரிசு பாடல் வந்து இந்த நிகழ்ச்சியில் வழங்கப்படும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பங்கேற்கக்கூடிய நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1 வாரம் கழித்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றால் நிறைய புதிய நேயர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஏதுவாக அமையும். எனவே இந்த 1 வாரத்துக்குள்ளே வந்த நேயர்கள் இன்றைக்கி வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய தொடர்பு வந்து துண்டிக்கப்படும் அப்படிங்கிறதையும் முன்கூட்டியே சொல்லிடுறோம். அதனால் வர வேண்டாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறோம். இன்றைக்கி வரக்கூடிய நேயர்கள் வந்து 1 வாரம் கழித்து நிகழ்ச்சியில் பங்கேற்றால் போதுமானது. சரி லக்ஷ்மண், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நேயர் இருக்கார், அவருக்கு வந்து குறிப்புகள் கொடுத்துடலாமா?
2: கொடுத்துடலாம் ஞானம்.
0: வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம் சொல்பவர்.
3: வாழ்க வளத்துடன், சேவு ஜெயசீலன் கொலமாட்டப்பட்டியா?
0: ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கு குறிப்புகள் கொடுத்துடலாமா?
3: கொடுங்க, 3 குறிப்பு கொடுங்க.
0: உங்களுக்கான 3 குறிப்புகள்ங்க ஐயா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டு துறையை சேர்ந்தவர்.
3: சரிங்க.
0: கிரிக்கெட் விளையாட்டுடன் தொடர்புடையவர். ஆனால் நமது நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் இல்லை.
3: நம் நாட்டை சேர்ந்தவர் இல்லைங்களா?
0: இல்லை, நமது நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் இல்லை.
4: நிறைய
0: பேர் இருக்காங்களே, பிடி உஷா நீங்க சொல்லிருந்தாலும் நான் தப்புன்னு சொல்லிருப்பேன்ல. வெளிநாட்டை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் சொல்லிட்டேன். ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்லட்டுங்களா? இவர் வந்து இப்போ நம்மளோட இல்லங்க ஐயா. இல்ல, அவர் இப்போ நம்மோட இல்ல. நம்மோட இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர் இல்ல. நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்.
2: வணக்கம். வணக்கம் இணைப்பில் இணைப்பவர்.
5: வணக்கம், என்னன்றே நான் சொல்றேன்.
2: சரிங்க ஐயா, குறிப்புகள்லாம் கேட்டிங்களா?
5: கேட்டீங்க, எனக்கு ஒரு குறிப்பு சொல்லுங்க.
2: ஆ சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் சொல்கிறோம். இவர் வந்து ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர்.
0: விளையாட்டு வீரர், எந்த வருடத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லாமே, எந்த வருடங்களில் பிறந்தவர்ன்றதை சொல்லாமே லக்ஷ்மண்.

0: 1932
1: வரவேற்போம்.
2: வணக்கம்
3: வணக்கம்
2: சொல்பவர்
3: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாமல்பட்டி கோபால்.
2: கோபால் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் வேணுமா இல்ல விடை சொல்றீங்களா? விடையெல்லாம் சொல்ல மாட்டேன், குறிப்புகள் வேணுங்களா? கிளம்புறீங்களா? உங்களுக்கு ஒரு குறிப்பு, அதாவது அடுத்து வரவுக்கு ஒரு நேயருக்கு வந்து உதவி பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வலதுகை பேட்ஸ்மேன்.
4: பேசிக்கிட்டே
2: இருக்கோம், இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளம்பர இடைவெளியை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: லக்ஷ்மண், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிரிக்கெட் வீரரை பற்றின குறிப்புகள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழங்கிட்டு இருக்கோம். நேயர்கள் வந்து விடை சொல்ல தயாராக இருக்காங்க. அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம். அம்மா, உங்களுடைய இணைப்பு சரியா இல்லையே,
1: மீண்டும் ஒரு முறை சொல்லுங்க.
0: செல்வி,
1: குறிப்புகள் கேட்டீங்களா? குறிப்புகள் கேட்டீங்களா? இவங்க வந்து 1930களில் பிறந்தவருங்க. இவரு
0: குறிப்புக்கான விடை அதெல்லாம் இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
2: சார் வணக்கம்.
0: வணக்கம், யாருங்க என்று பேசுறீங்க?
2: தருமபுரி மாவட்டம் அக்கமல்லி பஞ்சாயத்தில் தாசம்பட்டியிலிருந்து சித்தன் பேசுறேன் சார்.
0: சித்தனையா, குறிப்புகள் கேட்டீங்களா, விடை சொல்றீங்களா?
2: குறிப்பு கேட்டதா சார் இருக்கிறேன், இருந்தாலும் ஒரு மேலும் ஒரு குறிப்பு கொடுங்க.
0: ஐயா, இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த அணிக்கு எதிராக தன்னுடைய முதல் போட்டியில் விளையாண்டாரோ அதே அணிக்கு எதிராக தான் தன்னுடைய ஓய்வு பெறக்கூடிய போட்டியிலும் விளையாண்டாரு.
2: அது இருக்கா இல்லையா சார்?
0: இல்லைன்னு சொல்லிட்டேன், அவர் இப்போ நம்மோடு இல்லைன்னு சொல்லிட்டேன்.
2: கபில் தேவ்.
0: கபில் தேவ்? ஐயா, கபில் தேவ் இன்னும் நலமா இருக்காருங்க ஐயா.
1: இப்படி சொன்ன
0: நல்ல முயற்சியா தான் அவர். இல்ல, கபில் தேவ் இன்னும் நலமா இருக்காரு, அதே மாதிரி நமது நாட்டை சேர்ந்தவர் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம். நேர் வந்து ஒரு கன்ஃபியூஷன்லயே இருக்காரு போல இருக்கு.
1: ஆமாங்க, ஞானம்.
0: அதை வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு குறிப்பு கொடுக்கறதுக்கு வந்து லக்ஷ்மன் தான் அடுத்து நான் தான் குறிப்பு கொடுப்பேன் அப்படின்னு காத்துட்டு இருக்காரு. அடுத்து வரக்கூடிய நேயர்,
3: ஐயா வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
3: ஹரிமங்கலம் மட்டும் எங்கு செட்டுப்படி பீமராஜன்.
1: பீமராஜன் ஐயா
3: சொல்லுங்க.
0: பீமராஜன் ஐயா வந்தாருனாலே விடைதான்.
3: மைக்கேல் காலி கவுட்டி.
0: மைக்கேல் காலி கவுட்டியா?
1: குறிப்புகளை கேட்ட இந்த பதில் சொல்றீங்க?
0: குறிப்புகளை

0: காத்திருக்க குறிப்புக்கு அதை விட இல்லைங்க ஐயா. நல்ல முயற்சி தான். ஆனால் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேர்வருக்கு வணக்கம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
0: யாருங்க பேசுறீங்க?
1: அரசம்பட்டி காவகட்டி தென்னை விவசாயி முருகன்.
2: முருகன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
1: கேட்டேன் சார், சொல்றேன் சார்.
2: சொல்லுங்க சொல்லுங்க.
1: இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த கோலின்கோட்டின்.
2: சிறப்பான பதிலை சொன்னீங்க, ஆனா குறிப்பு விட இது இல்லைங்கய்யா. நல்ல முயற்சி.
0: அவர் இங்கிலாந்து, நாங்க தான் அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் இன்னும் சொல்லலையே. எப்படி நீங்க சொன்னீங்க? நிறைய குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். இன்னும் வந்து நம்ம நேயர்கள் வந்து நம்மளோட பேசுவதற்கு ஆர்வமா காத்துட்டு இருக்காங்க. அடுத்த நேயர்கிட்ட பேசிடலாம். பேசுவதற்கு முன்பாக
3: உஷா சன்ஃப்ளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: நம்ம வீட்டுல எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில் தானே, அப்புறம் இந்த ஆயில் எதுக்கு?
5: விலை கம்மியா இருந்துச்சுன்னு வாங்கின.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: இத 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
7: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
8: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
7: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111 SKS ஹாஸ்பிட்டல்.
9: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தொடர்புக்கு 9626558383.
0: நேரம் 4:12. நம்ம வந்து அறிமுக நேயர்கள் மற்ற நேயர்கள் வந்து அழைக்கக்கூடிய தொலைபேசி எண்களை ஒரு தடவை நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அறிமுக நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா 24 40 30 அப்படிங்கிற எண்ணிற்கு, 0 43 42 அப்படிங்கிற முன்னிணைப்பு எண்ணோடு அழைக்கலாம். மேலும் 94 86 81 10 25 அப்படிங்கிற எண்ணிற்கு அழைக்கலாம். மற்ற நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா 0 43 42 24 40 31 அப்படிங்கிற எண்ணிற்கும், 94 86 65 20 25 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். அடுத்ததாக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக வணக்கம்.
2: வருக வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. யாருங்க?
10: சிவம்பட்டையில இருந்து சுதாமூர்த்திங்கய்யா.
2: சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா சுதாமூர்த்தி?
10: கேட்டேங்கய்யா.
2: சொல்ல முடியுங்களா?
10: கிரிக்கெட் வீரரை பத்தி பேசிச்சுக்கோன்.
0: கொலின் கிளிட்ரோன். எந்த நாட்டை சேர்ந்தவர்?
10: இங்கிலாந்து
0: நாட்டை சேர்ந்தவரா? இல்லைங்கம்மா, நல்ல பதில் தான். ஆனால் நாங்கள் கொடுத்துட்டு இருக்க குறிப்பு அது இல்லை. சரி, எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நேயர்கள் கொஞ்சம் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
2: இவர் வந்து நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர்.
0: நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவரா? மார்ட்டின் குப்திலா. ஆனால் அவர் நல்லா நலமாக விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ அவர் இல்லை, இவர் வந்து மறைஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்லியிருக்கோம். ஆனால் வந்து இவர் நியூசிலாந்து நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு நம்ம லக்ஷ்மண் சொல்கிறாரு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
11: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்பவர்
11: நல்லபள்ளி 1 45 NR முத்து.
0: முத்து முத்து விடை சொல்லாமே.
11: ஒரு குறிப்பு கொடுங்க பார்க்கலாம்.
0: இன்னொரு குறிப்பு வேணுங்களா உங்களுக்கு?
11: ஆமாய்யா.
0: ஐயா, இந்த ஜூன் மாதத்திற்கும் அவருக்கும் வந்து ரொம்ப நெருங்கிய தொடர்பு உண்டுங்க ஐயா.
11: இந்த பணியில் என்ன சிறப்பாடு நினைக்கிறாரு?
0: இல்லைங்க, புரியல என்ன கேள்வி கேட்குறீங்க?
2: இந்த பணியில் இல்லைங்க, அவர் இருந்தவர் இப்போ இல்லை.
0: இப்போ அவர் நம்மோடு இல்லை.
2: ஆமாங்க,
0: நம்மோடே இல்லை. அவர் வந்து மறைஞ்சிட்டாரு. இப்போ இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டிருக்கும் கிரிக்கெட் வீரர் அல்ல அவர்.
11: நன்றி.
0: இணைப்பில்
2: இணைப்பில் இணைய மடுத்த நேரை வரவேற்போம். வருக வணக்கம். வருக வணக்கம்.
0: அவங்க வந்து இணைப்பில் இருந்து விடுபட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்
2: வருக வணக்கம்.
0: அந்த நேயர் இணைப்பில் இருந்து விடுபட்டாரு.

0: நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரர் பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ குறிப்புகள் கொடுத்துட்ருக்கோம். நம்ம நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா விடை சொல்வதற்கு வந்து ரொம்ப தயாராக இருக்காங்க, ஆர்வமாகவும் இருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களால வந்து விடை சொல்ல முடியுமா அப்படின்னு தெரியலையே. ஏன்னா இன்னும் நேயர்கள் வந்து இந்த குறிப்புகள் கேட்டு விடை சொல்ல முடியுமான்னு தெரியல. லக்ஷ்மண், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடுத்து வர நேயர் பதில் சொல்லிடுவார
1: சொல்லிடுவாருன்னு தான் நினைக்கிறேன்.
0: சரி, இணைப்பில் காத்திருக்க அடுத்த நேயர்.
1: வருக வணக்கம்.
0: ரகுபதி ஐயா வந்துட்டு எங்களை எங்களுக்கே அறிமுகம் பண்ணி வைக்கிறீங்களா? இன்னொரு குறிப்பு, சரி இன்னொரு குறிப்பு அப்படின்னா இவர் வந்து டெஸ்ட் போட்டிகள்ல மட்டும்தாங்க ஐயா விளையாண்டுருக்காரு. ஓ, இதை கேட்க தான் வந்தீங்களா? இவரும் வந்து பதில் சொல்றதுக்கு வரலங்க, வந்துட்டு விடை சொல்றதுக்கெல்லாம் வரல இவரும். சரி, அடுத்த இணைப்பில் காத்திருக்கும் நேயர். செந்தில், எந்த நகர்? கே கே நகரா? சரி செந்தில், விடை சொல்றீங்களா? ஜேம்ஸ் கேமரூன். நல்ல முயற்சி,
1: சரியான பதில் இல்லைங்க.
0: இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம வந்து நேயர்களோடு பேசுவோம். பேசுவதற்கு முன்பாக ஒரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம். லக்ஷ்மண்,
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: தர்மபுரி தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல்லமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
0: இணைப்பில் இணை மருத்துவ நேயர் வருக வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்பவர்?
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் மாதமதி எம் தனியாசலம் சார்.
0: தனியாசலம் ஐயா சொல்லுங்க, விடை சொல்றீங்களா?
7: ஒரு
0: குறிப்பு அப்படின்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா 1953 64 வரைக்கும் கிரிக்கெட் விளையாண்டிருக்காரு. 11 ஆண்டுகள் விளையாடி இருக்காரு.
7: சரி சார், நான் சொல்றேன், தப்பா ரைட்டா பாருங்க சார்.
0: சொல்லுங்க, அதுக்கு தான் நாங்க இருக்கோம்.
7: பாப் பிளேயர் சார்.
0: என்ன என்ன என்ன பிளேயர்?
7: பாப் பிளேயர்.
0: பாப் பிளேயரா?
7: ஆமாங்க சார்.
0: அப்படி ஒரு கிரிக்கெட் வீரர் இருக்காரா? என்ன
1: கரெக்டா?
0: என்ன பரிசு பாட்டு கொடுக்கலாம்? படம் வந்து விவசாயியின் மகனா?
7: ஆமா, ராமராஜ்.
0: குறிப்புகளுக்கு விடை சொல்லிட்டீங்க தணிகாசலம் ஐயா, உங்களுக்கான அந்த பரிசு பாடல் கண்டிப்பா கொடுத்துடலாம். அதாவது அவர் சொன்ன அந்த விடை வந்து பாத்தீங்கன்னா பாப் பிளேயர், ராபர்ட் வில்லியம் பிளேயர் அப்படிங்கிறவருடைய சுருக்கம் தான் பாப் பிளேயர். இவரை பத்தி ஏன் குறிப்புகள் எடுத்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து பாத்தீங்கன்னா இவர் மறைஞ்சாரு. 23ஆம் தேதி, இந்த மாதம் 23ஆம் தேதி வந்து அவர் நம்மை விட்டு மறைஞ்சார். அவர் சொன்னதில் ஒரு விடை கரெக்டு, ஏன்னா இவர் வந்து மறைஞ்சது வந்து இங்கிலாண்டில் வாழ்ந்துட்டுருக்கும்போது தான் மறைஞ்சார். சரிங்களா? நியூசிலாந்து பிறந்து நியூசிலாந்தில் கிரிக்கெட் விளையாண்டவர், ஆனால் வந்து இவர் மறையும் போது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார்.

0: பாப் பிளேயர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா 23 ஜூன் 1932 பிறந்த இவர் 23 ஜூன் 2026 வந்து மறைஞ்சார். நியூசிலாந்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர். 19 டெஸ்ட் போட்டிகளில் கிட்டத்தட்ட 43 விக்கெட்டுகள் எடுத்திருக்காரு. ஒரு முக்கியமான பவுலராக வந்து பார்த்திங்கன்னா அந்த 10 வருடத்தில் வந்து நியூசிலாந்து அணியின் சார்பாக வலம் வந்தவர். அண்மையில் மறைந்த நியூசிலாந்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் ராபர்ட் வில்லியம் பிளேயர், அவரை பற்றின குறிப்புகள் தான் கேட்டோம். அதற்கு வந்து பார்த்திங்கன்னா தணிகாசு தலைமையாக வந்து சரியாக விடை சொல்லியிருக்காரு. அவருக்காக வந்து பரிசு பாடல் வந்து நம்ம நிகழ்ச்சியில் கொடுத்துடலாம். பரிசு பாடலை கேட்பதற்கு முன்பாக,
1: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா. பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் No.1 தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில் மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் சேலம் மற்றும் திருச்சி. வாங்கி செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேகுகளை, தாங்கி செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
3: Students, listen carefully.
4: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
5: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
6: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
7: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
8: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
9: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. July 1 புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, July 2 வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.

0: మేచేరి ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్
1: మెడికల్ లెబొరేటరీ టెక్నాలజీ ఫైర్ టెక్నాలజీ అండ్ సేఫ్టీ కెమికల్ ఇంజనీరింగ్ కంప్యూటర్ ఇంజనీరింగ్ మెకానికల్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రికల్ అండ్ ఎలక్ట్రానిక్ ఇంజనీరింగ్ ఎలక్ట్రానిక్స్ అండ్ కమ్యూనికేషన్ ఇంజనీరింగ్ సివిల్ ఇంజనీరింగ్ போன்ற కోర్సెస్ తలసిరంద ఆశ్రయர்களால் கற்பிக்கப்படுகிறது
0: ద కావేరి పాలిటెక్నిక్ కాలేజ్ మేచేరి సేలం మేలు వివరాలకు 9524936156
2: ఎప్పుడూ ఫ్రెషా ఇర్కింగ్లే ఎప్పుడి సార్
3: ఎన్నోడ పుత్తునచ్చికి ఎప్పుడూమే నా పరుగురదు రూబి బాదాం ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்,
8: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி. பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி. சேர்க்கை நடைபெறுகிறது.
9: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: நியூசிலாந்து நேட்டை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரரை பற்றின குறிப்புகள்லாம் கேட்டிருந்தோம். அதற்கு வந்து சரியான விடை சொல்லி ஒரு நேருக்கு வந்து பரிசு பாடலும் வந்து வழங்கிட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எதை பற்றின குறிப்புகள் வழங்க இருக்கும்?
1: ஒரு கோயில் தலம்.
0: ஒரு கோயில்.
1: ஆமாம்,
0: ஒரு கோயிலை பற்றி தான் குறிப்புகள் வழங்க போகிறீங்க இல்லையா?
1: ஆமாங்க.
0: சரி, நம்மளோட இணைக்கூடிய நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யாருங்கிட்டு பேசுகிறீங்க? அருண்குமார், எங்க இருந்து பேசுறீங்க? காவேரிப்பட்டில இருந்து அருண்குமார். உங்களுக்கான மூணு குறிப்புகள் பாருங்க, நம்ம லக்ஷ்மன் கொடுக்கிறாரு.
1: இவரு இது இந்த கோயில் தலம் தமிழ்நாட்டில் இருக்குங்க.
2: தமிழ்நாட்டில் இருக்குங்களா?
1: ஆமா, தமிழ்நாட்டில் இருக்கு, குறிப்பா ஒரு மாவட்டத்தில் இருக்கு. இந்த கோயில் தலத்துல நிறைய திருமணங்கள் நடந்திருக்குங்க.
2: திருமணங்கள் நிறைய?
1: ஆமா, நிறைய நடந்திருக்கக்கூடிய கோயில் தலம்.
0: திருத்தணி முருகன் கோயிலா?
2: ஆமா சார்,
0: திருத்தணி முருகன் கோயில்.
1: ஆனா சரியான பதில் இல்லைங்க. சரி, இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
3: கிருஷ்ணகிரி மாவட்டம், ஜெயனூர் துரைசாமி பேசுறேன்.
1: சரிங்க ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
3: குறிப்பு கொடுங்க.
1: இது முருகன் வீற்றி இருக்கும் மலை தாங்க.
3: ஈஸ்வரன் கோயிலா?
1: முருகன் வீற்றி இருக்கும் மலைன்னு சொன்னேன்.
0: ஈஸ்வரன் கோயிலான்னு கேக்குறாரு அவர்.
1: இல்லைங்கய்யா,
0: ஈஸ்வரன் கோயில் என்பது சரியான விடை இல்லைங்கய்யா. நாங்கள் கொடுத்துட்டு இருக்க குறிப்புக்கான விடை அதல்ல.

0: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
2: வணக்கம்.
1: அரியலூர் மாவட்டம் செந்தமிழ் செல்வன்.
2: சரிங்க, குறிப்புகள் கேட்டீங்களா செந்தமிழ் செல்வன் சார்?
1: சொல்லுங்க சார்.
2: சூரபத்மன் வந்து மயில் வடிவத்துல இங்கு காட்சி அளிக்கிறாருங்க.
1: சுவாமிமலை திருக்கோயில்.
2: நல்ல முயற்சிங்க, ஆனா சரியான பதில் இல்லைங்க. இணைப்பில் நீங்க அடுத்த நேயரை வரவேற்போம். வருக வணக்கம்.
0: அந்த நேயர் இணைப்பில் இருந்து விடுபட்டார். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஐயா, இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்
3: ஐயா. நான் மதிவன்பாளையம் ராமகாயிலிருந்து ஒன்னாவது வந்து என் லட்சுமணன் பேசுறேங்க ஐயா.
0: என் லட்சுமணனா?
2: சரிங்க லட்சுமணன் ஐயா. குறிப்புகள் கேட்டீங்களா லட்சுமணன் ஐயா?
3: கேட்டுங்க. முருகரை பத்தி கேக்குறீங்க?
0: முருகரை பத்தி எல்லாம் கேட்கல,
2: கோயில கேக்குறோம்
3: ஐயா. பழனிமலை முருகர்.
2: நல்ல முயற்சிங்க.
0: நாங்க அவ்வளோ ஈஸியா கேப்போம்னு நினைச்சிட்டீங்களா
4: நீங்க?
0: சரி, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
5: இருவருக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர்.
0: சந்திரசேகர் ஐயா, உங்களுக்கான குறிப்புகள் வேணுமா, விடை சொல்றீங்களா?
5: இல்லையா, நீங்க இன்னொரு குறிப்பு கொடுங்களேன்.
0: உங்களுக்கு இன்னொரு குறிப்பு அப்படின்னா, இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு சித்தர்கள் தவம் இருந்து முருகப்பெருமானின் அருளை பெற்றதாக ஒரு வரலாறு உண்டு.
5: ஓகே, நான் ஒரு வைல்ட் கெஸ்ஸோட போறேன். இது வந்து வைத்தீஸ்வரன் கோவில். அது
0: வைத்தீஸ்வரன் கோயிலா?
2: நல்ல முயற்சிங்க, ஆனால் சரியான பதில் இல்லைங்க சந்திரசேகர். இணைப்பில் நீங்கள் மடுத்த நேரை வரவேற்போம். வருக வணக்கம்.
0: நேர் இணைப்பில் இருந்து விடுபட்டார். நேரம் 4:30.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கோயில், அதாவது முருகன் கோயிலை பார்த்தீங்கன்னா குறிப்புகள் தான் கொடுத்துட்டு இருக்கோம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் விடை சொல்வதற்கு தயாராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறோம். இணைப்பில் நீ அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். சொல்பவர்
7: சேலம் மாவட்டம் குளத்தூர்லேருந்து பழக்கடை குருநாதன் பேசுறேங்கண்ணா.
0: குருநாதன் ஐயா, உங்களுடைய வானொலி கிட்ட இருந்து தள்ளி வந்து பேசுங்க, இல்லைன்னா வானொலியினுடைய ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுங்க. சரி, உங்களுக்கான குறிப்பு வேணுமா இல்லை விடை சொல்றீங்களா?
2: சரியான பதில் அல்ல.
0: இது வந்து அறுபடை வீடு இல்ல அப்படிங்கறதே ஒரு குறிப்பா சொல்லிடலாம் இல்லையா? சரி, அடுத்து வரக்கூடிய நேயருக்கான குறிப்பே தான். வருக வணக்கம்.
8: ஹலோ.
0: வணக்கம். யாரங்க இருந்து பேசுறீங்க?
8: பெரும்பாலகரம் பள்ளியிலிருந்து ராமச்சந்திரன்.
0: ராமச்சந்திரன் ஐயா, உங்களுக்கான குறிப்பு வந்து நீங்க வரதுக்கு முன்னாடியே நாங்க சொல்லிட்டோம். இது வந்து முருகனுடைய அறுபடை வீடுகள்ல ஒரு வீடு கிடையாது, மற்ற ஒரு முருகன் கோயிலை பத்தி தான் குறிப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். விடை சொல்ல முயற்சி செய்யலாம் நீங்க. திருச்செந்தூர் முருகன் கோயில் அதான் இல்லன்ட்டுமே, அறுபடை வீட்டில் ஒன்று இல்லைன்ட்டோம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் நீங்கள் என்ன என்ன குறிப்பு கொடுங்க சார், நாங்கள் வந்துட்டு என்ன பதில் சொல்கிறோமோ அதை தான் சார் சொல்லிட்டு போவோன்றார் அவர். இணைப்பில் ஒரு காத்திருக்கும் அடுத்த நேயர்
2: வருக. வணக்கம்.
9: ஹலோ.
2: வணக்கம், சொல்லுங்க.
9: வணக்கம் ஐயா, நான் தர்பன் மத்தியில் மணி பேசுகிறேன்.
2: மணி ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
9: கேட்டங்க சார்.
2: சொல்ல முடியுங்களா?
9: மருதமலை முருகர் கோயில்.
2: மருதமலை முருகர் கோயில்.
0: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்
2: வருக. வணக்கம்.
10: வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
10: ராணி முருகன் கம்பைநல்லூர்.
2: கம்பைநல்லூர் ராணி முருகன். குறிப்புகள் கேட்டீங்களா? குறிப்புகள் சொல்லலாமா?
10: சொல்லுங்க.
2: சரிங்க. சூரபத்மன் மயில் வடிவத்துல தவம் புரிந்த இடங்க இது.
10: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மயிலம்.
0: விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள
10: மயிலம்.
0: மயிலம்
2: எப்படிங்க சொன்னீங்க குறிப்பு?

0: விடை.
1: அதெல்லாம் எடுத்து அதான் வந்துச்சு.
0: ஓ, எடுத்த உடனே அதான் வந்துச்சு.
1: நாங்க
0: என்னங்க
1: அந்த கோயிலுக்கும் போயிருக்கிறோம். மயிலம்,
2: மயிலம் கோயில் போயிருக்கீங்களா? சரி, மயிலம் கோயில் எவ்வளவு அற்புதமா இருக்கும்.
1: நல்லா இருக்கு. மேல படி கடந்து போகணும் மேல.
2: சரி சரி,
1: போயிருக்கேன்.
0: அதை பற்றி வேற என்னங்க குறிப்புகள் தெரியும் உங்களுக்கு?
1: அதுக்குள்ள நான் வந்து விடைக்கு வந்துட்டேன்.
0: போயிருக்கிறீங்கன்னு சொல்றீங்க, நீங்க சரியான விடை தான் சொல்லியிருக்கிறீங்க. ஆனா அதை பற்றியான வேற குறிப்புகள் ஏதாவது தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்களேன்.
1: மயில் வடிவில் சூரபத்மர் இருக்காரு. அது அப்புறம் கோயில் போய் பார்த்தோம், சாமி பார்த்தோம், படியேறி மேல போய் பார்ப்போம். அங்க விசேஷம் என்ன, பொறி உருண்டை தான் நிறைய வைப்பாங்க கோயில.
2: எண்ணினம் ஐயா நீர், எண்ணினம் எண்ணினம் என்ன மாதிரியா இருக்கீங்க பாத்தீங்களா? கோயில் பக்கம் போறதே நாங்களாம் சாப்பிடறதுக்கு தாங்க. எண்ணினம் ஐயா இவர், எண்ணினம் என்ன பரிசு பாடல் வேணும்னு சொல்லுங்க. பக்தி பாடல் வேணாமே, நம்ம கோயில பத்தி கேட்டோங்கிறதுக்கு பக்தி பாடல் எல்லாம் வேணாம். ஏதாவது நல்ல உற்சாக மூட்டக்கூடிய பாடல் ஏதாவது கேளுங்க பாப்போம். எங்க சாய்ஸா?
3: எனக்கு இந்த டிஸ்டர்பன்ஸே பிடிக்காது.
2: அப்படி சொல்றீங்களா? சரி, உங்களுக்காக கண்டிப்பாக ஒரு நல்ல பரிசு பாடல் கொடுத்துடலாம். இன்னும் சில குறிப்புகள்லாம் இருக்கு, அது வந்து நம்ம லக்ஷ்மன் சொல்லியே தீர்வேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறாரு. சொல்லுங்க லக்ஷ்மன்.
0: இந்த கோயில் தலம் வந்து அவர் சொன்னபடி மயிலம். இது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியது, குறிப்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கு. இங்கு அதிகமான திருமணங்கள் வந்து நடந்திருக்கு. முருகனுக்கே இங்கே தான் திருமணம் நடந்துச்சு அப்படின்ற குறிப்புகள் இருக்கு.
2: முருகனுக்கும் அங்கே தான் திருமணம் நடந்துச்சு.
0: ஆமாங்க.
2: சரி, ஓகே.
0: இந்த தலம் மயில் வடிவத்தில் இருக்குமா? சூரபத்மன் மயில் வடிவத்தில் தவம் புரிந்த இடம் இந்த மயிலம். பாலச்சித்தர் இங்கு தவம் செய்து முருகனினுடைய அருளை பெற்றார் அப்படின்னு சொல்றாங்க. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 118 மீட்டர் உயரத்துல ஒரு சிறிய மலையில இந்த முருகன் கோயில் தலம் அமைந்திருக்கு. முருகனால் போரில் தோற்கடிக்கப்பட்ட சூரபத்மன் மனம் திருந்தி மயில் வடிவ மலையாக மாறி தவம் புரிஞ்சார் அப்படின்ற குறிப்புகளும் இருக்குங்க. முருகன் அவனுக்கு காட்சி தந்து அவனை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற குறிப்புகளும் இருக்கு. இதனால் இந்த மலையினுடைய பெயரை மயூராசலம் அப்படின்னு அழைக்கிறாங்க. முருகனின் மயில் வடக்கு நோக்கி வடக்கு திசையில அமைந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வடக்கு திசை தவத்தின் திசை அப்படின்றதுனால இந்த கோயிலுக்கு இது தனி சிறப்பா இருக்குது அப்படின்றாங்க. இக்கோயில் போமபுரம் ஆதீனத்தினுடைய கீழ் இருக்குது. இதனுடைய பார்வை நேரம் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா கந்த சஷ்டி, தைப்பூசம், சித்திரை பௌர்ணமி ஆகிய திருவிழாக்கள் இங்க ரொம்ப கோலாகலமா நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம விழுப்புரம் மாவட்டத்துல திண்டிவனம் ரயில் நிலையத்துக்கு அருகில இந்த மயிலம் கோயில் தலம் இருக்குங்க. இவ்வளவு
2: இவ்வளவு டீடைல் சொல்லிருக்கீங்கன்னு அண்ணன் சொல்றாரு, நான் சொல்லல.
0: இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுங்க இந்த மயிலம் கோயில் தலம்.
2: சரிங்க ஐயா, அருமையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேருக்கு வந்து ஒரு பரிசு பாடலும் கொடுத்துடலாம். அந்த நேருக்கான பரிசு பாடலை ஒளிபரப்புவதற்கு முன்பாக

ஆயுஷா சன்ஃப்ளவர் ஆயில். உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-3399-99.

0: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்களா?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
2: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும்

0: திருச்சி.
1: இனிமையான மாலை வேளையில் உங்களுடைய புது அறிவு சிந்தனைகளோடு விளையாடிட்டு இருக்கோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா விடை தேடும் வினாக்கள். லக்ஷ்மணியா வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு கிரிக்கெட் பிளேயரை பற்றி கேட்டோம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
2: கோயில் தலத்தை பற்றி கேட்டோம்.
1: அடுத்ததாக என்ன குறிப்புகள் வச்சுருக்கோம்,
2: விருதை பற்றி கேட்க போகிறோம்.
1: விருதை பற்றி ஒரு விருதே விருதை பற்றி பேசுகிறதே அடடே ஆச்சரியக்குறி
2: சிறப்பு அதுதான்.

0: பார்த்தீங்கன்னா ஒரு
1: கோயில் தலத்தை பற்றி கேட்டோம்,
0: அடுத்ததாக என்ன குறிப்புகள் வச்சுருக்கோம்,
1: விருதை பற்றி கேட்க போகிறோம்.
0: விருதை பற்றி, ஒரு விருதே விருதை பற்றி பேசுகிறதே அடடே ஆச்சரியக்குறி.
1: சிறப்பு, அதுதாங்க உங்களுக்கு ஞானம்னு பேர் வச்சுருக்குறாங்க.
0: அது எதாவது தெரியாதனமாக வச்சுட்டாங்க ஜி, நீங்கள் வேறு எதாவது சொல்லிக்கிட்டு. சரி, நம்ம நேரில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்புகளோடு நம்ம தயாராக இருக்கோம். நம்ம நேயர்களுக்கு ஒரு முறை வந்து நம்மளுடைய இணைப்பு எண்களை சொல்லிடலாமே.
1: புதிய நேயர்களாக இருந்தால் 0043 42 முன்னிணைப்போடு 24 40 30 என்ற எண்ணிலும், 94 86 81 10 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மற்ற நேயர்கள் 0043 42 முன்னிணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும், 94 86 65 20 20 25 என்ற எண்ணிலும் தொடர்பு கொண்டு நாங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு சரியான பதிலை தந்து உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். நேயர்களே,
0: ஒரு சின்ன திருத்தம், நம்ம கொடுக்குற குறிப்புக்கு விடை சொல்லி அவங்க வந்து சிறப்பாக சொல்லிட்டாங்கன்னா பாடல் வழங்கிடலாம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாருங்க பேசுறீங்க? மகேஸ்வரி அம்மா, உங்களுக்கு குறிப்புகள் கொடுத்துறவா? மா, இந்த குறிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விருதை பற்றிய குறிப்புங்கம்மா. முதல் குறிப்பே உங்களுக்கு அதுதான், விருதை பற்றி கேட்டிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபரினுடைய பெயரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வந்து வழங்கப்படுது. அதே மாதிரி எழுத்துலகில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த விருது வந்து வழங்கப்படுது. விடை சொல்கிறீங்களா? நன்றிங்கம்மா இணைப்பில் வந்தமைக்க. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் அவரோடு பேசுவதற்கு முன்பாக,
3: மேச்சேரி த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ்
4: பிபிடி பிசியோதெரபி, பிஎஸ்சி நர்சிங், பேச்சுலர் ஆஃப் பார்மசி, டிப்ளமா இன் பார்மசி, டிப்ளமா இன் ஜெனரல் நர்சிங் ஆகிய படிப்புகள் சிறந்த ஆசிரியர்களின் வழிகாட்டுதலின் படி மாணவர்களின் கற்றல் திறனை மேம்படுத்துகிறது.
3: த காவேரி பாராமெடிக்கல் கேம்பஸ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
5: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் ஜூன் 27 முதல் ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
6: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
5: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111152. SKS ஹாஸ்பிடல்.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: நம்மோடு பேசுவதற்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு நேர் இணைப்புல இருக்காரு, அவரோடு பேசலாம். வருக. வணக்கம்.
9: இன்ப சாதருக்கு இனிய வணக்கம் ஐயா இருவருக்கும்.
1: வணக்கம். வணக்கம், சொல்லுங்க.
9: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
1: தேன்மொழி அம்மா, குறிப்புகள் கேட்டீங்களாமா?
9: ஐயா கேட்டங்க ஐயா, ஒரு விருதுன்னு சொன்னீங்க.
1: ஆமாம் ஆமாம், விருது தான்
9: ஐயா. எங்களுக்கு ஒரு குறிப்பு கொடுங்க ஐயா.
1: சரிங்க, சிறந்த படைப்பாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருதுங்க
9: ஐயா. ராதாகிருஷ்ணன் விருது.
1: நல்ல முயற்சிங்க, ஆனால் இது சரியான பதில் இல்லைங்க. இணைப்பில் நீங்கள் மடுத்த நேரை வரவேற்போம். வருக. வணக்கம்.
10: வணக்கம் சார். பாகல் பற்றி பெருமாள் சார்.
1: பாகல்பட்டி பெருமாள் சார், சொல்லுங்க பெருமாள்
10: சார். இது பிலிப்பைன்ஸ் முன்னாள் தலைவர் பேர்ல வழங்குறாங்களா சார்?
0: என்னங்க ஐயா?
10: பிலிப்பைன்ஸ் முன்னாள் தலைவர் பேர்ல வழங்குறாங்களா?
0: இல்ல இல்ல
1: இல்லங்க,
0: இல்ல.
10: ஒரு ராமன் நகர் சேர்த்து சொல்லுங்க.
0: இல்ல.
1: சரிங்க சரிங்க, நல்ல முயற்சி.
0: நல்ல முயற்சி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
11: மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் சொல்பவர்
11: மங்களபுர ராஜசேகரங்க.
0: ராஜசேகர் ஐயா, இப்போதான் வந்திருப்பீங்க போலையே.
11: ஆமாங்க ஐயா, இப்போ தான் டைம் கிடைக்குது.
0: ஓ சரி சரி, சொல்லுங்க. விடை சொல்றீங்களா இல்ல குறிப்பு வேணுமா?
11: ஒரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். புலிச்சர் விருது.
0: புலிக்கர் விருதா? புலிச்சர் விருதா? நல்ல முயற்சிங்க ஐயா, ஆனால் நாங்கள் கொடுத்துட்டு இருக்க குறிப்பு அதற்கான குறிப்பு அல்ல. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்
1: வருக. வணக்கம்.
0: அந்நேயர் இணைப்பில் வந்து விடுபட்டார். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் அந்த நேயர் இணைப்பிலேருந்து விடுபட்டார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு குறிப்பு ஒன்று சொல்லிடலாமே நம்ம நேயர்களுக்கு.
1: ஆமாங்க, இலக்கியத்தில் சிறந்து விளங்கக்கூடிய படைப்பாளர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருதுங்க.
0: இலக்கியத்தில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர்.
1: ஆமாம், எழுத்து சமூகத்தையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், கட்டுரையாக இருக்கலாம், மொழிபெயர்ப்பாக இருக்கலாம்,

0: எனக்கு இது முன்னாடியே தெரியாமல் போச்சே, தெரிஞ்சிருந்தா நானும் ஏதாவது எழுதியிருப்பேன். சரி, இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்.
1: வருக வணக்கம்.
2: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்கள்.
2: ஹலோ, நாங்கள் பாலக்கோட்டு பக்கம் தேர்தல் பண்ணி செவத்தான் சார்.
1: செவத்தான் ஐயா, குறிப்புகள் கேட்டிங்களா?
2: சொல்லுங்கள் சார், வேறு குறிப்பு.
1: ஒரு எழுத்தாளருக்கு, எழுத்தாளருக்கு கொடுக்கப்படக்கூடிய விருதுங்க இது.
2: ஓகே,
1: சரிங்க.
0: அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஏதோ தேடுறதுக்கு போயிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக வணக்கம். நேயர் இணைப்பில் வந்து விடுபட்டார்.
1: வருக வணக்கம்.
3: வணக்கம்.
1: குறிப்புகள் கேட்டிங்களாங்க, நீங்கள் பேசுறது
3: தேவபுரி மாவட்டம் ஏழை.
1: சரிங்க, படைப்பாளர்களை கௌரவிக்கிறதுக்காக இந்த விருது வந்து கொடுக்குறாங்கங்க.
3: சரிங்க, சரஸ்வதி சம்மன் விருது.
1: நல்ல முயற்சிங்க, ஆனால் இந்த விடை வந்து சரியான விடை இல்லைங்க.
0: நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க குறிப்புக்கான விடை அதெல்லாம் ஐயா. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக
4: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
7: தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத்ஷா வலியுல்லா அவர்களின் 67வது சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிபண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
0: இனிப்பிள்ளை நீ அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
8: ஞானமையா வணக்கம்.
0: ஞானமையாக்கு தான் வணக்கமா? அப்ப உங்களுக்கு இல்லையா? ஐ ஜாலி
8: வணக்கங்க.
0: செல்வராஜ் ஐயா, நீங்க வந்து நேற்று தான் வந்திருக்கீங்க, முந்தா நேற்று தான் வந்திருக்கீங்க, தொடர்ந்து ஒரு வாரம் கழிச்சு தான் வரணும். நன்றி இணைப்பில் வந்ததற்கு. இணைப்பில் காத்திருக்க மாட்டு நேயர்
1: வருக வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம்.
9: பாலக்கோட்லேருந்து அன்பு பேசுறேன்.
1: பாலக்கோட்லேருந்து அன்பு, குறிப்புகள் கேட்டிங்களா?
9: கேட்டுட்டே இருக்கிறீங்க, எனக்கு ஒரு குறிப்பு.
1: சரிங்க, இந்த விருது 2026 ஒரு விருதுங்க. இந்த விருதை பெற்றவர் சிறந்த எழுத்தாளர்.
9: இது வந்து அந்த இலக்கியத்துக்கு படைப்புக்கு வந்து உயரிய விருதுங்களா?
1: ஆமாங்க, ஆமாங்க, உயரிய விருதாக, உயரிய விருதாக சொல்லப்படுகிறது. படைப்பாளர்களை கௌரவிக்கக்கூடிய விருது.
9: ஞானபீட
1: விருது. நல்ல முயற்சிங்க, ஆனா சரியான பதில் இல்லைங்களே.
0: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
10: வணக்கம் சார்.
1: வணக்கம்,
0: சொல்பவர்?
10: ஈரோடு மாவட்டம் கந்தசாமி பாளையம் அக்பர்.
1: சரி,
0: அன்பர் ஒரு ஒரு எழுத்தாளருடைய பெயர்ல தான் இந்த விருதே வழங்கப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெயரோட, அவருடைய பெயரோட தான் இந்த விருதே வழங்கப்படுது. ஒரு பெயர்,
1: தேசிய விருதுங்க இது.
0: இணைப்பில் காத்திருக்க மாட்டு நேயர் வருக வணக்கம்.
11: ஹலோ,
1: வணக்கம், சொல்லுங்க.
11: வணக்கம் ஐயா.
1: வணக்கம்.
11: திருப்பூர் மாவட்டம் குறிஞ்சிக்கிட்டிருந்து
0: கஸ்தூரி.
11: கஸ்தூரி
0: கஸ்தூரி கஸ்தூரி உங்க பேருங்களா? சரி, விடை சொல்லாமே. ஒரு எழுத்தாளருடைய பெயர்ல வழங்கப்படக்கூடிய ஒரு விருது. அவருடைய அவருடைய சிறப்புக்காக அவருடைய பெயர்லயே வந்து வழங்கப்படக்கூடிய ஒரு விருது இது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக வணக்கம்.
1: வருக வணக்கம். வணக்கம் வணக்கம்.
12: தென்னார மட்டும் கோடலி கிராம கோடலம்பட்டி முனியப்பன் பேசுறேன் ஐயா.
1: முனியப்பன் ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
12: கேட்டுக்கிறேன். விருது
1: என்னங்க?
12: கச்சேவி விருது.
0: கச்சேவி விருதா? நல்ல முயற்சி தான், ஆனா

0: சரியான பதில் இல்லைங்க.
1: இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: மணிகண்டத்திலிருந்து சண்முக பாண்டியன்.
0: சண்முக பாண்டியன்
2: சொல்.
0: சரிங்க. மேதா பட்கர் வந்து இந்த விருதை பெற்றிருக்கிறாரு.
1: இணைப்பில் காத்திரு வந்ததற்கு நன்றி. தொடர்ந்து அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கங்க ஐயா.
0: வணக்கம். வணக்கம் சொல்லுங்க.
3: தருமபுரி மாவட்டம் கடத்தக்குட்டை சிவகாமி ஐயா.
0: சிவகாமி.
1: சிவகாமி அம்மா, நீங்க வந்து கரெக்டா சொல்லணும், விடை சொல்லி நாங்களே பாடல் வழங்க போறோம். சொல்லுங்க பாப்போம்.
0: என்னங்க
3: தேசிப்பு விருது?
1: விடை சொல்லிருங்க, நம்ம ஒரு பரிசு பாடல் வந்து நம்ம நேயர்களுக்கு.
0: இந்த விருது வந்து ₹50,000 ரொக்க பரிசோட பாராட்டு பத்திரமும் வழங்கப்படுதுங்க. 2026 ஆண்டுக்கான விருது. இதை பெற்றவர் நம்முடைய தமிழகத்தைச் சேர்ந்த, குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த, கொங்கு வட்டார எழுத்தாளர் என்று அறியப்படுகிற பெருமாள் முருகன் அவர்கள். இந்திய இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக அவருக்கு 2026 ஆண்டுக்கான சுகுமார் அலிக்கோடு நூற்றாண்டு தேசிய விருது வழங்கப்படுகிறதுங்க. இலக்கியம் சார்ந்து பங்காற்றியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது. சமூகம் சார்ந்தும் இலக்கியம் சார்ந்தும் பங்காற்றிய படைப்பாளர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சிறந்த படைப்பாளர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதை கொடுக்கறாங்க. இடம்பெயர்ந்த சமூகங்களின் உரிமைகளுக்கான பணிக்காக மேதா பட்கர் அவர்கள் வந்து இந்த விருதை பெறாரு. அவரை தொடர்ந்து இந்திய இலக்கியத்திற்கு ஆற்றிய பங்களிப்பிற்காக பெருமாள் முருகன் அவர்கள் வந்து பெறுகிறார்கள். அவ்வளவு சிறப்பு வாய்ந்த விருது தான் சுகுமார் அலிக்கோடு நூற்றாண்டு தேசிய விருது.
1: அதான் வந்து பார்த்தீங்கன்னா, திருப்பி திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர் பெயரில் வழங்கப்படக்கூடிய விருது அப்படின்னு திருப்பி திருப்பி நான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். இணைப்பில் வந்த நேயர்களுக்கும் முயற்சி செய்த நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடலை கேட்டலாம். கேட்பதற்கு முன்பாக,
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
6: கண்ணு,
5: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
6: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
7: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
5: எங்க?
7: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
5: RBI சொல்கிறது.
7: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: விடைத்திரும் நகல் நிகழ்ச்சிகளுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மூன்று கேள்விகள் வந்து கேட்டிருந்தோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் நியூசிலாண்டை சேர்ந்த ராபர்ட் வில்லியம் பிளேயர், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மயிலம் முருகன் கோயில் பற்றி கேட்டிருந்தோம், இறுதியாக வந்து பார்த்திங்கன்னா சுகுமார் அலிக்காடு நூற்றாண்டு தேசிய விருது பற்றி கேட்டிருந்தோம். அந்த மூன்று கேள்விகளில் இரண்டு கேள்விகளுக்கு வந்து சரியாக விடை சொன்ன நேயர்களுக்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும் நன்றிகள். உங்களுக்கும் நன்றி லக்ஷ்மணன்.
1: நன்றி ஞானப்பிரகாசம்.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: The Kaveri Engineering College Autonomous.
2: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Kaveri Engineering College Autonomous, Mecheri, Salem. Call 952-49-36156.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக் மேளா, பள்ளி

0: கல்லூரி மாணவ மாணவியர்களுக்கான ஸ்கூல் பேக், காலேஜ் பேக் மற்றும் லேப்டாப் பேக் வகைகளை பல வண்ண மாடல்களில் நம்பர் ஒன் தரத்தில் 10% தள்ளுபடியுடன் இலவச அழகிய பவுச்சுடன் வாங்கிட மங்களன் மங்கள். அனைத்து வகையான ஸ்டேஷனரி பொருட்கள் மிக மிக குறைந்த விலையில்.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர், எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: வாங்கிச் செல்லுங்கள் மங்களன் மங்களின் ஸ்கூல் பேக்குகளை, தாங்கிச் செல்லுங்கள் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலத்தை.
2: இனிய மாலை வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஈர்க்காடு பண்பலை 103.7. மனதை மயக்கும் மாலை நேரம், மனதிற்கு இதமான பாடல்களை கேட்கும் நேரம். மாலை தென்றலில் முதல் பாடலாக அதிசய பிறவி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா குரல்களில்.
3: என்னாச்சு உனக்கு? இங்க பாடுறா

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி பல்கலைக்கழக அளவில் 55 தங்கப்பதக்கம், 322 ரேங்குகள் பெற்று தொடர் சாதனை. ஒழுக்கம் பாதுகாப்பிற்கு தனி கவனம். லட்சுமி நாராயணா மகளிர் கலை அறிவியல் கல்லூரி தோக்கம்பட்டி சேர்க்கை நடைபெறுகிறது.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
8: சாலையில பயணம் செய்யக்கூடிய உங்களுடைய பயணம் இனிமையாக இருக்கட்டும். இருசக்கர வாகனங்களில் போறவங்க சீட் பெல்ட் ஹெல்மெட் போட்டு போங்க. கார்ல போறவங்க சீட் பெல்ட் போட்டு போங்க. அது மட்டும் இல்ல, மக்கள் நெரிசலான இடங்கள்ல, கூட்ட நெரிசல்ல நம்ம போகும்போது அந்த இடங்கள்ல வேகத்தை குறைத்து மெதுவா போலாம். மலை தென்றல்ல அடுத்ததாக ஆண் பாவம் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் மலேசியா வாசுதேவன், சித்ரா குரல்களில்.

0: தருமபுரி மாவட்டம் அதியமான்கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: Students, listen carefully.
2: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் தான் நம்ம வைஷ்யா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
3: அட்மிஷன் நடைபெறுகிறது வைஷ்யா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம். கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: Viking Bunions and Briefs.
1: Viking Bunions and Briefs வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் Viking Bunions and Briefs.
2: மாலை தென்றலில் அடுத்ததாக ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஜே என் மருத்துவமனை, ராமாபோர் எதிரில் தருமபுரி.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டுட்டு இருக்கோம். மாலை தென்றல், மாலை தென்றலில் அடுத்ததாக வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையில் கே ஜே ஜிஸ்தாஸ் குரலில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி

0: வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல், இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
4: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
5: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

0: Viking Bunions and Briefs.
1: Viking Bunions and Briefs வழங்கும் மாலை தின்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் Viking Bunions and Briefs. நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக சக்திவேல் திரைப்படத்திற்காக.

0: சன்ஃபிளவர் ஆயில்.
1: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
2: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
1: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111152. SKS ஹாஸ்பிடல்.
3: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக BE சேர்ந்திடும் வாய்ப்பு, MNC நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 8:30 ஆரோக்கியம் அனைவருக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: அதியம்மான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.
6: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 5:40. மாலைத்தன்றல் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். மாலைத்தன்றலில் அடுத்ததாக பாண்டியன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா குரல்களில்

0: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி டி ஃபார்ம் பி ஃபார்மிற்கான நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது. லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் மற்றும் மகளிர் கலை அறிவியல் கல்லூரிகளின் இடை நிறுவனம் எல்என் காலேஜ் ஆஃப் பார்மசி தோக்கம்பட்டி. சேர்க்கைக்கு 9566723823.
4: மாலை தென்றலில் அடுத்ததாக பாண்டி நாட்டு தங்கம் திரைப்படத்திலிருந்து.

0: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபிசர்கள், கிருஷ்ணகிரி.
3: நேரம் சரியா 5:50. கேட்டுட்ருக்கோம் தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, இது மாலை தென்றல். மாலை தென்றலில் அடுத்ததாக தர்மத்தின் தலைவன் திரைப்படத்திலிருந்து

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர

0: நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: மாலைத்தன்றலில் ஒலிக்க வருகிறது நிறைவு பாடல், வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து.

0: நிறைவுக்கு வருகிறது இன்றைய மாலை தென்றல். நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகள். மீண்டும் மற்றொரு நாள் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்த்தி. நேரம் மாலை 6 மணி, இனி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா தி வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
0: நேயர்களே.

0: அனைவருக்கும் இனிமையான மங்களகரமான மாலை வணக்கங்கள். இன்று தினமூறு திருக்கோயிலில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே உள்ள தேவஸ்தான கோபுரம் எனும் கிராமத்தில் அமைந்துள்ள ஆதிசக்தீஸ்வரர் திருக்கோயிலை தான் நாம் தரிசிக்க போகிறோம். இந்த கோயில் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த சிறப்பு மிக்க ஒரு தலமாகும். இவ்வூரில் நந்தி பாராயணர் எனும் சித்தர் நீண்ட காலமாக தவம் ஏற்றி வந்தார். ஒரு சமயம் இங்கு வந்த மன்னன் ஒருவன் தன்னுடைய பரிவாரங்களை நிஷ்டையில் ஆழ்த்தியதனால்தான் இவர் உண்மையான சித்தர் என நம்புவேன் என்று கூறினான். நந்தி பாராயணர் பார்வையிட்ட மறுகணமே மன்னனுடன் வந்த அனைவரும் நிஷ்டையில் ஆழ்ந்தனர். சித்தரின் மகிமையை உணர்ந்த மன்னன் தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டான். இதையடுத்து சித்தர் அனைவரையும் மீண்டும் சுயநிலைக்கு வரும்படி செய்தார். அதன் பிறகு சித்தரின் ஆணைப்படி மன்னன் இங்கு ஆதிசக்தீஸ்வரருக்கு கோயில் கட்டியதாக கூறப்படுகிறது. இந்த கோயில் காசிக்கு நிகரான பலன்கள் தரும் புண்ணிய தலமாக திருமுதுக்குன்றம் கருதப்படுகிறது. விருதாச்சலத்திற்கு ஈசானிய மூலையில் 6 கிலோமீட்டர் தொலைவில் கோபருவதம் எனும் தேவஸ்தான கோபுராபுரம் உள்ளது. உமாதேவி வழிபடுவதற்காக நந்தி தேவர் உதவியதால் இத்தலம் கோபருவதம் என்றும், ஆதியில் உமாதேவி சிவனை வழிபட்டதால் ஆதிசக்தீஸ்வரம் என்றும் இந்த கோயில் அழைக்கப்படுகிறது. உமாதேவி வழிபடுவதற்கு பயன்படுத்திய கங்கை தீர்த்தம் கோவிலின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ளது. இந்த தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டால் சகல நோய்களும் நீங்குவதோடு சரும பிரச்சனைகளும் குணமாவதாக நம்பிக்கை. இந்த கோயில் 5 நிலை ராஜகோபுரத்துடன் அமைந்துள்ளது. ராஜகோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம், பலிபீடம், நந்தி மண்டபம் காணப்படும். கருவறையில் ஆதிசக்தீஸ்வரர் எழுந்தருளியுள்ளார். இவர் மரங்கள் நிறைந்த வனப்பகுதியில் இருந்த ஒரு புற்றில் இருந்து சுயம்புவாக தோன்றியதாக கூறப்படுகிறது. அந்த இடத்தில் தற்போது ஒரு விநாயகர் கோவிலும் உள்ளது. இங்கு அன்னை ஆதிசக்தீஸ்வரி எனும் திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார். கோவிலில் பைரவர், முருகப்பெருமான், கஜலட்சுமி, நவகிரகங்கள் ஆகியோருக்கும் சன்னதிகள் உள்ளன. தல விருட்சமாக இங்கு இலந்தை மரம் உள்ளது. இந்த கோயிலில் உள்ள திருக்குளத்தில் நீராடி நந்தி பாராயணரையும் ஆதிசக்தீஸ்வரரையும் வழிபட்டால் அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும் என்பது இங்குள்ளவர்களின் நம்பிக்கை. நந்தி பாராயணர் சன்னதியில் நெய்தீபம் ஏற்றி வேண்டிக் கொண்டால் தீராத நோய்களும் தீர்ந்து உடல் நலம் மேம்படும் என்பது நம்பிக்கையாக உள்ளது. இங்குள்ள சுயம்பு லிங்கத்தின் நெற்றியின் மீது சூரிய கதிர்கள் விழுவது விசேஷமாகும். இந்த கோயில் கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்திலிருந்து பாலக்கொல்லை செல்லும் வழியில் சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் ஆதிசக்தீஸ்வரர் திருக்கோயில் அமைந்துள்ளது. இவ்வளவு சிறப்புகள் பெற்ற இத்திருத்தலத்தை வாழ்நாளில் நாமும் ஒரு நாள் தரிசித்து பூரண புண்ணியத்தை பெறலாம். மீண்டும் மற்றொரு திருத்தலத்தை தரிசிக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சோழராணி. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ்.
2: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள், இனி தொடர்ந்து கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்.
3: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. President Draupadi Murmu presented gallantry awards at the second defense investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. Air Marshal Tarun Chaudhary, Lieutenant General Neeraj Vashne, Lieutenant General Vikas Rohela, Lieutenant General Harvinder Singh Vandra and Lieutenant General Mohinder Pal Singh were awarded Ati Vishisht Seva Medal. Vice President C.P. Radhakrishnan, Defense Minister Rajnath Singh, along with other union ministers and senior officials of armed forces are also present on the occasion. Prime Minister Narendra Modi today said that his visit to Seychelles has been full of substantive outcomes that will boost India-Seychelles friendship. In a social media post, the Prime Minister said that during the past 50 years,

என்ற வகையில் இசை மின்னல் எவ்வாறு ஒரு மனிதனை மாலை நேரத்தில் கவருகிறது என்பதை வைத்து இந்த இசை மின்னல் நிகழ்ச்சியை நம்ம பார்க்கலாம். நேயர்களே, இசை மின்னல் நிகழ்ச்சியில முதல் பாடலாக வளம் வர இருக்கிறது ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் அரிகரன் சாதனா சர்க்கம் குரல் வண்ணத்தில் மின்சார கனவு திரைப்படத்தில் இருந்து. கேட்டு மகிழுங்கள் நேயர்களே. இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: மேச்சேரி காவேரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் பிஏ தமிழ், இங்கிலீஷ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெடிக்ஸ், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிகாம், பிகாம் சிஏ, பிசிஏ, பிபிஏ, எம்காம், எம்எஸ்சி மைக்ரோபயாலஜி, பிஎட் அண்ட் எம்எட் நிறைய கோர்சஸ் இருக்கு.
1: இப்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஃபார் டீடைல்ஸ் தி காவேரி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மேச்சேரி சேலம், கான்டாக்ட் 9524936156.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
4: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
3: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111152. SKS ஹாஸ்பிடல்.
5: லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி 28 வருட மகத்தான கல்வி சேவை, அரசு தேர்வில் மாநில அளவில் தொடர் சாதனை, அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற சிறந்த கல்லூரிகளில் கவுன்சிலிங் மூலம் நேரடியாக பிஇ சேர்ந்திடும் வாய்ப்பு, எம்என்சி நிறுவனங்களில் நிரந்தர வேலை வாய்ப்பினை பெற்றுத்தரும் லட்சுமி நாராயணா பாலிடெக்னிக் கல்லூரி நல்லம்பள்ளி நேரடி சேர்க்கை நடைபெறுகிறது.
6: கேஎஸ் சித்ரா ஏ ரகுமான் குரல் வண்ணத்தில் பம்பாய் திரைப்படத்தில் இருந்து பாடல்களை கேட்டு ரசித்தோம் நேயர்களே. இசை மின்னல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக ஒழிக்க வருகிறது தேவா இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் குரல் வண்ணத்தில் ஆனந்த பூங்காற்றே திரைப்படத்தில் இருந்து கேட்டு மகிழலாம் நேயர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: தருமபுரி மாவட்டம் மதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெற உள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: மேச்சேரி தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ்,
2: மெடிக்கல் லேபரேட்டரி டெக்னாலஜி, ஃபயர் டெக்னாலஜி அண்ட் சேஃப்டி, கெமிக்கல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் போன்ற கோர்சஸ் தலை சிறந்த ஆசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி பாலிடெக்னிக் காலேஜ், மேச்சேரி, சேலம். மேலும் விவரங்களுக்கு 9524936156.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
4: Students, listen carefully.
5: சேலம்ல பெஸ்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னா நம்ம வைசியா காலேஜ் தான். 37 வருஷம் அனுபவம் உள்ள காலேஜ், அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற காலேஜ். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேம்பஸ் இன்டர்வியூ ஆஃபர்னு பெஸ்ட்டா சொல்லிக்கிட்டே போலாம்.
6: அட்மிஷன் நடைபெறுகிறது வைசியா கல்லூரி, அயோத்தியா பட்டினம், சேலம்.
7: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: தமிழகத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் ஜூன் 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
1: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
0: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111 SKS ஹாஸ்பிட்டல்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி.
4: இசை மின்னலில் நிறைவு பாடலாக ஒழிக்க வருகிறது மின்சார கனவு திரைப்படத்தில் இருந்து ஏ ஆர் ரகுமான் இசையில் வைரமுத்து வரிகளில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் குரல் வண்ணத்துல கேட்டு மகிழுங்கள் நேயர்களே.

0: ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இசை மின்னல் நிகழ்ச்சி. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னையில் இருந்து அஞ்சல் செய்ய இன்னும் சில நொடிகளில்.
1: அக்கா பாரு,
2: ஹேப்பி பர்த்டே ப்ரோ.
1: காட்டே, வாவ், யுவர் ஃபேவரட் கலர்.
2: எப்பவும் ஷாப்பிங்.
1: ஐ நோ அம்மா, இது செலவு பண்ற வயசு, ரைட்?
3: இந்த வயசுல சேவிங்கும் பண்ணலாம்.
4: ஐ நோ அப்பா, சேவ் பண்ணுங்க, சரியான இடத்துல முதலீடு பண்ணுங்க, அந்த தொகைக்கு வட்டி கிடைக்கும். அத மறுபடியும் முதலீடு பண்ணினா வட்டி கிடைச்சிட்டே இருக்கும்.
3: எனக்கு தெரியும்ல,
4: ஆர்பிஐ சொல்கிறது.
5: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
6: வணக்கம், மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள இரண்டு நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் ஒரு வெள்ளிப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள்.

0: சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இது தொடர்பாக முதன்மை பொருளாதார ஆலோசகர் திரு அனந்த நாகேஸ்வரன் எழுதியுள்ள கட்டுரையை பகிர்ந்துள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதிலும் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் மத்திய சுகாதார குழுமத்தின் கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் இதுவரை 186,000 நலவாழ்வு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 23 புதிய எய்ம்ஸ் மருத்துவமனைகளும் 157 மருத்துவக் கல்லூரிகளும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பின்தங்கிய மாவட்டங்களிலும் இந்த மருத்துவமனைகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக திரு ஜே பி நட்டா கூறினார். தமிழகத்தில் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. காலை காவல்துறை அதிகாரிகளுடனும் பிற்பகலில் மாவட்ட ஆட்சியர்களுடனும் முதலமைச்சர் விரிவாக ஆலோசனை மேற்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக அவர் மேலும் கூறுகிறார். உயர்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் கல்லூரிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களின் பணியிட மாறுதலுக்கான பொது கலந்தாய்வுக்கு நாளை தொடங்கி அடுத்த மாதம் 7ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். தாவேக ஆட்சியை விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டும் வகையிலும் ஊடகங்களுக்கு பதிலளிக்காமலும் முதலமைச்சர் திரு விஜய் செயல்பட்டு வருவதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப் பொருள் பயன்படுத்தியதை போல் காணொலியை வெளியிட்ட அமைச்சருக்கு எதிராக போராட்டம் நடத்திய திமுகவினர் கைது செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னாள் அமைச்சர் திரு சிவசங்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும் திரு ஏவா வேலு வீட்டில் சோதனை நடத்தப்பட்டதும் மிரட்டல் நடவடிக்கை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாவேக அரசின் இத்தகைய செயல்பாடுகளுக்கு மக்கள் உரிய பாடம் புகட்டுவார்கள் என்றும் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அரசு கல்லூரி உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் புகார்கள் குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தாவேக அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இளையோரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பேராசிரியர் பணியிடங்களுக்கு தகுதியானவர்கள் நியமிக்கப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நடத்தப்பட்ட உதவி பேராசிரியர் தேர்வு முடிவுகளில் பெரும் குளறுபடிகள் நடைபெற்றுள்ளதாக வந்துள்ள செய்திகள் அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று கோரியுள்ளார். முறைகேடுகளுக்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு சண்முகம் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அடுத்த சில மாதங்களில் தேர்தல் வரும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். இன்று பெரம்பலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தற்போதுதான் புதிய அரசை அமைத்திருப்பதாக கூறினார். தாவேக அரசின் செயல்பாடுகளை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தினசரி பால் விநியோகம் 30% அளவிற்கு குறைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நாள்தோறும் 16 லட்சம் லிட்டர் ஆவின் பால் விநியோகம் செய்ய

0: வந்ததாகவும் தற்போது இது 13.5 லட்சம் லிட்டராக குறைந்துள்ளது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். ஆவின் பால் நிறுவனம் திறம்பட கையாளப்படுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாசும் ஆவின் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏழை மற்றும் நடுத்தர மக்களின் தேவையான பால் விநியோகத்தில் ஆவின் நிறுவனம் அலட்சியம் காட்டுவது கண்டிக்கத்தக்கது என்று கூறியுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலை உயர்த்தப்படாததே இதற்கு காரணம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதனை கருத்தில் கொண்டு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: சுமார் 1 கிலோமீட்டர் உயரம் வரை வடக்கு கடலோர தமிழகத்தில் இருந்து குமரிக்கடல் பகுதிகள் வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், ஈரோடு மற்றும் தேனி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் டெல்டா மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளர்கள் நேரடி சேர்க்கை நாளை வரை நடைபெறவுள்ளதாக ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். சேலம் மாநகராட்சி குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்கும் திட்டம் தொடர்பான தீர்மானத்தை ரத்து செய்வதாக மேயர் திரு ராமச்சந்திரன் அறிவித்துள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு வினாடிக்கு 3000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டுமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும், 18 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி பொர்துலாய் வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் செகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 6 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் தாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றுப் போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெறவுள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028ஆம் ஆண்டு லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச அளவில் பொருளாதாரம் சரிவை சந்தித்த போதிலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடு முழுவதும் சுகாதார கட்டமைப்பு வசதிகள் பெரிய அளவில் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றுள்ள 2 நாள் மாநாடு முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் தொடங்கியது. தமிழகத்தின் ஆவின் பால் விநியோகம் தடையின்றி நடைபெறுவதை தாவேக்கா அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபியும் பாமகவும் வலியுறுத்தியுள்ளன. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரம்.
3: 3 காலேஜ்லயும்
4: கவலைப்படாத,
3: ஃபீஸ பாரு.
5: ஏஹே, எப்படி இருக்கப்பா?
3: என்னாச்சு?
4: ஃபீஸோட டென்ஷன்.
5: ராகுலுக்கு பேங்க் அக்கவுண்ட் இருக்கு. சோ வழி கிளியர். தேவைப்பட்டா பேங்க்ல இருந்து ஸ்டூடெண்ட் எஜுகேஷன் லோன் சுலபமா கிடைக்கும். இதுல 4 லட்சம் வரைக்கும் கொல்லாட்ரல் இல்ல. அது எங்க ஸ்வீட்? RBI சொல்கிறது
4: சரியா தொடங்குங்க, ஃபைனான்சியலி ஸ்மார்ட் ஆகுங்க.
6: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5.

0: ஏற்காடு பண்புளை 103.7. நிலையத்தில் நேரம் 6:41. நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வேளை காத்திருக்கு.
1: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு. நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பு, இந்திய ரயில்வேயில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. டெக்னீஷியன் கிரேட் 1, டெக்னீஷியன் கிரேட் 3 பிரிவில் மொத்தம் 6,565 இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஐடிஐ, டிப்ளமோ, பிஇ, பிஎஸ்சி முடித்தவர்கள், 18 வயதிற்கு மேல் 33 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, மருத்துவ சோதனை அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 500 ரூபாய். பெண்கள் SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ரூபாய். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற ஜூலை 29ஆம் தேதி இறுதி நாளாகும். கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.rrbchennai.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, மத்திய பாதுகாப்பு துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் PRO காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கல் ஆபரேட்டர், கம்யூனிகேஷன் ஆபரேட்டர், மிஷினரி, டிராக்ஸ்மேன், ஹிந்தி டைப்பிஸ்ட், எலக்ட்ரீஷியன் என மொத்தம் 899 காலி பணியிடங்களுக்கு 10ஆம் வகுப்பு +2 ITI முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க 18 வயதிற்கு மேல் 27 வயது வரை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எழுத தேர்வு, உடல் தகுதி தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 50 ரூபாய். பெண்கள் SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 4ஆம் தேதி இறுதி நாளாகும். கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.brbo.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். அடுத்த அறிவிப்பு, மத்திய அரசில் பல்வேறு பணியிடங்களுக்கு UPSC தேர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பொருளாதார உதவி இயக்குநர், ஆபரேஷன் ஆபீசர், ஏர் சேஃப்டி ஆபீசர், உதவி சட்ட ஆலோசகர், தனி செயலர், உதவி பதிவாளர், ஜூனியர் சயின்டிஸ்ட் ஆபீசர் உட்பட மொத்தம் 538 காலி பணியிடங்களுக்கு BE, BTEC, MSc, MA, BL முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இந்த பணிகளுக்கு வயது வரம்பு 18 வயதிற்கு மேல் 50 வயது வரை உள்ளவராக இருக்க வேண்டும். எழுத தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 25 ரூபாய். பெண்கள் SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 3ஆம் தேதி இறுதி நாளாகும். கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் UPSC.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். அடுத்த அறிவிப்பு, பாரத் ஸ்டேட் வங்கி SBI மொத்தம் காலியாக உள்ள 1500 ப்ரொபஷனரி ஆபீசர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்த 21 வயதிற்கு மேல் 30 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். பிரிலிமினரி தேர்வு, மெயின் தேர்வு, நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் 750 ரூபாய். SC ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 8ஆம் தேதி இறுதி நாளாகும். இதை பற்றிய கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.sbi.bank.in என்ற இணையதள முகவரியை காணலாம். அடுத்ததாக, பொதுத்துறையை சேர்ந்த நியூ இந்தியா இன்சூரன்ஸ் நிறுவனத்தில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அப்ரண்டிஸ் பிரிவில் மொத்தம் 550 காலி பணியிடங்களுக்கு பட்டப்படிப்பு முடித்த 21 வயதிற்கு மேல் 30 வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கு ஸ்டைஃபன் மாதம் 12,300 ரூபாய் வழங்கப்படும். ஆன்லைன் தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வருகின்ற 6ஆம் தேதி இறுதி நாளாகும். இதுகுறித்து கூடுதல் விவரம் அறியவும் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கவும் www.newindia.co.in என்ற இணையதள முகவரியை காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில் செயல்படும் தருமபுரி மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் சட்டம் சார்ந்த நன்னடத்தை அலுவலர் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு BL LLB முடித்தவர்கள், 40 வயதிற்குள் இருப்பவர்கள் நேர்முக தேர்வின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். இதற்கு தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், மாவட்ட கலெக்டர் அலுவலகம், பழைய கட்டடம், தருமபுரி என்ற முகவரிக்கு விண்ணப்பிக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க வருகின்ற 2ஆம் தேதி இறுதி நாளாகும். இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் அறிய www.dharmaburi.nic.in என்ற இணையதள முகவரியை காணலாம். நேர்களை நிறைவேறுகிறது இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சி.
0: நிலையத்தில் நேரம் 6:45. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வானிலை அறிக்கை.
1: நேர்கள் இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் கடந்த 24 மணி நேரத்தில் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார் பகுதியில் 9 சென்டிமீட்டரும், புதுக்கோட்டை மாவட்டம் வெண்ணவால்குடியில் 7 சென்டிமீட்டரும், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறில் 6 சென்டிமீட்டரும், தஞ்சாவூர், உபநாசி ஆகிய பகுதிகளில் தலா 5 சென்டிமீட்டரும் மழையளவு பதிவு.

ஆகியுள்ளது. சின்கோனா, கொடநாடு, கோவிலங்குளம் ஆகிய பகுதிகளில் 4 சென்டிமீட்டரும், நாற்றம்பள்ளி, கிருஷ்ணகிரி, வால்பாறை, கந்தர்வ கோட்டை, வால்பாறை தாலுகா அலுவலகம், கொடைக்கானல், மருங்காபுரி, திருக்கோயிலூர், சிற்றாறு 1, மரக்காணம், புதுக்கோட்டை, ஊத்து, தஞ்சை பாபநாசம், வளங்கைமான், கொடைக்கானல், கிருஷ்ணகிரி கேஆர்பி அணை ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டரும், பெருஞ்சாணி அணை, ஐயம்பேட்டை, விண்ட்வர்ட் எஸ்டேட், நீலகிரி, திருத்துறைப்பூண்டி, விழுப்புரம், குறுங்குளம், அவலாஞ்சி, பெரியாறு, மாம்பலத்துறையாறு, கரம்பக்குடி, ஆலங்குடி, புத்தன் அணை, கன்னியாகுமரி, ஆனைக்கிடங்கு, மதுக்கூர், நடுவட்டம், நீலகிரி மாவட்டம், குந்தாபாலம், வால்பாடி, வல்லம், திருத்தணி, கூடலூர் பஜார், நீலகிரி, மேல்கூடலூர், கோவில்பட்டி, பள்ளிப்பட்டு, பந்தலூர் தாலுகா அலுவலகம், தருமபுரி மாவட்டம், பாலக்கோடு, குளித்துறை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை அளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகத்திலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை ஒட்டியும் இருந்தது. வெப்பநிலை பொறுத்தவரை

0: இடை, விண்ட்வர்ட் எஸ்டேட் நீலகிரி, திருத்துறைப்பூண்டி, விழுப்புரம், குறுங்குளம், அவலாஞ்சி, பெரியாறு, மாம்பலத்துறையாறு, கரம்பக்குடி, ஆலங்குடி, புத்தனணை, கன்னியாகுமரி, ஆனைக்கிடங்கு, மதுக்கூர், நடுவட்டம், நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், வால்பாடி, வல்லம், திருத்தணி, கூடலூர் பஜார் நீலகிரி, மேல்கூடலூர், கோவில்பட்டி, பள்ளிப்பட்டு, பந்தலூர் தாலுகா அலுவலகம், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, குளித்துறை ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பில் இருந்து 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும், ஏனைய தமிழகத்திலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இயல்பை ஒட்டியும் இருந்தது. வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்சமாக மதுரை விமான நிலையம் பகுதியில் 40 டிகிரி செல்சியஸ் அளவும், குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதியில் 22.2 டிகிரி செல்சியஸ், கன்னியாகுமரியிலும் மலைப்பகுதிகளில் கொடைக்கானல் பகுதியில் 12.9 டிகிரி செல்சியஸ் அளவும் பதிவாகியிருந்தது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை குறித்த அறிவிப்பு. தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்புகள் குறைவு, எனினும் சற்று உயர வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அதிகபட்சம் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்சம் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான முன்னெச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகளில், தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில், தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியை பொறுத்தவரை கேரளா, கர்நாடகா கடலோர பகுதிகள், லட்சத்தீவு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே இப்பொழுது அறிவிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இணையத்தில் நேரம் 6:50. இனி தொடர்வது அறிவிப்புகள். வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. வேளாண்மை அறிவியல் நிலையம் பாப்பாரப்பட்டியில் ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பு இந்த ஆண்டு 2026-27 ஆம் ஆண்டு நடத்தப்பட உள்ளது. இந்த வகுப்பானது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நாட்களில் வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் நடத்தப்படும். மேலும் இந்த வகுப்புக்கான கட்டணமாக ₹25,100 செலுத்தப்பட வேண்டும். 18 வயது பூர்த்தியான 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் தேர்ச்சி பெறாதவர்கள் இந்த ஓராண்டு வேளாண் இடுபொருள் பட்டய படிப்பில் கலந்து கொண்டு உரக்கடை சுயத்தொழில் ஆரம்பிக்க இந்த படிப்பானது உதவும். தொடர்புக்கு 96-77-56-52-20 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். தொடர்பானது நேரடியாகவோ அல்லது தொலைபேசி மூலமோ தொடர்பு கொண்டு பெயரை பதிவு செய்து விண்ணப்பிக்கும் முறையை தெரிந்து கொள்ளலாம். அடுத்த அறிவிப்பு. தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களின் பொருளாதார மேம்பாட்டிற்காக தாட்கோ மற்றும் தனியார் நிறுவனம் இணைந்து வழங்கும் ஜவுளித்துறை சார்ந்த உயர்தர பயிற்சிகள். வழங்கப்படும் இலவச பயிற்சிகள் ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி, டிப்ளமோ இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கோர்சஸ், துணிகளுக்கு சாயம், ஓவியம் மற்றும் அச்சிடுதல், சர்டிஃபிகேட் இன் டெக்ஸ்டைல் பெயிண்டிங், டையிங் அண்டு பிரிண்டிங் கோர்சஸ். விண்ணப்பிக்கும் முறை www.thoughtco.com என்ற தாட்கோ இணையதளத்தில் உடன்

0: பதிவு செய்யவும். அடுத்த அறிவிப்பு, தாட்கோ மூலம் இளைஞர்களுக்கான இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிகள். தகுதிகள்: 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று இருக்க வேண்டும், 18 வயது முதல் 35 வயது வரை இருக்க வேண்டும், ஆண்டு வருமானம் ₹3,00,000 இருக்க வேண்டும். பயிற்சியின் சிறப்பு அம்சங்கள்: இதன் கால அளவு 4 மாதங்கள் மட்டுமே, இடம் கோயம்புத்தூர். பயிற்சி காலத்தில் தங்கி படிப்பதற்கான விடுதி மற்றும் உணவு செலவினங்கள் முழுவதையும் தாட்கோவே ஏற்கும். பயிற்சி முடித்த தகுதியான நபர்களுக்கு முன்னணி நிறுவனங்களில் மாதம் ₹25,000 முதல் ₹50,000 வரை ஆரம்பகால ஊதியத்துடன் கூடிய வேலைவாய்ப்பு பெற்றுத்தரப்படும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு வே சரவணன் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்டத்தில் இருந்து சிறுபான்மையினருக்கான கடன் திட்டம், தனிநபர் கடன். இந்த திட்டம் கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர்கள், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. கடன் தொகை மற்றும் வட்டி விகிதம்: திட்டம் அதிகபட்ச கடன் ₹20,00,000, வட்டி விகிதம் 6%. திட்டம் 2, அதிகபட்ச கடன் ₹30,00,000, வட்டி விகிதம் ஆண்டுக்கு 8%, ஆண்களுக்கு 8%, பெண்களுக்கு 6%. வருமான வரம்பு: திட்டம் 1 குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் 2 ₹3,00,000 இருக்க வேண்டும். திட்டம் 2 குடும்ப ஆண்டு வருமானம் கிராமம் மற்றும் நகரம் 2 ₹8,00,000 வரை இருக்க வேண்டும். இதற்கு தேவையான ஆவணங்கள்: சிறுபான்மையினர் மதச்சான்றிதழ் மற்றும் ஜாதி சான்றிதழ், வருமான சான்று மற்றும் இருப்பிடச் சான்று, ஆதார் அட்டை அல்லது குடும்ப அட்டை. திட்ட அறிக்கை: கடன் தொகை ₹5,00,000 மேல் இருந்தால் மட்டும். விண்ணப்பிக்கும் இடங்கள்: மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகம், ஆட்சியர் அலுவலக வளாகம், மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிகளில் விண்ணப்பிக்கலாம். மேலும் கல்விக்காக கடன், சிறுபான்மையினருக்கான கடன் திட்டம், குறிப்பாக கல்விக்கடன். தொடர்ந்து சிறுபான்மையினருக்கான கடன் திட்டமாக சுய உதவி குழு கடன். இந்த திட்டம் கிறித்தவர்கள், இஸ்லாமியர்கள், புத்த மதத்தினர், சீக்கியர்கள், பார்சியர்கள் மற்றும் ஜெயின்கள் ஆகிய சிறுபான்மையினருக்காக செயல்படுத்தப்படுகின்றன. கடன் தொகை மற்றும் வட்டி விகிதம்: திட்டம் ஒரு நபர் ஒருவருக்கு ₹1,00,000, வட்டி 7%. திட்டம் 2 நபர் ஒருவருக்கு ₹1,50,000, ஆண்களுக்கு 10%, பெண்களுக்கு 8% வட்டி. இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய அறிவிப்புகள். தொடர்ந்து நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள்.
1: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JEN மருத்துவமனை.
2: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JEN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர

0: சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. ஜே என் மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
1: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, ஜே என் மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். நம்முடைய தமிழ் மொழி பழமையானது, தமிழர் நாகரிகம் பழமையானது அப்படின்னு நம்மளா சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. இப்ப கீழடி வந்ததுக்கு முன்னாடியே ஆதிச்சநல்லூருடைய நாகரிகமும், அரிக்கமேட்டில் கிடைச்ச சில விஷயங்களும், அதே போல பழனி பக்கத்தில் இருக்கக்கூடிய பொதினி போன்ற மலைகள்ல இருந்த செய்திகளும், கல்வெட்டுகளும் நம்முடைய பழமையை நமக்கு எடுத்துரைத்தன. ஆனாலும் கீழடி வந்த நேரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிகச்சரியா எல்லாரு கையிலையும் செல்லும், ஊடகங்களும் பெருசா வந்ததுனால கீழடி உலகம் முழுவதும் போய் சேர்ந்துருச்சு. இதுக்கு மேல இன்னொன்னு சொல்றதா இருந்தா என்ன அப்படின்னா, இப்ப நம்மளா சொல்லிட்டு இருக்கமே இந்த செய்திகள் எல்லாம், இது உலகம் பூரா இருக்கா? இருக்குதுங்க. அதாவது நான் கம்போடியா போயிட்டு வந்த போது நான் பார்த்து வியந்தது என்ன அப்படின்னா, அங்க 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு சிவன் கோயில் காரைக்கால் அம்மையாருடைய உருவத்தை நான் பார்த்தேன். அதை சொன்னவரும் என்னுடைய நண்பர் வேதாசலம்னு சொல்லியிருந்தேன். இப்ப வேதாசலத்துல நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் இன்னொரு அரிய செய்தியை சொன்னார், நீங்க எகிப்து போயிருக்கீங்களான்னு கேட்டார். நான் அந்த எகிப்து வரைக்கும் போயிருந்தேன், ஆனா இது போய் இறங்கி போக முடியல, நேரம் இல்லாம வந்துட்டேன்னு சொன்னேன். கட்டாயம் போங்க, அந்த பிரமிடுகளை பாருங்க. நம்ம படங்கள்ல பாத்துருக்கோம் பிரமிடுகள்லாம், மம்மி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதை வச்சுதான் பாதி படம் ஓடும். இப்ப சித்தன்னவாசல் பகுதியிலையும் சரி, சித்தர்கள் நத்தம் பகுதியிலையும் சரி, எப்படி இங்க இறந்தவர்களுடைய உடலை வந்து பூமிக்கு அடியில வச்சு மேல வந்து பெரும் பாறைகளை வச்சு கல் திட்டைகள் அப்படின்னு வச்சு பாதுகாக்கிறாங்களோ, அது போல இந்த பிரமிடுகள் தவிர அங்க இருக்கக்கூடிய மலை குகைகள்ல அபூர்வமான பல விஷயங்கள் இருக்கான். அந்த குகைகள்ல தமிழ் எழுத்துக்கள் இருக்குங்கிறத தாங்க இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க.
4: No Greek graffiti, no Arabic, no Latin, nothing. Only one inscription in this tomb, and this is a Tamil one.
3: அது என்ன மொழின்னே முதல்ல தெரியாம இருந்திருக்காங்க. அதாவது கிரேக்க ரோமானிய நாகரிக காலங்கள்ல நம்ம இன்னைக்கு சொல்ற 6 மொழிகள், செம்மொழிகள்ல வந்து கிரேக்கம், லத்தீன், ஹீப்ரு, இதான் மேற்கத்திய மொழி. இந்த மொழிகள்ல அது இல்ல. அப்ப அது என்ன மொழி? குறிப்பாக இங்கிருந்து புறப்பட்டு போன வணிகர்கள் மேற்கு கடற்கரை வழியாக, அதாவது காற்றின் திசையறிஞ்சவர்கள், அதாவது வடக்கிலிருந்து வீசினால் வாடை, தெற்கிலிருந்து வீசினால் தென்றல், கிழக்கிலிருந்து வீசினால் கொண்டல், மேற்கிலிருந்து வீசினால் கோடை என்று அந்த காற்றுக்கு ஏற்றபடியாக பயணம் செய்து அந்த வியாபாரிகள் சென்று இங்கு விளைந்த மிளகு, சந்தனம், தேக்கு போன்ற பொருட்களை, மயில் பீலிகை போன்ற பொருட்களை கொண்டு போய் சேர்த்து அங்கிருந்த அபூர்வ பொருட்களை இங்க கொண்டு வர்றாங்க. இப்படி போய் வந்த வணிகர்களுக்கு துணையாக வீரர்களும் போயிருக்காங்க. இவங்களுடைய பேரெல்லாம் அங்க இருக்காங்க. உதாரணமா சிகை கொற்றன் அப்படிங்கிற ஒருவருடைய பேர் அங்க இருக்கா. சிகைன்னா நமக்கு தெரியும், முடி. இது கிபி 1ஆம் 2ஆம் நூற்றாண்டுகள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல்லா இருக்குது. அப்ப சிகை கொற்றன், சாத்தன் அப்படிங்கிற பேர் இருக்கு, கீரன்ங்கிற பேரும். ஓ கீரனா அப்படின்னு கேப்பார் இல்லையா திருவிளையாடல்ல, கீரன்ங்கிற பேர் இருக்கு பாருங்க. அப்ப இந்த பேர்கள் தவிர கரூர் பகுதிகளில் கிடைச்சிருக்கக்கூடிய சில கல்வெட்டுகள்ல, நாணயங்கள்ல அந்த நாட்டிலிருந்து வந்த ரோமானிய வியாபாரிகளுடைய பேர் இருக்கு அப்படிங்கிற செய்தின்னு சொல்றாங்க. நத்தி அப்படிங்கிற பேர் இருக்கு அப்படிங்கிறாங்க. பாருங்க, பொன் வணிகர்களும் பொருள்களும், அவர்களுக்கு சென்ற பாய்மர கப்பல்களும், திசை காணுகின்ற அறிவும், அங்கு சென்று நம்முடைய பழக்க வழக்கங்களை அவர்கள் அந்த பகுதிகளிலே பதிவு செய்த முறையும் வியப்பில் ஆழ்த்துகிறது. தமிழனுடைய பெயர் தமிழ்நாட்டில் இருக்கிறது, கீழடியில் இருக்கிறது என்பதை காட்டிலும் பிரமிடுக்கு அருகிலே இருக்கக்கூடிய குகைகளிலே காணப்படுகிறது என்று சொன்னால், 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நாகரிகம் மிகுந்த இனமாக தமிழினம் இருந்தது என்பதற்கான ஆதாரங்களை இன்றைய அறிவியல் கொண்டு நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக அங்கு நடந்த மொழி ஆய்வு மாநாட்டில் சுவிட்சர்லாந்திலிருந்து வந்த ஒரு பேராசிரியரும், பிரான்சிலிருந்து வந்த ஒரு பேராசிரியரும் இந்த பெயர்களை தமிழ் பெயர்கள் என்று சுட்டிக்காட்டியிருப்பது இன்றைக்கு குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக பேசப்படுகிறது. இவையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் நாம் நம்முடைய மொழியினுடைய பெருமையை பேச வேண்டும், அப்போதுதான் ஆதாரத்தோடு நாம் எதையும்

0: நிரூபிக்கலாம். இவள் என்று பிறந்தவள் என்றறியாத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று பாரதி கூறுகிறார் என்றார். அத்தகைய பெருமையுடையவள் நம் தமிழ் தாய். தமிழனின் பெருமையை பாரறியும் நாள் வந்து கொண்டிருக்கிறது. விரைவில் இந்த பெருமையை உலகம் அறியும் என்பது உண்மை. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞான சம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு, JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில், சேலம்.
3: இனிமையான மாலை வணக்கம் நேர்களே. நேரம் 7:01. கேட்டரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது திரை இசை. திரை இசையில் முதல் பாடல் ஏ ரஹ்மான் இசையில் வைரமுத்து பாடல் வரியல்ல உன்னிமேனன் பாடிய பாடல் புதிய முகம் திரைப்படத்தில் இருந்தது.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்ன சோட், சேலம்.
3: வயலோரம் வானுயர பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: ஆமாம் நேர்களே, இன்றைக்கி 7:25 இருக்குது வயல்வெளி. இன்றைக்கி வயல்வெளி நிகழ்ச்சியில் பச்சை மிளகாய் கேழ்வரகு சாகுபடி பற்றி ஈச்சம்பாடி என் அரசகுமார் அவர்களுடன் நேர்முகம் தான் வளமுற இருக்குது. இன்றைக்கி வயல்வெளி நிகழ்ச்சியில் பச்சை மிளகாய் கேழ்வரகு சாகுபடி பற்றி ஈச்சம்பாடி என் அரசகுமார் அவர்களோட நேர்முகம். இன்டர்வியூ 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா இளந்தென்றல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுக வெல்லுக அப்படிங்கிற தலைப்பில் வளமுறை இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் உங்களுக்காக வந்து சில கேள்விகள் கேட்போம். அதாவது பொது அறிவு கேள்விகள் வந்து உங்களுக்காக கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு சரியாக விடையளிக்கக்கூடிய 3 கேள்விகளுக்கு விடையளிக்கக்கூடிய நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசு பாடல் இன்றைக்கி 8 மணிக்கு இளந்தென்றலில் வளமுறை நிகழ்ச்சியில் வழங்கப்படும். இன்றிரவு 8:30 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாலதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 செய்தி சுடர், 9:30 இடைவிடாத இசைமலை கேட்கலாம். பாடல்கள் தொடர்ச்சியாக அரை மணி நேரம் ஒளி உலா வரும். 10:00 வந்து பார்த்திங்கன்னா சுகமான ராகங்கள். இன்றைக்கி தருமபுரி மாவட்ட நேர்களே நீங்கள் வந்து தயாராக இருப்பீங்க அப்படின்னு தெரியும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய விருப்ப பாடல் வளம்புற தான் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி இருக்குது. எனவே தருமபுரி மாவட்ட நேர்கள் இன்றிரவு 10:00 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நிறைவிற்கு வருகிறது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் மாவட்ட செய்திகள் சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.
1: நிமிடம் ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் பி ராம்குமார் அவர்கள்.
2: அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 201 ஊராட்சிகளிலும் சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி சிறப்பு கிராம சபை கூட்டம் அண்மையில் நடைபெற்றது. வாலாஜி நகரம் ஊராட்சியில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி கலந்து கொண்டார். கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் பேசும்போது வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து தூய்மை பணியாளர்களிடம் வழங்க வேண்டும். அனைத்து குப்பைகளையும் சேர்த்து மொத்தமாக வழங்குவதால் தூய்மை பணியாளர்களுக்கு வேலை சுமை அதிகரிக்கிறது. எனவே கிராமத்தை தூய்மையாக்கும் வகையில், சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் வகையில் பொதுமக்கள் மக்கும் மற்றும் மக்காத குப்பைகள் என தரம் பிரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இக்கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், சுயஉதவி குழு பெண்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர்.
3: இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் சார்பில் அரியலூரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட நகை வியாபாரிகளுக்கான ஹால்மார்க்கிங் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஹால்மார்க்கிங் தேவைகள், ஒழுங்குமுறை விதிமுறைகள், இணக்க பொறுப்புகள் மற்றும் பிஐஎஸ் வழங்கும் டிஜிட்டல் சேவைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகத்தின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த், துணை இயக்குநர் சாய் சந்திரா ஆகியோர் நிகழ்ச்சியின் நோக்கங்களை விளக்கினர். அப்போது

0: ஹால்மார்க்கிங் முக்கியத்துவத்தை வலியுறுத்திய அவர், பிஐஎஸ் ஹால்மார்க் நுகர்வோருக்கு நகைகளின் தூய்மை மற்றும் தரம் குறித்த நம்பகமான உத்தரவாதத்தை வழங்குகிறது. தங்க நகைகளுக்கு ஹால்மார்க்கிங் தேவை குறித்து இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளையின் மூத்த இயக்குநர் மற்றும் தலைவர் தயானந்த் கூறும்போது,
1: ஹால்மார்க் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஜுவல்லர்ஸ்க்காக அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் ஹோட்டல் லயனில் பண்ணியிருக்கோம். ஜுவல்லர்ஸ் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஜுவல்லர்ஸ் ப்ளஸ் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்க ஜுவல்லர்ஸ், ஏன்னா இது ரெண்டுமே வந்து கட்டாயமாக்கப்படாத டிஸ்ட்ரிக்ஸ். இது ரெண்டு டிஸ்ட்ரிக்ஸ் எப்படி அவங்க பண்ணால் லீகலாக பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு வந்து பிஎஸ் ஆக்டில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸும் பிஎஸ் ஹால்மார்க்கிங் ரெகுலேஷன்ஸ் உள்ள ப்ரொவிஷன்ஸும் சொல்லியிருக்கோம். எடுத்து லைசன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து அப்சல்யூட்லி ஃப்ரீன்னு வேறு சொல்லியிருக்கோம். அந்த ஹால்மார்க்கிங் சார்ஜஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ப்ளஸ் பிஎஸ் கேர் ஆப் யூஸ் பண்ணி எப்படி அவங்களே வந்து ஒரு நகை இன்னொருத்தருக்கு வாங்கும் போது செக் பண்ணி வாங்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கோம்.
0: மத்திய அரசு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களுக்கான வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் இந்திய அரசின் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம், சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மற்றும் மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் ஆகியவற்றின் சார்பில் பெண் குழந்தைகளின் நலனை பாதுகாக்கவும் அவர்களின் கல்வியை உறுதிப்படுத்தவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியால் கடந்த 2015 ஜனவரி 22 பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் தொடங்கப்பட்டது. பாலினம் அறிந்து கற்கலைப்பு செய்வதை தடுத்தல், பெண் குழந்தைகள் உயிர் வாழ்வதையும் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்தல், பெண் குழந்தைகளின் கல்வி மற்றும் பங்களிப்பை உறுதி செய்தல் ஆகியவை இத்திட்டத்தின் முக்கிய குறிக்கோளாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி கற்பிப்போம் திட்டம் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதன் கீழ் குழந்தை திருமணத்தை தடுத்தல், குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல், ஆண் குழந்தைகளுக்கு நிகராக பெண் குழந்தைகளை கருதுவோம், பெண் குழந்தைகளுக்கு சமுதாயத்தில் அனைத்து அங்கீகாரங்களையும் வழங்குவோம் என்பது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் அவ்வப்போது விழிப்புணர்வு பேரணி, துண்டு பிரசுரம் விநியோகம், கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனை கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மிர்லா லெவி முன்னிலையில் மாநில நகர்ப்புறம் மற்றும் வீட்டு வசதித்துறை அமைச்சர் ராஜ்குமார் தலைமையில் அண்மையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை, வேளாண்மைத்துறை, மகளிர் நலன், கால்நடை பராமரிப்பு துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளிடம் அவரவர்கள் துறைகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் மற்றும் அதன் தற்போதைய நிலை குறித்து கேட்டறிந்து அமைச்சர் ராஜ்குமார் ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டத்தில் போலியோ இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் வகையில் நோய் தடுப்பு மற்றும் மருந்து துறை சார்பில் காலை 7 முதல் மாலை 5 வரை ஒரே தவணையாக 5 வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து வழங்கும் முகாம் நடைபெற்றது. முகாமில் பிறந்த குழந்தை முதல் 5 வயதுக்குட்பட்ட சுமார் 58,695 குழந்தைகளுக்கு அரியலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், துணை சுகாதார நிலையங்கள், பள்ளிகள் மற்றும் சத்துணவு கூடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. மேலும் அரியலூர் மாவட்டத்தில் போலியோ சொட்டு மருந்து வழங்க நகர்ப்புறங்களில் 43 மையங்களும், ஊரகப் பகுதிகளில் 499 மையங்களும், 6 நடமாடும் மருத்துவ குழு மூலமாக பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் போலியோ சொட்டு மருந்து குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டன.
2: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் பி ராம்குமார் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அந்நாட்டுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்தவும் தமது பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செஷல்ஸ் தேசிய தின கொண்டாட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு அளித்த வரவேற்பிற்காக அந்நாட்டு அரசுக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக

0: பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இதற்கான ஒப்புதல் வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். பாதுகாப்பு துறையில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளை குறித்த காலத்திற்குள் நிறைவேற்றுவதற்கு இந்த நடவடிக்கை உத்வேகம் அளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். தொழில்துறையினரோடு இந்த நிறுவனம் இணைந்து செயல்படுவதற்கும் இது உதவிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் ஊரக வளர்ச்சி மாநாட்டின் இரண்டாம் நாளான இன்று அவர் உரையாற்றினார். கிராமங்களின் வளர்ச்சிக்கு மாநில அரசுகள் கூடுதல் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார இயக்கம் நாளை மறுநாள் முதல் செயல்பாட்டிற்கு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்காக 95,682 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். யமுனை நதிநீர் பங்கீடு ஒப்பந்தத்தில் ஹரியானாவும் ராஜஸ்தானும் கையெழுத்திட்டுள்ளன. இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா முன்னிலையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஹரியானா முதலமைச்சர் திரு நயாப் சிங் சைனி, ராஜஸ்தான் முதலமைச்சர் திரு பஜன்லால் சர்மா ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச அரங்கில் இந்தியாவின் நன்மதிப்பு அதிகரித்து வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் பிரிக்ஸ் அமைப்பின் தொழில் வர்த்தக கூட்டமைப்பினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் புத்தொழில் துறைகளில் இந்தியா முன்னணியில் இருப்பதாக அவர் தெரிவித்தார். இதன் மூலம் தொழில்துறையினருக்கு ஏராளமான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனை அவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டார். கிரீஸுடனான பொருளாதார ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அமைச்சர் திரு டாக்கிஸ் தியோடோரி காக்கோசுடன் விரிவாக பேச்சு நடத்தியுள்ளதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உற்பத்தி மற்றும் புத்தொழில் துறைகளில் புதிய வாய்ப்புகள் குறித்து இந்த பேச்சுக்களின் போது விவாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய புள்ளியியல் தினம் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு இந்திரஜித் சிங் 4 புத்தகங்களை வெளியிட்டு பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் புள்ளியியல் தரவுகள் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பிரதமரின் முதன்மை செயலர் திரு பி கே மிஸ்ரா பேசுகையில், நாட்டின் புள்ளியியல் கட்டமைப்பிற்கு சர்வதேச அளவில் வரவேற்பு கிடைத்து வருவதாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் எதிர்க்கவில்லை என்று அம்மாநில உள்துறை அமைச்சர் திரு பிரியங்க் கார்கே கூறியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பணிகள் தொடர்பாக காங்கிரஸ் தெரிவித்த எதிர்ப்புகளுக்கு தேர்தல் ஆணையம் உரிய பதிலை அளிக்க வேண்டும் என்று கூறினார். இப்பணிகள் தொடர்பாக கர்நாடக அரசு சார்பில் 8 கோரிக்கைகள் தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரியங்க் கார்கே கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பாகிஸ்தானுடன் இந்தியா பேச்சுக்கள் நடத்தியதாக வெளியான செய்திகளை மத்திய அரசு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. செசல்ஸில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இதனை தெரிவித்தார். இலங்கையில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான மாநாட்டின் போது இந்த பேச்சுக்கள் நடத்தப்பட்டதாக வெளியான செய்திகளை சுட்டிக்காட்டி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு, இந்த பேச்சுக்களில் இந்தியாவின் சார்பில் அதிகாரப்பூர்வமாக யாரும் பங்கேற்கவில்லை என்று அவர் பதிலளித்தார். ஆந்திராவில் அரசின் திட்டங்கள் மக்களுக்கு எளிதாக சென்றடைவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு அறிவுறுத்தியுள்ளார். இன்று அமராவதியில் பல்வேறு துறைகளின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். அரசின் சேவைகளை பெறுவதற்கான நெறிமுறைகள் எளிதாக்கப்பட வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மின் வாகன கொள்கையை தில்லி அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி 30 லட்சம் வரை உள்ள மின் வாகனங்களுக்கு சாலை வரி மற்றும் பதிவு கட்டணங்களிலிருந்து

0: விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாகன பயன்பாட்டில் ஏற்படும் காற்று மாசை குறைக்கும் வகையில் தில்லி அரசு இந்த கொள்கையை வெளியிட்டுள்ளது. இணையதள மோசடி தொடர்பாக தில்லி காவல்துறையினர் 10 பேரை கைது செய்துள்ளனர். ஜார்க்கண்ட் மற்றும் தில்லி புறநகர் பகுதிகளிலிருந்து செயல்பட்டு வந்த இவர்கள் பல்வேறு இணையதள மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இவர்களிடம் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர்கள் கூறினர். ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். பக்டிகா, குனூர் ஆகிய மாகாணங்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த தாக்குதல் கடும் கண்டனத்திற்கு உரியது என்றும் இதில் 163 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதுமக்கள் வசிக்கும் பகுதிகளில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சர்வதேச விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் ஆப்கானிஸ்தான் அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. பாங்காக்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் ஹாங்காங்கை வென்றது. இதன் மூலம் உலக இளையோர் டேபிள் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கும் இந்தியா தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. ஜார்ஜியாவின் பட்டோமியில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் 12 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் திவி பிஜேஷ் தங்கப்பதக்கத்தையும் 18 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் பிரதீதி போடோலோயி வெள்ளிப்பதக்கத்தையும் வென்றனர். அமெரிக்காவில் நடைபெற்ற சர்வதேச சைக்கிள் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹர்ஷ்வீர் சிங் சேகோன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இத்தாலி ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அன்வேஷா கவுடா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இங்கிலாந்து ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இங்கிலாந்து ஏ அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 6 இழப்பிற்கு 222 ரன் எடுத்தது. அதிகபட்சமாக கிரேஸ் ஸ்கிரீவன்ஸ் 88 ரன் எடுத்தார். மின்னு மானி 2 வீழ்த்தினார். 223 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த இந்தியா 46 3 இழப்பிற்கு 226 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. 3 கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட்களை வீழ்த்தியவர் என்ற சாதனையை இந்தியாவின் தீப்தி சர்மா படைத்துள்ளார். அமெரிக்க ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மானவ் டாக்கர் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். உலகக்கோப்பை கூடைப்பந்து தகுதி சுற்று போட்டியில் இந்தியா இன்று லெபனானை எதிர்கொள்கிறது. லெபனானில் நடைபெற உள்ள இப்போட்டி 11:30 தொடங்குகிறது. வாலிபால் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியா 42வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2028 லாஸ் ஏஞ்சலஸில் நடைபெற உள்ள ஒலிம்பிக் போட்டிகளின் 2020 கிரிக்கெட் போட்டிகளில் பங்கேற்க இந்திய மகளிர் அணி நேரடியாக தகுதி பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செஷல்ஸ் நாட்டில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்புத் துறையில் மிகப்பெரிய சீர்திருத்த நடவடிக்கையாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனத்திற்கு நிதி அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகள் தொழில்நுட்பங்களை கூடுதலாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலில் 36 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆசிய இளையோர் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: வயலோரம் வானுயரை பார்த்து வானிலை நிலவரம் அறிந்து காலத்திற்கு தகுந்தபடி பயிர் செய்து நஞ்சில்லா உணவை தரும் வேளாண் பெருமக்களின் அனுபவங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா? கேளுங்கள் வயல்வழி நிகழ்ச்சியினை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினந்தோறும் இரவு 7:25 வயல்வெளி நிகழ்ச்சி.

0: நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் வயல்வெளி. வயல்வெளி இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் பச்சை மிளகாய் கேழ்வரகு சாகுபடி குறித்து ஈச்சப்பாடி என் அரசகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் பிரபாகரன்.
1: வணக்கம் அரசகுமார்.
2: ஐயா வணக்கங்க. ஐயா
1: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
2: ஐயா 1.5 ஏக்கர் வந்து விவசாய நிலம் இருக்குங்க ஐயா. மேட்டுக்காடு 1.5 ஏக்கர் இருக்குங்க ஐயா.
1: சரி, என்னென்ன சாகுபடி பண்ணியிருக்கீங்க?
2: ஐயா இப்போ வந்து 1.5 ஏக்கர் பச்சை மிளகாய் வச்சுருக்கேங்க ஐயா. அடுத்தது இப்போ கேழ்வரகு வந்து இப்போ பயிரிட்டு முடிச்சிட்டேங்க ஐயா. அடுத்தது உழவு பண்ணி தயாராக இருக்குங்க.
1: சரி, தயாராக இருக்கீங்க.
2: ஆமாங்க ஐயா.
1: சரி, பச்சை மிளகாய்னு பார்க்கும்போது தினந்தோறும் தேவை தான். காரம் இல்லாத உணவு எதுலேயுமே இல்லை. காரம்னு தேவைப்படும் போது அடிப்படையே பச்சை மிளகாய், வர மிளகாய் அதான். அதுக்கப்புறம் தான் மிளகாய் தூள் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது. இந்த பச்சை மிளகாய் என்பது இன்றளவுக்கு ஆந்திரா போன்ற மாநிலங்களில் நிறையா பயிர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா தமிழ்நாட்டில் நிறையா பண்ணுறாங்க. சரி, பச்சை மிளகாய் வந்து எத்தனை ஏக்கரை போட்டிருக்கீங்க?
2: ஐயா 50 சென்ட்டுக்கு போட்டிருக்குங்க ஐயா, 1.5 ஏக்கர். அது வந்து நாற்று வந்து பக்கத்தில் வந்து எங்கள் பாப்பார்ட்டியில் வந்துட்டு வாங்கிட்டு போயிட்டு நடவு செஞ்சுருக்குங்க ஐயா.
1: சரி, என்ன ரகம் நீங்கள் போட்டு பச்சை?
2: இதை சொல்கிறது வந்து பங்காருன்னு சொல்கிறாங்க ஐயா, ஏரியாவில் அந்த ரகம் வாங்கி வச்சுருக்கோம். நல்லா மகசூல் கிடைக்குதுங்க.
1: சரி, எத்தனை கிலோ வாங்கினீங்க, எத்தனை பாக்கெட்?
2: ஐயா செடியாக வாங்குறதாங்க ஐயா. 10,000 செடி வாங்கினாங்க ஐயா.
1: செடியாக வாங்கிருக்கீங்க?
2: செடியாக வாங்கிட்டேங்க ஐயா. ஒரு 30 நாளினுடைய செடியை அவங்களே நர்சரியில் வளர்த்தி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு வந்து செடியாக வச்சு வளர்த்திட்டு இருக்குங்க ஐயா.
1: செடியாக வச்சு?
2: ஆமாங்க.
1: சரி, அப்போ நிலத்தை வந்து எப்படி தயார் பண்ணுவீங்க?
2: பயிரிடறதுக்கு முன்னாடி 5 கலப்பையில் 3 உழவு ஓட்டிடுவோங்க ஐயா. அதுக்கடுத்தது 9 கலப்பையில் 1 டைம் ஓட்டிட்டு, அதுக்கடுத்தது ரொட்டேட்டர் சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் சமாளிச்சுட்டு, அடுத்தது பாரு கலப்பை இருக்குங்க ஐயா. அதில் வந்து பார் பிடிச்சிக்குவோம். அந்த பாரில் வந்து மேட்டு பார் தாங்க ஐயா. அதை வந்து ஒரு பாருக்கு ஒரு பார் இடைவெளி வந்து 3 அடி இருக்கிற மாதிரி கேப் வச்சு போட்டுக்குவோங்க ஐயா. அதை போட்டு பாருலாம் செஞ்சுட்டு தயார் பண்ணதுக்கப்புறம் நடவு செஞ்சுருவோங்க. ஒரு செடிக்கு ஒரு செடி வந்து ஒரு 3/4 அடி வரைக்கும் கேப் இருக்கிற மாதிரி இடைவெளி விட்டு நெட்டுருவோங்க ஐயா.
1: பெரும்பாலுமே எல்லாத்துலேயுமே நோய் தாக்குதல் பிரச்சனை தான். சிலது தான் நல்லா செழிப்பாக வரும், பச்சை பச்சைன்னு. சிலது சருகு போன்று வந்து எலும்புந்தோலமாக செடியினா ஏற்படுது. என்ன நோய் தாக்குதுனாலும் அப்படி ஏற்படுது அந்த மிளகாயில்?
2: ஐயா இலைச்சுருட்டு நோய் அதிகமாக வருதுங்க. அடுத்தது வந்து என்ன பண்ணுறோன்னா, இப்போது நம்ம பச்சை மிளகாய் செடி வைக்கும் போது வேர் அழுத்தி வச்சிட்டோம்னாக்க அந்த வேர் ஆணி வேர் நேராக போக முடியாதனால சத்து அதிகமாக எடுத்துக்க முடியறது இல்லைங்க. அந்த செடி வந்து ஒரு 10 இலை 20 இலை வச்சதுக்கப்புறம் அது அதே சைஸ்லேயே நின்றுக்குதுங்க. நம்ம வேரை பிடுங்கி பார்த்தோம்னா பக்க வேர் மட்டும்தான் போயிருக்கும், ஆணி வேர் உள்ளே போகிறதுக்கு இடம் இல்லாமல். அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு செடியை வைக்கும் பொழுது கையிலையோ அல்லது ஒரு குச்சிலையோ வந்து ஃபஸ்ட்டு ஆழமாக செஞ்சுட்டு வேர் வந்து மடங்காத மாதிரி வச்சு லைட்டாக அழுத்தி விட்டு தண்ணி விட்டாவே போதுங்க ஐயா, செடி நல்ல முறையில் வந்துடுங்க. இப்போ அதை நடவு செய்யும் போது வேர் வந்து மடித்து வைக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறுதலாக வந்துடுதுங்க. அதை கொஞ்சம் பக்குவமாக பார்த்து வச்சிங்கனாக்க சரியான முறையில் வந்துடுதுங்க ஐயா.
1: இடைவெளி எப்படி இருக்குங்க?
2: நல்ல காற்றோட்டமாக இருக்கணுங்க ஐயா, செடிக்கு செடி நல்ல காற்றோட்டமாக இருக்கணுங்கிறதுக்காக தான். அதாவது ஒரு பாருக்கு இன்னொரு பார்க்கும் இருக்கிற இடைவெளி 3 அடி குறைஞ்சது வைக்கணுங்க ஐயா. அதே மாதிரி செடிக்கு செடி வைக்கும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 3/4 அடிக்கு மேலே வச்சாங்கன்னா நல்லா இருக்கு.
1: 3/4 அடிக்கு மேலே தான் நல்லா இருக்கு.
2: ஆமாங்க.
1: இப்போ சில நேரத்தில் பார்க்குறோம் தண்ணி பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை இருக்குது. சிலது போர்வெல், சிலது சொட்டு நீர் பாசனம் அப்படின்னா அமைப்பாங்க. நம்ம காட்டில் தண்ணி பிரச்சனை எப்படிங்க?
2: நம்ம காட்டில் தண்ணி பிரச்சனை கொஞ்சம் இருக்குங்க ஐயா. அதனால சொட்டு நீரும் போட்டிருக்குங்க. அதனால சொட்டு நீர் போட்டோம்னா டெய்லியும் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணி விட்டாவே போதுங்க ஐயா.
1: சரி, களை எடுக்கிறது எப்போ எடுப்பீங்க?
2: களை எடுக்கிறது இப்போ செடி வச்சுட்டு ஒரு 3 டைம் 4 டைமு தண்ணி பாய்ச்சறதா இருந்தால் அந்த மாதிரி கொடுக்கணுங்க ஐயா. சொட்டு நீராக இருக்கும்போது ஒரு 7 நாள் கழிச்சிட்டோம்னாக்க ஓரளவுக்கு செடியை சுற்றியும் களை வருங்க. அந்த களையை வந்து சின்னதாக கலக்கத்து மாதிரி வச்சுட்டு அதை எடுத்து விட்ருவோங்க ஐயா. அடுத்தது கொஞ்சம் நாள் கழிச்சிட்டு அதுக்கு செடிக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மண் கட்டணுங்க ஐயா. அந்த மண் கட்டுறதுக்கு ஒரு 20-25 நாள் ஆனதுக்கப்புறம் ஆள் வச்சு நாங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி மண்ணை எடுத்து கட்டிட்டோம்னா காத்தடிச்சாலும் செடி சாயாமல் இருக்கிறதுக்காக மண் கொஞ்சம் திடமாக கட்டிக்குவோங்க ஐயா. அதுக்கு பேர் மண் நினைக்கிறதுன்னு நாங்கள் சொல்லுவோங்க.
1: எப்பொழுதுமே இந்த விவசாயத்தை வந்து வேலையாட்கள் பிரச்சனை நிறையா இருக்குது. வேலையாட்கள் வந்து சரியாக கிடைக்க மாட்டாங்க. சில வந்து குடுபுரூப்புனே வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வேலையாட்கள் பிரச்சனை எப்படி இருக்குது இந்த மிளகாயில்?
2: ஐயா வேலையாட்கள் கொஞ்சம் அதிகமாக தாங்க ஐயா பிரச்சனையில் இருக்குங்க. நம்ம குடும்ப உறுப்பினர்களும் கொஞ்சம் செஞ்சுக்கிறேங்க ஐயா. அப்பா அம்மா இருக்காங்க, நான் எனது மனைவியெல்லாம் இருக்குங்க. மனைவி வீட்டில் குழந்தைங்க சாப்பாடுலாம் செஞ்சுக்கிட்டாங்களா, அம்மாவும் அப்பாவும் வந்து காட்டில் இருக்கிற

0: வேலையை பார்த்துப்பாங்க ஐயா. எங்களுக்கு கொஞ்சம் அவங்களுடைய உதவி இருக்கிறதுனால நாங்களும் கொஞ்சம் ஈடுபாடோடு செஞ்சுட்டு ஒரு ஆள் ரெண்டு ஆள் மட்டும் வச்சுக்கிறேங்க ஐயா.
1: சரி, எத்தனை கால பயிருங்க?
0: செடி நல்லா பராமரிப்பு செஞ்சுக்கிட்டோம்னாக்க செடி வச்சதுலேருந்து ஒரு 45 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே அறுவடைக்கு வந்துடுதுங்க ஐயா. ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் செடி சின்னதாக இருக்கும்போது 30 கிலோ வரைக்கும் பறிக்கிறேங்க ஐயா. செடி பெருசாகிருச்சுனாக்க ஒரு 50 to 60 கிலோ வரைக்கும் டெய்லியும் எடுத்துக்கிறேங்க, 1/2 ஏக்கருங்கிறதுனால.
1: சரி,
0: அப்போ வந்து வாரத்துக்கு வந்து ஒரு தோராயமாக ஒரு 400 கிலோலேருந்து 500 கிலோ வரைக்கும் வருதுங்க.
1: சரி, செடி வந்து நட்டுட்டு எத்தனை மாதத்தில் எத்தனை நாட்களில் வந்து காய் பிடிக்குங்க?
0: இப்போ நம்ம செடியை வாங்கி வைக்கிற செடியிலேருந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 30 நாள்லேருந்து பூ எடுக்க ஆரம்பிச்சிருதுங்க. பூ எடுத்த உடனே அப்படியே சின்னதாக பிஞ்சு வச்சுருதுங்க. நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு 60 நாள் ஆகும்போது நம்மளுக்கு நல்லா அறுவடைக்கு வந்துடுதுங்க. அதுலேருந்து காய் பறிக்க ஆரம்பிச்சிடலாங்க. நம்மளுக்கு பக்கத்துலேயே ஏரியூர் சந்தை, வார சந்தை இருக்குங்க. அங்கே அது இல்லாமல் பார்த்துக்கிட்டாக்க பெண்ணாரம் உழவர் சந்தை இருக்குங்க. கடைங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தேவைப்படுறவங்களுக்கு 5 கிலோ 10 கிலோ வீதம் பிரித்து கொடுத்துருவாங்க.
1: சரி, இப்போ காரத்தன்மைன்னு பார்க்குறம்போது மிளகாய்னா காரத்தன்மை தான். இந்த மாதிரி ஆந்திரா போன்ற மிளகாய்னா காரங்கள் அதிகமாக இருக்கும். தமிழ்நாட்டில் கொஞ்சம் காரங்கள் குறைவான இருக்கக்கூடிய மிளகாய்னா இருக்குது. எப்படி அந்த மாதிரி இருக்கா? நம்மளது எப்படி இருக்கும்? ஆந்திரா போன்ற காரம் அதிகமாக தான், காரத்தன்மை குறைவாக இருக்கிறது.
0: காரம் மீடியமான காரமாக இருக்குங்க ஐயா. இப்போ எல்லாருமே காரத்தை விரும்பி எடுத்துக்கிறாங்கிறதுனால பச்சை மிளகாய்க்கு எவ்வளோ காரம் தேவையுமே அந்த பங்கார் ரகம் நல்லாவே இருக்குங்க. குழம்புக்கு பயன்படுத்துறதுக்கோ அல்லது இந்த மாதிரி ஹோட்டல் பர்பஸ் இதுக்கெல்லாம் வாங்குறது விரும்பி வாங்கிக்கிறாங்க. தரமாகவும் காய் கொஞ்சம் நீள நீளமாக இருக்கிறதுனால அவங்களுக்கும் நல்லா பயனுள்ளதாக இருக்குங்க.
1: சரி, எத்தனை வகை இருக்குது இந்த மிளகாயில்? இப்போ சொன்னீங்கன்னா பங்காறு, இந்த மாதிரி எத்தனை வகை?
0: ஐயா, 1, 2, 3 இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குங்க. அப்புறம் புல்லட்டுன்னு ஒரு ரகம் இருக்குங்க. அப்புறம் நம்ம ஏரியாவில் சொல்கிற மாதிரி கொடை மிளகாய்ங்கிற மாதிரி சின்ன ரகமாகவும் இருக்குங்க. இதில் இந்த பங்காருங்கிறது ஒரு குறைஞ்சது ஒரு 4-5 5 இன்ச் வரைக்கும் வளர்கிறதுனால அது நல்லா இருக்குங்க ஐயா.
1: சரி, இப்போ எல்லா இடத்துலையும் அந்த பங்காறு வகை கிடைக்குதுங்களா?
0: இல்லைங்க, இப்போ நம்ம இப்போ நர்சரியில் கேட்கட்டோம்னாக்க எனக்கு பங்காறு ரக செடி போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க விதையில வந்து நாத்தம்பட்டறையில் வச்சு செஞ்சு கொடுப்பாங்க ஐயா. நம்மளுக்கு எந்த ரகம் வேணுமோ அதை நம்ம முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க செடி வச்சு கொடுத்துருவாங்க.
1: காய் பூக்கிற இடத்துல சொன்னீங்க, எவ்வளோ நாள் அந்த காய் வந்து உருவாங்க? இப்போ சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட காலில் விடும்போது என்ன, ஒரு வாரத்தில் ஒரு 10 நாள் வளர்ந்துருமா காய் முழு காயா?
0: இல்லைங்க, அதான் 60 நாள்லேருந்து பறிக்க ஆரம்பிச்சிட்டா மேலே அது பதிட்டுக்கு பிஞ்சு வச்சுட்டு போயிட்டே இருக்குங்க. நம்ம கீழே பறிக்க பறிக்க மேலே அப்படியே வந்துகிட்டே இருக்கும். டெய்லியுமே வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு பறிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்தது மேலே புது பூ வச்சுட்டு அது கிளக்கிளையாக போயிட்டே இருக்கும். நம்ம சரியான முறையில் ஊட்டச்சத்து கொடுத்துக்கிட்டு தண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தோம்னாக்க அது குறைஞ்சபட்சம் ஒரு 4 மாதங்கிறது ரொம்ப குறைஞ்சபட்சங்கய்யா. வருஷத்து வரைக்குமே கூட கொண்டுட்டு போகலாம் நம்ம செடியை வந்து நல்ல முறையில் பராமரிச்சுட்டு இருந்தோம்னா.
1: சரி, இப்போ அந்த செடியை வந்து நீங்கள் வந்து வளர்த்துறீங்க, இப்போ தினந்தோறும் அறுவடை பண்ணுறீங்க, அடிக்கடிக்கு ஆகுதுன்னு சொல்கிறீங்க. ஏன்னா புரோக்கரே வந்து வாங்கிக்கிறாங்களா இல்லை நீங்களே கடைக்கு கொண்டு போய் கொடுத்துறீங்களா காய்கறி கடைகளுக்கு? அந்த மாதிரி
0: இப்போ நம்ம 1/2 ஏக்கர் தான் வச்சிருக்கிறோங்கிறதுனால நம்ம லோக்கல் கடையிலேயே வச்சுருக்கோங்க. 1 ஏக்கர் போகும்போது டன் கணக்கில் காய் வருங்க. அது வரும்பொழுது நம்ம பறித்து கொடுக்கறது கஷ்டமாக இருக்கும். அப்போ நம்ம யாரோ புரோக்கர் தேடி தான் போகணும். அவங்க காட்டுக்கே வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க ஐயா. அவங்க ஒரு ரேட் வச்சுட்டு விற்றுருவாங்க.
1: இலை சுருட்டல் நோய் அந்த மாதிரி நோய் பெரும்பாலும் வேற எந்த மாதிரி நோய் ஏற்படுதுங்க?
0: அதுதாங்க ஐயா, வைரஸ் தாக்கு தொற்றுன்னு அதிகமாக இருக்குங்க. அந்த வைரஸ் தொற்று வந்துச்சுன்னா செடி ஒழுங்காக வளராது. அது மேலே அப்படியே சாம்பல் பூத்து அப்படி செடி பழுப்பு நிறமாக வந்துருங்க. அந்த அப்படி வரும்பொழுது அந்த செடி காட்டில் வச்சுருக்கக்கூடாது. அதை பறித்து தனியாக கொண்டுட்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படிங்க அப்புறப்படுத்திடணுங்க. இல்லைனா குழி தோண்டி புதைச்சிருந்துங்க. அது பக்கத்து செடிக்கு பாதிக்காமல் இருக்கிறதுனால செடி பார்த்தாவே தெரியுங்க இது வர நல்லா வருமா வராதா இருக்கிறது. மற்ற செடியோடு அது ரொம்ப சின்னதாகவே நின்றோம். அதை உடனடியாக அதை பிடுங்கி வேறு இடம் பிடுங்கி எங்கேயோ ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டுருணுங்க.
1: காலம் முதல் நிக்காலம் வரை மாறாத ஒரு பயிர்னா இந்த மிளகாய் தான்.
0: ஆமாங்க,
1: எந்த காலத்துலேயும் வந்து பயிர் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு லாபகரமான பயிராக இருக்குமா விவசாயிகளுக்கு?
0: நல்லா ஒரு மிதவெப்பமாக இருக்கிற பகுதியில் அது நல்லா விளைச்சல் கொடுக்கறதுனால நம்மளுக்கு நல்லா பயனுள்ளதாகவும் இருக்குங்க.
1: ஒரு மிதவெப்ப மண்டலத்தில் இந்த பயிர் வந்து பயிர் பண்ணலாம்.
0: பயிர் பண்ணலாங்க.
1: இதுக்கான காலங்கள்லாம் இருக்கா இந்த காலத்தில் வந்து?
0: ஆமாங்க ஐயா, இப்போ இந்த மே முடிஞ்சு ஜூனில் பயிர் பண்ணலாங்க. அது கொஞ்சம் சரியான முறையாக இருக்குங்க. வெயில் தாக்கமும் அதிகமாக இல்லாமல் மழை தாக்கமும் ரொம்ப அதிகமாக இல்லாமல் கரெக்டான முறையில் இடையில நம்ம பறிச்சிக்கலாங்க ஐயா. டிசம்பர் போகும்போது நிறையா மழை வந்துருங்க. அப்போ நம்ம அதான் நம்மளுக்கு பயிர் வச்சு 5-6 மாதம் ஆகும்போது நம்ம போதுமான அளவுக்கு அறுவடை செஞ்சு முடிச்சிருவாங்க.
1: இப்போ அறுவடைலாம் முடிஞ்சிருது, அதுக்கப்புறம் அந்த நிலத்தை என்ன பண்ணுவீங்க, எப்படி தயார் பண்ணுங்க அடுத்த பயிருக்கு?
0: செடியெல்லாம் பிடுங்கிட்டுங்க ஐயா, காட்டை உழவு பண்ணிட்டு கொஞ்ச நாள் அதை ஆற போடணுங்க ஐயா. உடனுக்குடனே செஞ்சோம்னா அது நல்லா இருக்காது. ஒரு 15 to 20 நாள் அது காய போட்டு உழவு செய்யணுங்க. மண் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் புதுசாக ஏதாவது செய்யணுனாக்க இயற்கை உரம் போட்டோ அல்லது வந்து மாட்டினுடைய தொழு உரமோ அல்லது வெள்ளாட்டு எருவுகளோ வாங்கி போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க.
1: சரி, அருமைங்க. இடைவெளி வேணும், 15 நாள் இடைவெளி விட்டு தான் மாற்று பயிர் நீங்கள் பண்ணுவீங்க.
0: ஆமாங்க, சரியான ஒரு இடைவெளி வேணுங்கய்யா.
1: ஏன் அந்த காரத்தன்மை இருக்குமா, எதனால் அந்த இடைவெளி?
0: இல்லைங்க, இந்த செடியில் இருந்த வைரஸ் தொற்று, அந்த மாதிரி கிருமிகள், அதில் இருந்த பூச்சிங்கெல்லாம் வந்து

0: ஓப்பனில் முட்டை வச்சுருக்குங்க, அதெல்லாம் வெடித்து வராமல் இருக்கிறதுக்கு அதை ரெண்டு மூணு டைம் உழவு போட்டு நல்லா வெயிலில் காய வச்சுன்னா அந்த முட்டைகள்லாம் வெடிஞ்சிரும். அதுக்காக தான் உழவு ஓட்டுறது. அஞ்சு கிலோ போய் கொண்டுட்டு வந்து ஒரே டைமில் மூணு உழவு நாலு உழவு அந்த மாதிரி ஓட்டக்கூடாதுங்க. இன்னைக்கு ஒரு உழவு ஓட்டிட்டோமா ஒரு நாலு நாள் மூணு நாள் அந்த காஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கடுத்தது மறுபடி ஒரு உழவு போடணும். நம்ம ஒரு சில விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, வண்டி திரும்ப திரும்ப கூப்பிட முடியாதுங்கிறதுனால ரெண்டு உழவு ஒரே டைமில் ஓட்டுங்க, இப்படி கிழக்கு மேற்கா ஓட்டணுன்னே வடக்குத்துக்கா ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி உடனுக்குடனே ஓட்டுவாங்க. ஒரு ரெண்டு நாள் கேப் விட்டோம்னா அந்த அதில் இருந்த இதெல்லாம் மண்ணு ஓரளவு காஞ்சிருங்க. அதுக்கடுத்து இது பண்ணோம்னாக்க இந்த மாதிரி சரியான இடைவெளி விட்டு ஒரு பதினஞ்சு நாளாவது அடுத்த பயிருக்கு கொஞ்சம் கேப் இருக்கணுங்க. அடுத்தது இப்போ நம்ம இந்த இப்போ அரை ஏக்கரில் பண்ணிட்டோம்னா மறுபடியும் அதே அரை ஏக்கரில் அதே பயிர் பண்ண மாட்டேங்க, அது பக்கத்தில் இருக்கிற அரை ஏக்கருக்கு அதை மாற்றிடுவோம். அடுத்த நம்ம இதில் சொல்கிற மாதிரி அடுத்த வயலுக்கு அதை மாற்றிட்டு இதை கொஞ்சம் வேறு ஏதாவது பயிர் பண்ணுவோங்க. ஏன்னா அந்த மண்ணில் இந்த மிளகாய்க்கான சத்து முழுவதும் இதை எடுத்துருங்க, திருப்பி அந்த சத்து வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதுக்காக நம்ம அந்த மாதிரி பண்ணுறோங்க.
1: எல்லா பயிருமே அந்த நேரங்காலத்தோடு சந்தை மதிப்போடு பயிர் பண்ணால் ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சில விவசாயிகள் சொல்லும்போது நஷ்டங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லும்போது என்ன காரணத்தினால் நஷ்டம் ஏற்படுது? இவங்க கால நேரம் பார்த்து பயிர் பண்ணாமல் எந்த காரணத்தினால
0: நம்ம இப்போது குறைஞ்ச அளவில் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சரியான முறையில் போயிட்டுருக்குங்க. நம்ம அதிகப்படியான மகசூல் தேவைப்படும், ஒரே டைம்லலாம் லாபம் பார்த்தாலும் ஒன்றரை ஏக்கருக்கு நம்ம பயிர் பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மளை கொள்முதல் பண்ணுறதுக்கு நம்ம வேறு யாரையாவது தேடி போக வேண்டியதாக இருக்குது அவங்க வந்து நம்மகிட்டருந்து பண்ணி கொண்டுட்டு போகிறதுக்காக. இப்போ நம்ம அரை ஏக்கர் வச்சுருக்கிறோன்னா நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துக்கே அந்த இதெல்லாம் வித்துட்டு அப்போ உடனுக்குடனே நம்ம பணமாக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 300 கிலோ 400 கிலோன்னு வந்து வரும்பொழுது நம்ம வேறு யாரையாவது தேடி போக வேண்டியதாக இருக்குது, அவங்க நம்மளுக்கு சரியான விலை கொடுக்கறதில்ல, யாரையாவது வந்து நான் மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு போய் வித்துட்டு கொண்டுட்டு வந்து தான் காசு கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்கள நம்பி நம்ம 15 நாள் 20 நாள் செஞ்சிட்டோம்னா அவங்க முறையான பணம் கொடுக்காம போயிடுறாங்க, விவசாயிகளை ஏமாத்திடுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுனால நிறைய இருக்குங்க. அடுத்தது பயிருக்கான மழை அதிகமாக பெஞ்சினாலும் இது பிஞ்சு நிற்கிறது இல்லைங்க, அது பாட்டுக்கு கொட்டிடுதுங்க. அப்போது வரத்து ஒரு சில டைமில் என்ன பண்ணுவோம், நிறையா காட்டுக்காரங்க நிறையா வச்சதுனால வரத்து அதிகமாக வரும் பொழுது அவங்க அதை சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டு நாங்கள் ரேட்டு கம்மியாக தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு நாளைக்கு ஆளுங்களை வச்சு பறிக்கணும்னாக்க 30 to 40 கிலோ தான் ஒரு ஆள் பறிப்பாங்க. நம்மளுக்கு கிலோவே வந்து 10 ரூபா 15 ரூபா ரேஞ்சுக்கு விற்கும் போது நம்ம ஆள் கூலி கட்டுப்படி ஆகாதுங்க. இதனால தான் விவசாயிகள் வந்து நிறையா லாபம் அடைய முடியும் போதுங்க.

0: இப்போ அறுவடை பண்ணுறது எப்படி பார்த்து அறுவடை பண்ணுங்க? அதனுடைய பளபளப்பு அதெல்லாம் பார்த்து அறுவடை பண்ணுறீங்களா, இல்லை முத்திரிச்சு அறுவடை பண்ணலாம் அப்படின்னு எப்படி தீர்மானிப்பீங்க?
1: ஐயா, அது கலர் வந்து லைட்டாக வந்து இப்படி மஞ்சள் நிறமாக அப்படி மாறுங்க.
0: பச்சையிலேருந்து
1: பச்சையிலேருந்து மஞ்சள் நிறம் மாறும் பொழுது அது தரமான காயாக மாறிடுச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுங்க. பிஞ்சு வந்து ரொம்ப பச்சையாக இருக்கும், இது கொஞ்சம் அப்படியே மஞ்சள் நிறத்துக்கு மாறிட்டு வருங்க.
0: பச்சை விலையை பற்றி அருமையாக சொன்னீங்க. என்ன இருந்தாலும் ஒரு பயிர் வந்து பயிர் பண்ணி நம்ம லாபத்தை ஈட்ட முடியாது, விவசாயத்தை சரிவர பாதுகாக்க முடியாது. மாற்று பயிர், கூடுதல் பயிர், கலப்பு பயிர் பண்ணும்போது தான் விவசாயத்தை வந்து செழிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த பயிர் என்ன பண்ணியிருக்கீங்க?
1: ஐயா, கேழ்வரகு பண்ணியிருந்தாங்க. கேழ்வரகு பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அறுவடை மே மாதத்தில் எடுத்துட்டோம். இப்போ அந்த வயல் வந்து இதாக இருக்குங்க. அடுத்த
0: எவ்வளோ பண்ணியிருந்தீங்க கேழ்வரகு?
1: கேழ்வரகு 1/2 ஏக்கர் பண்ணியிருந்தேங்க ஐயா.
0: 1/2 ஏக்கர்
1: பண்ணியிருந்தேங்க.
0: சரி, கேழ்வரகுக்கான அந்த விதை எல்லாம் எங்கே எடுத்தீங்க?
1: ஐயா, நாங்கள் மேச்சேரியிலேருந்து வாங்கினேங்க. மேச்சேரியில் அது வாங்கிட்டு வந்துட்டு கருஞ்சுரட்டை ஆறுன்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் சொல்கிறாங்க நம்ம சதவீதியில் சொல்லும் பொழுது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம தோட்டத்தில்
0: எவ்வளோ தேவைப்படுது? 1/2 ஏக்கருக்கு
1: 1/2 ஏக்கராவுக்கு 3 கிலோ வீதம் தேவைப்படுதுங்க. ஆனால் அதை நாற்றம் பட்டுற மாதிரி அமைச்சு அதில் நம்ம விரைச்சி அது ஒரு 15 நாள்லேருந்து 23-24 வரைக்கும் அதுக்கான கால அளவுங்க. அதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம பார் போட்டு வட்டப்பாத்தின்னு சொல்லுவாங்க, அது தண்ணி பாய்ச்சறதுக்காக அந்த மாதிரி செஞ்சுட்டு அதில் நடவு செய்வோங்க ஐயா.
0: இப்போ கேழ்வரகு இந்த ஆரியன்னு சொல்லும்போது சிலதான் கருப்பு ஆரியம், சிலது சகப்பு ஆரியம், பெருசு பெருசாக இருக்கும்.
1: ஆமாங்க.
0: நீங்கள் எந்த வகை பண்ணுறது?
1: நாங்கள் கருசுருட்டை ஆரியங்கிறத பண்ணியிருந்தோங்க ஐயா.
0: இப்போ மேட்டுக்காட்டிலையும் பண்ணுறாங்க. இப்போ
1: மேட்டுக்காட்டில் பண்ணுறது சரியான பருவமழை பொழிகிறது இல்லைங்கய்யா நம்ம இதில், அதனால் அது ஒரு சில டைமில் வருதுங்க. ஒரு சில டைமில் பயிர் ஆகும் பொழுது அது என்ன பண்ணுதுன்னா வெப்பம் காரணமாக சரியான முறையில் வர முடியாமல் போயிடுதுங்க. அதனால் தண்ணி இருக்கிற நிலத்தில் மட்டும்தான் பண்ண முடியுதுங்க.
0: சரி, தோட்டத்தில் இருக்கோ மேட்டுக்காட்டில் பண்ணுறது ஒரே ரகமாக?
1: ஒரே ரகமாக வச்சாலுமே கூடங்க ஐயா, இது தண்ணியில் வரும்போது ஆரியம் வந்து நல்லா கொஞ்சம் பெரிய சைஸாக வரும், ஒரே தரமாக வருங்க ஐயா. மேட்டுக்காட்டில் வாய்க்கும் போது அது ஒரு மாதிரியாக வந்துடுதுங்க.
0: சரிங்க, இப்போ 1/2 ஏக்கராவுக்கு பண்ணுறீங்க, தண்ணியெல்லாம் எப்படி இருக்கு? சொட்டு நீர் முறையா இல்லை?
1: இல்லை இல்லைங்க, வட்டப்பாத்தி போட்டு தான்.
0: வட்டப்பாத்தி தான்?
1: ஆமாங்க ஐயா, வட்டப்பாத்தி போட்டு அதில் தாங்க ஐயா நடுறோம்.
0: தண்ணி பிரச்சனை தான், மே மாதம் முடிஞ்சது, கோடை வெயில்னா 100 டிகிரிக்கு மேலே அடிச்சது, அடுத்தது வடகிழக்கு பருவமழை இப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. மழைகள் ஏதாவது கை கொடுத்ததா உங்களுக்கு?
1: இந்த வருடம் நல்லாவே மழை நம்மளுக்கு கை கொடுத்துச்சிங்க, அதனால் மழை ஒன்றும் நம்மளுக்கு பொய்த்து போகலை.
0: அந்த மழையினால தான் அந்த பச்சை மிளகாய்?
1: ஆமாங்க ஆமாங்க ஐயா, தண்ணி இன்னும் இருக்குங்க. நம்ம ஊரில் வந்து ஒரு பள்ளம் போயிட்டுருக்குங்க, அந்த பள்ளத்தில் இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க. அதனால் நம்மளுக்கு கிணத்துலையும் தண்ணி ஊற்றுருக்குங்க. ஆமாங்க, அதனால் தண்ணி பற்றாக்குறை இந்த வருடம் ஏற்படலைங்க நம்மளுக்கு.
0: இது எத்தனை மாதம் பயிராக இருக்குது கேழ்வரகுன்றது?
1: கேழ்வரகு 4 மாதங்க ஐயா.
0: 4 மாதம்?
1: ஆமாங்க.
0: எல்லாம் குறுகிய காலத்தில்
1: குறுகியில் பார்த்து பண்ணிடுவோங்க.
0: இதில் என்ன சிரமங்கள் ஏற்படுத்தும் உங்களுக்கு பயிர் பண்ணுறது?
1: பயிர் பண்ணுறதுல என்ன சிரமம்னா அந்த புழு வந்து வெட்ட ஆரம்பிச்சிருதுங்க ஐயா. அந்த இலைகள்லாம் மடிஞ்சு மடிஞ்சு கீழே உழுவ ஆரம்பிச்சிருங்க, அது எல்லாம் பழுத்து போயிருங்க. அதை வந்து சரியான முறையில் பார்த்து அக்ரி கூட்டிகிட்டு வந்து பார்த்துட்டு அதுக்கு என்ன மருந்து தெளிக்கணுமோ அந்த மாதிரி மருந்து தெளிச்சோம்னாக்க ஓரளவுக்கு

0: சரியான முறையில் வருதுங்க ஐயா.
1: இப்போ அரை ஏக்கராக்கு பண்ணும்போது எத்தனை மூட்டை கேழ்வு வரும்?
0: இந்த வருஷம் நம்ம பண்ணும்பொழுது எங்களுக்கு ஒரு 9 மூட்டை வந்ததுங்க ஐயா.
1: 9 மூட்டை?
0: 9 மூட்டை ஆச்சுங்க.
1: நல்ல விளைச்சல் தானே?
0: ஆமாங்க, ஒரு 1000 கிலோ வந்துச்சுங்க ஐயா. கிலோவாக பார்க்கும்போது ஒரு மூட்டைக்கு 120-110 அந்த ரேஞ்சுக்கு வந்தது. ஆவரேஜாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 1000 கிலோவுக்கு மேலே வந்ததுங்க ஐயா.
1: இப்பயுமே நெல் பண்ணாலும் சரி, கேழ்வரகு பண்ணாலும் சரி, சொந்த பயன்பாடு தான் இப்பெல்லாம் பண்ணிக்கிறாங்க.
0: ஆமாங்க,
1: யாரும் விற்பனைலாம் பண்ணுறதில்ல. நீங்கள் 9 மூட்டை என்ன பண்ணீங்க?
0: நாங்கள் எங்களுக்கு தேவை வந்து நாங்கள் வருடம் பண்ணிகிட்டே இருக்கோம் கேழ்வரகு. அதனால் எங்களுக்கு தேவை வருஷத்துக்கு ஒரு 4 மூட்டை தேவைப்படுதுங்க. அதை வச்சுட்டு மீதி நாங்கள் கொடுத்துட்டு
1: மீதி 5 மூட்டை
0: விற்பனை பண்ணிட்டோங்க.
1: கிலோ வந்து 100-110 ரூபாய்க்கு போகுது
0: இல்லைங்க ஐயா? 45-50 ரூபாய்க்கு போச்சு.
1: 45-50 ரூபாய்க்கு
0: போச்சுங்க. நாம் கொடுத்தது
1: ஒரு மூட்டை எத்தனை கிலோ பண்ணுவீங்க?
0: அதாங்க ஐயா, அரிங்கிறது வெயிட் வரதுனால ஒரு 110 மினிமம்ங்க ஐயா. மேக்ஸிமம் ஒரு 120-125 வரைக்கும் வருதுங்க ஒரு மூட்டைங்கிறது. ஆமாங்க,
1: ஓரளவுக்கு கூடுதலாக பார்க்கலாம்.
0: கண்டிப்பாங்க ஐயா. அடுத்தது வந்து நம்ம மாடு வச்சுட்டு பால் கறந்துட்டு இருக்கோம். அந்த கேழ்வரகு போடுறதுனால எங்களுக்கு வந்து ஒரு அதில் வர புல்லு வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக உலர்த்தி வச்சுக்கிட்டோம்னாக்க மாட்டுங்களுக்கு அது தீவனமாக போட்டுக்கிறாங்க ஐயா. அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது.

0: ஐயா மேக்ஸிமம் ஒரு 120-125 வரைக்கும் வருதுங்க ஒரு மூட்டைங்கிறது. ஆமாங்க,
1: ஓரளவு கூடுதலாக பார்க்கலாம்.
0: கண்டிப்பாங்கய்யா. அடுத்தது வந்து நம்ம மாடு வச்சுட்டு பால் கறந்துட்டு இருக்கோம், அந்த கேழ்வரகு போடுறதுனால எங்களுக்கு வந்து ஒரு அதில் வர புல் வந்து நம்மளுக்கு பயனுள்ளதாக உலர்த்தி வச்சுக்கிட்டோம்னாக்க மாட்டுங்களுக்கு அது தீவனமாக போட்டுக்கிறேங்க ஐயா, அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது.
1: இப்போ இந்தியாவில் பல விதமான பயிர்கள் நம்ம பயிர் பண்ணுறோம். நெல் பயிர் பண்ணுறோம், பருத்தி பயிர் பண்ணுறோம், சோளம் பயிர் பண்ணுறோம், கரும்பு பயிர் பண்ணுறோம், இப்போ பச்சை மிளகாய் பயிர் பண்ணுறீங்க. இப்போ கேழ்வரகு பயிர் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப எளிமையானதா இல்லை அதிக லாபம் தரக்கூடியதா, எப்படி நீங்கள் கருதுனீங்க இதை?
0: எங்களுக்கு கேழ்வரகு காலம் அதுக்கு நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால எங்களுக்கு கேழ்வரகு நாங்கள் அதையே வருதோடும் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு சிரமமாக தெரியறது இல்லைங்க ஐயா. இந்த சரியான டைமில் அதை பயிர் பண்ணிவிட்டு நம்ம எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. அதை எந்த முறையில் பண்ணணுங்கிறதுனால நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால எங்களுக்கு கேழ்வரகு ஓரிடந்தோறும் ஓரளவுக்கு பயனுள்ளதாகவே இருக்குங்க.
1: சரி, இப்போ தொடர்ந்து பல ஆண்டுகளாக விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கீங்க. விவசாயம் பண்ணும்போது வெளியில் எங்கேயாவது ஒரு சுற்றுலாவோ ஒரு வெளியில் வந்து உறவினர் வீட்டு விசேஷத்துக்கு போகும்போது விவசாய நிலத்தில் யார் பார்த்துக்கிட்டா?
0: விவசாய நிலத்தை நாங்கள் அந்த மாதிரி வெளியில் போகிறது இல்லைங்க ஐயா. ஏன்னா விவசாயங்கிறது ஒரு பச்சை குழந்தைய வச்சு பார்த்துக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துக்கணுங்க ஐயா. அதை வெளியில் யார்ட்டையும் விட்டுட்டெல்லாம் போக முடியாது. அதாவது பார்க்காத பயிரும் கேட்காத கடனும் பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம வந்து தினந்தோறும் போய் காலையில் டைமில் அப்படி சுற்றி பார்த்துட்டு வருவோங்க ஐயா. காட்டில் எந்த மாதிரி இருக்குது, என்ன சூழ்நிலையில் இருக்குது, வேறு ஏதாவது இந்த மாதிரி எலி தொல்லைகள் இருக்கா, அல்லது வந்து பக்கத்தில் நம்மளது ஃபாரஸ்ட் ஒட்டி இருக்கிறதுனால பன்றி தொல்லைகள்லாம் இருக்குங்க. அந்த மாதிரி ஏதாவது வந்து இப்போது காட்டில் வந்து பண்ணியிருக்குங்க குடும்பத்தோட போறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க. யாரோ ஒரு ஆள் இருக்கணும். ஏன்னா நம்ம வீட்டுல வெள்ளாட்டு குட்டி இருக்கு, கோழி இருக்கு, மாடு இருக்குங்க ஐயா. இதெல்லாம் பாத்துக்கணும்னாக்க ஒரு ஆள் இருந்தே ஆகணும். நம்ம வேற யார்ட்டையும் விட்டுட்டு போக முடியாதுங்க ஐயா.
1: எங்கேயும் வெளியில் போகும்போது தினந்தோறும் கண்ணில் வந்து காடு வந்து பட்டுட்டே இருக்கணும், என்ன பிரச்சனை அப்பப்போ சரி பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்கிறீங்க. சரி, உண்மையில் ஒரு கடினமான ஒரு உழைப்பணி தான். இப்படி இருக்கும்போது கால்நடைகள்லாம் நமக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மாடுன்னு சொல்லும்போது எத்தனை மாடு வச்சுருக்கீங்க
0: ஐயா? 3 மாடு வச்சுருக்கேங்க ஐயா.
1: 3 மாடு?
0: ஆ, சிந்து மாடு தான் வச்சுருக்கேங்க ஐயா. ஆவின் பாலுக்கு வந்து பால் கொடுத்துட்டு இருக்குங்க. இப்போ வந்து 3 மாடும் வந்து ஒரே டைமில் வந்து பால் கறக்கிற மாதிரி வச்சுக்க மாட்டோம். ஒரு மாடு நல்லா இப்போ தான் கண்ணுக்குட்டி போட்டு பால் கறக்குதுன்னா ஒரு மாடு வந்து வத்தக்கறவின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாடு வந்து பயிராகாமல் வச்சுருப்போங்க. இது சுழற்சி முறையில் எங்களுக்கு கை கொடுத்துட்டே இருக்கும். வருடந்தோறும் பால் ஊற்றிட்டு இருப்போங்க ஐயா.
1: விவசாயம் உற்றத்தோல்னா கால்நடைங்க அப்படின்னு
0: சொல்லுவாங்க ஐயா.
1: தினந்தோறும் வருவாயை வந்து சரி கட்டுறது.
0: சரி, ஆமாங்க.
1: இந்த மாடுங்க தான் பெரும்பாலும் மாடு வளர்க்குறோம். சரி, விவசாயம்னா கொஞ்சம் தெரியாது எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி சிலனா மடிநோய் ஏற்படுற அளவுக்கு நான் பண்ணிடுவாங்க. கொட்டகை இருந்து சரியாக அமைக்க மாட்டாங்க. மடிநோய் வர அளவுக்கு எப்படி பாதுகாக்கணும், எதனால மடிநோய் வருது?
0: மடிநோய் வரதுக்கான மெயினாக பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த மாடினுடைய அந்த சாணி போடுறது, கோமியை ஓடுறது, இதில் எல்லாத்துலேயும் வந்து அது அப்படியே மடியிலேயே படுத்துக்குங்க. அப்போ என்ன பண்ணால் அதில் இருக்கிற கிருமி தொற்று ஃபஸ்ட்டு வந்து பால் பீசுற காம்பு வழியாக உள்ளே போயிட்டு அது வந்து சின்னதாக பூச்சி மாதிரி வச்சு அது பெரிய மடி வீக்கத்தை கொண்டுட்டு வந்துடுங்க. அது வந்ததுக்கு அப்புறம் உள்ள இருந்து சீ மாதிரி பால் வருங்க, ரத்தமாக வரும். இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை வரதுக்கு காரணம் மாடு படுக்கக்கூடிய இடம் தூய்மையாக இல்லாததுதான் காரணங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம், தினந்தோறும் மாட்டை வந்து அந்த கொட்டைக்குள்ள வெயில் வர மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம தகவமைப்பு பண்ணிக்கணுங்க. அடுத்து மாற்றி மாற்றி கட்டணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 3 இடத்துல மாட்டை வந்து மாற்றி கட்டணுங்க. இப்போ காலையில 6 மணிலிருந்து 10 மணி வரைக்கும் ஒரு இடத்துல மாடு இருக்குன்னா அந்த 10 மணிலிருந்து ஒரு மதியம் 12 மணி வரைக்கும் வேற ஒரு இடத்துக்கு போகணுங்க. அந்த வேற ஒரு இடத்துல இருந்து திருப்பி மாற்றணும். இப்போ வந்து என்ன பண்ணா இந்த சுழற்சி முறையில் அது காற்றோட்டம் கிடச்சி அந்த இடத்துல ஈரப்பதம் குறைஞ்சிருங்க. அப்போ என்ன பண்ணால் நம்ம கொட்டகையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு ஒரு வழிவகை கிடைக்குங்க.
1: ஒரே விவசாயம் இல்லாமல் கலப்பு தீவனமாக நீங்கள் வந்து பச்சை மிளகாயை போட்டேன், சோளம் போட்டேன், கேழ்வரகு போட்டேன், ஆடு கோழி மாடு இதெல்லாம் வளர்த்துட்டு ஓரளவுக்கு லாபகரமாக அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு இந்த தொழில் உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கா? ஏன்னா ஒரு படித்த விவசாயம் இருக்கீங்க.
0: ஆமாங்க ஐயா. விவசாயத்தின் மேலே ஏற்பட்ட பற்றுனால தாங்க ஐயா நம்ம எல்லாத்தையும் வேலையெல்லாம் விட்டுட்டு கூட நான் ஒரு முதுகலை பட்டதாரிங்க ஐயா.
1: இந்த விவசாயத்தை விட்டு வேறு தொழில் நீங்கள் போகல?
0: இல்லை, வெளியில் போயிருந்தேங்க ஐயா. அது நம்மளுக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை. சரி, அப்படி
1: விவசாயம் மண்ணோடு மண்ணாக உறவோட உறவாயிருப்பிட்டு.
0: ஆமாங்க ஐயா. வீட்டோடையும் தோட்டத்தோடையும் இருந்துட்டு நம்மளுக்கு போதுமான வகையில் என்ன செய்யணுமோ அது நம்மளுக்கு வரவுக்கு தேவையானதை விவசாயத்தில் செஞ்சுட்டுங்க ஐயா. குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டுருக்குங்க.
1: என்ன படிச்சிருக்கீங்க
0: ஐயா? எம்சிஏங்கிற மாஸ்டர் ஆஃப் கம்ப்யூட்டர் எஜுகேஷன் படிச்சிருக்கேங்க.
1: எம்சிஏ?
0: ஆமாங்க.
1: எம்சிஏ முடிச்சுட்டு நீங்கள் விவசாயம் பண்ணுறது?
0: ஆமாங்க.
1: உண்மையிலே படித்த விவசாயம் பார்க்கறது மற்றவர்களுக்கு விவசாயம் பார்க்கும் ஒரு ஈர்ப்பாக இருக்கும். தொடர்ந்து விவசாயம் பண்ணுங்க. சரி, விவசாயம் சம்மந்தமாக நீங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறீங்க, நாங்களும் உங்களை மாதிரி வெற்றிகரமாக விவசாயம் பண்ணணுன்ட்டு மற்ற விவசாயிகள் உங்களை தொடர்பு கொண்டு பேசும்போது உங்களுடைய தொலைபேசி எண் என்னங்க?
0: என்னுடைய தொலைபேசி எண் வந்து 95 85 23 66 61 ஐயா. என் பேர் அரசகுமாருங்க.

0: சரி அரசகுமார், எந்த நேரமும் விவசாயிகள் வந்து சந்தேகம் கேட்டால் அவங்க தெளிவு பண்ணுறீங்களா?
1: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க அரசகுமார், இவ்வளோ நேரம் ஏச்சப்பாடுகள் வந்து பச்சை மிளகாய் சாகுபடி, கேழ்வரகு சாகுபடி, மாடுகளை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொன்னீங்க. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக மனமார்ந்த நன்றிகள்.
1: நன்றிங்க ஐயா.
2: நேயர்கள், இதுவரை இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் பச்சை மிளகாய் கேழ்வரகு சாகுபடி குறித்து ஏச்சப்பாடி என் அரசகுமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் பிரபாகரன்.
3: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
5: உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
6: ஆனந்தன் இரும்பு கடை, குமார் இரும்பு கடை, ஒரசல்பட்டி கூட்டு ரோடு, முதல்வன் படத்திலிருந்து உப்பு கருவாடு சாங்ஸ் வழங்குமாறு ஐயாவை கேட்டுக் கொள்கிறேன்.

0: இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சி.
1: கவர்னட்டிலிருந்து சம்பத் படம் முதல்வன் பாட்டு உப்பு கருவாடு ஊற வச்ச சோறு.

நேயர்களுக்கு ஒரு அறிவிப்பு. இன்று 8 மணிக்கு இளம் தென்றல் சொல்லுக வெள்ளுக. தொடர்ந்து 10 மணிக்கு சுகமான ராகங்கள். தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலை கேட்டு மகிழலாம்.

0: சன்ஃப்ளவர் ஆயில்.
1: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் June 27 முதல் ஒருங்கிணைந்த லூபஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
2: இம்மையத்தில் லூபஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
1: லூபஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111152 SKS ஹாஸ்பிட்டல்.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர், மிக பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர் மரபினர் நலத்துறையின் மூலம் அரசு விடுதிகளில் கல்லூரி மாணவர் மாணவியர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இந்த விடுதிகளில் தங்கி பயில விரும்பும் கல்லூரி மாணவர்கள் வருகின்ற ஜூலை 15 வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட விடுதி காப்பாளர் அல்லது மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல அலுவலகத்தில் இலவசமாக பெறலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.

0: நேர்களுக்கு இனிய இரவு வணக்கம். நேரம் இரவு 8 மணி. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இணையம நிகழ்ச்சி இளந்தென்றல். இன்றைக்கி இளந்தென்றல் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா சொல்லுக விழுக அப்படிங்கிற தலைப்பில் தான் விளம்பரம் இருக்குது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 3 கேள்விகள் வந்து நம்ம நேர்களுக்கு கேட்போம். 3 கேள்விகளுக்கு வந்து சரியாக விடையளிக்கக்கூடிய அந்த நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பரிசு பாடல் வந்து கண்டிப்பாக வழங்குவோம். இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியில் உங்களோட பேசுவதற்கு, உங்களுடைய நேர்கள் பேசுவதற்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஞானம் மற்றும் செல்வி இணைப்பில் இருக்கோம். இனிய இரவு வணக்கம் செல்வி.
1: வணக்கம் ஞானம் சார்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட நேயர்கள் பேசுவதற்கு தயாராக இருக்காங்க. அவங்க அழைக்க வேண்டிய நமது நிலை எண்கள் என்ன அப்படின்னு சொல்லிடலாமா?
1: சொல்லிடலாம்.
0: அறிமுக நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0 43 42 24 40 30 அப்படிங்கிற எண்ணிற்கும், 94 86 81 10 25 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். மற்ற நேயர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிற்கும், 94 86 65 20 25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்கன்னு சொல்லாமே. நேர் இணைப்புல இருந்து விடுபட்டார். வருக வணக்கம்.
2: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்
2: மங்களவர் ராஜசேகர்.
0: ராஜசேகர் ஐயா, உங்களுக்கான கேள்வி, முதல் கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நம்ம செல்வி அவங்க தான் கேட்க இருக்காங்க. கேளுங்கம்மா.
1: ராஜசேகர் ஐயா
2: கேளுங்கம்மா.
1: உங்களுக்கான கேள்வி, இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது
0: ராஜசேகர் ஐயா கண்டுபிடிக்கிறாரான்னு பாப்போம். தேசிய கணித தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?

0: அது ராமானுஜரே பிறந்த தினம்.
1: அதுதான்
2: நான் அதை கேட்கவே இல்லையே. கேட்டு கேள்விக்கு பதில் சொல்லுங்க ராஜேந்திர ஐயா. இப்படியெல்லாம் என்னை கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. நானே பாவப்பட்ட ஜீவன். இப்படிலாம் எதிர்கேள்வியெல்லாம் கேட்டீங்கன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன்ல. சிறப்பா பதிலும் சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருகை. வணக்கம்.
0: ஹலோ. வணக்கம்.
2: வணக்கம். மிரட்டுற தோணியில கேக்குறீங்களே, யார் எங்க இருந்து பேசுறீங்க? துரை ஐயா, கேள்வி கேட்கலாமா உங்களுக்கு? முதல் கேள்வி
0: கேளுங்க.
2: மாமல்லபுரம் எந்த மாவட்டத்தில் உள்ளது?
0: மாமல்லபுரம் செங்கல்பட்டு மாவட்டம்.
2: செங்கல்பட்டு மாவட்டம் என்பது மிக மிக சரியான விடை. அடுத்த கேள்வி.
1: ஐயா, உங்களுக்கான அடுத்த கேள்வி, குறுகிய ரயில் பாதை உள்ள இடம் சொல்லுங்க.
0: குறுகிய ரயில் பாதை சாம்பல்பட்டி.
2: சாம்பல்பட்டி. ஓ சரி, உங்க ஊர் பேரே சொல்லிட்டீங்களா? சரி, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஹலோ.
2: வணக்கம்.
3: இதோ வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் அரசம்பட்டி காவாவட்டி தென்னை விவசாயி ஏ முருகன்மா.
2: முருகன் ஐயா, உங்களுக்கான கேள்வி.
3: ஓ நீங்களா சார்? வாங்க சார், சொல்லுங்க சார்.
2: எனக்கு தெரியும், நான் தான் உங்களை கேட்பேன். நான் தான் உங்களை கேட்பேன் முருகன் ஐயாக்கு. நான் தான்
3: கேட்பேன்.
2: பாத்தீங்க இல்லையா, செல்வி உங்களை ஏமாத்த பாக்குறாராம். மேடம் கேக்குறாங்க பாருங்க, என்ன இதெல்லாம். சரி, உங்களுக்கான கேள்வி
3: சார்
2: ரொம்ப ஈஸியான கேள்வி. ஒரு மணி நேரத்தில் எத்தனை வினாடிகள் உள்ளன? ஒரு மணி நேரத்தில் மொத்த வினாடிகள் எவ்வளவு?
3: ஒரு நிமிஷத்துக்கு 60.
2: இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை. இதுக்கு நான் கேட்ட கேள்வியே கிடையாதே.
3: ஒரு மணிக்கா சார்?
2: ஆமா, ஒரு மணி நேரத்தில் எத்தனை வினாடிகள் உள்ளது? டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். சரி, ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது முருகன் ஐயா. இவ்வளோ நேரம் கால நிமிடம்லாம் எடுத்துக்கூடாது.
1: ஐயா கணக்கு போடாரு நினைக்கிறேன். அடுத்த கலர் பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் ஐயா, இணைப்புக்கு வந்துட்டீங்க சொல்லுங்க.
0: இருவருக்கும் வணக்கங்க.
1: வணக்கம், உங்க பேர்?
0: நாங்கள் மதியன்பாளையம் ராமகாயிலிருந்து 1 hour 80 minutes.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா?
0: கொடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
1: நோபல் பரிசு எந்த தினத்தில் கொடுக்குறாங்க?
0: என்னமா?
1: நோபல் பரிசு. நோபல் பரிசு கொடுக்குறாங்க இல்லையா, அது எந்த நாளில் கொடுக்குறாங்க ஐயா? அது பர்டிகுலராக வருஷம் வருஷம் ஒரே நாளில் தான் கொடுப்பாங்க.
2: ஐயாவுக்கு கேள்வி புரிஞ்சா?
0: ஐயா வாய்ப்புக்கு
2: நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு. உங்களுடைய வானொலியினுடைய ஒலி அளவை வந்து நேயர்கள் கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுனா நல்லாயிருக்கும். இல்லைன்னா எக்கோ கேட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் பேசுறது வந்து வானொலியில் தெளிவாக கேட்காது. அதனால் வானொலி பெட்டிக்கிட்டேருந்து தள்ளி வந்து பேசுங்க, இல்லைனா வானொலியினுடைய ஒலி அளவை குறைச்சிட்டு பேசுங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம் சார்.
2: வணக்கம் சொல்பவர் மகேஸ்வரி அம்மா. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்வி தான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. கேளுங்கம்மா.
1: மகேஷ் அம்மா, உங்களுக்கான கேள்வி.
4: கொடுங்க.
1: 9 கிரகங்கள் இருக்கு இல்லையா?
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
5: ஹலோ
1: சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்.
5: நான் தர்மபுரி மதிவன் பாளையம் மோகன் பேசுறேம்மா.
1: மோகன் ஐயா, உங்களுக்கான கேள்வி.
5: 3 கேள்வியுமே எளிமையாவே கொடுத்துருமா?
1: எளிமையா? எல்லா கேள்விகளுமே எளிமையா தான் இருக்கு.
2: மோகன் ஐயாக்கு மட்டும்தான் நாங்கெல்லாம் டஃபா க்வெஸ்சன் கொடுப்போம். அதனால அவர் வரும்போதே இந்த விண்ணப்பத்தோடய வருவாரு. அதாவது நாங்க வந்து இவருக்கு மட்டும் கடினமா கேள்வி எடுத்து வச்சிருக்க மாதிரியே ஐயாவுக்கு ஒரு எண்ணம் உண்டு. அதனால எப்பயுமே வந்தவுடனே இந்த ஒரு விண்ணப்பத்தை போடுவாரு ஐயா. சரி, முதல் கேள்வி கேளுங்க.
1: சரிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி. முதன் முதலில் பெண்களுக்கு ஓட்டுரிமை அளித்த நாடு எது?
2: இவ்வளவு எளிமையா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க.
1: எதிர்பார்த்திருக்க மாட்டாரு.

0: என்னங்கய்யா? ஜப்பான் இல்லைங்கய்யா, தவறான பதில்.
1: நியூசிலாந்துமா, நியூசிலாந்து.
0: அப்ப உங்களுக்கு வீட ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, நல்ல பதில். ஆனா சரிதான், சரிதான்,
1: சரிமா.
2: சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி நான் கேக்குறேன். டென்மார்க் நாட்டினுடைய தேசிய மொழி எது? டென்மார்க் நாட்டினுடைய தேசிய மொழி எது? இல்ல, உருது என்பது தவறான விடை. டென்மார்க் நாட்டிற்கு அப்படிங்கிறது ஒரு தேசிய மொழி இருக்கு. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு தேசிய மொழி இருக்கும், அந்த மொழி எதுன்னு கேட்டேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி மோகனையா. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சொல்பவர் பிரணயா. பிரணயா, உங்களுக்கான கேள்வி.
0: பிரணயா, உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா கேக்கலாமா? சரி சரி. தொடர்ச்சியாக 10 மாதங்கள் பறக்கக்கூடிய பறவை, அந்த பறவையோட பேர் சொல்லுங்க.
3: 10 மாதங்கள்.
0: ஆமா, தொடர்ச்சியா பறக்கும், கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் இல்லையா பறவைகள். எந்த பறவை அது?
2: என்னமா?
0: பட் அந்த பேர்ட் இல்ல.
2: இல்ல, நீங்க அதாவது அதாவது வந்து பாத்தீங்கன்னா, நாங்க வந்து கொஞ்சம் வளவலான்னு கேள்வி கேக்குறதுனால நேர்களும் வளவலான்னு பதில் சொல்ல ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். ஒரே கேள்வி ஒரே பதில், சொல்லுக வெல்லுக, அதான் தலைப்பு. சரிங்களா, கேள்வி பதில் உடனே சொல்லிடணும். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நெய்யர் வருக. வணக்கம்
4: ஐயா. வணக்கம்.
2: வணக்கம் சொல்பவர்
4: நாகலாபுரம் கன்னியப்பன்.
2: கன்னியப்பன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ரிப்பன் மாளிகை அப்படிங்கிற மாளிகை வந்து எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது? 1985 இல்லங்க ஐயா, நல்ல முயற்சி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்.
0: வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
2: இல்லம்மா, உங்க வானொலி கிட்ட இருந்து தள்ளி வந்து பேசுங்க, நீங்க பேசுறது எங்களுக்கு தெளிவா கேக்கல, எக்கோ தான் கேக்குது. நீங்க பேசுறது கேக்குது, ஆனா அவங்க வானொலியில் கேக்குறது வந்து எங்களுக்கு எக்கோ கேக்குது, அதனால அதை குறைச்சிட்டு பேசுங்க. உங்க பேர் சொல்லுங்க.
0: இப்ப உங்க பேர் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, உங்களுக்கான கேள்வி. தமிழ்நாட்டின் நிலக்கரி மாவட்டம் அப்படின்னு எதை சொல்றோம்? இணைப்பில் இருக்கீங்கல்ல, சொல்லுங்கம்மா. இல்லம்மா, தவறான பதில்.
2: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்.
0: ஆமா, வணக்கம்மா. உங்க வானொலி பெட்டியோட அளவை குறைச்சிடுங்க, இல்லைன்னா நம்ம ரெண்டு பேரும் பேச முடியாது. ஆமாங்கம்மா.
6: வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா.
0: ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கட்டுமா?
6: கேளுங்கம்மா, நான் முயற்சிக்கிறேன்.
0: சரிங்க. தமிழகத்தின் ஹாலந்து அப்படின்னு ஒரு பகுதியை சொல்றோம், அல்லது ஒரு மாவட்டம் சொல்லுங்க.
6: தமிழகத்தினுடைய
0: ஹாலந்து. ஹாலந்து.
6: ஹாலந்து. ஓகே.
0: ஆமா,
6: நான் நினைக்கிறேன் இது வந்து ஊட்டி அந்த பகுதி.
0: இல்லைங்க ஐயா, இது தவறான பதில், ஆனா நல்ல முயற்சி.
2: இனிப்பில் நீ அடுத்த நேயர்.
0: வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
7: வணக்கம். வணக்கம், நாகலாபுரம் மாரியப்பன்.
0: ஓகே, மாரியப்பன் ஐயா.
7: குடும்பம்.
0: உங்களுக்கான கேள்வி.
7: குடும்பம்.
0: குறுகிய ரயில் பாதை உள்ள இடம் தமிழ்நாட்டில்?
7: தமிழ்நாட்டில் குறுகிய ரயில் பாதை,
0: மிக குறைந்த ரயில் பாதை, ரயில் தடம்.
2: என்னங்க ஐயா?
7: சென்னை. சென்னை.
2: சென்னை இல்லைங்க ஐயா, நல்ல முயற்சி. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நம்மளுடைய நேயர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நாங்கள் வந்து நினைவுபடுத்துகிறோம், வானொலி கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து பேசுங்க, இல்லைனா வானொலியினுடைய ஒலி அளவை கொஞ்சம் குறைச்சிட்டு பேசுங்க, ஏன்னா கொஞ்சம் எக்கோ இன்னைக்கு நிறைய அடிக்குது. அடுத்து காத்திருக்கக்கூடிய நேயர் வருக. வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம்மா, உங்கள் பேர் சொல்லுங்க.
8: நான் அதுக்கு தீபா பேசுகிறேங்க மேடம்.
0: தீபா மேடம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா?
8: கேளுங்களேன்.
0: இசை கருவிகளோட அரசன் அப்படின்னு நம்ம ஒரு கருவியை சொல்கிறோம், இந்த கருவி
8: இசை கருவியோட அரசன்.
0: ஆமா,
8: மிருதகம்.
0: நல்ல முயற்சி, நன்றி.
2: இல்ல, இசை அரசன் ஒண்ணு என் பேர் சொல்லலாம் நினைச்சேன். நீங்க வந்து இசை கருவிகளின் அரசன் சொல்லிட்டீங்களா, அதனால
0: அடுத்த கேள்வி
2: கேட்டுறேன். நம்ம வந்து தொடர்ந்து நம்ம நேயர்களோட பேசிட்டு இருக்கோம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயரோடு பேசுவதற்கு முன்பாக,
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.

0: For admissions, contact Srinivasa Poriyal Kaluri Autonomous, Bommidi, Dharmapuri District. Call 90254-00159. Counseling code 2683.
1: சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
1: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
1: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா சிஎம்எஸ் போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் சிஎம்எஸ் போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா? வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது,
3: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.

0: செல்வி நம்ம நேயர்களோடு பேசிக்கிட்டே இருக்கோம். அடுத்து இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர் வருக, வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் சொல்பவர்
1: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: பாபு ஐயா, உங்களை பார்த்து ஒருத்தர் ஏதோ கேக்குறாரு பாருங்க.
1: சொல்லுங்க சார்.
0: என்ன கேக்குறாருன்னு தான் தெரியல.
1: தூத்துக்குடி
0: மாவட்டத்தில் உங்களுக்கான முதல் கேள்வி வந்து ரிப்பன் மாளிகை, அந்த மாளிகை எந்த ஆண்டு கட்டி முடிக்கப்பட்டது?
1: ரிப்பன் மாளிகை கட்டி முடிக்கப்பட்டது 1913 சார்.
0: 1913
2: நன்றி.
0: இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, இருவருக்கும்
2: வணக்கம்மா.
3: வணக்கம்மா, மதுரையில இருந்து புஷ்பலதா பேசுறேன்.
2: சரி புஷ்பலதா மேடம், உங்களுக்காக கேள்வி.
3: கேளுங்க.
2: இந்திய ராணுவ கல்லூரி எங்க இருக்கு, எந்த இடத்துல இருக்கு?
3: டெல்லியில மேடம்.
2: இல்லம்மா, இருந்தாலும் நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி.
0: நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேர்களோடு பேசிகிட்டே இருக்கோம், நேரம் போகிறதே தெரியல. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். அந்த பாடலை கேட்பதற்கு முன்பாக,
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவருக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவருக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ,
5: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

0: தருமபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை கோடியூரில் கருங்கற்களால் அமைக்கப்பட்ட ஸ்ரீ கோடி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வருகின்ற ஜூலை 2 வியாழக்கிழமை காலை 10:45 நடைபெறவுள்ளது. அனைவரும் வருக, அம்மன் அருள் பெறுக.
1: தீராத தலைவலி கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: நேரம் 8:21. இது இளந்தென்றல் இன்னைக்கு சொல்லுக வெல்லுக அப்படிங்கிற தலைப்புல வளர்ந்துட்டு இருக்கு. அடுத்த இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேயர்,
5: வணக்கம்.
6: ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க.
6: என் பேரு ஜெயமா, சேலம் மாவட்டம்,
5: மேச்சேரி. மேச்சேரிமா, உங்களுக்கான கேள்வி
6: சொல்லுங்க.
5: இந்தியாவோட முதல் பெண் ஆளுநர் யாரு?

0: மைண்ட்ல இருக்கீங்க,
1: இவ்வளவு நேரம் டைம் எடுத்துக்க கூடாது இல்ல, அவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க. அதாவது வந்து லைவ்ல நாங்க கேள்வி கேட்ட உடனே அதுக்கு பதில் தேடி சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க போல இருக்கு. அப்படி எல்லாம் நாங்க அவ்வளவு நேரம் எல்லாம் டைம் கொடுக்க மாட்டோமே. இணைப்பில் காத்திருக்க மருத்துவ நேயர் வருக, வணக்கம். வணக்கம், யாருங்க பேசுறீங்க? அதகப்பாடியில இருந்து சாந்தா. சாந்தாமா, உங்களுக்கான கேள்வி கேட்டவா? உங்களுக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான கேள்விதான். ஒரு மணி நேரத்தில் மொத்தம் எத்தனை வினாடிகள் உள்ளன? இல்ல, நான் ஒரு மணி நேரத்துக்கு கேட்டேன், ஒரு நிமிஷத்துக்கு கேட்கல. 360 இல்லமா, நல்ல முயற்சி. ஆனா இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர்,
0: வணக்கம். வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: அவங்க வந்து இணைப்பில் வந்து வெளியேறிட்டாங்க. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர்,
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
2: சேலம் மாவட்டம் குருநாதன்.
0: குருநாதன் ஐயா,
1: குருநாதன் ஐயா வானொலி கிட்ட இருந்து தள்ளி வந்து பேசலாமே.
2: நான் தள்ளிட்டு வந்தேங்கண்ணா, பேசுங்க.
1: சரி, உங்களுக்கான கேள்வி செல்வி கேக்குறாங்க பாருங்க.
0: ஐயா, உங்களுக்கான கேள்வி, இந்தியாவின் ராணுவ கல்லூரி எங்க இருக்கு? இந்தியாவில் ராணுவ கல்லூரி, ஆர்மி காலேஜ் சொல்லுவோம் இல்லையா, எங்க இருக்கு? இல்லைங்க ஐயா, நல்ல முயற்சி, நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஹரிகிருஷ்ணன்.
0: ஹரிகிருஷ்ணன்,
1: ஹரிகிருஷ்ணன், உங்ககிட்ட யாரோ ஏதோ கேக்குறாங்க பாருங்க.
3: புரியல,
1: உங்ககிட்ட ஒருத்தர் ஒண்ணு கேக்கணும்ன்றாரு, கேட்டறலாமா?
3: ஆ, கேட்டறலாம்.
4: ஏய், நீ தான் பேசுறியா? ஹவ் ஆர் யூ?
1: ஹவ் ஆர் யூன்னு கேக்குறாரு.
0: பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர், ஆமா, அவரை பஞ்சாப் கேசரின்னு பெருமிதத்தோட நம்ம சொன்னோம்.
1: எங்க கேள்விகளுக்கு விடை சொல்ல நீங்கள் தயாரா? தயாரா இருக்கீங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி நான் தான்
2: கேக்குறேன்.
1: நான் கேக்குற கேள்விக்குதான் நீங்க பதில் சொல்லணும். அது எப்படி, நீங்களா வந்து நீங்களா ஒரு கேள்வி சொல்லி நீங்களா பதில் சொல்லுவீங்களா? அப்புறம் நாங்க எதுக்கு இருக்கோம்?
0: அவர் தேடி கண்டுபிடிச்சிட்டாரு.
1: சரி சரி, உங்களுக்காக ஒரு கேள்வி கேக்குறேன். தேசிய கணித தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ரகுபதி ஐயா வந்து ரொம்ப ஆர்வமா வந்தாரு,
0: இதுக்கு முன்னாடி கேட்ட கேள்விக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டாரு.
1: இப்பயும் இதுவரைக்கும் நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் நம்ம நேயர்கள் பதில் சொல்லிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்படியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுறதுக்குள்ள இணைப்பில் இணையம் அடுத்த நேயர், வணக்கம் சொல்பவர். அருண் ஐயா, ஏன் ரொம்ப சோகமா பேசுறீங்க? சரி,
5: நம்ம யாரு வம்புக்கும் போறது இல்ல, யாரு தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு, நம்ம சோழி உண்டு போயிடுறது.
1: அப்படித்தானங்க ஐயா? அருண் ஐயா
6: சொல்லுங்க ஐயா.
1: சரி, யாரு வம்புக்கும் போறது இல்ல, அமைதியா இருந்துக்கிறது. சரிங்க சரிங்க, உங்களுக்கான கேள்வி, டென்மார்க் நாட்டினுடைய தேசிய மொழி எது?
6: டென்மார்க் டேனிஷ் ஐயா.
1: டேனிஷா?
0: இந்தியாவில மூங்கில் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் சொல்லுங்க, எந்த மாநிலம்?
6: உத்தரப்பிரதேசம்.
0: இல்லைங்களே, தவறான பதில். இருந்தாலும் நல்ல முயற்சி செஞ்சீங்க, ஒரு கேள்விக்கு அருமையா பதிலும் சொல்லிட்டீங்க.
1: தொடர்ந்து காத்திருக்கக்கூடிய நேரோடு பேசலாம். பேசுவதற்கு

0: முன்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். சரி, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெண் அப்படிங்கிறதுனால இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்களான்னு பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா இலக்கியத்திற்கான நோபல் பரிசை எத்தனை பெண்கள் பெற்றிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
1: இதுவரை எத்தனை பெண்கள் வாங்கியிருக்காங்க
0: இலக்கியத்திற்கான நோபல் பரிசு? எத்தனை பேர் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டாக
1: நீங்க எங்கிட்ட இப்படி ப்ரிப்பேர் பண்ணாம கேட்டுட்டீங்களே,
0: அதனால தான் கேக்குறது. சரி, அடுத்து இணையக்கூடிய நேயர்.
1: வணக்கம்.
2: வணக்கம் மேடம். பாகல் பட்டி பெருமாள்.
0: பெருமாள் ஐயா.
2: ஐயா சொல்லுங்க ஐயா.
0: உங்களுக்கு நானே கேக்கட்டுமா? இப்பதான் மேடம் கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அவங்க தான் என்ன ஏமாத்திட்டாங்க பதில் சொல்லாம. நீங்களாவது சொல்றீங்களா?
1: நான் சொல்லிட்டேனா நேயர் சொல்ல மாட்டாங்கல்ல.
0: நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஓ பாத்தீங்களா இல்லையா, சமாரிஃபிகேஷன்னா இப்படி எல்லாம் இருக்கணும். சரி ஐயா, உங்களுக்கான கேள்வி, இலக்கியத்திற்கான நோபல் பரிசு இதுவரை எத்தனை பெண்கள் பெற்றுள்ளனர்? ஆமா, ஐந்து. அவ்வளோ கம்மியாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 125 வருஷமா கொடுத்துட்டு இருக்காங்க, அவ்வளோ கம்மியாக இருப்பாங்க?
2: நன்றி ஐயா.
0: நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர். அந்த நேயர் இணைப்பில் இருந்து விடுபட்டாரு. தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: உஷா சன்ஃபிளவர் ஆயில் நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: தர்மபுரி பண்பலை 102.5 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் ஆடி அதிரடி தள்ளுபடி.
8: உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: செல்வி, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரை மணி நேரம் நிகழ்ச்சியில் வந்து நம்ம நேயர்களோடு பேசியிருக்கோம். நம்ம நேயர்கள் வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு தான் இருக்காங்க, ஆனால் மூணு கேள்விக்கு தொடர்ந்து பதில் சொல்ல கொஞ்சம் தாமதமாகுது இன்னைக்கு. ஆனாலும் கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு நோயர் வந்து கண்டிப்பாக பரிசு பாடல் வாங்கிடுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம்.
1: நானுமே நம்புகிறேன்.
0: இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விளம்பரதார நிகழ்ச்சியை தொடர்ந்து மீண்டும் வந்து ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சியில் இணையலாம்.
9: எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
10: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
9: வழங்குகிறார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
11: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்களுக்கு வணக்கம். நான் ஸ்ரீ சாய் மாருதி ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஏ கே ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன். இப்போ நம்ம சாதாரண மக்கள் வந்து பயணத்தின் போதோ அல்லது மற்ற நேரங்களிலோ அதிகம் நம்ம ஃபேஸ் பண்ணுறது வந்து இந்த ஆக்சிடென்ட், ஆர்டிஎன் சொல்கிற ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட், பைக்லேயோ கார்லேயோ எதுலேயோ போகிறோம். அந்த மாதிரி அடிபடும்போது அல்லது திடீர்னு ஒருத்தர் மயங்கி கீழே விழுந்துட்டாரு, அவருக்கு சுயநினைவு கம்மியாக இருக்குது, நார்மலாக இல்லை அவர் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும்போது அவருக்கு எப்படி வந்து மறுபடியும் வந்து அந்த சுவாசத்தையும் அந்த ஹார்ட் ரேட்டையும் இதய துடிப்பையும் வந்து மீட்டலாக செய்கிறது அப்படின்றதுக்கு பேர் தான் வந்து சிபிஆர்னு சொல்லுவோம், கார்டியோ பல்மனரி ரெசுசிட்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேசிக்கான விஷயம் வந்து எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக தெரியும், எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து கிளியராக தெரியும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அது மாதிரி ஃபர்ஸ்ட் இம்மீடியட்டாக ஒருத்தர் எமர்ஜென்சி கால் பண்ணுவார், இன்னொருத்தர் வந்து இந்த சிபிஆரை பண்ணுவாங்க. இதுக்கு வந்து ரெண்டு பேர் வந்து இன்னும் ரொம்ப ஐடியலாக இருக்கும், பெட்டராக இருக்கும். ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்றது மட்டும் ஜஸ்ட் சும்மா உங்களுக்கு ஒரு அவுட்லைன் சொல்கிறேன். அதாவது சிபிஆர் ஃபார் காமன் பீப்புள் அல்லது காமன் மேன் அப்படின்னு போட்டிங்கன்னா அதில் வரும். எப்படி பண்ணுறதுன்னு என்ன பண்ணணும்னா முதல்ல முட்டி போட்டு உட்காரணும். உட்காரணும்னா நம்ம இது பண்ணிக்கூடாது, குதிக்கால் மேலே உட்காரக்கூடாது, முட்டி போட்டு இருந்துட்டு அதாவது அந்த பாதிக்கப்பட்ட நபரின் இடது பக்கம் முட்டி போட்டு போட்டுட்டு முழங்கை நேராக வச்சுட்டு நம்ம கையை வந்து இடது கை கீழையும் வலது கை மேலேயும் வச்சு ஃபிங்கர்ஸில் லாக் பண்ணிக்கணும். அந்த மாதிரி லாக் பண்ணிக்கிட்டு முழங்கை நேராக வச்சுட்டு நம்ம ஒரு செகண்டுக்கு ரெண்டு கம்ப்ரெஷன் தரணும், அதாவது சென்டர் ஆஃப் செஸ்டில் அந்த மாதிரி தரணும். இடது பக்க மார்பின் நடுப்பகுதியில் கை வச்சு அந்த மாதிரி அழுத்தணும். அதாவது ஒருத்தர் வந்து இந்த மாதிரி செஸ்ட் கம்ப்ரெஷன் சொல்லக்கூடிய மார்பை அழுத்தணும், இன்னொருத்தர் தலையை வந்து அந்த தாடையை பிடிச்சி கொஞ்சம் மேலே தூக்கணும், தூக்கிட்டு மூக்கை இறுக்கி மூடி பிடிச்சிட்டு வாயில் காற்று ஊதணும். இதுக்கு என்ன பண்ணணும், சம்டைம்ஸ் வந்து பெட்டர் நமக்கு அந்த மாதிரி பண்ணுறது நமக்கு ஏதாவது இஷ்யூ ஆகும்.

0: வருமா இன்ஃபெக்ஷன் வருமா அப்படின்னு யோசிக்கும்போது என்ன பண்ணலாம்னா, மேலே வந்து ஒரு துணி வச்சு கர்ச்சி வச்சு வாயை மூடிட்டு மூக்கை நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு வாயோட வாய் வச்சு ஏர் லீக் ஆகாத மாதிரி வச்சுட்டு ஊதணும். அது வந்து எந்த ரேஷியோ எந்த விகிதத்தில் அதை பண்ணணும் அப்படின்னா, 30 முறை செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸ் மார்பை அழுத்தணும், அதுக்கப்புறம் 2 தடவை வாயை வச்சு ஊதணும். இந்த மாதிரி பண்ணணும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 30:2 அப்படின்னு சொல்லுவோம், 30:2 அந்த மாதிரி விகிதத்தில் பண்ணணும். ஸோ டோட்டலாக ஒரு நிமிஷத்தில் வந்து 120 செஸ்ட் கம்ப்ரெஷன்ஸு நமக்கு வரும், 4 முறை காற்று ஊதுற மாதிரி. இதுதான் வந்து சாதாரண மக்கள் ஒரு இடத்துல நம்ம ஒரு ஆக்சிடென்ட் நிகழுது, பாதிக்கப்பட்ட நபர் வந்து மயங்கி இருக்காரு, அவருக்கு உயிர் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்ற போது இதுதான் பண்ணோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் தொடர்ந்து இதை பண்ணிக்கிட்டு இருக்கணும். இதுதான் சரியான முறை. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

0: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலைக்கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-9999.
1: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத்ஷா வலியுல்லா அவர்களின் 67ஆம் ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1ஆம் தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2ஆம் தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
2: நேரம் 8:40. இளந்தென்றல் எண்ணிக்கை சொல்லுக வெல்லுக அப்படிங்கிற தலைப்பில் வந்துட்டுருக்கு. இணைப்பில் நீங்கள் அடுத்த நேயர்
3: வணக்கம்.
4: அனைவருக்கும் நீயரோ வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
4: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
3: சண்முகசுந்தரம் ஐயா
4: சொல்லுங்கள் மேடம்.
3: உங்களுக்கான கேள்வி
4: கேளுங்க.
3: தமிழ்நாட்டோட மிக பழமையான அணை எதுங்க?
4: கல்லணை.
3: கல்லணை, அருமை. ஏன்னா சீக்கிரம் பதில் சொல்லணும் தாங்க சார் கேள்வியை கேட்டனால.
2: சரி, அவர் வந்து ஈஸியாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு, நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லறான்னு பார்ப்போம். ஐயா, ஆஸ்திரியா நாட்டில் பயன்படுத்தப்படும் நாணயம் எது? டாலர். டாலர்ல இணைப்பில் அந்தமைக்கு நன்றி. இணைப்பில் காத்திருக்க மாட்டது நேயர் வருக, வணக்கம்.
5: ஐயா வணக்கம். ஐயா நல்ல கிருஷ்ணன்
2: ஐயா, நீங்க சொல்றது ரீல்ன்றாரே அண்ணா, என்ன இப்படி இப்படி ஆயிப்போச்சு? சரி சரிங்க ஐயா, உங்களுக்கான கேள்வி ரொம்ப ஈஸியா கேக்குறேன் பாருங்க. தேசிய கணித தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? தேசிய கணித தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது?

0: ஐயா இந்தியாவா?
1: எப்பா இந்தியாவா ஐயா? கேள்வி புரிஞ்சா என்ன கேட்டேன்னு?
0: தேசிய கணித தினம்.
1: தேசிய கணித தினம் ஐயா? இந்தியான்றீங்க
2: நீங்க? பெரிய உனக்கு தெரியுது, நம்ம ஊர் ஜனங்களுக்கு தெரியலையே. இதெல்லாம் நீ போய் சொல்லணும்டா.
1: செல்வி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படிதான், அவ்வளோ பெரிய ஆளுமை அவர். அதனால தான் அவருக்காக வந்து அண்ணன் அப்படி சொன்னது, படிக்காத மேதைன்னு சொன்னார் இல்லையா, அதனால தான் பெரிய ஆளுன்னு அண்ணன் சொன்னது. அடுத்ததாக இணைப்பில் இணையும் நேயர்.
3: இரவு வணக்கம்.
1: இரவு வணக்கம் சொல்பவர்
3: குமரேசன்
1: ஐயா. சாப்பிட்டாச்சுங்களா?
3: சாப்பிட்டாச்சுங்க.
1: என்னை விட்டு நீங்க மட்டும் எப்படி சாப்பிடலாம்?
3: சரி, நீங்க ப்ரோக்ராம்ல இருந்தீங்க அதனால கூப்பிடல.
1: ஓ, நான் ப்ரோக்ராம்ல இருந்ததுனால கூப்பிடல, இல்லைன்னா கூப்பிட்டுருப்பீங்க.
4: புற்றுநோய் பற்றி நாம படிக்கிறோம் இல்லையா, அந்த பிரிவோட பேர் சொல்லுங்க.
1: அதாவது நம்ம புற்றுநோய் பற்றி படிக்கக்கூடிய அந்த படிப்பினுடைய பெயர் என்னன்னு கேக்குறாங்க. இப்போ வணிகத்தை பத்தி படிக்கிறோம்னா பிஎஸ்சி காமர்ஸ், எம்எஸ்சி பிஎஸ்சி காமர்ஸ், எம்எஸ்சி காமர்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்போ புற்றுநோயை பத்தி படிக்கக்கூடிய அந்த படிப்பினுடைய பேர் என்னன்னு
3: கேக்குறாங்க.
1: இதோட விளக்கமா யாராலையும் சொல்ல முடியாதுங்க ஐயா.
4: தெரிஞ்சுக்கலாம்.
1: சரி, இணைப்பில் இணையும் அடுத்த நேரை நம்ம சந்திப்பதற்கு முன்பாக

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: சேலத்தில் முதல் முறையாக SKS மருத்துவமனையின் வாதவியல் மருத்துவத்துறை சார்பில் ஜூன் 27 முதல் ஒருங்கிணைந்த லூப்பஸ் கேர் கிளினிக் தொடங்கப்படுகிறது.
2: இம்மையத்தில் லூப்பஸ் நோய்க்கு சிறுநீரகவியல், மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவவியல், தோல் மருத்துவவியல் மற்றும் வாதவியல் துறை சார்ந்த சிறப்பு மருத்துவர்கள் ஒருங்கிணைந்து சிகிச்சை அளிக்க உள்ளனர்.
1: லூப்பஸ் கேர் குறித்த ஆலோசனை மற்றும் சிகிச்சைக்கு இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். 9944111152. SKS ஹாஸ்பிடல்.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
7: நேரம் 8:45. இது இளம் தென்றல். இன்னைக்கு இளம் தென்றல் சொல்லுக வெல்லுக அப்படிங்கிற தலைப்புல வளம் வந்துட்டு
8: இருக்கு.
9: வணக்கம்
8: ஐயா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
9: காரிமங்கலம் வட்டம் ஜெங்கிச்செட்டி பீமராஜ்மா.
8: பீமராஜ் ஐயா, உங்களுக்கான கேள்வி, நோபல் பரிசு நம்ம எந்த தினத்துல கொடுக்கறாங்க?
9: பசிவி ராமன் பிறந்தனா?
7: இதுக்கும் நோபல் பரிசுக்கும் சம்பந்தமே கிடையாது, பிறந்த நாளுக்கும். இணைப்பில் நீ அடுத்த நேயர்.
8: வணக்கம்.
10: வணக்கம் வணக்கம் இருவருக்கும். மாலை வணக்கம். ராஜேஷ் கண்ணா சேலம் மாவட்டம், நாட்டாமங்கலம் வில்லேஜ்.
8: சரிங்க ஐயா. ராஜேஷ் கண்ணா ஐயா, உங்களுக்கான கேள்வி,
10: காற்றே இல்லாத கிரகம் எதுங்க? காற்றே இல்லாத கிரகம் எது? சந்திரன்
8: இல்லீங்களே.
7: சந்திரன்
8: சந்திரன்ல காற்று இல்லையா
7: ஐயா? சந்திரன் வந்து தனி கிரகமே இல்லையாங்க ஐயா. பாத்தீங்கல்ல ஐயா, நம்மள வச்சு ஏதாவது காமெடி தான் பண்றாரு போல இருக்கு. இனிப்பில் நீங்க அடுத்த நேயர்.
8: வணக்கம் வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
11: சேலம் மாவட்டம் வட்டம்.
8: சரிங்க,
7: உங்க பேரே எங்களுக்கு கேக்கலையே.

0: திலகேஸ்வரி என்ன படிக்கிறீங்க? திலகேஸ்வரி 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? பெரிய படிப்புலாம் படிக்கிறீங்களே. சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, தேசிய கணித தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ராமானுஜம் பிறந்த நாள்லாம் நான் அப்படி கேட்கல, எந்த நாளுன்னு கேட்குறேன். இன்னைக்கு என்ன தேதி? 29. அது கூட பாருங்க, ஃபுல்லாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு ஜூன் 29, அந்த மாதிரி தேதி கேட்குறேன். தெரியலையா? சரி, பரவாயில்ல, தவறில்லை. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
2: சக்கரவர்த்தி ஐயா
1: சொல்லுங்க. மேடம்,
2: நான் உங்களுக்கான கேள்வி
1: கேக்குறேன்.
2: தொடர்ச்சியாக 10 மாதங்கள் பறக்கக்கூடிய பறவை, தொடர்ந்து இதால பறக்க முடியும், இந்த பறவையோட பேர் என்ன?
1: வாய்ப்புக்கு

0: கேட்கல, எந்த நாளுன்னு கேட்குறேன். இன்னைக்கு என்ன தேதி? 29. அது கூட பாருங்க, ஃபுல்லா சொல்ல மாட்டேங்கிறீங்க. இன்னைக்கு ஜூன் 29, அந்த மாதிரி தேதி கேட்குறேன். தெரியலையா? சரி சரி, பரவாயில்ல, தவறில்ல. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. இணைப்பில் இணையும் அடுத்த நேயர்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, உங்க பேர் சொல்லுங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சிப்பட்டி சக்கரவர்த்தி.
2: சக்கரவர்த்தி ஐயா
1: சொல்லுங்க. மேடம்,
2: நான் உங்களுக்கான கேள்வி
1: கேக்குறேன்.
2: தொடர்ச்சியாக 10 மாதங்கள் பறக்கக்கூடிய பறவை, தொடர்ந்து இதால பறக்க முடியும், இந்த பறவையோட பேர் என்ன?
1: வாய்ப்புக்கு நன்றி.
2: சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி.
0: இணைப்பில் இணைய மறுத்தன ஐயர்.
1: இனிமையான இரவு வணக்கம் ஐயா.
0: இரவு வணக்கம் சொல்பவர்
1: தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் இருந்து உமர் ஃபாரூக் பேசுறேன்.
0: உமர் ஃபாரூக் ஐயா, நலமா இருக்கும். உங்களுக்கான கேள்வி கேட்டலாமா? ஆஸ்திரியா நாட்டில் பயன்படுத்தப்படும் நாணயம் எது?
1: ஆஸ்திரியா நாட்டின் நாணயம்.
0: புரியல.
1: ஆஸ்திரியா, ஆஸ்திரேலியா வந்து.
0: ஆஸ்திரியா, ஆஸ்திரேலியா இல்ல.
1: நாணயம்
0: என்னங்கய்யா? யூரோ என்பது சரியான விடை தான். ஆனா நீங்க என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல, ஆஸ்திரியாவா ஆஸ்திரேலியாவான்னு. அதுக்கு பாருங்க, நம்ம அண்ணன் என்னமோ சொல்றாரு.
3: நல்லா கேக்குறாங்கயா, டீடைல்.
0: சரி, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி.
2: அருமை அருமை ஐயா, உங்களுக்கான ரெண்டாவது கேள்வி. நோபல் பரிசு எந்த தினத்துல குடுக்கறாங்க? ஒரு நாள். ஆமா, ஒரு நாள்ல குடுக்கறாங்க. ஆமா ஆமா ஆமா,
1: நோபல் பரிசு வழங்கப்படும்.
0: நெட்லலாம் தேடி எடுக்கிறதுக்கெல்லாம் நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், தெரியும்ல.
2: டிசம்பர் 10. மிகச்சரியான விடை.
0: சரி, அப்போ அதுலேருந்து இன்னொரு கேள்வி கேட்குறேன். இலக்கியத்திற்கான நோபல் பரிசை இதுவரை எத்தனை பேர் பெற்றிருக்காங்க? உடனே சொல்லணும். ஆமாம், இலக்கியத்திற்கான நோபல் பரிசை இதுவரை எத்தனை பெண்கள் பெற்றுள்ளனர்? டக்குன்னு சொல்லுங்க பாப்பா. எத்தனை? என்னங்க ஐயா இப்படி பண்ணிட்டீங்களே?
2: இரண்டு கேள்விக்கு பதில் சொல்லிட்டாரு.
0: ஒரு கேள்விக்கு சரியா பதில் சொல்லிருக்கலாமே ஐயா. சரி, நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு ரெண்டு கேள்விக்கு ரொம்ப அருமையா பதில் சொன்னாரு, அவருக்கு நன்றி. நம்ம வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம நேயர்களோடு பேசலாம். பேசுவதற்கு முன்பாக
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்.
4: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி, மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரே பாலக்கோடு.

0: நேரம் 8:56 நிமிடம். சொல்லோடு சொல்லுக வெல்லுக அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு இளம் தண்டல் வளம் வந்துட்டுருக்கு. இணைப்பில் நீ மறுத்த நேயர்
1: ஐயா வணக்கம். ஐயா
2: ஐயா வணக்கம்.
1: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன் குடமாட பட்டுமா?
0: ஜெயசீலன் ஐயா, என்ன கடைசியா வந்திருக்கீங்க? நிறைவு பகுதியில் வந்திருக்கீங்கன்றத நோட் பண்ண சொல்றாரு அண்ணன், வேற ஒன்றும் இல்ல. சரி, உங்களுக்கான கேள்வி
2: ஜெயசீலன் ஐயா, உங்களுக்கான கேள்வி, இந்தியாவில் மூங்கில் அதிகமாக உற்பத்தி பண்ற மாநிலம் எதுங்க?
1: உத்தரப்பிரதேசமா?
2: இல்லைங்க ஐயா. இருந்தாலும் நல்ல முயற்சி, தொடர்ந்து இணைந்திருங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நேர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, உங்களோட வானொலி பெட்டியோட அளவை குறைச்சிடுங்க. வணக்கம்.
3: இருவருக்கும் இனிய இரவு வணக்கம். பன்னந்தூர்லேருந்து கே ராஜேஸ்வரிங்க.
2: ராஜேஸ்வரி அம்மா, உங்களுக்கான கேள்வி, இந்தியாவோட அரண்மனை நகரம் அப்படின்னு எதை சொல்றோம்? இந்தியாவோட அரண்மனை நகரம்
3: கொல்கத்தா.
2: சூப்பர், அருமை. அடுத்த கேள்வி கேட்கலாமா?
3: சரிங்க.

0: ராணுவ கல்லூரி எந்த இடத்துல இருக்கு?
1: தெரியலீங்க. நன்றி.
0: நன்றி.
2: எவ்வளவு டீசன்ட், எவ்வளவு டீசன்ட், ரொம்ப டீசன்ட், ரொம்ப ரொம்ப நல்லவங்க இவங்க, ரொம்ப நல்லவங்கங்க. இணைப்பில் நீ மறுத்து நேயர்.
3: ஹலோ,
2: வணக்கம். யாரங்க வந்து பேசுறீங்க?
3: நாங்க புலிகரையில, தர்மபுரி மாவட்டம்.
2: புலிகரையில இருந்து உங்க பேர் சொல்லுங்க.
3: அரவிந்த். அரவிந்த்.
2: அரவிந்த், சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? ஒரு மணி நேரத்துல எத்தனை வினாடிகள் உள்ளன?
3: ஒரு மணி நேரத்துல
2: எவ்வளவு வினாடிகள் உள்ளன?
3: 300 வினாடிகள்.
2: எவ்வளவு?
3: 300 வினாடிகள்.
2: 300 வினாடிகளா? ஒரு மணி நேரத்துல 300 வினாடிகள் இல்லையே, அதோட அதிகமா இருக்குமே. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியில் வந்துட்டோம். இன்றைக்கி கேட்கப்பட்ட கேள்விகள், அதற்கான பதில்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம நேயர்களுக்கு சொல்லிடலாம்.
0: கண்டிப்பாக காத்துக்கிட்டு இருப்பாங்க. நிறைய நேயர்கள் பதிலும் சொன்னாங்க. ஒரு சில பதில்கள் இல்லாமல் இருக்குது, இருந்தாலும் அதை நம்ம முழு நிறைவடைஞ்சிடலாம். இந்தியாவில் மூங்கில் அதிகமாக எந்த மாநிலத்தில் உற்பத்தி செய்கிறாங்கன்னு கேட்டிருந்தோம், அதுக்கு பதில் அஸ்ஸாம். தமிழ்நாட்டில் காப்பி ஆராய்ச்சி நிலையம் எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தோம், அதுக்கு பதில் ஏற்காடு. இந்திய ராணுவ கல்லூரி எங்கே இருக்குன்னு கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் டேராடூன். அப்புறம் இசை கருவிகளின் அரசன் எதுன்னு கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் வயலின். பஞ்சாப் கேசரி என்று அழைக்கப்பட்ட தேசிய தலைவர் யாருன்னு கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் லாலா லஜபதி ராய். இந்தியாவின் முதல் பெண் ஆளுநர் யாருன்னு கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் சரோஜினி நாயுடு. தமிழ்நாட்டின் நிலக்கரி மாவட்டம் எதுன்னு கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் கடலூர். தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எதுன்னு கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் கல்லணை. தமிழகத்தின் ஆளுந்து எதுன்னு கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் திண்டுக்கல். புற்றுநோய் பற்றி அறியும் படிப்பு எதுன்னு கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் ஆன்காலஜி. தொடர்ச்சியாக 10 மாதங்கள் பறக்கக்கூடிய பறவை எதுன்னு கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் டெர்ன், டெர்ன் அப்படிங்கிற பறவை. குறுகிய ரயில் பாதை உள்ள இடம் எதுன்னு கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் ஊட்டி. காற்று இல்லாத கிரகம் எதுன்னு கேட்டிருந்தோம், அதற்கான பதில் புதன், புதன் கிரகத்தில் காற்று கிடையாது. நோபல் பரிசு வழங்கப்படும் தினம் எதுன்னு கேட்டிருந்தோம், அதுக்கான பதில் டிசம்பர் 10.
2: அதே மாதிரி இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா 18 பெண்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. மாமல்லபுரம் செங்கல்பட்டில் இருக்குது. இபர் மாளிகை 1913 கட்ட முடிக்கப்பட்டது. டென்மார்க்கினுடைய தேசிய மொழி டேனிஷ். தேசிய கணித தினம் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22. ஒரு மணி நேரத்தில் வந்து 3600 வினாடிகள் இருக்கும்.
4: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ அம் சாய்ரா முஜ்தபா வித் தி நியூஸ் அட் 9. The headlines. President Draupadi Murmu confers gallantry awards at defense investiture ceremony in Rashtrapati Bhavan. Prime Minister Narendra Modi says 50-year-old partnership with Seychelles will now advance through innovation, sustainability and shared prosperity. Returns home after successful visit to island nation. Cabinet approves additional investment of 30,000 crore rupees in National Investment and Infrastructure Fund to accelerate infrastructure investment. West Bengal Assembly passes Public Safety and Control of Anti-Social Activities Bill to curb anti-social activities. IMD issues orange alert for very heavy rainfall in parts of Northeast, Sub-Himalayan West Bengal, Bihar, Goa, Maharashtra, Karnataka and Kerala tomorrow. And Indian women's cricket team earns one of the first berths for 2028 Olympics. And now the news in detail. President Draupadi Murmu conferred gallantry awards to the personnel of the Defence Forces and the Indian Coast Guard during the Phase 2 of Defence Investiture Ceremony at Rashtrapati Bhavan this evening. Vice President C.P. Radhakrishnan, Defence Minister Rajnath Singh, along with other Union Ministers and senior officials of Armed Forces, were also present on the occasion. A report.
5: The President conferred 7 Sarvottam Yudh Seva Medals, 30 Param Vishisht Seva Medals, 12 Uttam Yudh Seva Medals and 56 Ati Vishisht Seva Medals at the ceremony. Some recipients of the Ati Vishisht Seva Medal included Air Marshal Tarun Chaudhary, Lieutenant General Neeraj Varshne and Vice Admiral Anand Vai Sardesai. Recipients of the Sarvottam Yudh Seva Medal included Lieutenant General Pratik Sharma, Air Marshal Nagesh Kapoor and Lieutenant General Rajiv Ghai. Among those honored with the Param Vishisht Seva Medal were Vice Admiral Sanjay Vatsayan, Lieutenant General Manjinder Singh and Air Marshal Ashutosh Dixit. Recipients of the Uttam Yudh Seva Medal included Lieutenant General Dhiraj Seth, Air Marshal Manish Khanna and Vice Admiral Tarun Sopti. The medals were awarded to personnel for distinguished service of an exceptional order with Someshwaran. Aman Yadav, Akashwani News, Delhi.
4: Prime Minister Narendra Modi has said that his visit to Seychelles has yielded significant results that will enhance the

0: The index of industrial production, IIP, expanded by 5.1% in May this year on an annual basis. As per the data released by the Ministry of Statistics and Program Implementation, growth in the electricity and gas supply sector expanded by 9.9% during the last month. Manufacturing as well as water supply, sewerage and waste management sectors posted a 5.5% growth. Benchmark domestic equity indices ended almost 0.5% down today. Sensex fell 372 points to close at 76,728. Nifty also dropped 110 points to settle at 23,946. On to sports now. The Indian women's cricket team has become one of the first sides to qualify for the Los Angeles 2028 Olympic Games. However, the men's team will have to finish as Asia's highest ranked side in the ICC Men's T20 rankings by the end of this year to secure direct qualification. The International Cricket Council today confirmed that India, alongside Australia, Great Britain and South Africa, have booked their places in the Women's T20 competition at Los Angeles 2028 Olympics. India's under-19 boys team defeated Hong Kong 3-1 in the quarterfinals of the Asian Youth Championships in Bangkok today. This win has assured team of at least a bronze medal and a direct berth in the next year's World Youth Table Tennis Championships. The Indian boys will now take on top seeds China in the semi-final. In US Open badminton, Indian shuttler Kidambi Srikanth secured the silver in the men's singles after facing defeat in the final against Su Li Yang of Chinese Taipei. And now before we end the bulletin, the headlines once again. President Draupadi Murmu confers gallantry awards at Defence Investiture Ceremony in Rashtrapati Bhavan. Prime Minister Modi says 50-year-old partnership with Seychelles will now advance through innovation, sustainability and shared prosperity. Cabinet approves additional investment of 30,000 crore rupees in National Investment and Infrastructure Fund. West Bengal Assembly passes Public Safety and Control of Anti-Social Activities Bill to curb anti-social activities. IMD issues orange alert for very heavy rainfall in parts of northeast, sub-Himalayan West Bengal, Bihar, Goa, Maharashtra, Karnataka and Kerala tomorrow. And Indian women's cricket team earns one of the first berths for 2028 Olympics. That's all in the news at 9. Good night.
1: Neram 9 mani 15 nimidam.
2: Akashwani. மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியோசிஸ் எனப்படும் முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெலி முதுகு நோய் குறித்த நேர்காணலின் இரண்டாவது பகுதி. இதுகுறித்து பல்வேறு தகவல்களை தொடர்ந்து பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியக்கோட்டி. வணக்கம் டாக்டர்.
4: வணக்கம் மேம்.
3: ஸ்கோலியோசிஸ் குறித்து முதல் பகுதியில நிறைய தகவல்களை சொன்னீங்க டாக்டர். இந்த நோய் பரம்பரை நோயா வரக்கூடியதா, இது குறித்து விளக்கமா சொல்லுங்க டாக்டர்.
4: நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க, எங்க தாத்தா பாட்டி வந்து இந்த மாதிரி இருந்தாங்க, கூன் போட்டுட்டு இருந்தாங்க, அதனால என்னோட பையன் வந்து அந்த மாதிரி இருக்கான், இதனால வந்து தலைமுறை தலைமுறையா இந்த நோய் வந்து பாஸ் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த மெடிக்கல் ரிசர்ச்சில் நம்ம இது வரைக்கும் ரூல் அவுட் பண்ணலை. ஆனால் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்ன்னு ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா, வளர் இளம் குழந்தைகளுக்கு 80% குழந்தைகளுக்கு வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் வருது அப்படின்ட்டு, இதை வந்து பர்டிகுலராக இது வந்து பரம்பரையாக வரக்கூடிய நோய் தானா அப்படின்றது இன்னும் ஊர்ஜிதப்படுத்த முடியல. பல்வேறு காரணங்கள்னால இது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எஸ்பெஷலி பரம்பரை பரம்பரையாக தான் இந்த நோய் கேரி அவுட் ஆகுது அப்படின்றது நம்ம கண்டிப்பாக சொல்கிறதுக்கான எந்த விதமான மருத்துவ ரீதியான பதில்களும் இல்லை.
3: ஓகே டாக்டர், அதிக எடையுடைய பள்ளி பைகளை சுமக்கும் பொழுது இந்த முதுகு தண்டுவிடம் பாதிக்கப்படுகிறது, இதனால இந்த நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்கா?
4: இது நல்ல ஒரு கேள்வி. ஏன்னா பள்ளிக்கூடங்களில் வந்து இப்போ வந்து நம்ம குழந்தைகள் வந்து பாடசாலைக்கு செல்லும் போதே வந்து நிறைய புத்தக பைகளை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப கூன் போட்டு முன்னாடி வளைந்து அந்த புத்தக பை வந்து வெயிட்னால வந்து இந்த முதுகு எலும்பு வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதனால் வந்து இந்த ஸ்கோலியோசிஸ் நெலி முதுகு நோய் வருமா அப்படின்னாக்கா இதை வந்து கம்ப்ளீட்டாக ரூல் அவுட் பண்ண முடியாது. ஆனால் இந்த இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் ஏற்கனவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த ஸ்கோலியோசிஸ்க்கான ஒரு அறிகுறி தென்பட்டு அதன் மூலமாக இந்த குழந்தை வந்து இவ்வளோ பெரிய புத்தக பையை சுமக்கிறதுனால அது வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது ஏற்கனவே அந்த குழந்தைக்கு இருக்கு, ஆனா இந்த புத்தக பை சுமக்கிறதுனாலையும் வந்து இது ரெண்டும் ஆடட் இதுவாகிட்டு இதனால வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஆனா இப்ப நார்மலா இருக்கிற ஒரு குழந்தை அதிகப்படியான ஒரு புத்தக பை சுமக்கிறதுனால வந்து இந்த நெலி முதுகு வரும் அப்படின்ட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற தசைகளும் முதுகு தண்டுவடமும் ஒரு அயற்சிக்கு உண்டாகி ஒரு வலி வருவதற்கு

0: ஆனால் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கம்ப்ளீட்டாக நெளிமுதுகில் போய் முடியும் அப்படின்றது சொல்கிறதுக்கான எந்த விதமான அறிகுறிகளும் இல்லை.
1: தொடர்ந்து கணினி பயன்படுத்துவதாலேயோ அல்லது லேப்டாப் போன்றவற்றை மொபைல் போன்றவற்றை பயன்படுத்துவதாலோ இந்த நெளிமுதுகு நோய் ஏற்படுமா?
0: நீங்கள் புத்தக பை அப்படின்றது சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு டார்கெட் பண்ணி ஒரு கேள்வி. இப்போ பெரியவங்க வந்து இந்த மடிக்கணினி யூஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனாலையோ வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. வெரி குட் க்வெஸ்டின். இது எல்லாமே வந்து எர்கனாமிக்ஸ் எனப்படுகின்ற நம்ம தொழில்முறை சார்ந்து நம்மளுடைய உடல் அவயங்களை எப்படி நம்ம வந்துட்டு கரெக்டாக வச்சுட்டு பண்ணணும் அப்படின்றத சொல்லுவோம். நம்மளுடைய சேரில் உட்காந்துருக்கோம், நம்மளுடைய டேபிளில் வந்து நம்மளுடைய சிஸ்டம் இருக்குது அப்படின்னாக்கா நம்மளுடைய தோள்பட்டையும் நம்மளுடைய டேபிளும் கரெக்டாக இருக்கணும். நம்மளுடைய லேப்டாப்போட கீபோர்ட்ஸை வச்சுட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளோட தோள்பட்டை வந்து நேராக இருக்கணும். ரொம்ப ஸ்லவுச் அப்படின்ட்டு சொல்லுவோம், முன்னோக்கி போயிட்டு துருத்திட்டு பார்க்கக்கூடாது. அந்த லேப்டாப்போட ஸ்க்ரீன் வந்து நம்மளுடைய கண்களுக்கு வந்து இணையாக இருக்கணும். இதுதான் வந்து நார்மல் எர்கனாமிக்ஸ். இதை தவிர வந்து நீங்கள் உயரம் குறைந்த டேபிள் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை உயரம் குறைந்த சேர்ஸ் யூஸ் பண்ணும்போதோ இந்த ஒரு சமதளம் வந்து குறையறதுக்கான வாய்ப்பு. அதனால நம்ம வந்து முன்னாடி போயிட்டு துருத்திட்டு சிஸ்டம் நம்ம ஹேண்டில் பண்றோம். அதனால வந்து சர்வைக்கல் ஸ்பாண்டைலைட்டிஸ் அப்படின்ற கழுத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை ஏற்படும். அதே மாதிரி இதை பீரியாடிக்கா இது நாள்பட்டு போகும்போது நம்மளுடைய தோள்பட்டையிலோ நம்மளுடைய மணிக்கட்டிலையோ அல்லது நம்மளுடைய முதுகு வலியோ வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஆனால் இது வந்து நெளிமுதுகு நோய் எனப்படுகின்ற இந்த ஸ்கோலியோசிஸ்ல வருவதற்கான வாய்ப்பு இல்லை.
1: ஓகே டாக்டர், ஆரம்ப நிலையிலேயே இந்த ஸ்கோலியோசிஸ் நோயை கண்டறிவதன் முக்கியத்துவம் குறித்து சொல்லுங்க டாக்டர். இதுல வந்து முக்கியமா இயன்முறை மருத்துவம் எத்தகைய பங்கு வகிக்குது அப்படிங்கறத சொல்லுங்க டாக்டர்.
0: நம்ம வந்து இந்த நோய் வருவதற்கு முன்னாடியே வந்து நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது மாதிரியான ஒரு விஷயம், நம்ம வீட்டில் நம்ம குழந்தைகள் வந்து விளையாடும் போது அவங்களோட உடல் அமைப்பை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அவங்களோட தோள்பட்டையும் அவங்களோட இடுப்பும் சமதளத்தில் இருக்கா அப்படின்றது. அதே மாதிரி ஆசிரியர்கள் வந்து பள்ளியில் அந்த குழந்தைகள் அமரும் விதம், அவங்க வந்து எப்படி விளையாடுறாங்க, அந்த விஷயங்களை கண்டுபிடிச்சி நம்ம வந்து இதில் ஏதேனும் ஒரு அசௌகரியமான ஒரு விஷயம் காணப்படுது அப்படின்னாக்கா அதை மெடிக்கல் டாக்டர்ஸ் கிட்ட பார்க்கலாம், இல்லை ஃபிசியோதெரப்பி மருத்துவர் அணுகி நம்ம வந்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி வராங்க அப்படின்னாக்கா இயன்முறை மருத்துவத்தில் இந்த குழந்தைகளுக்கு வந்து அது சம அளவில் எல்லா உடல் உறுப்பு மூமெண்ட்ஸ் அப்படின்ற வேலைகளை வந்து நம்ம கேரி அவுட் பண்ணுவோம். அதாவது மூட்டுக்களில் ஏற்படுகின்ற எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொடுத்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த தசைகளை வந்து வலுப்படுத்த செய்யணும். இந்த வலுப்படுத்த செய்யும் போது இந்த முதுகு தண்டுவடத்தையும் நம்ம வந்து அதாவது வலுவை அதிகப்படுத்திக்கூடிய செயல்களை செய்யலாம். அதே மாதிரி கோர் மசில்ஸ் எனப்படுகின்ற அடிவயிற்று தசைகளையும் நம்ம வந்து ஸ்ட்ரென்தனிங் பண்ணணும். இது மாதிரி ஸ்ட்ரென்தனிங் பண்ணுறதுனால அடிவயிற்று தசைக்கும் இந்த நெளி முதுகுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதுகு மட்டும் தோட மட்டும் முடியாமல் நம்மளுடைய அடிவயிற்று தசைகள் தான் வந்து நம்ம நிற்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் உட்காரதுக்குமா ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருக்குது. அதாவது கோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகிறதுனால வந்து கம்ப்ளீட் நம்மளுடைய முதுகே வந்து ஒரு கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதனால் வந்து நம்ம பேஸ்மெண்ட் எனப்படுகின்ற இந்த கோர் மசில்ஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய முதுகு தண்டு வடம் அது வெர்டிப்ரே அப்படின்னு சொல்கிறத வந்து நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கலாம். நம்ம இந்த கோர் மசில்ஸ் வந்து கொலாப்ஸ் ஆகும்போது தான் வந்து நம்மளுடைய அந்த முதுகு தண்டு வடம் வந்து ஒரு பக்கமாக ஏசிமெட்ரிக்கல் எனப்படுகின்ற ஒரு சமதளத்தில் இல்லாமல் ஒரு நெளி முதுகு அளவுக்கு நமக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் வந்து நம்ம கோர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய ஷோல்டர் மசில்ஸ் ஸ்ட்ரென்தனிங், நம்மளுடைய மார்பு தசைகள் ஸ்ட்ரென்தனிங் இதெல்லாமே பண்ணும்போது நம்ம இந்த நெளி முதுகிலிருந்து நம்ம நிச்சயமாக நம்ம கொண்டு வரலாம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்மளுடைய பாஸ்சர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம நடக்கிறது நிற்கிறது உட்கார்றது எல்லாமே நல்ல ஒரு பாஸ்சரை நம்ம மெயின்டைன் பண்ணோம்னாவும் இந்த மாதிரியான நாள்பட்ட ஒரு பாஸ்சர்னால வரக்கூடிய அந்த கழுத்து வலி, முதுகு வலி, இல்லை தோள்பட்டை வலி இது எல்லாமே நம்ம குறைக்கலாம். நெளி முதுகு வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலே கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம ஃபிசியோதெரப்பி கொடுத்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்வதற்கு முன்னாடியே நம்ம ஏன்முறை சிகிச்சை எனப்படுகின்ற ஃபிசியோதெரப்பி நம்ம செய்து இந்த குழந்தைங்களை வந்து நார்மலுக்கு கொண்டு வந்துடலாம். முதுகு எலும்பு வந்து 20-40 degrees அதிகமாக போகும்போது தான் நம்ம நிச்சயமாக வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமா நம்ம வந்து இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கேரி பண்ணணும்.
1: ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் நோயோட ஆரம்ப நிலையை நம்ம கண்டறிந்த பிறகு இயன்முறை மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் கூட கட்டுப்படுத்த முடியும், முற்றிலும் அந்த நோயிலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கறத சொன்னீங்க. நாள்பட்ட இந்த நோய் பாதிப்பிலிருந்து விடுபடாம இருக்காங்க ஒரு சிலர் அப்படின்னா, இவங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவி செய்யறாங்க?
0: ஒரு சிலர் வந்து நமக்கு வந்து சின்ன வயசுலயே கண்டுபிடிச்சிடுவோம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இதை வந்து நம்ம ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு மருத்துவரை அணுகி இதுக்கு வந்து தீர்வு காணுவாங்க. மற்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர் இளம் பருவத்தில் வரும்போது யாரோ நம்ம நண்பர்களோ இல்லை நம்மளோட உறவினர்களோ உங்கள் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம மருத்துவரையோ இல்லை இயன்முறை மருத்துவரையோ சந்தித்து இதற்கான தீர்வுகளையும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதையும் தாண்டி ஒரு சில குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது ஆனால் அது அப்பா அம்மா கவனிக்காமல் விடும்போது இது நாள்பட்ட பிரச்சனையாக போகும்போது இது வந்து ஒரு டிசேபிலிட்டி அப்படின்ற லெவலுக்கு போகும். என்னோட வேலை வந்து என்ன நானே சார்ந்து செஞ்சிக்காம என்னோட ஒவ்வொரு வேலையும் செய்வதற்கு நான் மற்றவரை வந்து சார்ந்து இருக்கும்போது

0: அந்த லெவலுக்கு இந்த ஸ்கோலியோசிஸ் போயிடுச்சு அப்படின்னாக்கா இவங்க வந்து மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு கொண்டு வரோம். இந்த மாற்றுத்திறனாளிகளில் வந்து ஸ்கோலியோசிஸ் இந்த நபர்களை வந்து நம்ம லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க முடியாமல் அவங்கள தாங்களே பராமரித்து கொள்ளாமல் இருக்கும்போது தமிழ்நாடு அரசு வந்து இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய இந்த மருத்துவ சேவைகள்லாம் வழங்குறாங்க. எங்களோட விழுதுகள் என்கின்ற மையமே வந்து தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கீழே தான் இயங்குது. ஸோ இந்த மையத்தில் வந்து நாங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி மட்டும் இல்லாமல் ஆக்குபேஷனல் தெரப்பி, ஸ்பீச் தெரப்பி எனப்படுகின்ற குழந்தைகள் பேசுவதற்கான விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறோம். அதுவும் இல்லாமல் குழந்தைகள் வந்து லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கிற குழந்தைகள்லேருந்து அவங்களுக்கும் வந்து இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி மனநல ஆற்றுநர்கள், அதாவது ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி ஸ்கோலியோசிஸ் இருக்குனாக்கா அது குழந்தைய மட்டும் பாதிக்காமல் அப்பா அம்மாவையும் வந்து ஒரு மனதளவில் ஒரு பாதிப்பு கொண்டு வரும். ஸோ இப்போ வந்து நம்ம எவ்வளோ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குழந்தையை சரிப்படுத்தலாம் வந்து இந்த ஒரு ட்ராமா அப்படின்ட்டு சொல்லுவோம். அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து என்னோட குழந்தை ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்காங்க, என்னோட நண்பர்களோ உறவினர்களோ வந்து ஏன் உன்னோட குழந்தைய வந்து இந்த மாதிரி பார்த்துக்கல அப்படின்ட்டு ஒரு ட்ராமாவுக்கு போகும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கும் வந்து நம்ம வந்து ஒரு கவுன்சிலிங் நம்ம கொடுக்குறோம். அதாவது இந்த விழுதுகள் அப்படின்றது ஒரே ஒரு மையத்தில் எல்லா விதமான சிறப்பு சிகிச்சையிலும் செய்வதற்குரிய தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் இது இயங்குகிறது. இது உலக வங்கியோட ஒரு கொலாபரேஷனோடும் இது இயங்குகிறது. தமிழ்நாடு முழுவதும் இது மாற்றுத்திறனாளிகளுக்காகவே இது இயங்குகிறது. மத்திய அரசோட சமூக நீதித்துறை மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தின் கீழே வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பல்வேறு விஷயங்கள் நம்ம செய்கிறாங்க. ADIP அதாவது மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், வீல் சேர்ஸ் இல்லை பார்வைத்திறன் குறைந்தவர்களுக்கு வந்து அந்த கேன்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த முக்காலிப்பை யூஸ் பண்ணுறது, அவங்களுக்கான கைத்தாங்கில் கொண்டு போகிற அந்த ஸ்டிக்ஸு, இந்த மாதிரி அதாவது மருத்துவ உபகரணங்கள் மொத்தமாகவே மத்திய அரசும் வந்து வழங்குகிறது. பிரதம மந்திரி திவ்யாஷா கேந்திரா PMDK அப்படின்ற ஒரு சென்டர் வந்து இந்தியா முழுவதுமே ஆரம்பிக்கப்பட்டு ஆலிம்கோ எனப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் லிம் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன், அதாவது செயற்கை உறுப்புகளை செய்யக்கூடிய மத்திய அரசு நிறுவனம் வந்து இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இந்த மருத்துவ உபகரணங்களையும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து அவங்களுக்கு வழங்குறாங்க. அப்படி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லைனாலும் மருத்துவ உபகரணம் 75% காஸ்ட் வந்து மத்திய அரசு தாங்கிட்டு மீதி இருக்கிற அமௌண்ட் வந்து அந்த பயனாளியே கொடுத்து வாங்கிக்கிற அளவுக்கும் மத்திய அரசோட செயல் திட்டங்களும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய விஷயங்களை செய்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மெயின்டெனன்ஸ் ஃபண்டு கொடுக்கறதுலேருந்து அவங்க படிக்கிறதுக்கான விஷயங்கள்லேருந்து படித்து முடித்த பிறகும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசர்வேஷன் கொடுத்து அவங்கள வந்து இன்க்ளூசிவ் சொசைட்டிக்கு கொண்டு வர்றதுக்கான மெயின் ஸ்ட்ரீம் விஷயங்களும் செய்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த மருத்துவ உபகரணங்கள் கொடுக்கறது அப்படின்றது, அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னாக்கா அது வந்து ஒரு குடும்பத்தை சார்ந்தது மட்டும் இல்லாமல் அது ஒரு சமூகத்தை சார்ந்ததும் ஒரு தேசத்தை சார்ந்ததுமாகவே பாவிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகள் பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார்கள்.
1: ஸ்கோலியாசிஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் என்னென்ன உதவியெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத விளக்கமாக சொன்னீங்க சார். இப்போ இந்த நோய் குறித்து பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நீங்கள் கூற விரும்பும் முக்கியமான ஆலோசனை என்ன டாக்டர்?
0: ஆக்சுவலி நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி குழந்தைங்களை வந்து நீங்கள் கண்காணிக்கணும். அவங்கள வந்து ஃபிசிக்கலாக அவங்க நடக்கிறது, நிற்கிறது, ஓடுறது எல்லாம் எப்படி இருக்காங்க குழந்தைங்க, மற்ற குழந்தைங்களோட நம்மளுடைய குழந்தை நார்மலாக இருக்காங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு டீவியேஷன் காணப்பட்டதுன்னா நீங்கள் இம்மிடியட்டாக ஒரு மருத்துவரை அணுகி அதை வந்து கிளாரிஃபை பண்ணிக்கணும். இது வந்து வீட்டில் பெற்றோர்கள் செய்யக்கூடிய விஷயம். இதையும் தாண்டி போகும்போது ஆசிரியர்கள் வந்து இந்த குழந்தைகளை கண்காணித்து ஏதேனும் உடல் பிரச்சனைகள் இருந்ததுனாக்கா அதை பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி மருத்துவரை அணுகி இந்த விஷயங்களை நம்ம பண்ணிட்டோம்னாக்கா இதையே முடிச்சிடலாம். இதையும் தாண்டி போகும்போது தான் வந்து இவங்களோட அந்த கண்டிஷன் வந்து சிவியாரிட்டி அதிகமாக ஆகுது. எந்த ஒரு வேலையும் அவங்களே செஞ்சுக்க முடியாமல் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற லெவலுக்கு நம்ம கொண்டு போயிடுறோம். நம்ம குழந்தைகள் வந்து இந்த மாதிரியான ஒரு டீவியேஷன்ஸ் இருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சதுனாக்கா இது உடனடியாக வந்து நீங்கள் ஒரு மருத்துவரை அணுகலாம். இல்லைனாக்கா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்களுடைய விழுதுகள் சென்டரில் நீங்கள் இயன்முறை மருத்துவரை அணுகி வந்து நீங்கள் செய்யலாம். இல்லை உங்களுக்கு இதை பற்றின விஷயங்கள் எதுவுமே இல்லைனாலும் நீங்கள் ஒரு குழந்தைகள் நல மருத்துவரையோ இல்லை பொது நல மருத்துவரையோ நீங்கள் அணுகினாக்கா அதுக்கான செயல் திட்டங்களை வந்து அந்த மருத்துவர்களே கொடுப்பாங்க. நம்மளுடைய நிகழ்ச்சியை கேட்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற நம்மளுடைய விழுதுகள் சென்டரில் போயிட்டு இதுக்கான ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற இந்த ஃபிசியோதெரப்பி மருத்துவரை பார்த்தும் ஆலோசனைகளை பெற்று நலமாகலாம்.
1: ஓகே டாக்டர், இதற்கான ஆலோசனைகளும் உதவிகளும் இலவசமாக வழங்கப்படுதா?
0: ஆமாம், நம்மளுடைய விழுதுகள் மையத்தில் இந்த மாதிரியான மாற்றுத்திறனாளிகள், நெளிமுதுகு நோயாளிகள் மற்றும் அனைத்து விதமான மத்திய மாநில அரசால் அங்கீகரிக்கப்பட்ட 21 மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இவங்க எல்லாருக்குமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இது 1-to-1 அப்படின்ற மாதிரியே கொடுக்குறோம். இதே நீங்கள் வெளியில்

0: அப்படின்னாக்கா அதோட மருத்துவ செலவுன்றது ரொம்ப அதிகமான செலவு. இது வந்து தமிழ்நாடு அரசோட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழால் முற்றிலுமாக இலவசமாகவே வழங்கப்படுகிறது.
1: ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினத்தின் அவசியம் குறித்து நிறைவா உங்களது கருத்துக்களை சொல்லுங்க டாக்டர்.
0: ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம பார்த்துட்டோம்னாக்கா அதோட தீர்வு வந்து மிக எளிதாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற நெளிமுதுகு நோய்க்கும் நான் சொல்கிறது. இதை நீங்கள் தவற விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த சிவியாரிட்டி பொறுத்து தான் வந்து நம்மளுடைய மருத்துவ தீர்வுகளும் ஃபிசியோதெரப்பி தீர்வுகளும் அமையும். பெற்றோர்கள் வந்து யாரும் பயப்பட தேவையில்லை. மருத்துவ வளர்ச்சியின் காரணமாக எந்த ஒரு நோய்க்கும் வந்து தீர்வுகள் மருத்துவத்துறையில் உள்ளது. அதனால் இது ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, என் குழந்தை இந்த மாதிரி இருக்குது, மற்ற குழந்தைங்களை விட என் குழந்தைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு தங்களை தாங்களே வந்து வருந்திக்காமல் அதுக்கான தீர்வை நோக்கி செல்லும்போது முக்கியமாக ஃபிசியோதெரப்பி மருத்துவர்களை நெளிமுதுகு நோயாளிகள் அணுகி ஆரம்ப கட்டத்திலேயே மிக நல்ல தீர்வை பெற்றுக்கொள்ளலாம். அப்படியும் இல்லை அப்படின்னும் போது பொது அறுவை சிகிச்சை மருத்துவரை அணுகி அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அதற்கு பின்பாக ஏன்முறை மருத்துவத்தை செய்து கொண்டும் அவர்கள் நலன் அடையலாம்.
1: ஸ்கோலியோசிஸ் எனப்படும் நெளி முதுகு நோய் குறித்தும் அதன் மூலம் யாரெல்லாம் அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் என்பது குறித்தும் இதற்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன அரசு வழங்கக்கூடிய நலத்திட்ட உதவிகள் குறித்தும் பல்வேறு தகவல்களை நிகழ்ச்சியில் பங்கேற்று விளக்கமா சொன்னீங்க. நன்றி டாக்டர்.
0: நன்றி மேம்.

இனிய இரவு வணக்கம் நேயர்களே. நிலையத்தில் நேரம் 9:30. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இரவின் அமைதியோடும் இசையின் இனிமையோடும் உங்கள் இதயங்களை தொட வருகிறது இனிமையான தருணங்கள். மனதை வருடும் இசையும் நினைவுகளை நனைக்கும் தருணங்களும் இணைந்த இந்த நிகழ்ச்சி இடைவிடாத இசை மலை. கேட்டு மகிழலாம் நேயர்கள்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: உங்கள் பிள்ளைகளின் வெற்றி பயணம் எங்களின் வகுப்பறையிலிருந்து தொடங்கட்டும். பச்சமுத்து கல்லூரி நிறுவனங்கள், 20 ஆண்டுகால தரமான கல்வி. பச்சமுத்து கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி, பச்சமுத்து எஜுகேஷன் கல்லூரி, பச்சமுத்து நர்சிங் கல்லூரி, பச்சமுத்து ஃபார்மசி கல்லூரி, பச்சமுத்து பிசியோதெரபி கல்லூரி. பச்சமுத்து கல்லூரியில் 2026-2027 கல்வி ஆண்டிற்கான சேர்க்கை நடைபெறுகிறது. கலை கல்லூரி மாணவிகளுக்கு அனைத்து வழித்தடங்களிலும் இலவச பேருந்து வசதி. தொடர்புக்கு 8012-33-99-99.

இனிமையான இரவு வேளையில் உங்கள் காதோடு ரீங்காரம் இட்டுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமலை.

இனிமையான இரவு வேளையில் உங்கள் காதோடு ரீங்காரம் இட்டுக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 மற்றும் ஏற்காடு பண்பலை 103.7 இடைவிடாத இசைமலை.

0: தருமபுரி மாவட்டம் தொப்பூர் ஹஜ்ரத் சையத் ஷா வழியுள்ள அவர்களின் 67 ஆண்டு சந்தனக்குட உருஸ் விழா 3 நாட்கள் நடைபெறுகிறது. ஜூலை 1 தேதி புதன் காலை 11 மணிக்கு மணிமண்டபம் திறப்பு விழா, ஜூலை 2 தேதி வியாழக்கிழமை காலை கொடியேற்றம், இரவு சந்தனக்குட ஊர்வலம், தமிழ் மற்றும் உருது கச்சேரிகள் நடைபெறும். அனைவரும் வருக, இறைநேசர் அருள் பெறுக.
1: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது இடைவிடாத இசைமலை.

0: மீண்டும் ஒருமுறை இனிய இரவு வணக்கம் அன்பு நேயர்களே. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இது இனிமையான காலத்தில் அலையாத காவிய காணங்கள், சுகமான ராகங்கள் வளம் வரும் நேரம். இணைப்பில் காத்திருக்கக்கூடிய நேர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் கடித்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்ட நேர்கள் தான் இணைப்பில் பங்கேற்க இருக்கீங்க. புதிய நேர்கள் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கும், 94 86 81 10 25 என்ற எண்ணிற்கும் அழைக்கலாம். மற்ற நேர்கள் 0 43 42 24 40 31 என்ற எண்ணிற்கும், 94 86 65 20 25 என்ற எண்ணிற்கும் தொடர்பு கொள்ளலாம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் இணைப்பில் காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் வருக, வணக்கம்.
1: ஹலோ. ஹலோ,
0: வணக்கம். யாருங்க இந்தமா பேசுறீங்க?
1: வணக்கம், பெரியாம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேங்க.
0: சாந்திமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஆண்டவன் கட்டளை படம்.
0: சரிங்கம்மா.
1: அமைதியான நதியினிலே ஓடும், இந்த அமைதியான நேரத்தில் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும்.
0: சரிங்கம்மா, நீங்க கேட்ட அந்த அமைதியான அருமையான பாடல்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9:05 வானொலியில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
2: என்றும் கேட்க இனிமையாக இருக்கக்கூடிய பாடல்களை நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேரம் 10:11. சோமானராங்கல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக இணைப்பில் இணையம் நேயர் வருக. வணக்கம்
3: சார். வணக்கம்.
2: வணக்கம். யாருங்க வந்து பேசுறீங்க?
3: நான் தருமபுரி மாவட்டம் மக்கமணி பஞ்சாயத்து தாசனம்பட்டியில சித்தன் சார்.
2: சித்தன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
3: உரிமை குரல் பாடல இருந்து இந்த இரவு நேரத்தில் பழைய பாடலுக்காக உரிமை குரல் இருந்து கல்யாண யோசை கொண்டு வந்த பாடல் அனைத்து உள்ளங்களுக்காக கொடுங்க சார். நன்றி சார்.
2: நன்றி. இணைப்பில் வந்து முக்கியத்துவம் நீங்க கேட்ட அந்த பாடல்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10:05 சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி, தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: நேரம் 10:16, இது சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில அடுத்த ராக இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வருக. வணக்கம். இரவு வணக்கம் சொல்பவர்
3: தருமபுரி மாவட்டம் கொன்பேடி கிராமத்திலிருந்து மாரி.
2: மாரி ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
3: இதயகனிலிருந்து நீங்க நல்லா இருக்கணும் இந்த 4 மணி நேரம்.
2: சரிங்க ஐயா, நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.
4: கன்னடத்து குடகுமலை கனிவயிற்று

நதியை போல நாமும் நடந்து பயன் தர வேண்டும்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி

0: ஜான்சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 10:23 கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சுகமான ரகங்கள். இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, யாருங்க பேசுறீங்க?
2: தருமபுரி மாவட்டம்.
1: என்ன பேருங்க ஐயா?
2: பொன்முடி.
1: பொன்முடி, என்ன பாடல் கேட்கலாம்?
2: ராஜபட்ரங்க மாலைக்கு.
1: சரி, நீங்க கேட்ட அந்த பாடல் இதோ.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: காட்டலையில் கானம் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 10:29. இது சுகமான ராகங்கள். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
3: ஏதோ வணக்கம் ஐயா. தருமபுரி மாவட்டம் பொம்பலூர்ல இருந்து செல்வி பேசுறேன் ஐயா.
2: செல்வி அம்மா, என்ன பாடல் கேட்கலாம்?
3: படம் வந்து கவி குயில் பாட்டம் கவி குயில கவி குயில் அந்த பாட்டு கொடுத்துருங்க ஐயா.
2: சரிங்கம்மா, இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்.

0: இசை மெட்டுக்கள் இன்னிசை மெட்டுக்களாக வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 10:35 இன்று சுகமான ராகங்கள் தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இணைப்பில் இணையம் அடுத்த நேயர் வருக, வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம்.
0: சொல்பவர்
1: நான் தருமபுரி ராஜாபேட்டையிலிருந்து வாட்டி கடற்கரை விஜயேந்திரன். ஐயா
0: விஜயன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஐயா எனக்கு வந்து இன்னைக்கு வந்து நினைத்து முடிப்பவன் பாடல் வந்து சென்னை நம்பாது உண்மை ஏமாற்றம் அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும். அனைத்து மாவட்ட நேர்களுக்கும் இந்த பாடல் கொடுத்து
0: சரிங்க. ஏதோ நீங்க கேட்ட பாடல்

0: இமைகளை மூடி கண்களை உறங்க வைக்கும் நேரம் 10:40. சுகமான ராங்கள் நாம் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேரம் இது. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. பழையதமிழ் அன்பழகன் பேசுறேன். ஜெயஜி பாடல்
0: அன்பழகன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நம் நாடு வாங்கய்யா வாஜியரையா கொடுங்கய்யா.
0: சரி, நீங்க கேட்ட பாடல் இதோ.

0: காதுகளை இறிங்காரமிட்டு கொண்டிருக்கும் பாடல் காலத்தால் அழியாத காவிய கானங்களாக நேரம் 10:44 நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். சுகமான ராகங்கள். இன்றைக்கே தருமபுரி மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக வளர்ந்துட்டுருக்கு. இணைப்பில் இணைய மாட்டுது நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யாருங்கன்னு பேசுகிறீங்க?
1: தருமபுரி மாவட்டம்.
0: உங்கள் பேர் திருப்பி ஒரு தடவை சொல்லுங்கள் பார்ப்போம். வெள்ளாமா, என்ன பாடல் கேட்கலாம்? சரிங்கம்மா, நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: நேரம் 10:50 நிமிடம் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள். இணைப்பில் இணையம் அடுத்த நேயர்வர்க்கு வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் ஐயா, யாருங்க இருந்து பேசுறீங்க?
1: பெரம்பலூர் மாவட்டம் கருத்தூர்லேருந்து கார்பன் சரவணன் பேசுகிறேன்.
0: சரவணன் ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: வீரபாண்டி கட்டம்லேருந்து இன்றம் பொண்ணு வண்டியில்.
0: சரி, நீங்கள் கேட்ட அந்த பாடல் இதோ.

0: காற்றலையில் இசைகானங்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் நேரம் 10:55. சோமனராகன் நிகழ்ச்சியில் அடுத்த கணிப்பில் காத்திருக்கும் நேர் வருக வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம். சொல்பவர்
1: தருமபுரி பேட்டை கஜபதி பேசுறீங்க.
0: என்ன பாடல் கேட்கலாங்க ஐயா?
1: வந்து பூமாலையில் தொடங்கும் பாடல், படம் பேரு ஊட்டி வரை குறைவு.
0: சரி, இதோ நீங்க கேட்ட அந்த பாடல்

0: நேரம் இரவு 11 மணி. இன்று தருமபுரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக சோமநாதங்கள் இணைப்பில் காத்திருக்கும் நிறைவு நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். சொல்பவர்
1: பள்ளிப்பட்டி ஜெயராமன்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
1: பாபு படத்துல வரதப்பா கஞ்சி வரதப்பா.
0: இது நீங்க
2: வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இங்கும் எப்போதும் உங்களோடு இணைந்து பயணிக்கும்

நேர்களே, நிறைவுக்கு வருகிறது இன்றைய சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. இன்றைக்கிய நிகழ்ச்சி தருமபுரி மாவட்ட நேர்களுடைய விருப்பப்பாடலாக வளம் வந்தது. நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேய உள்ளங்களுக்கு நன்றிகள். மீண்டும் சுகமான ராகங்கள் நாளை இரவு 10 மணிக்கு வளம் வர கேட்டு ரசிக்கலாம். நாளைக்கு சேலம் மாவட்ட நேர்களே தயாராருங்க. உங்களுக்கான விருப்பப்பாடல் வளம் வரும் நாளை சுகமான ராகங்களில். இன்னும் சில நொடிகள் கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

நேரம் இரவு 11:10 நேர்கள் கற்றரசித்துக் கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணையதளம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸ் சேலம் மணிப்பால் மருத்துவமனையின் மழலை மொழி, 7 மணிக்கு காலை வணக்கம் இதில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடங்கடியில் இன்றைய விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையில் நாளைய காய்கனி விலை நிலவரம் இணைத்து ஆகியன கேட்கலாம். காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரம் SS சொல்லறி வழங்கும் நலம்தானே, 7:30 சந்தோஷ சரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று 1 நன்று, காலை 8:05 பொன்னியின் புதுப்புணல், 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி செல்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சைபால் வழங்கும் என்று ஒருத்தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இணைய சொல்லும்போது, 9:05 வானொலியில் வசந்தம், நாளை நினைவோ ஒரு பறவை நினைவு ஆற்றல் பயிற்சியாளர் பொன் சுகுமார் அவர்கள் பங்கு பெறும் நேரலை, 10 மணிக்கு நன்றை கேட்போம் இன்றை கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும், முற்பகல் 11:05 பூவே பின் பூவே, பகல் 12:10 உங்கள் களம் நாளை புதிய தடமாக, பகல் 12:40 தமிழ் செய்திகள், 12:50 சூழல் கப்பம், தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை கேட்கலாம், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், பிற்பகல் 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் செல்ல பிராணிகளுக்கான சுகாதாரம் மற்றும் மருத்துவ பராமரிப்பு தொழில் வாய்ப்புகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் என் பிரேமலதா அவர்கள் வழங்கும் தகவல்கள், 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை தேடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், மாலை 6 மணிக்கு தருமபுரி ராதே கிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமரத்திற் கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலைக்காத்திற்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 தருமபுரி JN மருத்துவமனை, சேலம் புதிய பேருநிலையம் மற்றும் கடைவீதி கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7:00 திரைசு, 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் வளம்பெறும், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி, வயல்வெளியில் நாளை கால்நடை வளர்ப்பு, பட்டக்காரன் கொட்டாய் ஏ தங்கவேலு அவர்களுடன் நேர்முகம், 8:00 இளந்தண்டல் எண்பாட்டு எசப்பாட்டாக, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட், 9:30 இடைவிடாத இசைமலை, 10 மணிக்கு சேலம் மாவட்ட நேர்கள் விரும்பி கேட்கும் சுகமான ராகங்கள், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், இருவரை கேட்டீர்கள் நாளைய நிகழ்ச்சி நிரல், இனி கேட்கலாம் உறங்கும் முன் ஒரு சிந்தனை, இந்த உலகத்தில் நீ காண விரும்பும் மாற்றத்தை உன்னிடமிருந்தே துவங்கு, இந்த உலகத்தில் நீ காண விரும்புகின்ற மாற்றத்தை உன்னிடமிருந்தே துவங்கு, நேர்கள் இதுவரை கேட்டீர்கள் உறங்கும் ஒரு சிந்தனை, நேரம் 11:13 ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 MHz இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது, இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:50 துவங்கும், சென்னை DTH நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை